செவிகள் வருடி, இதயத்துள் இறை உணர்வை தூண்டும் அருள் மாலையை தந்து கொண்டிருக்கிறது கோடை பன்மலை 100.5 அருள் மாலை. நேரம் விடியற்காலை 5:45.

இனிய அலைவரிசை 100.5 மலர்வருக்கும் நமது இன்றைய நிகழ்ச்சிகள். காலை 6 மணிக்கு மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் வசந்த விடியல். 6:25 ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரையின் ஆலய உலா. 6:30 மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், அனில் பாஸ்தா, சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை, GTN காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி திண்டுக்கல், காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர் வழங்கும் வசந்த விடியல். இதில் இடம்பெறும் கரூர் தைலாசில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம் கோயில் விழா தகவல்கள். காலை 6:45 நண்பகல் 12:40 மாலை 6:30 இரவு 8 மணிக்கும் கேட்கலாம். தமிழ் செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக. காலை 7 மணிக்கு சுகமான காலை இதில் பாட்டும் பதமும். 7:35 புமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிரையர்களின் தக்குமுக்கு தர்பார். 7:45 பிருத்வி உமன்ஸ் இன்னர்வேரின் இன்று அன்று. 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல் வழங்கும் மனதோடு ராகம் இன்று திருநெல்வேலி மாவட்ட நேயர்களுக்காக. இதில் 8:05 புமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிரையர்களின் நல்லதாக 4 நிமிடங்கள் ஒலிக்கும். 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸின் மனதோடு ராகம். இதில் 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் சிவிசேரும். காலை 9 மணிக்கு உஷா சன்ஃப்ளவர் ஆயில், அனில் பாஸ்தா, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல் வழங்கும் வானவில். வானவில் தரும் இன்றைய வண்ணம் குரலின் குரல். சிறப்பு விருந்தினராக குமரி எஸ் நீலகண்டன் அவர்கள். காலை 10 மணிக்கு சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை, GTN காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி திண்டுக்கல், காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர் வழங்கும் கலையும் கானமும். சிறப்பு விருந்தினராக ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா பரதநாட்டிய கலைஞர் சண்மதி அவர்கள். முற்பகல் 11 மணிக்கு லேக் FM ஏரிச்சாலையில் இருந்து. நண்பகல் 12 மணிக்கு மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில், சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை, GTN காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி திண்டுக்கல் வழங்கும் மகளிர் நேரத்தில் படித்ததில் பிடித்தது. இதில் 12:30 மாய வலை மீளவழி இடம்பெறும். பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை. பிற்பகல் 2 மணிக்கு ஆங்கில செய்தி அறிக்கை டெல்லி அஞ்சலாக. 2:15 பொன்னியின் செல்வங்கள். 2:30 வென்றார் வந்தார் சிறப்பு விருந்தினராக நாகப்பட்டினம் ஆரோக்கியசாமி அவர்கள். பிற்பகல் 3 மணிக்கு உயிரெழுத்து. இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சியை அலங்கரிக்கிறார் சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி சித்தி கதீஜா அவர்கள். இதில் 3:40 பாட்டும் பதமும் இசைக்கும். மாலை 4 மணிக்கு அனில் பாஸ்தா, தாராபுரம் BSN சூரியன் பிராண்ட் அரிசி, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல் வழங்கும் வண்ணத்தூரிகையில் சினிமா கொட்டகை. 4:30 புமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிரையர்கள், காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர் வழங்கும் சினிமா கொட்டகை. 5 மணிக்கு மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் சித்திர செவ்வானம். 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸின் சித்திர செவ்வானம். 5:40 நாவல் நேரம். 5:55 ஆலய தரிசனம் கேட்கலாம். மாலை 6 மணிக்கு கதம்ப மலர்கள். இதில் 6:01 விளக்கேற்றும் வேளை. 6:05 புமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிரையர்களின் ஒளியேற்றும் சிந்தனை. மாலை 6:40 பண்ணையும் பசுமையும் வேளாண் சிறப்பு தொடர். 7:00 ஆசையில் ஒரு குக்கு கட்சவி வழியாக நேயர் விருப்ப பாடல் நேயர்களின் குரலோடு. 7:30 சொந்த பந்தம். 7:55 சேவை செய்திகள் செவிசேரும். 8:00 இளமை பேசுகிறது. பள்ளி கல்லூரி மாணவ கண்மணிகளின் பங்களிப்பில் இன்று விளையாடவிருக்கிறோம் நாணைகள் சிக்கு புக்கு. 9:00 கொடைத்தென்றல் விருந்தினர் விருப்பமாக தூத்துக்குடி சுசில்குமார் அவர்களுடன். 10:00 நினைவே சுகம் திருப்பூர் மாவட்ட நேர்களோடு. 11:00 இரவு சிறகு. இவையாவும் பண்பலையில் மலரவிருக்கும் இன்றைய நிகழ்ச்சிகள். இணைந்திருங்கள், ரசித்திருங்கள். நிகழ்ச்சிகள் யாவையும் நள்ளிரவு 12 மணி வரை.

0: செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். சர்வதேச செவிலியர்கள் தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி சிறந்த செவிலியர்களுக்கான ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லியில் இன்று வழங்குகிறார். கல்வித்துறையில் தற்கால தேவைகளுக்கு ஏற்ப மாற்றங்களை அரசு மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அஸ்ஸாமில் பிஜேபி அரசு மூன்றாவது முறையாக இன்று பதவியேற்கிறது. இந்நிகழ்ச்சியில் பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் பங்கேற்கின்றனர். தில்லி எய்ம்ஸின் 51வது பட்டமளிப்பு விழாவில் குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று பங்கேற்கிறார். மகளிர் மேம்பாடு என்ற நிலையிலிருந்து மகளிர் தலைமையிலான மேம்பாடு என்ற அணுகுமுறையுடன் இந்தியா செயல்பட்டு வருவதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். ஆரோக்கியமான உணவுகள் மூலம் நோயற்ற வாழ்வை உறுதி செய்ய வேளாண் மற்றும் சுகாதார அமைப்புகள் இணைந்து செயல்படுவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் ரயில்வே கட்டமைப்புகள் பெருமளவு மேம்படுத்தப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவைத் தலைவராக திரு ஜே சி டி பிரபாகரும் துணைத் தலைவராக திரு ரவிசங்கரும் இன்று போட்டியின்றி தேர்வு செய்யப்படுகின்றனர். சென்னை ஐஐடியில் பிஎஸ் படிப்புக்கு 12 வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் வரும் 31 தேதிக்குள் இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்று ஐஐடி நிர்வாகம் கூறியுள்ளது. சென்னையிலிருந்து குருவாயூர் செல்லும் விரைவு ரயிலில் கேட்பாரற்று கிடந்த 3 லட்சம் ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்களை திருச்சியில் ரயில்வே பாதுகாப்பு படையினர் கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தென் தமிழகம் மற்றும் காவிரி டெல்டா மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் தில்லி அணி 3 விக்கெட் வித்தியாசத்தில் பஞ்சாபை வென்றது. ஆசிய இளையோர் குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. இத்துடன் செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி கொடைக்கானல் பண்பலை 100.5.

0: கோடை பண் விலையில் இப்போது கேட்கலாம் மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன்ட் சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வசந்த விடியல்.
1: மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன்ட் சன்ஃபிளவர் ஆயில் எல்லா மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ்க்கும் ஏத்த மிஸ்டர் கோல்ட்.

இனிய காலை வணக்கம் நேயர்களே. இன்புற்றார் எய்தும் சிறப்பு, இன்புற்றார் எய்தும் சிறப்பு. மரம் தரும் அன்பு நிழலின் வெளிப்பாடு, மலர் தரும் அன்பு மனத்தின் வெளிப்பாடு, குரு தரும் அன்பு கற்றலின் வெளிப்பாடு, மனிதன் தரும் அன்பு மனிதத்தின் வெளிப்பாடாக இருந்தால் மட்டுமே இந்த உலகம் அழகாக தோன்றும். அதுவே இன்

0: புற்றார் எய்தும் சிறப்பு அன்பு செய்வோம் என சொல்லி புலருகிறது கோடை பண்பலை 100.5 வசந்த விடியல். விடியலின் முகப்பில் பொதுமறை பொழிவு.
1: பொதுமறை பொழிவு அதிகாரம் நல்குறவு குரல் எண் 1045.

0: வறுமை என்று சொல்லப்படும் துன்பத்திற்குள் மற்ற பல்வகை துன்பங்களும் சென்று நிரம்பிவிடும். குறள் எண் 1045 அதிகாரம் நல்குரவு.
1: நல்குரவு என்னும் இடும்பையுள் பல்குறை துன்பங்கள் சென்று படும்.
0: வறுமை என்று சொல்லப்படும் துன்பத்திற்குள் மற்ற பல்வகை துன்பங்களும் சென்று நிரம்பிவிடும். குறள் எண் 1045 அதிகாரம் நல்குரவு.

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: கூடை பந்தலை 100.5 இன்று காலை 7:30 சுகமான காலை வழங்குவோர் சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டு தாவணி மதுரை.
3: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ் இப்போதே தொடங்குங்கள். எங்கும் எவரும் தர முடியாத விலையில் இந்த கூடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டு தாவணி மதுரை.

0: கோடை பண் விலையில் மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன் சன்ஃபிளவர் ஆயில் வழங்கிக் கொண்டிருக்கும் வசந்த விடியல்.
1: இறை இசை பாடும் வசந்த விடியலை ரசித்துக் கொண்டிருக்கிறோம். கோடை பண்பலை 100.5 நேரம் காலை 6:16.

0: கொடைக்கானல் ஆனந்தகிரி பெரிய மாரியம்மன் திருக்கோவில் சித்திரை பெருந்திருவிழாவில் இன்று மறுபூஜை மற்றும் பாலாபிஷேக விழா. தேனி வீரபாண்டி கௌமாரியம்மன் திருக்கோயில் சித்திரை பெருந்திருவிழாவில் இன்று மலர் விமானத்தில் அம்மன் ஊருக்குள் இருந்து திருக்கோயிலுக்கு பவனி வருதல்.
1: மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை. வருடந்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை. தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
2: கான்டாக்ட் 7382812345 ஆர் விசிட் www.mahindra.org.
3: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை நினைக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
4: உங்களுக்கு மிஸ்டர் கோல்டு மாதிரி 100% கடலை எண்ணெயா, இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
3: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம்.
4: அளவாவது மிஸ்டர் கோல்டு மாதிரி கரெக்டா 1 லிட்டர் இருக்குமா, இல்ல அளவும் கம்மியா தான் இருக்குமா?
3: அளவு முன்ன பின்ன இருந்தாலும் பாக்க 1 லிட்டர் பாக்கெட் மாதிரி தான் இருக்கும். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
4: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்டு. தரத்திலயும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
5: மிஸ்டர் கோல்டு 100% கடலெண்ணெய்.
6: காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன். கல்வி, திறன், வேலை வாய்ப்பு என மூன்றின் சங்கமம்.
7: 39 ஆண்டு நம்பிக்கையும் நம்பகத்தன்மையும் கொண்ட கல்வி நிறுவனம் TNEA கவுன்சிலிங்கில் கடந்த 5 வருடங்களாக அதிக மாணவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட Top 5 பொசிஷன் பெற்ற கல்லூரி.
6: கிளப்ஸ், போரம் அண்ட் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் பெற்ற கல்லூரி. அனைத்து துறைகளிலும் முதலாம் ஆண்டு முதலே கார்ப்பரேட் பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங், உலகத்தர MNC பிளேஸ்மெண்ட்.
7: ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ், காரமடை, கோயம்புத்தூர். ஃபார் அட்மிஷன் கால் 9244500444.
8: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் தரமான கல்வி, இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலை வாய்ப்பு வசதியுடன் ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன் நடைபெறுகிறது. விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி.
9: கூடை பந்தலை 100.5 இன்று காலை 7:30 சுகமான காலை. வழங்குவோர் சிவா டெக்ஸ்டைல்ஸ், மாட்டு தாவணி, மதுரை.
10: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ் இப்போதே தொடங்குங்கள். எங்கும் எவரும் தர முடியாத விலையில் இந்த கூடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ், மாட்டு தாவணி, மதுரை.
11: மதுரை மக்களே, உங்களுக்கு கிட்னி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கா?
12: இப்போவே பிரீத்தி மருத்துவமனை வாங்க. அங்க நடக்கிற இலவச மருத்துவ முகாம்ல டயாலிசிஸ் பேஷண்ட்ஸ்க்கு சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை கவுன்சிலிங், நீரிழிவு நோய் மற்றும் உயர் ரத்த அழுத்தம் மூலம் வர சிறுநீரக பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் சிறப்பு மருத்துவர் ஆலோசனை மற்றும் பல பரிசோதனைகள் இலவசமா பண்றாங்க.
11: May 8, 9, 10 மற்றும் 15, 16, 17 வெள்ளி, சனி, ஞாயிறு மட்டும்தான். இடம் பிரீத்தி மருத்துவமனை, உத்தங்குடி, மதுரை.
12: கால் 8220782333.
9: கூடை பந்தலை 100.5 இன்று காலை 7:30 சுகமான காலை. வழங்குவோர் சிவா டெக்ஸ்டைல்ஸ், மாட்டு தாவணி, மதுரை.
10: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ் இப்போதே தொடங்குங்கள். எங்கும் எவரும் தர முடியாத விலையில் இந்த கூடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ், மாட்டு தாவணி, மதுரை.
0: கோடை பண்பலை 100.5 ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ், மதுரையின் ஆலய விழா. வழங்குவோர் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ், மதுரை. இல்லம் சொர்க்கமாகும் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ், மதுரை மற்றும் தென் தமிழகமெங்கும்.

0: ஏசி ஃபேன் ஏர் கூலர்னாலே நம்ம ஊர் ஃபேமஸ் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ், மதுரை மற்றும் தென் தமிழகம் எங்கும்.
1: தென்காசி மாவட்டம் ஆழ்வார்குறிச்சி சிவசைலநாதர் கோயிலை தரிசிக்கலாம் இன்று.

வருவார். அப்போது இறைவனுக்கு சாத்திய மாலை மற்றும் பிரசாதங்களை அவருக்கு அளிப்பது அர்ச்சகரின் வழக்கம். ஒரு நாள் கடனா நதியில் வெள்ளம் பெருகியதால் மன்னன் வர தாமதமாகியது. இனி அவர் வரமாட்டார் என்று கருதிய அர்ச்சகரின் மனைவி அந்த மாலையை தான் சூடி கொண்டு விட்டாள். அதை கண்டு அர்ச்சகர் வெகுண்ட அதே சமயம் மன்னர் கோயிலுக்குள் நுழைந்தார். உடனே அந்த மாலையை மனைவியிடமிருந்து கழற்றி ஒரு தட்டில் வைத்து விட்டார். கோவிலுக்குள் வந்து மாலையை ஏற்ற மன்னர் அதனுடன் நீண்ட கருமுடி இருப்பதை கண்டு திடுக்கிட்டார். முடி எப்படி இந்த மாலையுடன் வந்தது என்று அர்ச்சகரை மிரட்டி கேட்டார் மன்னர். உடனே அர்ச்சகரோ, அது சிவசைலநாதர் உச்சியிலிருந்து ஜடாமுடியின் ஓர் இழை என்று கொஞ்சமும் தயங்காமல் சொல்லிவிட்டார். விடுவாரா மன்னர்? உடனே கர்ப்பகிரகத்தின் வலது இடது மற்றும் பின்பக்க சுவர்களையும் உடைக்க உத்தரவிட்டார். கர்ப்பகிரகத்திற்குள் நுழைய தனக்கு அனுமதி இல்லை என்பதால் அந்த சந்நிதியை வலம் வந்து உடைத்ததால் உண்டான துவாரங்கள் வழியாக பார்த்தார். இங்கே தவித்து மருகி போன அர்ச்சகர் சிவசைலநாதரை மனம் நெகிழ்ந்து வேண்டிக் கொண்டார். உடனே விண்ணிலிருந்து வீழ்ந்த கங்கையை தாங்கிய அந்த ஜடாமுடி இப்போது அர்ச்சகரை காப்பதற்காக லிங்கரூப ஈசனின் சிரசில் காட்சியளித்தது. அதை பார்த்த மன்னர் வியந்து போய் அர்ச்சகரை பாராட்டி விட்டு சென்றார். இத்தகைய அற்புதம் நடந்த திருத்தலம்தான் சிவசைலம்.

0: இங்கே ஐயன் சிவசைலநாதராகவும் அம்பிகை பரம கல்யாணியாகவும் கொழுவிருக்கிறார்கள். இத்தலத்திற்கு அருகிலிருக்கும் சிநேகபுரி என்று கீழ ஆம்பூர் கிராமத்தில் ஒரு பக்தரின் கனவில் அன்னை காட்சி தந்தார். அதன்படி ஒரு கிணற்றுக்குள் மூழ்கியிருந்த அம்பிகை சிலையை எடுத்து சிவசைலநாதர் கோவிலில் பிரதிஷ்டை செய்தார்கள். ஆனால் தேவி நான்கு கரத்தினளாக காட்சியளித்தது அனைவருக்கும் பெரும் வியப்பை அளித்தது. பொதுவாக தமிழ்நாட்டில் அம்மன் இரு கரங்களுடனேயே அருள் பாலிக்கிறாள். ஆனால் இங்கு மட்டும் நான்கு கரங்கள். அம்மை பரம கல்யாணியாக தன் மணாளனுக்கு அருகே தனி சந்நிதி கொண்டாள். கோவிலில் அமைந்திருக்கும் கம்பீரமான நந்தி எழுந்திருக்க முயல்வது போல உயிரோட்டமாக காட்சி தருகிறது. இதற்கான புராணமும் சிலிர்க்க வைக்கிறது. ஒருமுறை இந்திரன் சிவனது கோபத்திற்கு ஆளானான். அவன் விமோசனம் கோரிய போது, நான் மேற்கு நோக்கி சுயம்புவாக எழுந்தருளியிருக்கும் சிவசைலம் கோவிலில் நந்திகீஸ்வரரை பிரதிஷ்டை செய் என்று அருளினார் ஈசன். இந்திரனும் உலகின் முதல் சிற்பியான மயனை கொண்டு நந்தி சிலையை வடித்தான். சிற்ப சாஸ்திரங்களின்படி எந்த குறியும் இல்லாமல் நுணுக்கமாக வடிக்கப்பட்டதால் அந்த நந்தி பளிச்சென்று உயிர் பெற்றது. துள்ளி எழுவதற்காக காலை ஊன்றி நிமிர்ந்தது. உடனே மயன் ஒரு உளியால் நந்தியின் முதுகை அழுத்த நந்தி அப்படியே சிலையாக நிலை கொண்டது. உளி அழுத்திய தடத்தை இஞ்சளவும் மிக நுட்பமாக நந்தியின் மேனியில் நாம் காண இயலும். நந்தி கலவம் என்ற தனிப்பெரும் விழாவை நடத்தி இந்த நந்தியை சிறப்பிக்கிறார்கள். கோவிலின் வடமேற்கு பகுதியில் வேலேந்தி நிற்கும் பாலகன் முருகனின் தரிசனம். தொடர்ந்து வளம் வந்தால் அர்த்த மண்டபத்திற்கு அருகில் சண்டிகேஸ்வரரை தரிசிக்கலாம். திருமதலை ஒட்டி கிழக்கு பகுதியில் சனி பகவான், அன்னபூரணி, சுரதேவர், துர்க்கை, பைரவர் ஆகிய தெய்வங்கள் அருள் பாலிக்கின்றனர். கிழக்கு உச்சுவரில் சூரிய பகவான், விஸ்வநாதர், விசாலாட்சி, கண்ணபிரான், சந்திர பகவான் ஆகியோரை வழிபடுகிறோம். சிவசைலநாதரின் கர்ப்பகிரகத்திற்கு தெற்கே தட்சிணாமூர்த்தி அருள் பாலிக்கிறார். இவருக்கு எதிரே உற்சவ மூர்த்திகளாக சிவசைலநாதரும் பரம கல்யாணி அம்மையும் காட்சி அளிக்கிறார்கள். இக்கோவில் தென்காசி மாவட்டம் ஆழ்வார்குறிச்சிக்கு அருகிலுள்ள சிவசைலத்தில் கடனை ஆற்றின் தென்கரையில் மேற்கு நோக்கி அமைந்துள்ளது.
1: கோடை பண்பலை 100.5. இதுவரை நாம் கேட்டோம் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரையின் ஆழைய உலா. வழங்கியோர் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை, இல்லம் சொர்க்கமாகும் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை மற்றும் தென் தமிழகமெங்கும்.

0: கோடை பண் விலையில் மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன் சன்ஃபிளவர் ஆயில் வழங்கிய வசந்த விடியல்.
1: மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன் சன்ஃபிளவர் ஆயில் எல்லா மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸுக்கும் ஏத்த மிஸ்டர் கோல்ட்.
2: கோடை பண்பலை 100.5 மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
3: பிளேஸ்மெண்ட்ல சிறந்து விளங்கும் மகேந்திரா பொறியியல் கல்லூரிகள் சேலம் மற்றும் நாமக்கல்.
2: அனில் பாஸ்தா.
4: நம்ம அனில் பாஸ்தா பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
5: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
2: சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை.
6: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ் இப்போதே தொடங்குங்கள். எங்கும் எவரும் தர முடியாத விலையில் இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை.
2: ஜிடிஎன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி திண்டுக்கல்.
7: திண்டுக்கல் ஜிடிஎன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி 2026-27 கல்வியாண்டிற்கான பொறியியல் வகுப்பிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது.
2: காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர்.
8: கல்வி திறன் வேலை வாய்ப்பு என மூன்றின் சங்கமம்
9: ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ் காரமடை கோயம்புத்தூர்
2: வழங்கும் வசந்த விடியல்.
0: பண்பலையின் மணிக்கூடு சொல்லிடும் நேரம் காலை 6:30. இது கோடி பண்பலையின் 1.5 வசந்த விடியல்.
10: வைத்து

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சன் புதிய அறிமுகம், அனில் பாஸ்தா.
2: திண்டுக்கல் ஜிடிஎன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் 2026-27 கல்வியாண்டிற்கான பொறியியல் வகுப்பிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது.
3: நோ கேபிடேஷன், கவுன்சிலிங் கோட் 5545, பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ், சிஎஸ்இ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், பிடெக் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ். கவுன்சிலிங் கோட் 5545.
2: பேருந்து வசதி உண்டு. ஜிடிஎன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி திண்டுக்கல். தொடர்புக்கு 7397933.
4: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
5: கான்டாக்ட் 7382812.

0: 5 or visit www.mahindra.org.
1: UGC அங்கீகாரம் பெற்ற ஸ்ரீ பிஎஸ்டி மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, யுபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி போன்ற தேர்வுகளுக்கான பயிற்சி, விடுதி மற்றும் பேருந்து வசதிகளுடன் கூடிய கல்வி நிறுவனம். பிஎஸ்டி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், சங்ககிரி. அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீ பிஎஸ்டி மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, திருச்செங்கோடு சாலை, சங்ககிரி. தொடர்புக்கு 9842952 9865885530.
2: Shiva Textiles and Summer Vibes. இப்போதே தொடங்குங்கள். குறைந்த பட்ஜெட்டில் கோடைக்கால காட்டன் ஆடைகள் எங்கும் எவரும் தர முடியாத விலையில். பெண்களுக்காக ஸ்டைலிஷான லினன் சாரீஸ், சாஃப்டான மல்மல் சாரீஸ் மற்றும் ரெடிமேட் கலெக்ஷன்ஸ், வட்டிகன் குர்த்திஸ், குவாட் செட்ஸ், பிளாசோ பேண்ட்ஸ், எல்லாம் சூப்பர் ஆஃபர்ஸோட. ஆண்களுக்கு கம்ஃபர்டபுள் சம்மர் வேர், குட்டீஸ்க்கு கியூட் கேஷுவல் ஃபிராக்ஸ், டி ஷர்ட்ஸ், பாபா சூட்ஸ்னு சம்மர் ஆஃபரோட அனைத்தும் ஒரே இடத்தில். இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ். புதிய அனுபவம் எப்பொழுதும்.
0: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. மருத்துவம், பல் மருத்துவம், இயற்கை மற்றும் யோகா மருத்துவம், பார்மசி, நர்சிங், பிசியோதெரபி, அலைட் ஹெல்த் சயின்ஸ், பொறியியல், கலை அறிவியல், எம்பிஏ, எம்சிஏ மேலாண்மையியல், பிஎட், எம்எட் கல்லூரிகள் மற்றும் விவேகானந்தா மெட்ரிக் மேல்நிலை பள்ளிகள். இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலை வாய்ப்பு வசதி. ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன் நடைபெறுகிறது.
3: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. தொடர்புக்கு 9443734670 மற்றும் 9788544417.
4: கூடை பந்தலை 100.5 இன்று காலை 7:30 சுகமான காலை வழங்குவோர் சிவா டெக்ஸ்டைல்ஸ், மாட்டு தாவணி, மதுரை.
2: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ். இப்போதே தொடங்குங்கள். எங்கும் எவரும் தர முடியாத விலையில். இந்த கூடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ், மாட்டு தாவணி, மதுரை.
5: மழை மொழியில் மனம் நனைய கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம் வழங்குவோர் கரூர் தைலா சில்க் சென்டர். இனிமையான தருணம் யாவிலும் கரூர் தைலா சில்க் சென்டர்.
6: பட்டு ரெடிமேட் மில் ஜவுளிகளுக்கு தைலா சில்க் சென்டர்.

0: வெளிய நேரத்துல நம்மளை சந்திக்கிறதுக்காக ஒரு அழகான தம்பி வந்திருக்காரு, அவரை சந்திச்சிருவோம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: உங்க பேர் என்ன சொல்லும்?
1: வருண் சாய்.
0: வருண் சாய், உங்க முடி எங்க நட்ட நட்டமா நிக்குது? நீங்க சொன்ன பேச்சு கேட்க மாட்டீங்களாம்ல?
1: கேப்போம்.
0: கேப்பீங்களா? வருண் சாய் எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க?
1: ஸ்ரீ வித்யா சாகர் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் இன் சங்கேரி.
0: உங்க வீடு எங்க இருக்கு?
1: ஹவுசிங் போர்டு.
0: ஓ, அங்க இருந்தா அங்க இருந்து வரீங்களா நீங்க உங்க ஸ்கூலுக்கு? உங்க ஸ்கூல்ல எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க உங்களுக்கு?
1: ஒன் ஃப்ரெண்ட்.
0: ஒருத்தர் தானா? யாரு?
1: ஹரிஸ்.
0: ஹரிஸ் மட்டும் தான் உங்க ஃப்ரெண்டா? மீதி எல்லாம்
1: gumboot and raincoat are carry an umbrella. winter season is very cold. We wear woolen cloth and use heater. We drink hot tea, coffee, milk. Thank you.
0: வாவ், ரொம்ப அழகா சொல்லிட்டீங்களே. இது யார் சொல்லி கொடுத்தாங்க?
1: கிளாஸ் மேம்.
0: அவங்க பேர் என்ன?
1: கௌரி மேம்.
0: கௌரி மேம் சொல்லி கொடுத்தாங்களா? ரொம்ப அழகா சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்க வீட்டுல யார் யாரெல்லாம் இருக்காங்க?
1: அப்பா, அம்மா, அக்கா, நான்.
0: அக்கா பேர் என்ன?
1: நந்தனாஸ்ரீ.
0: நந்தனாஸ்ரீ அக்கா என்ன பண்றாங்க?
1: காலேஜ் போறாங்க.
0: தெரியாததெல்லாம் அக்கா உங்களுக்கு சொல்லி தருவாங்களா?
1: எஸ் சார்.
0: அப்பா பேர் என்ன?
1: பழனியப்பன்.
0: பழனியப்பன் அப்பா என்ன வேலை பாக்குறாங்க?
1: கன்ட்ரேட்டர்.
0: சரி, அம்மா பேரு?
1: ரேவதி.
0: ரேவதி அம்மா என்ன பண்றாங்க?
1: டெய்லர்.
0: நீங்க படிச்சு பெரிய ஆளானது, நீங்க என்ன வேலைக்கு போவீங்க?
1: போலீஸ்.
0: போலீஸ் ஆவீங்களா? போலீஸ்

0: செய்வீங்க?
1: திருநங்களை பிடிப்பேன்.
0: போலீஸ்காரங்களை பாத்திருக்கீங்களா? எங்க பாத்தீங்க?
1: சங்கிரியில.
0: சங்ககிரியில இருக்காங்களா? சரி சரி, நீங்க படிச்சு பெரிய ஆளானதுக்கு அப்புறம் ஒரு சிறந்த காவல்துறை அதிகாரி ஆகிறதுக்கு கொடை பண்பலையோட வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.
1: தேங்க்யூ சார்.
2: மழலை மொழியில் மனம் மகிழ்ந்தோம். கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம் வழங்கியோர் கரூர் தைலா சில்க் சென்டர்.

0: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: திண்டுக்கல் ஜிடிஎன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி 2026-27 கல்வியாண்டிற்கான பொறியியல் வகுப்பிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது.
3: நோ கேபிடேஷன். கவுன்சிலிங் கோட் 5545. பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ், சிஎஸ்இ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், பிடெக் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ். கவுன்சிலிங் கோட் 5545.
2: பேருந்து வசதி உண்டு. ஜிடிஎன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி திண்டுக்கல். தொடர்புக்கு 7397933313.
4: ஜென்னிஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்.
5: ஆண்டுதோறும் முன்னணி நட்சத்திர ஹோட்டல்களிலிருந்து கேம்பஸ் இன்டர்வியூக்கள்.
4: மிக குறுகிய காலத்தில் உலகளாவிய வேலை வாய்ப்பு.
5: மாணவிகளுக்கு கல்வி கட்டணத்தில் சிறப்பு சலுகை.
4: உலக தரமே உன்னத நோக்கம் என்னும் தாரக மந்திரத்துடன் கல்வி பணியில்.
5: ஜென்னிஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், மணிகண்டம் ரோட், ராம்ஜி நகர், திருச்சி.
6: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
7: நம்ம வீட்ல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
8: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கினேன்.
7: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
8: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
7: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
8: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
7: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
9: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்.
10: விவசாயம் செழிக்க உங்கள் நிலங்களை பசுமையாக்க வாங்கிடுவேர். ISI முத்திரை பெற்ற ரோலக்ஸ் பிளாஸ்ட் PVC பைப்புகள்.
11: தயாரிப்பாளர் ரோலக்ஸ் பிளாஸ்ட் PVC பைப்புகள் திண்டுக்கல்.
12: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ் இப்போதே தொடங்குங்கள். குறைந்த பட்ஜெட்டில் கோடைக்கால காட்டன் ஆடைகள் எங்கும் எவரும் தர முடியாத விலையில். பெண்களுக்காக ஸ்டைலிஷான லினன் சாரீஸ், சாஃப்டான மல்மல் சாரீஸ் மற்றும் ரெடிமேட் கலெக்ஷன்ஸ், வெட்டிகன் குர்த்திஸ், குவாட் செட்ஸ், பிளாசோ பேண்ட்ஸ், எல்லாம் சூப்பர் ஆஃபர்ஸோட. ஆண்களுக்கு கம்ஃபர்டபுள் சம்மர் வேர், குட்டீஸ்க்கு கியூட் கேஷுவல் ஃபிராக்ஸ், டிஷர்ட்ஸ், பாபா சூட்ஸ், சம்மர் ஆஃபரோட அனைத்தும் ஒரே இடத்தில். இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ். புதிய அனுபவம் எப்பொழுதும். தாவணி, மதுரை.
13: காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன். கல்வி, திறன், வேலை வாய்ப்பு என மூன்றின் சங்கமம்.
14: 39 ஆண்டு நம்பிக்கையும் நம்பகத்தன்மையும் கொண்ட கல்வி நிறுவனம் TNEA கவுன்சிலிங்கில் கடந்த 5 வருடங்களாக அதிக மாணவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட Top 5 பொசிஷன் பெற்ற கல்லூரி.
13: கிளப்ஸ், போரம் அண்ட் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் பெற்ற கல்லூரி. அனைத்து துறைகளிலும் முதலாம் ஆண்டு முதலே கார்ப்பரேட் பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங், உலகத்தர MNC பிளேஸ்மெண்ட்.
14: ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ், காரமடை, கோயம்புத்தூர். ஃபார் அட்மிஷன் கால் 9244500444.
15: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள். தரமான கல்வி, இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலை வாய்ப்பு வசதியுடன் ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன் நடைபெறுகிறது. விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி.
16: கூடை பந்தலை 100.5 இன்று காலை 7:30 சுகமான காலை. வழங்குவோர் சிவா டெக்ஸ்டைல்ஸ், மாட்டு தாவணி, மதுரை.
12: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ் இப்போதே தொடங்குங்கள். எங்கும் எவரும் தர முடியாத விலையில். இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ், மாட்டு தாவணி, மதுரை.
17: கோடை பண்பலை 100.5 மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல். அனில் பாஸ்தா, சிவா டெக்ஸ்டைல்ஸ், மாட்டுத்தாவணி, மதுரை. ஜிடிஎன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, திண்டுக்கல். காரமடை. ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ், கோயம்புத்தூர். வழங்கிக் கொண்டிருக்கும் வச

0: இந்த விடியல்
1: நேர்களை இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல் வழங்கும் மனதோடு ராகம். 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸின் மனதோடு ராகம். இன்றைய மனதோடு ராகம் திருநெல்வேலி மாவட்ட நேர்களோடு. இனி நாம் கேட்கலாம் தமிழ் செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக.
2: மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன்.

தலைப்புச் செய்திகள். கல்வித்துறையில் தற்கால தேவைகளுக்கு ஏற்ப மாற்றங்களை அரசு மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஆரோக்கியமான உணவுகள் மூலம் நோயற்ற வாழ்வை உறுதி செய்ய வேளாண் மற்றும் சுகாதார அமைப்புகள் இணைந்து செயல்படுவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். தமிழக சட்டப்பேரவைத் தலைவராக திரு ஜே சி டி பிரபாகரும் துணைத் தலைவராக திரு ரவிசங்கரும் இன்று போட்டியின்றி தேர்வு செய்யப்படுகின்றனர். தென் தமிழகம் மற்றும் காவிரி டெல்டா மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் தில்லி அணி 3 விக்கெட் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். கல்வித்துறையில் தற்கால தேவைகளுக்கு ஏற்ப மாற்றங்களை அரசு மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். குஜராத் மாநிலம் வதோதராவில் சாரதாம் மாணவர் விடுதியை நேற்று அவர் திறந்து வைத்தார். நவீன காலத்திற்கு ஏற்ப கல்வித்துறையை மாற்றியமைக்கும் வகையில் புதிய கல்விக் கொள்கை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். பெண் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். அனைத்து துறைகளிலும் மகளிரின் பங்களிப்பு அதிகரித்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். தொழில் திறன்களுடன் இளையோரை மேம்படுத்தும் வகையில் கல்வித்துறையில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்படுவதாக அவர் கூறினார். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் விளையாட்டு முதல் விண்வெளி தொழில்நுட்பம் வரை அனைத்து துறைகளிலும் சிறந்த முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாகவும் இளையோர் பங்களிப்பு அதிகரித்துள்ளதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். ஆரோக்கியமான உணவுகள் மூலம் நோயற்ற வாழ்வை உறுதி செய்ய வேளாண் மற்றும் சுகாதார அமைப்புகள் இணைந்து செயல்படுவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். வேளாண் மாற்றத்தின் மூலம் ஆரோக்கியம் என்ற இயக்கத்தை புதுதில்லியில் நேற்று மத்திய அமைச்சர்கள் திரு ஜே பி நட்டா மற்றும் திரு சிவராஜ் சிங் சௌகான் தொடங்கி வைத்தனர். இந்நிகழ்ச்சியில் பேசிய திரு நட்டா, இந்த இயக்கத்தை இந்திய வேளாண் ஆராய்ச்சி கவுன்சிலும் இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சிலும் இணைந்து தொடங்குவதாக கூறினார். நோய்களுக்கு சிகிச்சை அளிப்பதில் மட்டுமே கவனம் செலுத்தாமல் அவற்றை தடுப்பதில் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் என்று அவர் தெரிவித்தார். ஆரோக்கியமான உணவு முறைகளின் மூலம் நோய்களை தடுக்க முடியும் என்றும் அதை கருத்தில் கொண்டே இந்த இயக்கம் தொடங்கப்படுவதாகவும் திரு நட்டா கூறினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய திரு சிவராஜ் சிங் சௌகான், உடல் ஆரோக்கியமே மகிழ்ச்சியின் அடிப்படை என்று குறிப்பிட்டார். நாட்டில் வேளாண் உற்பத்தி அதிகரித்துள்ள நிலையில் ஊட்டச்சத்திலும் கவனம் செலுத்த வேண்டிய நிலை உள்ளது என்று அவர் தெரிவித்தார். விவசாயத்தை உணவு உற்பத்தியாக மட்டுமே பார்க்காமல் ஊட்டச்சத்தை வலுப்படுத்தும் அம்சமாகவும் கருதி செயல்பட வேண்டும் என்று அவர் கூறினார். ரசாயன உரங்களின் பயன்பாட்டை குறைத்து இயற்கை வேளாண் நடைமுறைகளை ஊக்குவிக்க பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக திரு சிவராஜ் சிங் சௌகான் தெரிவித்தார். தமிழக சட்டப்பேரவைத் தலைவராக திரு ஜே சி டி பிரபாகரும் துணைத் தலைவராக திரு ரவிசங்கரும் இன்று போட்டியின்றி தேர்வு செய்யப்படுகின்றனர். இதற்கான தேர்தலுக்கு இவர்கள் நேற்று மனு தாக்கல் செய்தனர். இவ்விரு பதவிகளுக்கும் வேறு யாரும் மனு தாக்கல் செய்யாததால் இவர்கள் இருவரும் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட உள்ளனர். இதற்கான அறிவிப்பினை சட்டப்பேரவையின் இடைக்கால அவைத் தலைவர் திரு கருப்பையா இன்று பேரவையில் வெளியிட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தேசிய நுகர்வோர் தொடக்க கூட்டுறவு அமைப்பின் 317 கோடி ரூபாய் நிலுவைத் தொகையை மத்திய அரசிடமிருந்து 2 வாரங்களுக்குள் பெற்றுத்தர தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அறிவுறுத்தியுள்ளார். தேசிய தென்னிந்திய நிதிகள் சங்கத்தின் பிரதிநிதிகள் நேற்று தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சரை சந்தித்து கோரிக்கை விடுத்தனர். இதையடுத்து அவர் இந்த அறிவுறுத்தலை வழங்கியதாக அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் தொகுதி வாக்கு எண்ணிக்கை தொடர்பான மனு மீது சென்னை உயர்நீதிமன்றம் இன்று தீர்ப்பளிக்க உள்ளது. அந்த தொகுதியில் பதிவான தபால் வாக்கு வேறு தொகுதிக்கு அனுப்பப்பட்டதாகவும் தாவேக்க வேட்பாளர் திரு சீனிவாச சேதுபதியின் வெற்றி அறிவிப்பை ரத்து செய்ய வேண்டும் என்றும் கோரி திமுக வேட்பாளர் திரு கே ஆர் பெரியகருப்பன் சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு மீதான விசாரணை நீதிபதிகள் விக்டோரியா கௌரி மற்றும் செந்தில்குமார் அடங்கிய அமர்வில் நேற்று விசாரணைக்கு வந்தது.

அப்போது வழக்கமாக தபால் வாக்குகள் தொகுதி எண் மற்றும் பெயருடன் அனுப்பி வைக்கப்படும் என்றும், தபால் வாக்கு வேறு தொகுதிக்கு அனுப்பப்பட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டுக்கு எந்தவிதமான அடிப்படை ஆதாரமும் இல்லை என்றும் தேர்தல் ஆணையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் தீர்ப்பை இன்றைய தினத்திற்கு ஒத்திவைத்தனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. பிரதமரின் தொழில் பழகுனர் பயிற்சி திட்டத்தின் கீழ் சேலத்தில் நேற்று சிறப்பு முகாம் நடைபெற்றது. 3 மாதங்களுக்கு ஒருமுறை நடத்தப்படும் இந்த முகாம் தொழில் பிடிப்புகளை முடித்தவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக உள்ளது என்று மாவட்ட திறன் பயிற்சித்துறை உதவி இயக்குநர் சந்திரா எமது செய்தியாளரிடம்

0: அப்படின்னா என்னென்ன கம்பெனிங்க வந்திருக்காங்கன்னா, செயில் மற்றும் வந்து TNSTC மற்றும் SETC, அது இல்லாம பிரைவேட் கம்பெனி உள்பட 13 எஸ்டாப்ளிஷ்மெண்ட் வந்திருக்காங்க. இதுல வந்து பசங்களுக்கு வந்து ஐடிஐ முடிச்சவங்க, டெசிக்னேட்டட் ட்ரேட் மற்றும் வந்து ஆப்ஷனல் ட்ரேடு, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் முடிச்சவங்க கூட இங்க அப்ரெண்டிஷிப் எடுத்திருக்கோம். மத்திய அரசாங்கம் கொடுக்கக்கூடிய நேஷனல் அப்ரெண்டிஷிப் சர்டிபிகேட், அவங்களுக்கு அது ஒரு வேல்யூபிள் சர்டிபிகேட். அதை வச்சு அவங்க இதுக்கு முன்ன வந்து ஐடிஐ பசங்களுக்கு மட்டும்தான் அந்த மாதிரி இருந்தது, ஆனா தற்போது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் முடிச்சவங்க கூட இந்த அப்ரெண்டிஷிப் மேல எல்லாம் கலந்துகிட்டு அந்த வேல்யூபிளான சர்டிபிகேட் அவங்க அவைல் பண்ணி கம்பெனிக்கு அவங்க வேலைக்கு போகலாம்.
1: இந்த முகாம் தங்களுக்கு பெரிதும் பயனளித்துள்ளதாக இதில் பங்கேற்ற பயனாளிகள் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தனர்.
2: என்னோட பேர் ரோபியா, நான் ஆத்தூர்லேருந்து வரேன். நான் ஐடிஐ எலக்ட்ரிஷியன் முடிச்சிருக்கேன். நிறைய ஜாப் வேகன்சி இருக்குது, நிறைய கம்பெனிஸ்லேருந்து வந்திருக்காங்க. ஸ்டைஃபனோட மந்த்லி இன்கம்லாம் அப்ரெண்டிஸில் ஜாப் கொடுக்கறதுனால எக்கனாமிக்கலாக எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது.
3: என் பேர் பிரிட்டோ, வேலை கிடைக்காம நிறைய இடத்துல தேடிக்கிட்டு இருந்திருக்கேன். இங்கே நிறைய கம்பெனி வந்திருக்கு, அதில் நான் ஒரு கம்பெனியை செலக்ட் ஆகியிருக்கேன். இந்த 1 இயருக்கு வேலை செஞ்சனா சர்டிஃபிகேட் தருவாங்க. அந்த சர்டிஃபிகேட் வச்சுட்டு போய் நான் வேறு கம்பெனியை சேர்ந்தால் பர்மனெண்ட்டாக வந்து வேலை செய்கிறதுக்கு இந்த சர்டிஃபிகேட் ரொம்ப யூஸ் ஆகும்.
1: தென் தமிழகம் மற்றும் காவிரி டெல்டா மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மாநிலத்தின் பிற பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே தென்மேற்கு வங்கக்கடலில் இலங்கை கடலோரப் பகுதிக்கு அப்பால் உருவான காற்றழுத்த தாழ்வுப் பகுதி மேலும் வலுவடையக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். பஹாமாஸ் நாட்டில் பொதுத் தேர்தல் இன்று நடைபெறுகிறது. ஆப்கானிஸ்தானின் நங்கர்ஹார் மாகாணத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் ஆயிரக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். நேபாளத்தின் கைலாலி மாவட்டத்தில் இந்தியாவின் உதவியுடன் பள்ளி கட்டிடங்களை கட்டும் பணி தொடங்கியுள்ளதாக அங்குள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. தில்லி எய்ம்ஸின் 51வது பட்டமளிப்பு விழாவில் குடியரசுத் துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று பங்கேற்கிறார். ஓமன் நாட்டுக்கான புதிய இந்திய தூதராக திரு பிரசாந்த் ஃபைல்ஸ் நியமிக்கப்படுவதாக வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது. இந்தியா வந்துள்ள சிலி நாட்டின் வெளியுறவு அமைச்சர் திரு பிரான்சிஸ்கோ பெரஸ் மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயலுடன் இன்று பேச்சு நடத்துகிறார். மத்திய பணியாளர் நலத்துறையின் கீழ் செயல்படும் கூட்டு ஆலோசனைக் குழுவின் தேசிய கவுன்சிலின் 49வது கூட்டம் மத்திய அமைச்சரவை செயலாளர் திரு சோமநாதன் தலைமையில் புதுதில்லியில் நேற்று நடைபெற்றது. சணல் பயர் தகவல் அமைப்பு தொடங்கப்பட்ட பின்னர் நாட்டில் சணல் உற்பத்தி விரைந்து அதிகரித்து வருவதாக மத்திய ஜவுளி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சமயபுரம் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோயிலில் ராஜகோபுரம் முன்பு கிழக்கு பகுதியில் பழுதடைந்த நிலையில் உள்ள மண்டபத்தை அப்புறப்படுத்தும் பணி நாளை முதல் 15 நாட்கள் நடைபெறவுள்ளதால் அருகில் வசிக்கும் மக்களும் பக்தர்களும் ஒத்துழைப்பு வழங்குமாறு மாவட்ட ஆட்சியர் திரு சரவணன் கேட்டுக் கொண்டுள்ளார். காஞ்சிபுரத்தில் பள்ளிக்கல்வித்துறை சார்பில் கோடைகால சிறப்பு முகாமை மாவட்ட ஆட்சியர் திருமதி ஸ்னேகா தொடங்கி வைத்தார். சென்னையிலிருந்து குருவாயூர் செல்லும் விரைவு ரயிலில் கேட்பாரற்று கிடந்த 3 லட்சம் ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்களை திருச்சியில் ரயில்வே பாதுகாப்பு படையினர் கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை ஐஐடியில் BS படிப்புக்கு 12வது வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் வரும் 31வது தேதிக்குள் இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்று ஐஐடி நிர்வாகம் கூறியுள்ளது. சென்னையில் உள்ள தமிழ்நாடு அரசு MGR திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி பயிற்சி நிறுவனத்தில் இளநிலை படிப்புகளுக்கு இணையதளம் மூலம் இன்று முதல் June 2 வரை விண்ணப்பிக்கலாம் என்று அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது. சென்னையில் BSNL அதிவேக இணையதள இணைப்புகளை பெறுவதற்கான சேவைகளை பொதுமக்கள் உடனடியாக பெறும் வகையில் வரும் 15வது தேதி வரை நகரின் பல்வேறு பகுதிகளில் முகாம்கள் நடத்தப்படுவதாக அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்தி. IPL கிரிக்கெட் போட்டியில் தில்லி அணி 3 விக்கெட் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது. தரம்ஷாலாவில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் பேட் செய்த பஞ்சாப் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்பு 210 ரன் எடுத்தது. 211 ரன் எடுத்தால் வெற்றியின் தலைக்குடன் பின்னர் களமிறங்கிய தில்லி அணி 19 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 216 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கல்வித்துறையில் தற்கால தேவைகளுக்கு ஏற்ப மாற்றங்களை அரசு மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். ஆரோக்கியமான உணவுகள் மூலம் நோயற்ற வாழ்வை உறுதி செய்ய வேளாண் மற்றும் சுகாதார அமைப்புகள் இணைந்து செயல்படுவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு JB நட்டா கூறியுள்ளார். தமிழக சட்டப்பேரவைத் தலைவராக திரு JC டி பிரபாகரும் துணைத் தலைவராக திரு ரவிசங்கரும் இன்று போட்டியின்றி தேர்வு செய்யப்படுகின்றனர். தென் தமிழகம் மற்றும் காவிரி டெல்டா மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் தில்லி அணி 3 விக்கெட் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
4: நேரம் காலை 6:55 இணைந்திருக்கிறோம் கொடி பன்மலையின் 1.5 வசந்த விடியலில்.

0: கோடை பண்பலை 100.5 மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: பிளேஸ்மெண்ட்ல சிறந்து விளங்கும் மகேந்திரா பொறியியல் கல்லூரிகள் சேலம் மற்றும் நாமக்கல்.
0: அனில் பாஸ்தா,
2: நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
3: அனில் புட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
0: சிவா டெக்ஸ்டைல்ஸ், மாட்டுத்தாவணி, மதுரை.
4: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ் இப்போதே தொடங்குங்கள். எங்கும் எவரும் தர முடியாத விலையில் இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க

0: டெக்ஸ்டைல்ஸ், மட்டுத்தாவணி, மதுரை.
1: ஜிடிஎன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, திண்டுக்கல்.
2: திண்டுக்கல் ஜிடிஎன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி 2026-27 கல்வியாண்டிற்கான பொறியியல் வகுப்பிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது.
1: காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ், கோயம்புத்தூர் வழங்கிய வசந்த விடியல்.
3: கல்வி, திறன், வேலை வாய்ப்பு என மூன்றின் சங்கமம்.
0: ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ், காரமடை, கோயம்புத்தூர்.
4: ஒளியின் வழியே பயணித்து அவனியை வளமாக்கும் விடியலை கொண்டாடி நிறைவுக்கு வருகிறது இன்றைய வசந்த விடியல். விடைபெறுகிறேன் சசிரேகா ஜெயகாந்த். நன்றி நேர்களே. இனி கோடை பண்பலை 100.5 சுகமான காலை.

நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வாழ்வாதாரம், சுற்றுச்சூழல், சமநிலை, அழகு, அமைதி என அனைத்தையும் தருவது இயற்கை. அவ்வியற்கையிலிருந்து பெறுவது அதிகம். அதே நேரத்தில் திருப்பி என்ன கொடுக்கிறோம் என்பதையும் யோசிக்கணும். கொடுக்க முடியுமா என்பதில் தொடங்கும் சிந்தனை, அதை சீரழிக்காமல் இருப்போம் என்பதில் நிறைவுற்றால் சிறக்கும் என சொல்லி கொடை பண்பலை 100.5 சுகமான காலையை தொடங்குகிறது.

அனலடிக்கும் கோடையிலும் சிறகடிக்கும் இனிய இசையை தந்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 MHz. நேர்களை இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்லின் மனதோடு ராகம், 8:30 வைக்கிங் பெனின்ஸ் அண்ட் பிரீப்ஸி மனதோடு ராகம். இன்றைய மனதோடு ராகம் திருநெல்வேலி மாவட்ட நேர்களை நிகழ்ச்சியில் பங்கேற்க அன்போடு அழைக்கிறது. 9:00 உஷா சன்ஃபிளவர் ஆயில், அனில் பாஸ்தா, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்லின் வானவில். இன்றைய வானவில் குரலின் குரலாக சிறப்பு விருந்தினராக கலந்து சிறப்பிக்கிறார் குமரி எஸ். நீலகண்டன் அவர்கள்.

0: கொடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்லின் மனதோடு ராகம்.
3: +2 முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன்.
4: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
0: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் RVS காலேஜ், கோயம்புத்தூர் மற்றும் திண்டுக்கல்.
5: 45 வருட அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு. 500,000 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ் RVS இன்ஜினியரிங் காலேஜ், கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல்.
0: 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் இன் மனதோடு ராகம்.
6: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
7: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

நமது நிகழ்ச்சிகள் 11 மணிக்கு லீக் எஃப்எம் கொடைக்கானல் ஏரிச்சாலையிலிருந்து, நண்பகல் 12 மணிக்கு மகளிர் நேரத்தில் படித்ததில் பிடித்தது, பிற்பகல் 3 மணிக்கு உயிரெழுத்து நிகழ்ச்சியை அலங்கரிக்கிறார் சிவகங்கை இளையன்குடி சித்தி கதிஜா அவர்கள், மாலை 4 மணிக்கு வண்ணத்தூரிகையில் சினிமா கொட்டகை, 8 மணிக்கு இளமை பேசுகிறது, 9 மணிக்கு தவழ்ந்து வருகிறது கொடைத்தேன்றல், 10 மணிக்கு நினைவே சுகம் திருப்பூர் மாவட்ட நேயர்களுக்காக, அவையாவும் கோடை பண்பலை 100.5 இன்று மலரவிருக்கின்ற நமது நிகழ்ச்சிகள்.

0: இனியும் தொடர்ந்து கேட்க நம் கோடை பண்பலை 100.5 சுகமான காலை நிகழ்ச்சியை வழங்குவோர் சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை.
1: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ் இப்போதே தொடங்குங்கள். எங்கும் எவரும் தர முடியாத விலையில் இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை.
2: அனலடிக்கும் கோடையிலும் சிறகடிக்கும் இனிய இசையை தந்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 MHz. நேர்களை இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்லின் மனதோடு ராகம், 8:30 வைக்கிங் பெனின்ஸ் அண்ட் பிரீப்ஸி மனதோடு ராகம். இன்றைய மனதோடு ராகம் திருநெல்வேலி மாவட்ட நேர்களை நிகழ்ச்சியில் பங்கேற்க அன்போடு அழைக்கிறது. 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயில், அனில் பாஸ்தா, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்லின் வானவில். இன்றைய வானவில் குரலின் குரலாக சிறப்பு விருந்தினராக கலந்து சிறப்பிக்கிறார் குமரி எஸ் நீலகண்டன் அவர்கள்.

0: இன்ன மயில
1: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ் இப்போதே தொடங்குங்கள். குறைந்த பட்ஜெட்டில் கோடைக்கால காட்டன் ஆடைகள் எங்கும் எவரும் தர முடியாத விலையில். பெண்களுக்காக ஸ்டைலிஷ் ஆன லினன் சாரீஸ், சாஃப்டான மல்மல் சாரீஸ் மற்றும் ரெடிமேட் கலெக்ஷன்ஸ், வட்டிகன் குர்தீஸ், குவாட் செட்ஸ், பிளாசோ பேண்ட்ஸ் எல்லாம் சூப்பர் ஆஃபர்ஸோட. ஆண்களுக்கு கம்ஃபர்டபுள் சம்மர் வேர், குட்டீஸ்க்கு கியூட் கேஷுவல் ஃபிராக்ஸ், டி ஷர்ட்ஸ், பாபா சூட்ஸ், சம்மர் ஆஃபரோட அனைத்தும் ஒரே இடத்தில். இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும். மட்டும் மதுரை
2: சுடச்சுட வெயில் சூப்பர் கூல் ஸ்டைல் சாரதா சாடையோட சம்மர் ஃபுல்லா கூல்
3: ஜில் ஜில் சம்மர் கூல் கூல் ஷாப்பிங் திருச்சி சாரதாஸ்.
4: குடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்,
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
6: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்லின் மனதோடு ராகம்.
7: +2 முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன்.
8: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
4: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் RVS காலேஜ், கோயம்புத்தூர் மற்றும் திண்டுக்கல்.
9: 45 வருட அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு, 500,000 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ் RVS இன்ஜினியரிங் காலேஜ், கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல்.
4: 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் இன் மனதோடு ராகம்.
10: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
11: கோடை பண்பலை 100.5 போமக்ஸ் பனியன்கள் சட்டிகள் டிரையர்கள் வழங்கும் தக்குமுக்கு தர்பார். வழங்குவோர் புமக்ஸ் பனியன்கள் சட்டிகள் டிரையர்கள், நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு.
12: அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
13: அண்ணா வணக்கம்.
14: வணக்கம் அமைச்சரே. வாருங்கள் வாருங்கள், வந்து அவருங்கள் அமைச்சரே.
13: என்ன மன்னா, இன்னுமா உங்களுக்கு இருமல் சரியாகவில்லை? பொறுப்படுங்கள் பொறுப்படுங்கள், உடனடியாக மருத்துவமனைக்கு செல்லலாம்.
14: அமைச்சரே, அங்கே வந்தால் ஊசி குத்துவார்கள், எனக்கு ஊசி என்றாலே பயம், நான் எல்லாம் வரமாட்டேன்.
13: அதற்காகத்தானே அழைக்கிறேன்.
14: என்ன
13: போங்கள் மன்னா, என் கனவில் மண்ணள்ளி போட்டு விட்டீர்கள்.
14: ஏன் அமைச்சரே?
13: ஆமா மன்னா, உங்களை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றால் உங்களுக்கு ஊசி குத்துவார்கள், நீங்கள் ஆ என்று கத்துவீர்கள், நான் மனதிற்குள்ளேயே ஈ என்று சிரித்துக் கொள்வேன், நீங்கள் தான் வரமாட்டேன் என்று சொல்லிவிட்டீர்களே.
14: ஒருவன் துன்பப்படுவதை பார்ப்பதில் அவ்வளவு ஆனந்தம் உமக்கு. பேசிக் கொள்ளுகிறேன் அமைச்சரே, உண்மை மருத்துவமனைக்கெல்லாம் என்னால் வர முடியாது, நீங்கள் வேறு வேலை இருந்தால் சென்று பாருங்கள் அமைச்சரே.
13: சரி மன்னா, உங்களுக்கு மருத்துவம் பார்க்கவோ ஊசி குத்தவோ மருத்துவமனைக்கு செல்ல வேண்டாம், ஆனாலும் மருத்துவமனைக்கு சென்று வரலாம்.
14: என்ன அமைச்சரே குழப்புகிறீர்கள்?
13: ஆமா மன்னா, மருத்துவமனைக்கு சென்று செவிலியர்களை எல்லாம் நேரில் சந்தித்து வாழ்த்து சொல்லிவிட்டு வருவோம்.
14: செவிலியர்களுக்கு வாழ்த்தா? என்ன அமைச்சரே
13: மன்னா, இன்று மே 12 சர்வதேச செவிலியர் தினம்.
14: ஓஹோ, அப்படியா அமைச்சரே? நம்முடைய தர்பார் சார்பாக அர்ப்பணிப்பு அம்சங்களான செவிலியர்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்ளலாமே.
13: நல்லது மன்னா.
14: சரி அமைச்சரே, மருத்துவமனைக்கு சென்று செவிலியர்களை சந்திப்பதற்கு முன்னால் செவிலியர்களை பற்றி ஏதாவது செய்தி இருந்தால் சொல்லுங்களேன்.
13: மன்னா, நவீன செவிலியர் சேவை.

0: உருவாவதற்கு காரணமான கைவிளக்கேந்திய காரிகை ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் அம்மையாரின் பிறந்த நாளைத்தான் நாம் ஒவ்வொரு ஆண்டும் சர்வதேச செவிலியர் தினமாக கொண்டாடி வருகிறோம். May 12 இதே நாளில் 1820 இத்தாலியின் ஃப்ளாரன்ஸ் பகுதியில் பிறந்தவர்தான் ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் அம்மையார். சிறுவயதிலிருந்தே நன்றாக படித்து பல மொழிகளையும் கற்றுத் தேர்ந்திருக்கிறார். தனது 16 வயதிலிருந்துதான் அவருக்கு பிறருக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற உயர் எண்ணம் தோன்றியிருந்திருக்கிறது. ஆனால் அந்த காலகட்டங்களில் செவிலியர் பணி மிக உயர்ந்த பணியாக இல்லாததால் நைட்டிங்கேலின் பெற்றோர் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருந்திருக்கிறார்கள். மேலும் திருமணம் செய்து கொள்ளுமாறு கட்டாயமும் படுத்தியிருந்திருக்கிறார்கள். கடும் போராட்டத்திற்கு பிறகு 1844 ஜெர்மனியில் ஒரு கல்லூரியில் செவிலியர் மாணவியாக சேர்ந்திருக்கிறார் ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல். நர்சிங் படிப்பை அதீத ஆர்வத்தோடும் அர்ப்பணிப்பு உணர்வோடும் முழு ஈடுபாட்டோடும் படித்திருந்திருக்கிறார். பிறகு பல நாடுகளுக்கும் சுற்றுப்பயணம் சென்று தனது செவிலியர் சேவையை செய்து வந்திருக்கிறார். 1853 ஒரு மருத்துவமனையில் செவிலியர் கண்காணிப்பாளராக பணிபுரிந்து கொண்டிருந்த போதுதான் ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு நைட்டிங்கேல் அம்மையாருக்கு வந்திருக்கிறது.
1: என்ன வாய்ப்பு அமைச்சரே? அது
0: அப்போது நடைபெற்றுக் கொண்டிருந்த ஒரு போரில் காயமடைந்து ராணுவ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த 18,000 வீரர்களுக்கு சிகிச்சை செய்யும் ஒரு வாய்ப்பு தான் மன்னாது. 30 கொண்ட செவிலியர் குழுவுக்கு தலைமையேற்று போரில் காயமடைந்த வீரர்களுக்கு சிகிச்சை செய்வதற்காக அங்கே சென்று இரவு பகல் பாராமல் கண் விழித்திருந்து கையில் விளக்குடன் அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்து வந்திருக்கிறார். அது முதல்தான் ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் அம்மையார் கைவிளக்கேந்திய காரிகை என்று அழைக்கப்பட்டதாக ஒரு குறிப்பு சொல்கிறது மன்னா.
1: ஓஹோ!
0: எனினும் அந்த போரின் முடிவில் காயத்தால் உயிரிழந்தவர்கள் 4,000 பேர் என்றால் போதிய மருத்துவ வசதிகள், சுகாதாரம் இன்மை, போதிய செவிலியர் வசதியின்மை இது போன்ற காரணங்களால் உயிரிழந்த வீரர்களின் எண்ணிக்கை 18,000 மன்னா. அதனால் மனமுடைந்து போன ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் ஊருக்கு திரும்பியவுடன் தன்னுடைய சொந்த செலவில் ஒரு செவிலியர் பள்ளியை உருவாக்கியிருக்கிறார்.
1: பரவாயில்லையே!
0: அதன் மூலம் சுகாதாரமான மருத்துவத்தை முன்னெடுத்ததோடு தன்னை போலவே மற்றவர்களும் சிறந்த செவிலியராக வர வேண்டும் என்ற முனைப்பு காட்டி இருந்திருக்கிறார். மேலும் செவிலியர்களுக்கான பண்பு நலன்களை குறிப்புகளாக எழுதியிருந்திருக்கிறார். அவைகள் பின்னாட்களில் புத்தகமாகவும் தொகுக்கப்பட்டிருக்கிறது மன்னா. மொத்தத்தில் இன்று நம் மண்ணிலும் மனதிலும் செவிலியர்களுக்கு தந்து கொண்டிருக்கும் தனி இடத்திற்கும் மரியாதைக்கும் அடிப்படை காரணம் ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் அம்மையார் தான் மன்னா.
1: பலே பலே! சரி அமைச்சரே, நான் சிறிது காலமாகவே குட்டி இளவரசரை கவனித்து வருகிறேன். மருத்துவ உபகரணங்களை போன்ற விளையாட்டு பொம்மைகளை வைத்து அதிகமாக டாக்டர் விளையாட்டுத்தான்
2: விளையாடி கொண்டிருக்கிறார். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிராயர்கள். தர்பாரின் மன்னராக சேலம் கோனூர் ராதா கோபாலகிருஷ்ணன், மந்திரியாக கஜேந்திரன்.
3: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
4: கொடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
6: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1,200 அதிரடி தள்ளுபடி.
4: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்லின் மனதோடு ராகம்.
7: +2 முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன்.
8: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
4: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் RVS காலேஜ், கோயம்புத்தூர் மற்றும் திண்டுக்கல்.
9: 45 அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு. 500,000 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ் RVS இன்ஜினியரிங் காலேஜ், கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல்.
4: 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் இன் மனதோடு ராகம்.
10: கோடை பண்பலை 100.5 சுகமான காலை வழங்கிக் கொண்டிருப்போர் சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை.
11: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ் இப்போதே தொடங்குங்கள். குறைந்த பட்ஜெட்டில் கோடை கால காட்டன் ஆடைகள் எங்கும் எவரும் தர முடியாத விலையில். பெண்களுக்காக ஸ்டைலிஷ் ஆன லினன் சாரீஸ், சாஃப்டான மல்மல் சாரீஸ் மற்றும் ரெடிமேட் கலெக்ஷன்ஸ், வட்டிகன் குர்த்திஸ், குவாட் செட்ஸ், பிளாசோ பேண்ட்ஸ் எல்லாம் சூப்பர் ஆஃபர்ஸோட. ஆண்களுக்கு கம்ஃபர்டபுள் சம்மர் வேர், குட்டீஸ்க்கு கியூட் கேஷுவல் ஃபிராக்ஸ், டி ஷர்ட்ஸ், பாபா சூட்ஸ்னு சம்மர் ஆஃபரோட அனைத்தும் ஒரே இடத்தில். இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ். புதிய அனுபவம் எப்பொழுதும். மாட்டுத்தாவணி மதுரை.

இப்படி சூடு.

0: கல்வி மற்றும் வேலை வாய்ப்பில் தனி அக்கறையுடன். ஜெயராம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, மதுரை பைபாஸ் ரோட், ஆட்டாம்பரப்பு, கரூர். அட்மிஷனுக்கு 9952410253.
1: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ் இப்போதே தொடங்குங்கள். குறைந்த பட்ஜெட்டில் கோடைக்கால காட்டன் ஆடைகள் எங்கும் எவரும் தர முடியாத விலையில். பெண்களுக்காக ஸ்டைலிஷான லினன் சாரீஸ், சாஃப்டான மல்மல் சாரீஸ் மற்றும் ரெடிமேட் கலெக்ஷன்ஸ், வட்டிகன் குர்த்திஸ், குவாட் செட்ஸ், பிளாசோ பேண்ட்ஸ், எல்லாம் சூப்பர் ஆஃபர்ஸோட. ஆண்களுக்கு கம்ஃபர்டபுள் சம்மர் வேர், குட்டீஸ்க்கு கியூட் கேஷுவல் ஃபிராக்ஸ், டி ஷர்ட்ஸ், பாபா சூட்ஸ்னு சம்மர் ஆஃபரோட அனைத்தும் ஒரே இடத்தில். இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
2: குடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
4: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய்.

0: பை ஆதிரடி தள்ளுபடி.
1: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்லின் மனதோடு ராகம்.
2: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன்.
3: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் RVS காலேஜ், கோயம்புத்தூர் மற்றும் திண்டுக்கல்.
4: 45 வருட அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு, 500,000 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ் RVS இன்ஜினியரிங் காலேஜ், கோயம்புத்தூர் திண்டுக்கல்.
1: 8:30

0: நாமக்கல்
1: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் RVS காலேஜ் கோயம்புத்தூர் மற்றும் திண்டுக்கல்.
2: 45 வருட அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு, 500,000 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ் RVS இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல்.
1: 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் இன் மனதோடு ராகம்.
3: கொடை பண்பலை 100.5 மெகா ஹெர்ட்ஸில் சுகமான காலை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நம் நாட்டில் பெட்ரோல், டீசல், சமையல் எரிவாயு, சிலிண்டர் உள்ளிட்ட எரிபொருட்களுக்கு எவ்வித தட்டுப்பாடும் இல்லை, நாட்டு மக்கள் யாரும் அச்சப்பட தேவையில்லை என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்திய வங்கதேச எல்லையில் வேலி அமைக்க மேற்கு வங்க அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. இப்படி நம்மை சுற்றி பல நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கும் இன்றைய சூழலில் என்ன நடந்தது இதே தினத்தில் அன்று தொகுத்து வழங்குகிறது கொடை பண்பலை 100.5 மெகா ஹெர்ட்ஸின் இன்று அன்று.

0: கோடை பண்பலை 100.5 பிரித்வி விமென்ஸ் இனவர் வழங்கும் இன்று அன்று இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பிரித்வி விமென்ஸ் இனவர்
1: பிரித்வி விமென்ஸ் இனவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர் பிரித்வி பிரித்வி விமென்ஸ் இனவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர் பிரித்வி
0: இன்று
2: மே 12
0: நவீன தாதியியல் முறையை உருவாக்கிய தாதியாவார்
2: வாழ்க்கையில் போரில் காயம் பட்டவர்களுக்காகவே செலவழித்தார்.
0: தாதியர்களுக்கான பயிற்சி பள்ளியை முதலில் உருவாக்கியவர்.
2: விளக்கேந்திய சீமாட்டி
0: கை விளக்கேந்திய காரிகை என போற்றப்பட்டார்.
2: இத்தாலியின் புளோரன்ஸில் பிறந்தது.
0: இளமையில் செல்வ செழிப்பில் வளர்ந்தது.
2: வில்லியன் எட்வார்ட் ஷோர் என்பதே இயற்பெயராய் இருந்தது.
0: குடும்ப பெயரும் ஊர் பெயரும் சேர்ந்தே நிலையானது.
2: ஆடம்பர சீமாட்டியாக பிறந்திருந்தாலும்
0: வறியவர்கள் மீது வாஞ்சை கொண்டிருந்தார்.
2: ஆதரவற்றோர் விடுதியில் மருத்துவ வசதிகளை மேம்படுத்த முன்னிறுத்தினார்.
0: ஆதலால் வறியோர் சட்டத்தில் மாற்றத்தினை கொண்டு வந்தார்.
2: கிருமியன் போரில் இவரின் பங்காலே உலகே திரும்பி பார்க்க வைத்தார்.
0: இவர் பிறந்த நாளை கொண்டாடுகிறது உலகமே.
2: உலக செவிலியர் நாள் என்றுமே.
0: சேவையின் செம்மல்கள் செவிலியர்களே.
2: இருகரம் குவித்து வணங்கிடுவோம்,
0: வாழ்த்திடுவோமே சேவையின் செம்மல்கள் செவிலியர்களே.
2: இருகரம் குவித்து வணங்கிடுவோம்,
0: வாழ்த்திடுவோமே.
2: 1820
0: இங்கிலாந்து தாதி ஃப்ளோரன்ஸ் நைட்டிங்கேல் பிறந்த நாள்
2: என்று
0: உலக செவிலியர் நாளும்
2: என்று
0: 1950 1970 வரை
2: தம் திறமையால் தடம் பிடித்த நடிகைகளில் ஒருவர்.
0: குணச்சித்திர
2: நகைச்சுவை மற்றும்
0: வில்ல வேடங்களில் பெயர் போனவர்.
2: காரைக்குடி வைரம் அருணாச்சல செட்டியார் நாடக குழுவில் இடம்பெற்றவர்.
0: ஸ்ரீராம பாலகால வினோத சபா என்பது அதன் பெயர்.
2: MSP
0: ஆர் முத்துராமன் மேலும் பலர் இக்குழுவில் நடித்து வந்தனர்.
2: 100 மேற்பட்ட படங்களில் பங்களிப்பு.
0: தூக்கு தூக்கி படம் தந்தது பெரும் சிறப்பு.
2: 1926
0: திரைப்பட நடிகை MSS பாக்கியம் பிறந்த நாள்
2: என்று
0: சிறப்புகளினால் வருவது புகழும் பேரும்.
2: படிப்புகளினால் பரிணமிப்பது பட்டமும் பதவியும்.
0: நடிப்பினால் மக்கள் தருவது மதிப்பும் மரியாதையும்.
2: இயற்கையின் நிகழ்வுக்கு என்ன பெயர் வைக்கலாம்?
0: இது கேள்வியா?
2: ஆம், கேள்விதான்.
0: பதில் என்ன?
2: வீசும் புயலுக்கு எண்களை வைப்பதுதான் வழக்கம்.
0: பின் பெண்பாலின் பெயர்களை வைப்பது புழக்கம்.
2: ஏன் பெண்பாலின் பெயர்களை மட்டும் வைக்க வேண்டும் என்று கேட்டது விளக்கம்.
0: அதனால் ஏற்பட்டது அத்திட்டத்தில் சின்ன குழப்பம்.
2: வந்தது ஆண்பாலின் பெயர்களையும் சூட்டலாம் என்ற பழக்கம்.
0: 1978
2: தேசிய கடல் மற்றும் காற்று நிர்வாகம்
0: இனி புயல்களின் பெயர்களுக்கு ஆணின் பெயர்களையும் அளிக்கலாம் என்ற மாற்றம் கொண்டு வந்த நாள்
2: என்று
0: மதுரை காணாடு காத்தானில் பிறப்பு.
2: 1929
0: சென்னை நகராட்சி உறுப்பினர் ஆனார்.
2: 1931
0: சென்னை நகராட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார்.
2: 1933
0: சென்னை மாநகர தந்தையானார்.
2: 1936
0: சட்டசபை உறுப்பினராகி
2: கல்வி
0: மருத்துவ சுங்கத்துறை அமைச்சரானார்.

0: 1984
1: முத்தையா அண்ணாமலை செட்டியார் மறைந்த நாள்
0: என்று
1: கோடை பண்பலை 100.5 இதுவரை கேட்டு சுவைத்தோம். பிருத்வி விமன்ஸ் இன்னவர் வழங்கிய இன்று அன்று
2: பிருத்வி விமன்ஸ் இன்னவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர் பிருத்வி விமன்ஸ் இன்னவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர்

0: கோடை பண்பலை 100.5 சுகமான காலை
1: நிகழ்ச்சியின் அப்பகுதியை வழங்கியோ
0: சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை.
2: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ் இப்போதே தொடங்குங்கள். எங்கும் எவரும் தர முடியாத விலையில் இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை.
3: கோடை பண்பலை 100.5 மெகா ஹெர்ட்ஸில் நிறைவுக்கு வருகிறது சுகமான காலை. இனி திருநெல்வேலி மாவட்ட நேயர்களை சந்திக்க இருக்கிறது மனதோடு ராகம் நிகழ்ச்சியின் முகப்பில் செய்தி சுருக்கம்.

செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். சர்வதேச செவிலியர்கள் தினம் இன்று கொண்டாடப்படுவதை ஒட்டி சிறந்த செவிலியர்களுக்கான ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லியில் இன்று வழங்குகிறார். கல்வித்துறையில் தற்கால தேவைகளுக்கேற்ப மாற்றங்களை அரசு மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அஸ்ஸாமில் பிஜேபி அரசு மூன்றாவது முறையாக இன்று பதவியேற்கிறது. இந்நிகழ்ச்சியில் பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் பங்கேற்கின்றனர். தில்லி எய்ம்ஸின் 51வது பட்டமளிப்பு விழாவில் குடியரசுத் துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று பங்கேற்கிறார். மகளிர் மேம்பாடு என்ற நிலையிலிருந்து மகளிர் தலைமையிலான மேம்பாடு என்ற அணுகுமுறையுடன் இந்தியா செயல்பட்டு வருவதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். ஆரோக்கியமான உணவுகள் மூலம் நோயற்ற வாழ்வை உறுதி செய்ய வேளாண் மற்றும் சுகாதார அமைப்புகள் இணைந்து செயல்படுவதாக

0: வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் ரயில்வே கட்டமைப்புகள் பெருமளவு மேம்படுத்தப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவைத் தலைவராக திரு ஜே சி டி பிரபாகரும் துணைத் தலைவராக திரு ரவிசங்கரும் இன்று போட்டியின்றி தேர்வு செய்யப்படுகின்றனர். சென்னை ஐஐடியில் பிஎஸ் படிப்புக்கு 12 வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் வரும் 31 தேதிக்குள் இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்று ஐஐடி நிர்வாகம் கூறியுள்ளது. சென்னையிலிருந்து குருவாயூர் செல்லும் விரைவு ரயிலில் கேட்பாரற்று கிடந்த 3 லட்சம் ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்களை திருச்சியில் ரயில்வே பாதுகாப்பு படையினர் கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தென் தமிழகம் மற்றும் காவிரி டெல்டா மாவட்டங்களின் சில இடங்களில் இந்த மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் தில்லி அணி 3 விக்கெட் வித்தியாசத்தில் பஞ்சாபை வென்றது. 15 மற்றும் 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. ISL கால்பந்து போட்டியில் ஈஸ்ட் பெங்கால் பஞ்சாப் அணிகளுக்கிடையே நேற்று நடைபெற்ற ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.
1: இசையோடு என்றும் ஆகாஷ்வாணி கோடை பண்பலை 100.5 MHz.
2: அதாகப்பட்டதே, கொளுத்தும் கோடை வெயிலிலே, சுட்டரிக்கும் சூரிய ஒளியிலே உங்களை எல்லாம் குளிர்விக்க
3: ஒரு புள்ள கேக்குது கோடை எப்பந்தானுங்க.

0: தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் நேரம் காலை 8:03.
1: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள் கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
4: பிளேஸ்மெண்ட்ல சிறந்து விளங்கும் மகேந்திரா பொறியியல் கல்லூரிகள் சேலம் மற்றும் நாமக்கல்.
5: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
6: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
5: வருடந்தோறும் 2500க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்
6: தொடர்புக்கு 7382812345.
2: வழங்கும் மனதோடு ராகம் இணைந்து வழங்குவோர் RVS காலேஜ் கோயம்புத்தூர் மற்றும் திண்டுக்கல்.
7: 45 வருட அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு, 500,000 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ் RVS இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல்.
8: என்ன கணேசா, பையனை இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்க்கணும்னு சொன்னீங்க, சேர்த்துட்டியா?
9: எந்த காலேஜ்ல சேர்க்கணும்னு ஒரே குழப்பம்.
8: RVS இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்த்து விடு, சூப்பர் காலேஜ்.
7: 45 வருட அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு, 500,000 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ் RVS இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல். ஃபார் அட்மிஷன் கால் 9943960014.
0: உற்சாகமான காலை வணக்கம் நீர்களே. தமிழ்நாட்டின் சிறப்புகளை பட்டியலிட்டோம்னா அதுல இந்த மாவட்டத்துல கிடைக்கக்கூடிய தேவ இனிப்பு கட்டாயம் இடம்பெறும். தேவர்கள் உண்ணக்கூடிய அமிர்தத்தின் சுவைக்கு ஒப்பானதுனாலதான் இந்த பெயரா. இந்த தேவ இனிப்பின் சுவைக்கு காரணமே அந்த ஊரின் தாமிரபரணி ஆற்று தண்ணீரும் கையில் அரைத்த கோதுமை மாவும் நெய்யும் தானா. வாயில் வச்சதுமே கரைஞ்சு விடக்கூடிய இந்த தேவ இனிப்பை வாங்க இங்கே உள்ள கடைகளில் தள்ளுமுள்ளு சண்டையே நடக்கும்னா பார்த்துக்கோங்களேன். இந்த தேவ இனிப்புங்கிறது இதோட தமிழ் பெயர் தான். ஆனால் நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்கல்ல, அரபு மொழியிலிருந்து உருவான சொல்லான அல்வா என்பது தான் அந்த தேவ இனிப்புன்னு. இன்னைக்கு மனதோடு ராகம் அல்வாவோட சேர்த்து பல சிறப்புகளை கொண்ட திருநெல்வேலி மாவட்ட நேர்களோட தான். நிகழ்ச்சியில் இணைய அனைத்து நேர்களும் 24 24 26 அல்லது 290 333 என்ற தொலைபேசி எண்ணிலும், மகளிர் 24 24 29 அறிமுக நேர்கள் 24 24 24

0: நேர்காணலின் முன் இணைப்பு எண்ணான 045-452 இணைத்து வாங்க. நிகழ்ச்சியில் உங்களோடு நான் சசிரேகா ஜெயகாந்த். இப்போ நம்ம நிகழ்ச்சியில் முதலாவதாக ஒரு நேயர் வந்திருக்காங்க. திருநெல்வேலி மாவட்ட நேராக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வாங்க பேசலாம்.
1: அன்பான பாசமான அறிவிப்பாளருக்கும் இனிய காலை வணக்கம் கூறுவது திருநெல்வேலி மாவட்டம் சேர்மாவதி தாலுகா மாஞ்சோலை அருகே வீரவநல்லூர் அக்கரகாரம் கருணாநிதிமா.
0: இப்படி இப்படி மூச்சு விடாம பேசுறீங்க.
1: அப்படி நம்ம கோடை பண்பலையில பேசி பேசி
0: பேசி பேசி கேட்டு கேட்டு பழக்கமாயிருச்சு.
1: என்ன
0: பண்ணிட்டு இருக்கீங்க?
1: நினைவே சுகம் மனதோடு ராக நிகழ்ச்சியை தவறாம கேட்பேன். இந்த நிகழ்ச்சியில மட்டும்தான் நான் நிகழ்ச்சி கேட்பேன். எல்லா நிகழ்ச்சியும் இதை மட்டும் நான் கலந்து கொள்வோமா?
0: மனதோடு ராகத்துல மட்டும்தான் கலந்துப்பீங்களா?
1: ஆமா, நேரம் அதுதான்மா நேரம் இருக்கும். கொஞ்சம் இதெல்லாம் ஆபீஸ் தருவேன்.
0: வானவில் நிகழ்ச்சி கேட்கறது உண்டா?
1: நிகழ்ச்சி கேட்பமா? இல்ல, நிகழ்ச்சி கோடை பண்பல நிகழ்ச்சி பூரா கேட்டுதான் இருப்பேன்.
0: பங்கெடுத்துக்கிறதுக்கு போதியமான நேரம் இல்ல.
1: சரிங்க,
0: முதல் நேரா வந்தவங்களுக்காக என்ன பாடல் தரலாம் கருணாநிதி ஐயா?
1: சிறை படத்துல இருந்து நீலவந்தி மேடம். இந்த பாடல் வந்து மேடம், எனது அன்பு மகள் மதிவதனி, எனது அன்பு மகன் தமிழ்ச்செல்வன், எனது மனைவி ஜெயராணிக்கு அப்படி இந்த பாடல் மற்றும் கோடை பண்பலை நேர்கள் அனைவருக்குமா?
0: நீங்க சொன்ன மாதிரி எல்லாருக்காகவும் இந்த பாடல் கொடுத்தலாம். நன்றிங்க.

0: திருமணம், பண்டிகை, பூஜை எல்லாத்துக்கும் முக்கியம் கோபுரம், மஞ்சள் தூள் மற்றும் குங்குமம்.
1: கோபுரம், மஞ்சள் தூள், குங்குமம் மற்றும் அகர்பத்திகள்.
2: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
3: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
2: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
3: தொடர்புக்கு 7382812345.
4: இந்தியாவின் மாபெரும் தங்கம் மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
5: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
6: நம்ம வீட்டுல எப்பவுமே மிஸ்டிகல் சன்ஃபிளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
7: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கினேன்.
6: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
7: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
6: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
7: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
6: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
1: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்.
8: ஹாய், ஹலோ எவ்ரிவன், நான் பிரீத்தி, நர்சிங் காலேஜ்ல 3rd இயர்.
9: நான் 2nd இயர். நான் 1st இயர் BSc நர்சிங் படிக்கிறேன்.
8: எங்களை போலவே 2026 நீங்க நர்சிங் படிக்க விரும்புறீங்களா?
9: டொனேஷன் இல்லாம அட்மிஷன் தர காலேஜ் மதுரை மாவட்டம் கிட்ட இருக்கிற நம்ம பிரீத்தி நர்சிங் காலேஜ் தான்.
8: எங்க காலேஜ்ல மேனேஜ்மெண்ட் மூலமாவும் சேரலாம், கவுன்சிலிங் மூலமாவும் சேரலாம். எங்க காலேஜோட கவுன்சிலிங் கோடு 1010.
9: தரமான கல்வி மற்றும் உடனடி வேலை வாய்ப்பு எல்லாம் பிரீத்தி நர்சிங் காலேஜ்ல சிறப்பம்சம்.
10: சோ நீங்களும் பிரீத்தி காலேஜ் ஆஃப் நர்சிங்ல ஜாயின் பண்ணுங்க.
11: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
12: என்ன கணேசா, பையனை இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்க்கணும்னு சொன்னியே, சேர்த்துட்டியா?
13: எந்த காலேஜ்ல சேர்க்கணும்னு ஒரே குழப்பம்.
12: RVS இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்த்து விடு, சூப்பர் காலேஜ்.
14: 45 அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு, 500,000 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ் RVS இன்ஜினியரிங் காலேஜ், கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல். ஃபார் அட்மிஷன் கால் 9943960014.
15: கோடை பந்தலை 1:05 இன்று காலை 9 உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
16: உஷா சன்ஃபிளவர் ஆயில்
15: இணைந்து வழங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்.
17: ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
15: நம் கோடை பண்பலை 1:05 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம். மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
18: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பாத்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
15: தொடர்புக்கு 7382812345. வழங்கிக் கொண்டிருக்கும் மனதோடு ராகம், இணைந்து வழங்கிக் கொண்டிருப்போர்
12: என்ன கணேசா, பையனை இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்க்கணும்னு சொன்னியே, சேர்த்துட்டியா?
13: எந்த காலேஜ்ல சேர்க்கணும்னு ஒரே குழப்பம்.
12: RVS இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்த்து விடு, சூப்பர் காலேஜ்.
14: 45 அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு, 500,000 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ் RVS இன்ஜினியரிங் காலேஜ், கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல். ஃபார் அட்மிஷன் கால் 9943960014.
15: கோடை பண்பலை 1:05 இப்போது கேட்கலாம் போமக்ஸ் பனின்கள் ஜெட்டிகள் டிரையர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு போமக்ஸ் பனின்கள் ஜெட்டிகள் டிரையர்கள்.
19: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ்

0: டீச்சர், பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும்னு சொன்னாங்க.
1: ஏன் பருத்தி இன்னர்வேர் தான் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
0: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
1: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
0: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
1: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
2: வழங்கும் நல்லதாக 4 நிமிடங்கள் வழங்குகிறார் சுகி சிவம் அவர்கள்.
3: ரவீந்திரநாத் தாகூர் இடத்துல சத்யஜித்ரே ஒரு முறை போனாராம். எனக்கு ஒரு ஆட்டோகிராஃப் போட்டு கொடுங்கள் என்று ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். ரவீந்திரநாத் தாகூர் திடீரென்று யோசித்து விட்டு, நீ ஒரு காரியம் செய், நாளை வந்து இதே நேரம் என்னை பார், நான் உனக்கு ஒரு ஆட்டோகிராஃப் போட்டு தருகிறேன் என்று சொல்லி அனுப்பியிருக்கிறார். சத்யஜித்ரேக்கு புரியவில்லை, என்ன ஒரு ஆட்டோகிராஃப் உடனடியாக ஒருவர் போட வேண்டியதுதானே, இதற்காக நாளை வா என்று ஒருவரை அனுப்புவார்களா? இவர் பெரிய கவிஞர், ஆட்டோகிராஃபில் ஒருவர் எழுதுவதற்கு இவ்வளோ யோசிக்க வேண்டுமா என்ன என்கிற ஒரு சின்ன தடுமாற்றம் அவருக்கு ஏற்பட்டிருக்கிறது. பிறகு என்ன இருந்தாலும் மிகப்பெரிய மனிதர், அவர் சொல்வதை நாம் மதித்தாக வேண்டும் என்று மறுநாள் அதே குறிப்பிட்ட நேரத்திற்கு போன உடனே தாகூர் கையெழுத்திடுவதற்கு முன்பாக ஒரு வாசகத்தை அதில் எழுதினாராம். அறிவை பெற நிறைய செலவழித்து உலகமெல்லாம் சுற்றிவிட்டு வீடு திரும்பினேன். எப்படி? அறிவை பெற நிறைய செலவழித்து உலகமெல்லாம் சுற்றிவிட்டு வீடு திரும்பினேன். என் வீட்டின் முன் இருந்த புல் நுனியில் உலகம் பிரதிபலிப்பதை அப்போது நான் பார்த்தேன். என் வீட்டின் முன் இருந்த புல் நுனியில் உலகம் பிரதிபலிப்பதை நான் அப்போது பார்த்தேன். இந்த வாசகத்துக்குள் மிக பிரம்மாண்டமான உண்மை அடங்கியிருக்கிறது. மனிதர்கள் வாழ்நாள் முழுவதும் உண்மையை தேடுகிறார்கள். சத்தியத்தை தரிசிப்பதற்காக மதங்கள், கோயில்கள், ஞானிகள், குருமார்கள், புத்தகங்கள், நூலகங்கள் எல்லாவற்றிலும் புகுந்து புறப்படுகிறார்கள். ஆனால் உண்மை உங்கள் வீட்டு வாசலில் தவம் கிடக்கிறது. நாம் ஆசிரமங்களின் கதவுகளை தட்டுகிறோம், கோயில்களின் கதவுகளை தட்டுகிறோம், எங்கெல்லாம் நூலகங்கள் இருக்குமோ அவற்றை தட்டி பார்க்கிறோம். ஆனால் உண்மை நம் வீட்டு வாசல் முன் அமைதியாக உட்கார்ந்திருக்கிறது. இதை புரிந்து கொள்வதற்கு ஒரு ஆழமான ஒரு பயிற்சி தேவை. நான் கொஞ்சம் வேடிக்கையாக சொல்கிறேன். புடவைக்கடையில் போகிற பெண்கள் முதலில் காட்டுகிற புடவையை இடது கையால் வாங்கி ஓரம் வைத்து விட்டு 100 புடவையை தேடிவிட்டு கடைசியில் முதலில் காட்டிய புடவையை பார்த்து, ஆ, எவ்வளவு அழகாக இருக்கிறது என்பார்கள். இதை முதலிலேயே முடிவு செய்ய முடியாதா? முடியாது, அதுதான் வாழ்க்கை. மற்றவற்றோடு மோதி மோதி மோதி பார்த்த பிறகுதான் முதலில் நம் கையில் கிடைத்த சத்தியம் எவ்வளவு பெரியது என்பது நமக்கு தெரியும். நீங்கள் இதை இன்னும் கொஞ்சம் ஆழமாக உள்வாங்க வேண்டுமென்றால், விவேகானந்தர் தம்முடைய இறுதி நாட்களில் பேசிய பேச்சில் ஒரு உண்மையை சொல்கிறார். நான் உலகெங்கும் சுற்றினேன், எங்கு எது கிடைக்கும் என்று பேர் ஆவலோடு நான் தெரிந்து கொண்டே இருந்தேன். முடிவில் எப்போதோ என்றோ எனக்கு முன்பாக சொல்லப்பட்ட சத்தியங்கள் மேலானவை என்பதை கண்டுகொண்டேன் என்று முடிக்கிறார். பலவற்றை தேடுவது என்பதை நம்மால் தவிர்க்க முடியவில்லை. இந்த அழகான உண்மைக்கு ஜென் மதத்திலே ஒரு உதாரணம் சொல்கிறார்கள். ஒருவன் போய் ஒரு குருவிடத்திலே நிற்கிறான். ஒரு மரத்தடியிலே உட்கார்ந்திருக்கிறார். ஐயா, நான் ஞானம் அடைய வேண்டும், எனக்குரிய குரு எப்போது கிடைப்பார், எப்படி கிடைப்பார் என்று சொல்லுங்கள் என்று. அந்த குரு அவனை உற்று பார்த்துவிட்டு சொல்கிறார், தம்பி, நான் நினைக்கிறேன் இன்னும் ஒரு 27 வருடங்களாகலாம். நீ இந்த இடத்தில் இன்ன சூழ்நிலையில் இப்படிப்பட்ட நிலையிலே ஒரு குருவை பார்ப்பாய். அந்த குருவுக்கு இன்ன வயது இருக்கும், கண் இப்படி இருக்கும், பிறகு அந்த இடத்தில் ஒரு மரம் இருக்கும் என வரிசையாக எல்லாவற்றையும் சொல்கிறார். அவன் 27 ஆண்டுகள் சுற்றிவிட்டு எங்கெங்கோ திரிந்து விட்டு வருகிறான். அதே மரத்தடையில் அதே குருவைத்தான் பார்க்கிறான். காலில் விழுந்து விட்டு, ஐயா, என் குருவை கண்டுபிடித்து விட்டேன் என்கிறான். அவர் அவனை பார்த்து விட்டு சொல்கிறார், நினைவு இருக்கிறதா, 27 ஆண்டுகளுக்கு முன்பு நான் உனக்கு சொன்னேனே, நினைவு இருக்கிறதா? அவரே தானா? நீங்கள் அவரே தானா? ஏன் நீங்கள் அப்போதே சொல்லியிருக்கக்கூடாது? தம்பி, ஒரு குருவுக்குரிய பக்குவம் என்னிடத்தில் இருந்தது, ஆனால் சீடனுக்குரிய பக்குவம் உன்னிடத்தில் இல்லை. நீ பக்குவம் அடைவதற்கு 27 ஆண்டுகள் நானும் இந்த உலகத்தில் காத்திருக்க வேண்டிய அவசியமாயிற்று என்றார். ஒரு உண்மையினை நாம் புரிந்து கொள்வதற்கு வீட்டு வாசலில் தவம் இருக்கிறது, வெளியில் சுற்றி கொண்டிருக்கிறோம்.
2: கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை ரசித்தோம் போமக்ஸ் பனின்கள், ஜெடிகள், டிராயர்கள் வழங்கிய நல்லதாக 4 நிமிடங்கள் வழங்கினார் சுகி சிவம் அவர்கள்.

கல்யாண பொண்ணு கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன் பெற்றோர்கள் நட்பு உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு ஆசிர்வாதம் இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்

0: அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
1: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: Jenny's Institute of Hotel Management.
3: ஆண்டுதோறும் முன்னணி நட்சத்திர ஹோட்டல்களிலிருந்து கேம்பஸ் இன்டர்வியூக்கள்.
2: மிக குறுகிய காலத்தில் உலகளாவிய வேலை வாய்ப்பு.
3: மாணவிகளுக்கு கல்வி கட்டணத்தில் சிறப்பு சலுகை.
2: உலகத்தரமே உன்னத நோக்கம் என்னும் தாரக மந்திரத்துடன் கல்வி பணியில்.
3: Jenny's Institute of Hotel Management, மணிகண்டம் ரோட், ராம்ஜி நகர், திருச்சி.
4: Dear students, நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
5: தொடர்புக்கு 7382812345.
6: பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
7: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்க?
6: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள், பரிசு பொருட்கள், அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக், ஷூ, செப்பல், மெத்தை விரிப்புகள், வாட்ச், செல்போன், சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின், குக்கர், மிக்சி, கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
7: பர்னிச்சருக்கு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
6: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், ஃபர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
8: உங்களுக்கு சுகர், பிபி இருக்கா, கால் வீக்கம், கிட்னி ஸ்டோன்ஸ், சிறுநீர் பிரச்சனைகள் இருந்தா நம்ம பிரீத்தி மருத்துவமனைக்கு வாங்க. சிறுநீர் மற்றும் சிறுநீரக நலத்திற்கான இலவச மருத்துவ முகாம் நடக்குது.
9: இந்த முகாம்ல அல்ட்ரா சவுண்ட் ஸ்கேன், RFT, சிறப்பு மருத்துவர் ஆலோசனை, ரத்த சர்க்கரை மாதிரியான இன்னும் பல பரிசோதனைகள் இலவசமா பண்றாங்க.
8: May 8, 9, 10 மற்றும் May 15, 16, 17 வெள்ளி, சனி, ஞாயிறு மட்டும் தான். இடம் பிரீத்தி மருத்துவமனை, உத்தங்குடி, மதுரை. கால் 8207-8233.
10: 45 வருட அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு, 500,000 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ் RVS இன்ஜினியரிங் காலேஜ், கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல். ஃபார் அட்மிஷன் கால் 9943960 14.
11: கோடை பந்தலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில். இணைந்து வழங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி, நாமக்கல்.
12: ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
11: கோடை பந்தலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
13: உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
11: இணைந்து வழங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி, நாமக்கல்.
12: ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
14: நேர்களே, அடுத்த நிகழ்ச்சியா இன்னைக்கு காலையில 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயில், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்லின் வானவில் இருக்குங்க. வானவில் தரும் இன்றைய வண்ணம் குரலின் குரல். சிறப்பு விருந்தினராக குமரி எஸ் நீலகண்டன் அவர்கள். இது கொடிப்பண்மலை 100.5 மனதோடு ராகம். இன்னைக்கு திருநெல்வேலி மாவட்ட நேர்கள் பேசிட்டு இருக்காங்க. இப்போ இணைப்பில் யார் வந்திருக்காங்க? வாங்க, வணக்கம். காலை வணக்கம் சொல்றது யாருங்க?
15: திருநெல்வேலி
14: அதுக்கும் கோடை காலத்துக்கு சமாளிக்கிறதுக்கும் சரி, வீட்டுல பசங்க இருக்கனால எனக்கு வந்து தொல்லையா இருக்காம விளையாட போயிருவாங்க. சரி, கோடை காலத்துல இருக்கிற வெயில தாக்கு பிடிக்க முடியாம குழந்தைகள் வேற அப்படின்றது இல்லாம போகுது. சரி, பொன்ராணி உங்களை சந்திச்சதுல ரொம்ப மகிழ்ச்சி. உங்களுக்காக ஒரு பாடல் தரலாம். என்ன பாடல்?
15: தர்மதுரை படத்துல இருந்து ஆண்டிப்பட்டி கனவா கத்து பாட்டு
14: கேக்கலாங்க பொன்ராணி. நன்றிமா.

0: இதுவரை கேட்டோம் கோடி பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
0: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
3: மகேந்திரா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, அட்டானமஸ், மல்லசமுத்திரம், நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்.
4: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
5: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
4: வருடம்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி.

0: நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: தொடர்புக்கு 7382812345.
2: வழங்கிய மனதோடு ராகம் இணைந்து வழங்கியோர் RVS காலேஜ் கோயம்புத்தூர் மற்றும் திண்டுக்கல்.
3: 45 வருட அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு, 500,000 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ் RVS இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல்.
4: என்ன கணேசா, பையனை இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்க்கணும்னு சொன்னியே, சேர்த்துட்டியா?
5: எந்த காலேஜ்ல சேர்க்கணும்னு ஒரே குழப்பம்.
4: RVS இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்த்து விடு, சூப்பர் காலேஜ்.
3: 45 வருட அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு, 500,000 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ் RVS இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல். ஃபார் அட்மிஷன் கால் 9943960014.
6: இப்போது கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் மனதோடு ராகம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: காலையில 8:32 ஆகியாச்சு. திருநெல்வேலி மாவட்ட நேர்களோட பேசிட்டு இருக்கோம். இது கோடைப்பண்மலை 100.5 மனதோடு ராகம். இப்போ இணைப்புல யார் வந்திருக்காங்கன்னு பார்க்கலாம். வந்தாச்சு. வணக்கம்.
2: வணக்கம் மேடம். திருநெல்வேலி மாவட்டம் ஈயஞ்சத்திரம் பகுதியிலிருந்து அம்புஜம் அம்பலவாணன் பேசுறேன்
1: மேடம். என்ன பேருமா சொன்னீங்க?
2: அம்புஜம் அம்பலவாணன்.
1: அம்புஜம் அம்மா. ஆமா.
2: என்ன
1: பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? என்னமா இல்லத்தரசியா இருக்கீங்க? சரி சரி, இனிப்பு வந்து கொஞ்சம் விட்டு விட்டு கிடைக்குது. சரி அம்புஜம் அம்மா, எங்களுக்கு வந்து திருநெல்வேலி அப்படின்னா அல்வாங்கிறது தெரியும், ஆனாலும் இங்க வந்து ஒரு அடையாளமான உணவு இதை வந்தா நாங்க எல்லாருக்கும் சமைச்சு கொடுத்துருவோம் அப்படின்னா என்ன
2: சொல்லுவீங்க?
1: சுதி குழம்பு. சாதத்துக்கு மட்டுமா? அருமையா வைப்பீங்க இல்லையா? சரிமா, உங்களோட பேசினதுல அப்படிங்களா? அம்புஜம் அம்மா வச்சா பக்கத்து வீட்ல இருந்து கூட வந்துருவாங்களாமே. சரியாக சேர்த்துருவீங்க. நாங்களும் ஒரு நாளைக்கு வந்து கண்டிப்பா சாப்பிடுறோம். சரியா?
2: வாங்க, வீட்டுக்கு வாங்க.
1: சரிமா, மகிழ்ச்சிமா. உங்களுக்காக என்ன பாடல் கொடுக்கலாம்?
2: இந்த
1: உங்களுக்காக அந்த பாடல்மா, கேளுங்க.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: கோடை பந்தலை நொறுபுள்ளி ஐந்தில் இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
2: உஷா சன்ஃபிளவர் ஆயில்
1: இணைந்து வழங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்.
3: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
4: பாட்டி என்ன குடிக்கிறீங்க?
5: அஞ்சால் அலுப்பு மருந்துடாமா?
4: இது எதுக்கு?
5: தினசரி 2 வேளை இத வெந்நீர்ல போட்டு குடிச்சா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும்.
4: அஞ்சால், இது அற்புத மூலிகைகளின் படைப்பு.
6: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
7: தமிழக அரசால் பெண்களுக்காக கொடைக்கானலில் நிறுவப்பட்ட அனைத்தரசா மகளிர் பல்கலைக்கழகத்தில் 2026-27 கல்வியாண்டிற்கான இளங்கலை, முதுகலை மற்றும் ஒருங்கிணைந்த பாடப்பிரிவுகளுக்கு மாணவியர் சேர்க்கை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மேலும் விவரங்களுக்கு www.madrasawomensuniv.ac.in என்ற இணையதள முகவரியை அணுக.
8: பெருந்தின் நிறைவு வெற்றிலை பாக்கு, திரும்பி வாங்குவது நிஜம் பாக்கு.
9: என்றும் என்றும் தரவே நிஜம் பாக்கு.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: கோடை பந்தலை 100.5 இல் இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃப்ளவர் ஆயிலின் வானவில்.
2: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்
1: இணைந்து வழங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்.
3: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
4: அடிக்கிற வெயில்ல நம்மளால தாமிரபரணி ஆத்துல போய் குளிக்க முடியாட்டியும் கூட அங்கிருந்து நேர்களை கூப்பிட்டு சில்லுன்னு பேசிட்டு இருக்கோம். இது திருநெல்வேலி மாவட்ட நேர்களோட பங்களிப்புல மனதோடு ராகம் கோடி பன்மலையின் உருப்பிளையா இந்த தந்துட்டு இருக்கு. இப்போ ஒரு நீர் வந்திருக்காங்க, வாங்க. வணக்கம் வேகமா பேசினதுனால சசிரேகா சசிகலா ஆயிட்டாங்க.

0: அப்படி மாறிட்டு.
1: சரி பரவாயில்லம்மா, உங்கள் பேர் சொல்லுங்க.
0: வசந்தா.
1: வசந்தாம்மா, என்னம்மா பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க?
0: நாங்க தோட்டத்துல வேலை செய்யறோம் மேடம்.
1: ரொம்ப உற்சாகமா இருக்கீங்களே, என்ன காரணம்?
0: என்ன காரணம்? நம்ம வானொலி கேட்டே வேலை செய்யறோம். நாங்க காலைல 9 மணி போவோம், 5 மணி தான் வரோம். 5 மணி நம்ம வானொலி ஒழுப்பிட்டே இருக்கோம்.
1: தோட்டத்துல என்ன வேலை?
0: தண்ணி பாய்க்கிற வேலை. தென்னந்தோப்பு தண்ணி பாய்க்கிறது, புல்லு வெட்டுறது.
1: அப்ப சில்லுன்னு தான் வேலை பார்த்துட்டு இருக்கீங்க நான் சொன்ன மாதிரி.
0: இல்ல மேடம், ஒரு வாரம் ஏகப்பட்ட வெயில், இப்ப ரெண்டாவது கொஞ்சம் மழை
1: மழையா இருக்கு.
0: ஆமா, நல்லா இப்போதான் சில்லுன்னு இருக்கு. இப்ப ஒரு நாள் ஒரே வெயில் மேடம்.
1: இல்ல, இந்த மழையில நனையிறது எப்படி இருக்கு?
0: மழை வந்து ராத்திரி தான் எங்க ஊர்ல. காலைல காலை வந்து நல்லா இருந்திருக்கும். அதாவது ஏக்கமா இருந்து, ஏன்னா மழை ராத்திரி வந்து மேல காலை வந்து அந்த வெயிலுக்கு நனையும் போது அழகா இருந்திருக்கும்.
1: நீங்க தான் நனைஞ்சுக்கிட்டே வேலை பார்த்துட்டு இருக்கீங்களே.
0: மேடம்
1: சரி வசந்தாமா, ரொம்ப மகிழ்ச்சியா பேசுறீங்க. உங்களுக்காக ஒரு பாடல் கொடுக்கலாம். என்ன பாடல் கொடுக்கலாம்?
0: யூத் படத்துல இருந்து முட்டைக்கரைக்கு பாட்டு போடுங்க.
1: கேக்கலாமா? நன்றிமா.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: கோடைக்காலத்தை கொண்டாடுறதுக்காக நம்ம நேயர்களில் நிறைய பேர் கொடைக்கானலுக்கு சுற்றுலா வரணும்னு நினச்சிருப்பீங்க. சில பேர் வந்திருப்பீங்க, சில பேர்னால வர முடியாது, வருத்தத்தில் இருப்பீங்க. கவலைப்படாதீங்க, உங்களோட நண்பர்கள் உறவினர்கள்கிட்ட கண்டிப்பாக சொல்லுங்கள். இன்றைக்கு முற்பகல் 11 மணிக்கு லேக் எஃப்எம் ஏரிச்சாலையிலேருந்து இருக்குது, வர சொல்லுங்கள், கண்டிப்பாக நிகழ்ச்சியில் கலந்துக்க சொல்லுங்கள். இன்றைக்கு முற்பகல் 11 மணிக்கு லேக் எஃப்எம்.

17+ UG courses, 9+ PG courses, 5+ PhD courses கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கரூர் ஜெயராம்ஸ் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, மதுரை பைபாஸ் ரோட், ஆட்டம்பரப்பு, கரூர்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: கோடை பந்தலை நொறுபுள்ளி ஐந்தில் இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
2: உஷா சன்ஃபிளவர் ஆயில்
1: இணைந்து வழங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்.
3: ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்
1: இணைந்து வழங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்.
2: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
1: கோடை பன்மலை நொறுபழியாய்ந்தில் சைபால்
3: முகத்தில் பருவா சைபால் சொரியா கிரங்கா சைபால் இதயில் அடையா சைபால் சேர்த்து புண்ணா சைபால்
0: சைபால்
1: வழங்கும் இன்று ஒரு தகவல்.
4: ஒருத்தரை பார்த்து உன்னுடைய நண்பர்கள் யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு பாருங்க. கொஞ்சம் யோசிச்சு யோசிச்சு பதில் சொல்லுவாங்க. அவங்க கிட்டயே உன்னுடைய எதிரிகள் யார் அப்படின்னு கேளுங்க, கடகடன்னு ஒப்பிச்சிருவாங்க. நம்ம மனசு இருக்க அது எப்படின்னா, நம்ம நண்பர்களை விட எதிரிகளை அது நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கும். இது ஒரு ஆச்சரியமான உண்மை. உங்களால் நண்பர்களை மறந்துட முடியும், ஆனால் எதிரிகளை மறந்துட முடியாது. இது ஒரு வேடிக்கையான நிலைமை தான். அழகான தருணங்களை வந்து நாம் ஏன் மறந்துடுறோம்? இது இயற்கை. ஏன்னா நம்ம மனசு மலர்களை கவனிக்கிறதில்ல, அதில் இருக்கிற முள்ளை தான் கவனிக்குது. தன்னை காயப்படுத்துகிற எதையும் அது உடனே கண்டுகொள்ளுது. ஒரு தெளிந்த சிந்தனையுடைய மனசு மிக அழகாக உள்ள எல்லாத்தையும் கவனிக்கும். அது நன்றியுடன் உணரக்கூடிய எல்லாத்தையும் பார்த்து குறிச்சிக்கும். இப்படிப்பட்டவங்க வாழ்க்கை இயல்பாகவே நல்லா அமையும். அது ரொம்ப அபூர்வம். மனசில் உள்ள ஒரு சிறிய அமைப்பை வந்து மாற்றுவதை பொறுத்து தான் இந்த விஷயம் அப்படிங்கிறார் ஓஷோ. ஒரு யூத கோவில் இருந்து தான், அது யூதர்களின் மடமாகவும் இருந்தது. அங்கே ஒரு தலைமை குரு, அவர் ரொம்ப கண்டிப்பானவர். அந்த கோவிலை ஒட்டி ஒரு தோட்டம். ஒரு நாள் காலையில் அந்த தோட்டத்தில் ரெண்டு இளம் யூதர்கள் நடந்து போய்கிட்டுருக்குறாங்க. காலையில் ஒரு மணி நேரம், மாலையில் ஒரு மணி நேரம் அவங்க அந்த தோட்டத்தில் நடக்கிறதுக்கு அனுமதி உண்டு. மற்ற நேரங்களில் அவங்க மத புத்தகங்களை படிக்கணும், பிற விதிமுறைகளை கடைபிடிக்கணும். அந்த ரெண்டு பேருமே தொடர்ந்து புகைப்பிடிக்கிற பழக்கம் உள்ளவங்க. ஆனால் கோவில் மடத்தில் இருக்கிறப்போ அவங்க புகைப்பிடிக்க முடியாது, அது கடுமையான குற்றம். சரி, நாம் தோட்டத்தில் இருக்கிறப்போவாவது புகைப்பிடிக்கலாமா அப்படின்னு ஒரு ஆசை அவங்க ரெண்டு பேருக்குமே. இருந்தாலும் பயம், இப்படி கேட்டால் மத குரு என்ன சொல்லுவாரோ அல்லது என்ன செய்வாரோங்கிற பயம். இப்படியே கொஞ்ச நாள் ஆச்சு. ஒரு நாள் அந்த ரெண்டு பேரில் ஒருத்தன் ரொம்ப கலங்கி போய் அந்த கோவிலிருந்து வெளியில் வந்துக்கிட்டு இருந்தான். வந்தவன் நேராக தோட்டத்து பக்கம் போனான். அங்கே இன்னொருத்தன் ஆனந்தமாக புகை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறான். அதை பார்த்ததும் இவனுக்கு அதிர்ச்சி. அட கடவுளே, என்ன இது, நீ கேட்காமலே ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னா. இல்லை இல்லை, நான் கேட்டுட்டு தான் ஆரம்பிச்சிருக்கேன்னா அவன். அப்படியா, என்ன மனுஷன் இவர், நானும் தான் கேட்டேன், என்னை கண்ணாபுண்ணானு திட்டிவிட்டார். இது என்ன, கோவிலா இல்லை நரகமா? உனக்கு புகை பிடிக்கணும்னு ஆசையாக இருந்தால் நரகத்துக்கு போகணும்னு சொல்லிவிட்டார். அது சரி, உன்னை மட்டும் எப்படி அனுமதிச்சார் அப்படின்னு கேட்டான் இவன். அவன் சிரிச்சுக்கிட்டே, நீ எப்படி கேட்ட சொல்லு அப்படின்னா, நாம் இந்த தோட்டத்துக்கு வர அனுமதிக்கப்பட்டிருக்கிறதே ஜபத்துக்காகத்தானே, அதனால் நான் ஜபம் சொல்லும் பொழுது புகை பிடிக்கலாமா அப்படின்னு கேட்டேன். அதுக்கு தான் அவர் சத்தம் போட்டு என்னை அடிக்கவே வந்துட்டார் அப்படின்னா இவன். நீ ஒரு மாதிரியாக கேட்டிருக்க, நான் வேறு மாதிரியாக கேட்டிருக்கிறேன். ஜபம் சொல்லும்போது புகை பிடிக்கலாமான்னு நீ கேட்டிருக்க. ஐயா, புகை பிடிக்கும் பொழுது ஜபிக்கலாமா அப்படின்னு நான் கேட்டேன். அதில் தப்பு ஒன்றும் இல்லை அப்படின்னு பதில் சொல்லிட்டார். அப்படின்னா ஒரு சிறிய மாற்றம்தான் அது மிகப்பெரிய மாறுதலை ஏற்படுத்தி விட்டது. மனசு நல்ல விதமாக சிந்திக்க ஆரம்பிச்சுட்டதுன்னா மகிழ்ச்சிக்கு பஞ்சம் இல்லை. ஒரு கஞ்சன் ஆற்றுல விழுந்துட்டான், வெள்ளத்தில் தத்தடிச்சிக்கிட்டு இருக்கிறான். கரையில் நின்ன ஒருத்தர் உன் கையை கொண்டா இப்படி பிடிச்சி இழுத்து கரையில் சேர்த்து விடுறேன்னார். எதையும் கொடுத்து பழக்கம் இல்லாத அவன் கையையும் கொடுக்க மாட்டேன்னுட்டான். இவர் பார்த்தார், உன் கையை கொடுன்னு சொல்கிறதுக்கு பதிலாக நான் என் கையை கொடுக்குறேன் பிடிச்சிக்கோ அப்படின்னார். அவன் கப்புன்னு பிடிச்சிக்கிட்டான், இழுத்து கரையில் போட்டார்.
1: கோடை பந்தலை நொறுபழியாய்ந்தில் சைபால்
3: முகத்தில் பருவார் சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
0: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்
1: வழங்கிய இன்று ஒரு தகவல். இன்று ஒரு தகவல் எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து கேட்டோம். வழங்கி இருந்தவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
5: நிறைவுக்கு வருகிறது திருநெல்வேலி மாவட்ட நேர்களின் பங்களிப்போடு வளம் வந்த மனதோடு ராகம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: இனி கொடைப்பன்மலை 100.5 உஷா சன்ஃப்ளவர் ஆயில், அனில் பாஸ்தா, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்லின் வானவில் குரலின் குரலாக. முன்பாக செய்தி சுருக்கம்.

சர்வதேச செவிலியர்கள் தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி சிறந்த செவிலியர்களுக்கான ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லியில் இன்று வழங்குகிறார். கல்வித்துறையில் தற்கால தேவைகளுக்கு ஏற்ப மாற்றங்களை அரசு மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தமிழகத்தில் பள்ளிகள், வழிபாட்டுத் தலங்கள் மற்றும் பேருந்து நிலையங்களுக்கு அருகே உள்ள 717 டாஸ்மாக் மதுபான கடைகளை 2 வாரங்களுக்குள் மூட முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் உத்தரவிட்டுள்ளார். அஸ்ஸாமில் பிஜேபி அரசு 3வது முறையாக இன்று பதவியேற்கிறது. இந்நிகழ்ச்சியில் பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் பங்கேற்கின்றனர். மகளிர் மேம்பாடு என்ற நிலையிலிருந்து மகளிர் தலைமையிலான மேம்பாடு என்ற அணுகுமுறையுடன் இந்தியா செயல்பட்டு வருவதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். ஆரோக்கியமான உணவுகள் மூலம் நோயற்ற வாழ்வை உறுதி செய்ய வேளாண் மற்றும் சுகாதார அமைப்புகள் இணைந்து செயல்படுவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.P. Nadda கூறியுள்ளார். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் ரயில்வே கட்டமைப்புகள் பெருமளவு மேம்படுத்தப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவைத் தலைவராக திரு ஜே சி டி

0: பிரபாகரும் துணைத் தலைவராக திரு ரவிசங்கரும் இன்று போட்டியின்றி தேர்வு செய்யப்படுகின்றனர். சென்னை ஐஐடியில் பிஎஸ் படிப்புக்கு 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் வரும் 31ஆம் தேதிக்குள் இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்று ஐஐடி நிர்வாகம் கூறியுள்ளது. சென்னையிலிருந்து குருவாயூர் செல்லும் விரைவு ரயிலில் கேட்பாரற்று கிடந்த 3 லட்சம் ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்களை திருச்சியில் ரயில்வே பாதுகாப்பு படையினர் கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தென் தமிழகம் மற்றும் காவிரி டெல்டா மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் தில்லி அணி 3 விக்கெட் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது. 15 மற்றும் 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.
1: இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி கொடைக்கானல் 100.5 MHz உடன்.

0: செவியில் மலரும் ஒரு உன்னத கானம், இது உங்கள் கோடை பண்பலை.
1: தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி. நேரம் காலை 9:04.
2: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
3: கோடை பண்பலை 100.5 இப்போது நாம் கேட்டு ரசிக்க உஷா சன்ஃபிளவர் ஆயில்.

0: ஆயுஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: மகிந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
2: பிளேஸ்மெண்ட்ல சிறந்து விளங்கும் மகிந்திரா பொறியியல் கல்லூரிகள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: அனில் பாஸ்தா.
3: நம்ம அனில் பாஸ்தா பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
4: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
1: வழங்கும் வானவில் நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர்
5: ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல். உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்ய ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க.
6: பிளஸ் டூ முடிச்சிட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
5: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்ய ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
7: வணக்கம் நேயர்களே,

குடை பண்பலை 100.5 மெகா ஹெர்ட்ஸின் வானவில் இன்று திருக்குறளின் பெருமை பேசும் குறளின் குரலாக வலம் வர தொடங்குகிறது. திருக்குறள் 2000 ஆண்டுகளுக்கு முன் கட்டப்பட்ட ஈரடுக்கு மாளிகை. மாளிகையின் உள்ளே செல்ல அறம், பொருள், இன்பம் எனும் 3 வாயில்கள். அதனுள்ளே 133 அறன் நெறி காட்சியகங்கள். இப்படி அற்புதம் நிறைந்த திருக்குறளின் 1330 குறட்பாக்களில் ஏதேனும் ஒன்றை இப்போது சொல்ல வாருங்கள் என அன்போடு அழைக்கிறது கொடை பண்பலை 100.5 மெகா ஹெர்ட்ஸின் குறளின் குரல் வானவில். அழைக்கலாம் அறிமுகங்கள் 24 24 24, மகளிர் 24 24 29, மற்ற அனைவரும் 24 24 26 எனும் எண்களில். கொடைக்கானலின் முன் இணைப்பு எண் 0 45 42. குறளின் குரல், உங்களின் குரல் வழியே திருக்குறள் கேட்க காத்திருக்கிறார் சிறப்பு விருந்தினர் குமரி எஸ். நீலகண்டன்.

0: அவர்கள்
1: வணக்கம் சார்.
2: குட்டை பல்வெளியில் மீண்டும் நேர்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சியாக வானம் ஏழு வண்ணங்கள், அதாவது ஏழு வண்ணங்கள் தான் வெள்ளை ஒளியா நமக்கு தெரியும். ஏழு நாட்கள், ஏழு ஜென்மங்கள், எல்லா இதுலயும் ஒரு வெள்ளை ஒளியா ஒரு புனித நூல் திருக்குறள். அந்த திருக்குறள் சார்ந்த நிகழ்ச்சியில அந்த திருக்குறள் கருத்துக்களை நமது தமிழ் உலகத்திலிருந்து மக்கள்கிட்ட கேட்கறதுல நான் மிகுந்த மகிழ்ச்சி
1: சார்.
2: சொல்லுங்க.
1: வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: நல்ல ஒரு தொடக்கத்தை கொடுத்துருக்கீங்க. உங்களை பற்றி ஒரு அறிமுகத்தை கொடுத்துருங்க சார்.
2: என்னை பற்றி அறிமுகம்?
1: ஆமா சார், ஆமா சார்.
2: நான் சென்னை வானொலியில முதுநிலை கல்விப்பாளராக
1: ஒளிபெற்றிருக்கேன்.
2: வேற கதை, திருக்கதைகள், கவிதைகள், மொழிபெயர்ப்பு, நாடகம், இப்படி கடந்த 40 வருடங்கள்ல நிறைய படைப்புகள் கொடுத்துருக்கிறேன். அது போக சாகித்ய அகாடமிக்காக ஒளிபெயர்த்திருக்கிறேன். எனக்கு இந்தி, ஆங்கிலம், மலையாளம், தெலுங்கு பல மொழிகள் இருந்தவங்க மொழிபெயர்த்திருக்காங்க. இன்னொரு குறிப்பா சொல்லணும்னா, தென்மண்டல ஆவண காப்பகத்துக்காக 13,000 மேற்பட்ட ஒளி நாடகங்களை நான் டிஜிட்டலைஸ் பண்ணி வச்சிருக்கிறேன். அவ்வளவுதான். நிறைய மனோன்மணி, சுந்தரனா பல்கலைக்கழகம், நிலையா பல்கலைக்கழகம் இதெல்லாம் ஆய்வு பெற்றிருக்கேன்.
1: திருக்குறள் குறித்து கவிதை, திருக்குறள் குறித்து கவிதை உரையும் எளிய உரையும் எழுதி இருக்கிறீங்க இல்லைங்களா? அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
2: திருக்குறள் சார்ந்த திருக்குறள் 2000 வருடத்துல திருக்குறளுடைய கவிதை உரையும் அதனுடைய எளிய உரையும் எழுதி அதுல டாக்டர் பி திராவிட பல்கலைக்கழகத்துடைய வேந்தர், முன்னாள் வேந்தர் வந்து டாக்டர் வாஐ சுப்பிரமணியம் அவரு முன்னுரை எழுதியிருந்தாரு. கன்னியாகுமரியில உள்ள திருவள்ளுவர் சிலையை நிர்மாணித்த கணபதி செட்டி அவரு அதுக்கு முன்னுரை எழுதியிருந்தாரு. அதுக்கு பிறகு திருக்குறள் சிறுவர் பாடமாக வந்தது, புஸ்தகமா வந்து.
1: சூப்பர் சார். இப்ப நேயர்கள் காத்துட்டு இருக்காங்க, அவங்க திருக்குறள் சொல்லுவாங்க, நாம கேட்டுட்டு அதற்கான என்ன சொல்றாங்க அப்படின்றத நீங்க சொல்லிடலாம். முதல்ல இணைப்புல காத்திருக்கக்கூடிய நண்பர் யாரோ, வாங்க. வணக்கம்.
3: இனிய காலை வணக்கம் ஐயா.
1: யார் பேசுறீங்க?
2: வணக்கம்.
3: புதுக்கோட்டை மாவட்டம் இழுப்பூர் ஆட்டணி சாலம் பண்றதுங்க ஐயா. வணக்கம். நலமா இருக்கீங்களாங்க ஐயா?
2: நலமா இருக்கும். உங்க பேர் இருந்தீங்க?
3: ஆண்டனி சாலம் பண்றதுங்க ஐயா.
2: சொல்லுங்க. சரி
3: ஐயா, அதிகாரம் புறம் கூறாமை, குரல் வந்து 184ங்க ஐயா. கண்ணின்று கண்ணற சொல்லினும் சொல்லற்க முன்னின்று பின்னோக்கா சொல், அதோடைய விளக்கம் பாத்தீங்கன்னா ஐயா, அதாவது வந்து ஒருவர் வந்து நேர்ல இருக்கும் பொழுது அவரை வந்து எவ்வளவு வேணாலும் நம்ம திட்டலாம், அவர் செய்த வந்து தவறுகளை சுட்டி காட்டி எவ்வளவு திட்டலாம், பழித்து பேசலாம். ஆனா அதே வேளையில் அவர் இல்லாத போது அவரை பற்றி இழிவான சொற்களை பேசுவது, பழித்து கூறுவது, புறங்கூறுவது போன்ற செயல்களை செய்யும் பொழுது இதனால் அவருக்கு வரக்கூடிய பின் விளைவுகள் வந்து மிகவும் அவருக்கு தீமையானதா இருக்கும். அதனால அந்த மாதிரி செய்யக்கூடாது, நேரடியா சொல்லுங்க, பின்னாடி இன்னும் அவருக்கு பேசக்கூடாதுங்கிறது வந்து இந்த குரலோட விளக்கமா இருக்கு ஐயா. தங்களோட விளக்கத்தை கூறுங்களையா.
2: கண்டின்று கண்ண சொல்லிலும் சொல்லற்க முன்னின்று பின்னோக்காச்சு, நம்ம அவருக்கு பின்னாடி இகழ்ந்தாலும் இல்லாத போது இகழாமல் இருக்கிறது தான் நல்லதுன்னு நல்ல கருத்தை சொல்லிங்க. ஆனா திருப்பூர்ல பொறுத்தவரையில அது வந்து அது ஒரு கவிதை பார்வையில பார்க்கும்போது அதுக்குள்ள இன்னும் ஆழமான அர்த்தம் இருக்கு. ஒருத்தரை முன்னால இகழ்ந்தாலும் பின்னாடி இகழாமல் இருப்பது நல்லதுன்னு சொல்றாரு. ஆனாலும் ஒருத்தர் முன்னால கூட இகழக்கூடாது, இதற்கூட நான் கவிதையில சொல்லியிருக்கிறேன், கண்டு இகழ்ந்திடனும்

0: ஆனாம இழாமை நலம். இப்படின்னு நான் கவிதை இல்ல சொல்லி இருக்கிறேன், ரொம்ப சிறப்பா சொல்லியிருக்கேன். மிக்க நன்றி.
1: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
2: அனில் புச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
1: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
2: அனில் சோயா சங்க்ஸ்.
3: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
4: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
1: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
2: அனில் புச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
1: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
2: அனில் சோயா சங்க்ஸ்.
5: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு? மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
6: வாவ்,
5: இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
7: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
8: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
4: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
9: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
10: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
11: கல்விக்கும் ஒளிமயமான எதிர்காலத்திற்கும் ஒரே திறவுகோல், கரூர் ஜெயராம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, மதுரை பைபாஸ் ரோட், ஆட்டம்பரப்பு, கரூர். அட்மிஷனுக்கு 9952410253.
12: பிளஸ் டூ முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
13: கான்டாக்ட்
14: 7383455 or visit www.mahindra.org.
15: ஹாய், ஹலோ எவ்ரிவன், நான் பிரீத்தி, நர்சிங் காலேஜ்ல தேர்ட் இயர்.
16: நான் செகண்ட் இயர்.
17: நான் ஃபர்ஸ்ட் இயர் பிஎஸ்சி நர்சிங் படிக்கிறேன்.
15: எங்களை போலவே 2026 நீங்க நர்சிங் படிக்க விரும்புறீங்களா?
17: டொனேஷன் இல்லாம அட்மிஷன் தர காலேஜ், மதுரை மாவட்டம் கிட்ட இருக்கிற நம்ம பிரீத்தி நர்சிங் காலேஜ் தான்.
15: எங்க காலேஜ்ல மேனேஜ்மெண்ட் மூலியமாவும் சேரலாம், கவுன்சிலிங் மூலியமாவும் சேரலாம். எங்க காலேஜோட கவுன்சிலிங் கோட் 1010.
17: தரமான கல்வி மற்றும் உடனடி வேலை வாய்ப்பு எல்லாம் பிரீத்தி நர்சிங் காலேஜ்ல சிறப்பம்சம்.
18: சோ நீங்களும் பிரீத்தி காலேஜ் ஆஃப் நர்சிங்ல ஜாயின் பண்ணுங்க.
19: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ், இப்போதே தொடங்குங்கள். குறைந்த பட்ஜெட்டில் கோடைக்கால காட்டன் ஆடைகள் எங்கும் எவரும் தர முடியாத விலையில். பெண்களுக்காக ஸ்டைலிஷான லினன் சாரீஸ், சாஃப்டான மல்மல் சாரீஸ் மற்றும் ரெடிமேட் கலெக்ஷன்ஸ், வெட்டிகன் குர்த்திஸ், குவாட் செட்ஸ், பிளாசோ பேண்ட்ஸ், எல்லாம் சூப்பர் ஆஃபர்ஸோட. ஆண்களுக்கு கம்ஃபர்டபுள் சம்மர் வேர், குட்டீஸ்க்கு கியூட் கேஷுவல் ஃப்ராக்ஸ், டி ஷர்ட்ஸ், பாபா சூட்ஸ்னு சம்மர் ஆஃபரோட அனைத்தும் ஒரே இடத்தில். இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும். தாவணி, மதுரை.
20: காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன். கல்வி, திறன், வேலை வாய்ப்பு என மூன்றின் சங்கமம்.
21: 39 ஆண்டு நம்பிக்கையும் நம்பகத்தன்மையும் கொண்ட கல்வி நிறுவனம் TNEA கவுன்சிலிங்கில் கடந்த 5 வருடங்களாக அதிக மாணவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட டாப் 5 பொசிஷன் பெற்ற கல்லூரி.
20: கிளப்ஸ், போரம் அண்ட் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் பெற்ற கல்லூரி. அனைத்து துறைகளிலும் முதலாம் ஆண்டு முதலே கார்பரேட் பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங், உலகத்தர MNC பிளேஸ்மெண்ட்ஸ்.
21: ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ், காரமடை, கோயம்புத்தூர். ஃபார் அட்மிஷன்ஸ் கால் 9244500444.
22: திரவியம் கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி, பெரியகுளம். பிளஸ் டூவில் மதிப்பெண் அடிப்படையில் 25%, 50% மற்றும் 75% கட்டண சலுகை உண்டு. மாநில அளவில் விளையாட்டில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு கட்டணம் முற்றிலும் இலவசம். அனைத்து இளங்கலை மற்றும் முதுகலை பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது. செல் 7373710626.
23: சுட சுட வெயில், சூப்பர் கூல் ஸ்டைல், சரதா சாடையோட சம்ம
6: சம்மர் ஃபுல்லா கூல்.
13: ஜில் ஜில் சம்மர் கூல் கூல்.

0: ஷாப்பிங் திருச்சி சாரதாஸ்.
1: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. மருத்துவம், பல் மருத்துவம், இயற்கை மற்றும் யோகா மருத்துவம், பார்மசி, நர்சிங், பிசியோதெரபி, அலைட் ஹெல்த் சயின்ஸ், பொறியியல், கலை அறிவியல், MBA, MCA மேலாண்மையியல், BEd, MEd கல்லூரிகள் மற்றும் விவேகானந்தா மெட்ரிக் மேல்நிலை பள்ளிகள். இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலை வாய்ப்பு வசதி, ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது.
2: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. தொடர்புக்கு 9443734670 மற்றும் 9788544 17.
3: கோடை பண்பலை 100.5 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். உஷா சன்ஃபிளவர் ஆயில்,
4: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், அனில் பாஸ்தா
3: வழங்கிக் கொண்டிருக்கும் வானவில் நிகழ்ச்சியை இணைந்து வழங்கிக் கொண்டிருப்போர்.
5: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
6: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாய்ச்சல்.

0: நேரம் 9:18, கோடை பண்பலை 100.5 MHz இது வானவில் தந்து கொண்டிருக்கிறது. இன்று குரலின் குரலாக சிறப்பு விருந்தினராக நம்மோடு இணைந்திருக்கிறார் குமரி எஸ் நீலகண்டன் அவர்கள். அடுத்த நேரம் எப்போது சந்திக்கவிருக்கிறார் அவர்? வணக்கம்.
1: வணக்கம்.
2: உற்சாகமான காலை வணக்கம் ஐயா.
1: காலை வணக்கம். உங்களுடைய எந்த ஊர்ல இருக்கீங்க?
2: மதுரை மாவட்டம் திருமங்கலம் வட்டம் திரளி கிராமம். தமிழச்சி பேசுறீங்கயா?
1: தமிழச்சி. ஆ, தமிழ் குரல்.
2: ஆமாங்க.
1: ஆ, குரல் சொல்லுங்க.
2: அதிகாரம் 40 கல்வி, குரல் 396. மூன்றாம் வகுப்பு படிக்கிறீங்க?
1: மூன்றாவது வகுப்பு படிக்கிறீங்களா? எத்தனாவது குரல்?
2: 396. கற்றனை தூரும் அறிவு. அதாவது ஆட்டு மணலை தோண்ட தோண்ட நீர் ஊறும். அது போல நாம் நல்ல புத்தகங்களை தேடி படிக்க படிக்க நமக்கு அறிவு பெருகும்.
1: அதாவது தமிழச்சி எவ்வளவு அழகாக இருக்கீங்க. அதாவது ஒரு சிறு வயது ஒரு சிறுமி உங்க மனசுல ஆழமா பாத்தீங்கன்னா, கேணியில நம்ம தோண்ட தோண்ட நீர் வர்றது போல கற்க கற்க அறிவும் பெருக்கும். இந்த சின்ன வயசுக்கே இவ்வளவு தெளிவாக குரலை நீங்க எவ்வளவு அழகா நல்ல இருக்கா. நிச்சயமா தொடர்ந்து நூல்களை, அதாவது இதை நான் கவிதையில் எழுதியிருக்கிறேன். தோண்டும் கேணியில் தோன்றும் நீராய் கற்க கற்க காண்பது அறிவு. தோண்டும் கேணியில் தோன்றும் நீராய் கற்க கற்க காண்பது அறிவு. தமிழச்சி வாழ்த்துக்கள்.
2: நன்றிங்கய்யா.
3: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
4: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
5: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
6: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
7: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி.
8: அனில் சோயா சங்க்ஸ்.
9: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
10: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட். செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்
11: சில

0: விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட் சூப்பர் கிரேட் சிமெண்ட் 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட் தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
1: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
2: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
3: கல்யாண பொண்ணு கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன் பெற்றோர்கள் நட்பு உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு ஆசிர்வாதம் இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ணை அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
4: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
5: திண்டுக்கல் GTN காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் 2026-27 கல்வியாண்டிற்கான பொறியியல் வகுப்பிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது.
6: நோ கேபிடேஷன், கவுன்சிலிங் கோட் 5545, BE கம்ப்யூட்டர் சயின்ஸ், CSE ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் மிஷின் லேர்னிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், BTech இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ். கவுன்சிலிங் கோட் 5545.
5: பேருந்து வசதி உண்டு. GTN காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி திண்டுக்கல். தொடர்புக்கு 7397-9331.
7: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
8: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
9: மதுரை மக்களே, உங்களுக்கு கிட்னி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கா?
10: இப்பவே பிரீத்தி மருத்துவமனை வாங்க. அங்க நடக்கிற இலவச மருத்துவ முகாம்ல டயாலிசிஸ் பேஷண்ட்ஸ்க்கு சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை கவுன்சிலிங், நீரிழிவு நோய் மற்றும் உயர் ரத்த அழுத்தம் மூலம் வர சிறுநீரக பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் சிறப்பு மருத்துவர் ஆலோசனை மற்றும் பல பரிசோதனைகள் இலவசமா பண்றாங்க.
9: May 8, 9, 10 மற்றும் 15, 16, 17 வெள்ளி சனி ஞாயிறு மட்டும்தான். இடம் பிரீத்தி மருத்துவமனை, உத்தங்குடி, மதுரை.
10: கால் 8220782333.

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: கோடை பந்தலை நொறுபுள்ளி ஐந்தின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா, மகிந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், சிவா டெக்ஸ்டைல் மாட்டுத்தாவணி மதுரை, மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன் சன்ஃபிளவர் ஆயில், காரமடை ஸ்ரீ சக்தி என்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர், GTN காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி திண்டுக்கல்லின் நல்வாழ்த்துகள்.
2: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
3: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்ய ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
2: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
3: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்ய ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.

0: கோடை பண்பலை 100.5 மெகா ஹெர்ட்ஸ் இது வானவில் தந்து கொண்டிருக்கிறது. இன்று குரலின் குரல் வழங்கி கொண்டிருக்கிறார் குமரி எஸ் நீலகண்டன் அவர்கள். இப்போது இணைப்பில் யார்? வாங்க, வணக்கம்.
1: வணக்கம், பேர் சொல்லுங்க.
2: ஐயா வணக்கம்.
1: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
2: ஐயா சிறப்பு விருந்தினர் ஐயா அவர்களுக்கும் வணக்கம்.
1: வணக்கம்.

0: ஐயா உங்களோட மோதமோ பேசுறதுல மகிழ்ச்சி அடைகிறேன்.
1: மிக்க மகிழ்ச்சி.
0: தலைப்பு வந்து அதிகாரம் கில் வாழ்க்கைங்கய்யா. கில் வாழ்க்கை தலைப்பு அதிகாரம் 41வது குறள். இல்வாழ்வான் இயல்புடையா மூவருக்கும் நல்லாட்சி நின்ற துணை. அதாவது ஒரு மனுஷன் சம்பாதிக்கிற பணத்தை மூணா பங்கு போடணும். ஒண்ணு பெற்றோர்களுக்கு ஒரு பங்கு, பிள்ளைகளுக்கு ஒரு பங்கு, குடும்பத்துக்கு மனைவிக்கு ஒரு பங்குன்னு சொல்லி ஆசையா சொல்லியிருக்காரு. இல்லறத்தில் வாழ்கின்றவன் தனது பெற்றோர் மனைவி பிள்ளைகள் மூவருக்கும் நல்ல துணையாக இருக்க வேண்டும். குடும்ப தலைவனே, பெற்றோருக்கு நீ, உற்றோருக்கும் நீ, உடையவர்களுக்கும் நீ, உன் பிள்ளைகளுக்கும் நீ. உழைக்கும் போது உன் வாழ்க்கை இது வாழ்க்கையாகும், இறை வாழ்க்கையாகும். நன்றிங்கய்யா, வணக்கங்கய்யா.
1: சொன்னீங்க இல்வாழ்க்கைங்கிறது அது இல்வாழ்வான் ஒவ்வொருக்கும் நல்லாட்சி நின்ற. அதாவது நம்ம பிரம்மச்சரிய விரதம் கொண்டவன், துறவிய, வானரத்தை இப்படி மூவரையும் இல்லறத்தான் பேணணும். அப்படி உலகத்தை இயற்கையோடு சார்ந்து உலகத்துல எல்லா அறத்தோடு அவன் பேணணும். அதுதான் நல்ல இல்வாழ்க்கை. அவங்களுக்கு துன்பம் இல்லாத ஒரு முழுமையான வாழ்க்கையாக அமையும். வரும் தலைமுறைக்கும் இவர்களுடைய இல்வாழ்க்கை ஒரு உந்து சக்தியாக இருக்கும். நாடைப்புறம் நல்லா இருக்கும். அந்த பொருள் ஆழ்ந்த பொருள். இதை நான் கவிதையில் எப்படி சொல்லியிருக்கிறேன்னா, இதரத்தான் அக்கள் பிற பூண்டொழுகும் மூவருக்கும் துணை. மிக்க நன்றி. சொன்னீங்க.
2: அடுத்த இணைப்புல காத்திருக்கக்கூடிய நண்பர் யாரோ, வாங்க. வணக்கம்.
3: வணக்கம்.
1: வணக்கம்
3: ஐயா. கானல் மேனன் அவர்களுக்கும், சேர்ந்து விருந்தினர் ஐயா அவர்களுக்கும் வணக்கம்.
1: வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க, ஊர் சொல்லுங்க.
3: குரல் வந்து 10வது குரல் சார், 1வது அதிகாரம். பிறவி பெருந்தடர் நீந்தவர் நீந்தார், இறைவன் அடி சேரார். இறைவனுடைய திருவடி ஆகிய தெப்பத்தை கடக்கிறவர்கள் தான் பிறவி என்னும் பெருங்கடலை கடக்க முடியும். மற்றவர்களால் கடக்க முடியாது. நீங்க விவரமா சொல்லுங்க ஐயா.
1: பிறவி பெருங்கடல் நீந்துவா நீந்தார் இறைவன். அதாவது இறைவன்கிற பெரிய ஒரு நம்பிக்கை நட்ட, அதான் இறையடி தொழாத பிறவி பெருங்கடல் தோழும் கரங்கள் அப்படின்னு சொல்லுங்க. அடுத்த நேரம்
4: கோடை பண்பலை 100.5 இப்போது நாம் கேட்டு ரசிக்க உஷா சன்ஃபிளவர் ஆயில்

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: மகிந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
2: பிளேஸ்மெண்ட்ல சிறந்து விளங்கும் மகிந்திரா பொறியியல் கல்லூரிகள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: அனில் பாஸ்தா.
3: நம்ம அனில் பாஸ்தா பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
4: அனில் குட்டன் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
1: வழங்கிய வானதில் நிகழ்ச்சியை இணைந்து வழங்கியோர்
5: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல். உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க.
6: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
5: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.

நேரம் 9:31. கோடை பண்பலை 100.5 MHz இது வானவில் தந்து கொண்டிருக்கிறது. இன்று குரலின் குரலாக இப்போது இணைப்பில் காத்திருக்கக்கூடிய நண்பர் யாரோ, வாங்க வணக்கம்.

0: இனிமையான காலை வணக்கம்.
1: வணக்கம்
0: ஐயா அவர்களுக்கு, இனிமையான காலை வணக்கங்க ஐயா.
1: உங்க ஊரும் பெயரும் சொல்லுங்க.
0: மேட்டூர் வட்டம் 50 கலைச்செல்விங்க ஐயா.
1: கலைச்செல்வி?
0: ஆமாங்க ஐயா.
1: எந்த குரல், எந்த குரல், எத்தனாவது குரல் சொல்ல போறீங்க? எந்த அதிகாரம்?
0: அதிகாரம் 16, பொறையுடைமை, குரல் எண் 156. பொறுத்தார்க்கு ஒரு நாளை இன்பம், பொறுத்தார்க்கு பொன்றும் துணையும் புகழ் அப்படின்றாரு. என்னுடைய விளக்கங்க ஐயா, தீமை செய்பவரை தண்டித்தவருக்கு கிடைப்பது ஒரு நாளைய இன்பம் மட்டுமே, அதனை பொறுத்து கொள்பவருக்கு உலகம் உள்ள வரையிலும் புகழ் உண்டாகும் அப்படின்ட்டு ஐயன் திருவள்ளுவர் அழகா சொல்றாருங்க ஐயா.
1: ஐயன் திருவள்ளுவர் மட்டுமல்ல, கலைச்செல் நல்ல
0: தங்களுடைய கருத்துக்களையும் சொல்லுங்க ஐயா.
1: சிறப்பா சொன்னீங்க, அதாவது பொறுத்தார்க்கு ஒரு நாள் இன்பம், பொறுத்தார்க்கு ஒன்றும் துணையும் புகழ், தீமை செய்தவரை வருத்தினால் ஒரு நாள் இன்பம். அது வந்து நம்ம நம்ம தீமை செஞ்சவரை வருத்தப்படுத்துறதுங்கிறது நம்ம நமக்குள்ள ஒரு நியாயமா இருந்தாலும் அது ஒரு பழி தீர்க்கும் கூட. அதனால நமக்கு தீமை செய்தவரை வருத்தினால் ஒரு நாள் தான் இன்பம். ஆனா பொறுத்து போனீங்கன்னு வச்சுக்கிட்டு உலகம் அடிமுறை புகழ் உண்டு. உங்களை பற்றி எல்லோரும் சிறப்பா சொல்லுவாங்க. அதுதான் ஒரு சார்த்து ஒரு நாளை இன்பம், பொறுத்தார்க்கு ஒன்றும் துணையும் புகழ். இத நான் கட்டையில் எப்படி எழுதிட்டேன்னா, தீங்குக்கு வருத்தினால் இன்பம் ஒரு நாள், தீங்குக்கு வருத்தினால் இன்பம் ஒரு நாள், பொறுத்தால் உலகம் உள்ளவரை புகழ் அப்படி சொல்லியிருக்கிற. நன்றி, சிறப்பா சொன்னி.
2: இணைப்புல காத்திருக்கக்கூடிய நண்பர் யாரோ, வாங்க. வணக்கம். வணக்கம்.
3: காணன் ஐயாவுக்கும் முனிவர் ஐயாவுக்கும் இனிய காலை வணக்கம். தேனி மாவட்டம் எரசக்க நாயக்கூர்ல இருந்து கிராமத்தை பேசுறீங்க. நிலையத்தில் அனைவரும் நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கிறோம்
3: ஐயா. அதிகாரம் வந்து 50, இளன் அறிதல், குரல் வந்து 97.
1: எத்தனை
3: அல்லலா துணை வேண்டாம், எஞ்சாமை எண்ணி இழுத்தா செய்யும். இதுக்கு வந்து பொருள் பார்த்தீங்கன்னா, செய்ய வேண்டிய காலமும் இடமும் அறிந்து குறையின்றி காரியம் செய்து முற்பட்டால் ஒருவனுக்கு அஞ்சாத மனத்தன்மை தவிர வேறு துணை வேண்டியதே இல்லை. ஐயா இதுல நான் புரிஞ்சுக்கிட்ட
1: பாத்தீங்கன்னா,
3: நம்ம வாழ்க்கையில வந்து ஒரு செயலை செய்யும் போது அந்த செயல் நல்ல செயலாக பார்த்து அந்த செயலை என்ன எந்த இடத்துல செய்ய வேண்டும் என்றால் நல் இந்த இடத்துல நல்ல செயலாக செய்ய வேண்டும். தகுந்த இடத்தை தேர்வு செய்து இப்படிப்பட்ட சூழ்நிலை பார்த்து நமக்கு ஒரு மன உறுதி கிடைக்கும். எப்படிப்பட்ட உறுதி என்றால், நம்ம செய்யக்கூடிய செயல் வந்து நல்ல செயலாக இருக்கும் பட்சத்தில் ஒரு ஒரு மன உறுதி கிடைக்கும். அந்த மன உறுதி கிடைக்கும் பட்சத்தில் வெற்றி பெறுவதற்கு மிக துணையாக இருக்கும். அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால், என்றால் நல்ல செயலை தேர்வு செய்து செய்தால் நம்மளுக்கு வெற்றி பெறலாம். விளக்கம் சொல்லுங்க.
1: நல்ல செயலை நம்ம தேர்ந்தெடுத்து செய்தா வாழ்க்கையில எப்போதுமே வெற்றி பெறலாம். சிறப்பாக சொன்னீர்கள், மிக்க நன்றி.
4: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
5: அனில் புச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
6: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
7: அனில் சோயா சங்க்ஸ்.
8: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாட் மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 years ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
9: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
10: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜா பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனம்.

0: வளாக தேர்வுக்கு வருகை. வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
1: கான்டாக்ட் 7382812345 ஆர் விசிட் www.mahindra.org.
2: திருச்சி சாரதாஸ்,
1: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. மருத்துவம், பல் மருத்துவம், இயற்கை மற்றும் யோகா மருத்துவம், பார்மசி, நர்சிங், பிசியோதெரபி, அலைட் ஹெல்த் சயின்ஸ், பொறியியல், கலை அறிவியல், MBA, MCA மேலாண்மையியல், BEd, MEd கல்லூரிகள் மற்றும் விவேகானந்தா மெட்ரிக் மேல்நிலை பள்ளிகள். இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலை வாய்ப்பு வசதி. ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது.
2: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. தொடர்புக்கு 9443734670 மற்றும் 9788544 17.
3: இது கோடை பண்பலை 100.5 MHz வானவில் தந்து கொண்டிருக்கிறது. இன்றைய வானவில் குரலின் குரலாக இப்போது இணைப்பில் யாரோ, வாங்க வணக்கம்.
4: வணக்கம் ஐயா.
5: வணக்கம்
4: ஐயா. வணக்கம் ஐயா.
5: வணக்கம். நீங்க குரல் சொல்லுங்க.
4: நாமக்கல் மாவட்டம் ஜேடரபாளையம் பச்சிமங்கல் பூசாரி பாலமுருகன் பேசுறேங்க ஐயா.
5: சொல்லுங்க
4: ஐயா. ஒரு வாழ்த்து ஒன்று வேணுங்க ஐயா. எனது மகள் பவித்ராவுக்கு 26 பிறந்தாளுங்க ஐயா.
5: வாழ்த்து சொல்லுங்க ஐயா.
4: 26 பிறந்தாளுங்க. பவித்ரா பேரு.
5: பவித்ரா. பவித்ராவுக்கு 26 பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். குரலின் அட கருத்து.
4: நன்றி ஐயா. ரொம்ப நன்றி ஐயா. மகிழ்ச்சி ஐயா.
5: நல்வாழ்த்து. எந்த குரல் சொல்ல போறீங்க? எந்த? ஹலோ,
3: பாலமுருகன் இருக்கீங்களா? இணைப்புல
5: இணைப்புல இருக்கிற எத்தனாவது குரல்?
3: இல்லைங்க, அவர் கட் ஆயிட்டாருன்னு நினைக்கிறேன். அடுத்து வரக்கூடிய நண்பரை இப்ப நம்ம சந்திக்க காத்திருக்கிறோம். வணக்கம். யாரோ?
6: பாரம்பொருள் இன்பத்தை தரும் திருக்குறளை எடுத்துரைக்கும் ஐயா அவர்களுக்கும் அன்பு தம்பிக்கும் வணக்கம் கூறுவது பரமக்குடியிலிருந்து ராஜேஸ்வரி. வள்ளுவம் வணக்கம் ஐயா.
5: வணக்கம் ராஜேஸ்வரி.
6: பெரியாரை பிழையாமேங்க ஐயா அதிகாரம். அதுல எரியார் சுடப்படினும் ஒய்வுண்டாம் உயிரார் பெரியார் பிழை தொழுவார்னு வந்திருக்கு.
5: எத்தனாவது குரல் கொடுத்தீங்க?
6: பெரியாரை பிழையாமை அதிகாரம் 90 அதிகாரம். அதுல 86 குரல் எரியார் சுடப்படினும் ஒய்வுண்டாம் உய்யார் பெரியார் பிழை தொழுவார்னு வந்திருக்கு. நெருப்பில் விழுந்தும் பிழைத்தவர் உண்டு. பெரியவர்களை மதிக்காதவர்கள் வந்து பிழைத்ததாக சரித்திரமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது என்னன்னா அந்த சொல்லுங்க ஐயா.
5: சொல்லுங்க.
6: என்னங்க ஐயா?
5: சொல்லுங்க.
6: அதான் அந்த பெரியவங்க அந்த காலத்துல வந்து அரசர்கள்லாம் பெரியவங்களை சுத்தி வச்சுதான் ஆட்சி நடத்துவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியாத விஷயங்கள் கூட பெரியவங்க சொல்லுவாங்க. இன்னைக்கு வீட்டுல கூட அம்மா அப்பாவை கூட வீட்டுல வச்சுக்கிற மாட்டேங்கிறாங்க பெரியவங்களை. முதியோர் இல்லத்துல அனுப்புறாங்க. பெரியவங்கள்ட்ட எத்தனை விஷயம் இருக்கும் அவங்ககிட்ட. உடல்ல சக்தி போயிட்டாலும் மனசால அவங்க வந்து பல அனுபவங்களை பெற்று இறைவனுக்கு சமமானவங்க. அவங்கள வீட்டுல வச்சிருந்து அவங்ககிட்ட நல்லது கெட்டதுகளை கேட்டு ஒரு கல்யாணம் காட்சி பண்றப்ப கூட அவங்ககிட்ட கேட்டு நடத்தினா ஆடம்பர வாழ்க்கை இல்லாம வாழலாம், கடன் இல்லாமையும் வாழலாம். இத உணராம பெரியவங்களை மதிக்காம இருக்காங்க. இதுக்கு நீங்க கருத்து சொல்லுங்க ஐயா. நான் கேட்டுக்கிறேன்.
5: அதாவது பெரியவங்க எப்பவுமே எல்லோருமே ஒரு காலம் பெரியவங்களா. நம்ம சிறு குழந்தைகள் நம்மளுடைய இயற்கை வளர்ந்து வர்றோம். அப்போ பெரியவர்கள் எப்பவுமே எந்த பிழையும் செய்யக்கூடாது. பெரியவர்களை பெரியார் துணையில்தான் நம்ம வந்து பெரிய நல்வாழ்க்கை அமைய முடியும். இந்த காலத்துல வந்து தொழில்நுட்பத்துல அவங்க எல்லாம் நம்ம கைபேசியே மூழ்கி போயிட்டாங்க. அதனால அவங்களுக்கு பெரிய கண்டத்துடைய அன்ப பகிர்வதற்கு இது எல்லாமே நேரம் இல்லாம. அதனால நம்ம வாழ்க்கையில நம்முடைய இழிவாழ்க்கை முதல்ல பெரியவங்களை அவங்களுடைய அரசு நம்ம வாழ்க்கையில கடைபிடிக்கணும். நல்லா சொன்னீங்க.
7: கார்த்திக், இதுதான் ஓ ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு? மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
8: வாவ்,
7: இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
9: இயர்ஸ் இல்ல.

0: பேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
1: நம்ம வீட்ல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
2: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கினேன்.
1: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
2: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
1: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
2: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
1: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
3: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில்,
4: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ். இப்போதே தொடங்குங்கள் குறைந்த பட்ஜெட்டில் கோடைக்கால காட்டன் ஆடைகள், எங்கும் எவரும் தர முடியாத விலையில். பெண்களுக்காக ஸ்டைலிஷான லினன் சாரீஸ், சாஃப்டான மல்மல் சாரீஸ் மற்றும் ரெடிமேட் கலெக்ஷன்ஸ், வட்டிகன் குர்த்திஸ், குவாட் செட்ஸ், பிளாசோ பேண்ட்ஸ், எல்லாம் சூப்பர் ஆஃபர்ஸோட. ஆண்களுக்கு கம்ஃபர்டபுள் சம்மர் வேர், குட்டீஸ்க்கு கியூட் கேஷுவல் ஃபிராக்ஸ், டி ஷர்ட்ஸ், பாபா சூட்ஸ்னு சம்மர் ஆஃபரோட அனைத்தும் ஒரே இடத்தில். இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும். மாட்டு தாவணி, மதுரை.

0: நேரம் 9:45. கோடை பண்பலை 100.5 MHz குரலின் குரல் வானவிலோடு நாம் இணைந்திருக்கின்றோம். சிறப்பு விருந்தினராக நம்மோடு இணைந்திருக்கிறார் குமரி எஸ் நீலகண்டன் அவர்கள். அடுத்த நேரம் அவர் சந்திக்க வருகிறார். இப்போது வணக்கம்.
1: ஹலோ, பேர் சொல்லுங்க.
2: திருச்சி மாவட்டம் கள்ளக்குடியில இருந்து பேசுறேன்.
1: கள்ளக்குடி, சரி. எத்தனாவது குரல் சொல்ல போறீங்க?
2: நான் வந்து தெரிந்த செயல் வகையில 467 குரல் சொல்ல போறேன்.
1: தெரிந்த செயல் வகை
2: 667. சொல்லாமா? என்பது குற்றமாகும். அதோட பொருள் நான் சொல்றேன், நம்ம எந்த செயலையும் நல்லா சிந்திச்சு செய்யணும்.
1: அதனுடைய என்ன மாதிரி அதனுடைய விளைவுகள் அப்படிங்கறத நல்லா

0: ஆழமா சிந்திச்சு செஞ்சாதான் நம்ம நமக்கு நல்லது கிடைக்கும். இல்லைன்னா நமக்கு அது துன்பமாட்டு அவை அதுதான் அவரு நம்ம தெரிந்த செயல் வகையில சொல்லியிருக்காரு. நல்ல சிந்திச்சு செய்யும், அதாவது அழிவையும் அழிவால் ஆகக்கூடியதையும் ஆகக்கூடிய பழையும் நம்ம ஆய்வு செய்யும். இதெல்லாம் தெரிஞ்சவங்களோட நல்லா ஆய்வு இத எண்ணி செய்யக்கூடியவங்களுக்கு தர முடியாத எந்த பொருளும் இல்லை, பயன் இல்லை. அந்த அளவுக்கு நமக்கு நற்பயன் கிடைக்கும். நல்லா சொல்லுங்க, நன்றி.
1: இணைப்பில் யாரோ வாங்க, வணக்கம்.
2: இனிய காலை வணக்கம் ஐயா. திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை கோபால கிருஷ்ணன். சிறப்பான விருந்தினர் ஐயாவுக்கும் வணக்கம்.
0: வணக்கம்
2: ஐயா. 17வது அதிகாரம் அழுக்காராமை 165வது குறளுங்க. அழுக்காறு உடையாருக்கு அது காலும் ஒன்னார் வலிக்கியும் கேடின்பது. அதாவது வந்து பொறாமை குணம் கொண்டவர்களுக்கு அவர்கள் வீழ்த்த வேறு பகையே வேண்டாம், அந்த குணமே அவர்களை வீழ்த்திவிடும். அதாவது வந்து ஒருத்தருடைய போராம குணம் வந்து மற்றவர்கள் கெடுதல் செஞ்சாதான் நமக்கு வரணும் அப்படின்றது கிடையாதுங்க. அவங்களுடைய அந்த போராமை குணமே அவர்களுடைய வாழ்க்கையை வந்து நிறைய வீழ்த்திக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாருங்க. இதுல ஒரு வரியில சொன்னோம்னா, மற்றவர்களை கண்டு போராமைப்படுவதை விட தான் வாழ்க்கை தானே பார்த்து கொண்டால் நல்லது அப்படின்றத சொல்றாங்க. இதற்கு மேலான கருத்தை நீங்க சொல்லுங்க.
0: அந்த சொல்லுங்க அந்த குரலை திருப்பி வருங்க. நீங்க சொல்லுங்க.
2: அழுக்காறு உடையாருக்கு அது சாலும் ஒன்னார் வலிக்கையும் கேடின்பது.
0: அதாவது பொறாமை குணம் இருக்கு இல்லையா, அது அதை போல ஒருத்தரை அழிக்கக்கூடிய விஷயம் எதுவுமே கிடையாது. நம்ம பொறாமை இல்லாம ஒரு ஒழுக்கத்தை போற்றணும். நம்ம பெற்ற ஒரு பேர்கள பெரும் பேரு நம்ம பொறாமை இல்லாம இருக்கிறதா, அதாவது பெருடைய பொருளை பார்த்து நம்ம பொறாமப்பட்டோம்னு வச்சுருங்க. கடைசியில பார்த்தோம்னா நம்மகிட்ட இருக்கக்கூடிய செல்வம் எல்லாமே அழிஞ்சு போகும், அறமும் அழிஞ்சு போகும். அதுதான் அழுக்காராமையில அழக சொல்லியிருக்காரு. நீங்க அழக சொல்லி நன்றி.
3: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
4: அனில் குட்டன் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
5: ஐயா சார், உங்க வீடு 1970ஸ்ல கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
6: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட் இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
7: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும், ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி. செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
8: கொடை பண்பலை 100.5. இன்று முற்பகல் 11 மணிக்கு லேக் FM நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
9: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.

0: கோடை பண்பலை 100.5 MHz இது வானவில் தந்து கொண்டே இருக்கிறது. இன்றைய வானவில் குரலின் குரலாக வலம் வந்துட்டே இருக்கு. இப்போது இணைப்பில் யாரோ?
1: தேனி மாவட்டம் காமாட்சிபுரத்தில் இருந்து அபர்ணா
2: பேசுகிறேன்.
1: அதிகாரம் 4 34 குரல் ஐயா. 34 அதுதான் சிறந்தாரம். மத்ததெல்லாமே ஆரவாரம்
2: தான். எவ்வளவு அதாவது ஒரு குழந்தையுடைய குரல்லேயே

0: கொஞ்சம் கூட மாற்றிட்டு அது உங்களுடைய குரலை சொல்லும் விதத்திலே தெரியுது. மனத்துக்கண் மாசிலநாதன் அன்பரன் ஆசுலீரதர அறம் செய்பவன் மனம் சுத்தமற்று இருக்க வேண்டும். பாத்தீங்கன்னா குழந்தைகிட்ட நீங்க இப்போ உங்க மனசு எவ்வளவு சுத்தமா இருக்கு பேசும்போதே தெரியுது. அது போல ஒரு மனசை எப்பவும் சுத்தமா இருந்தா நல்லது வளர்ந்து நம்ம இனி ஒரு 60, 70, 80 வருடங்கள் கழிந்தாலும் நம்ம மனசும் மாசில்லாம இருக்கும், வரும் தலைமுறையும் மாசில்லாம இருக்கும். இத கூட கவிதையில குற்றமில்லா மனம் கொள்வது அறம் அல்லாத அது ஆரவாரம் அப்படின்னு இருக்க. குற்றமில்லா மனம் கொள்வது அறம் அல்லாத அது ஆரவாரம். ரொம்ப அழகா பொருள் சொல்லிங்க, மிக்க நன்றி.
1: இப்போது இணைப்பில் யார்? வாங்க, வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம். வணக்கத்துடன் மூப்பால்சாமி தொண்டையூர் சிவகங்கை மாவட்டம். வணக்கம் ஐயா, நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கிறேன் பால்சாமி.

0: இப்போது இணைப்பில் யார்? வாங்க, வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம். மூப்பால்சாமி, தொண்டையூர், சிவகங்கை மாவட்டம். வணக்கம் ஐயா, நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கிறேன் பால்சாமி. சொல்லுங்கோ.
1: சரிங்க, நான் வந்து நீத்தார் பெருமை என்ற அதிகாரத்தில் இருந்து 23வது குறளை சொல்றேங்க ஐயா. இருமை வகை தெரிந்து பெருமை திறங்கிற்று உலகு. அதாவது இதுக்கு பொருள் வந்து, நன்மை எது தீமை எது என்பதை ஆய்ந்தறிந்து நன்மைகளை மேற்கொள்பவர்களே உலகில் பெருமைக்குரியவராவர்.
2: அதாவது நன்மை தீமை அதை வகுத்தறிஞ்சு நீங்க சொல்றீங்க. அப்படி நீங்க எடுத்திருக்க பொருளும் ஒரு நல்ல கருத்தோடி தான் இருக்கு. ஆனா அதனுடைய பொருள், இருமை வகை தெரிந்து ஈண்டு அறம்பூண்டார் பெருமை பிறங்கிட்டு உலகு. அதாவது இதுக்கு வேலையும் நமக்கு பற்றுங்கிறது நமக்கு தேவைக்கு அளவுதான் ஒரு பற்று இருக்கணும். ஒரு உணவு சாப்பிடுறோம், அது ருசியா சாப்பிட்டு உடம்புல ஆரோக்கியம் இருக்கும். அந்த பற்று பேராசா இல்லாத பற்று. நமக்கு வாழ்க்கையில நல்ல ஒரு அறமா வாழ்றதுக்கு தேவையான அளவுதான் பற்று இருக்கணும். நம்ம புண நடக்கிறது இல்லையா, இதுக்கு வெளியில் பற்று இல்லாம இருக்கிறதுன்றது இல்லையா, அதுதான் பற்றவனுடைய பெருமைனா உலகத்தில் உயர்வானதுன்னு அந்த குறள்ல திருவள்ளுவர் பொருள் சொல்லி இருக்கிறார். அதாவது இம்மை மறுமை கூறறிந்து அறம் சொல்வார் பெருமை உலகில் உயர்வு அப்படின்னு நான் அதை கவிதை எடுத்துக்கிறேன். மிக்க நன்றி.
0: வணக்கம். இணைப்புல யாருங்க? வாங்க. கோடை பண்பலையின் வானவில்.
3: வணக்கம்.
2: வணக்கம்.
3: மேனன் அவர்களுக்கும் குமரி எஸ் நீலகண்டன் ஐயா அவர்களுக்கும் காலை வணக்கத்தோடு. காங்கேயம் மோளப்பாளையத்திலிருந்து
2: ரவிச்சந்திரன்
3: சொல்றேங்க. 1273வது குறளுங்க ஐயா. குறிப்பு அறிவுறுத்தல் அப்படிங்கிற 73ங்க ஐயா. குறிப்பு அறிவுறுத்தல், மணியுள் திகழ்தரு நூல் போல் மடந்தை அணியுள் திகழ்வதொன்றுண்டு அப்படின்னு சொல்றாருங்க. இப்போ ஒரு மாலைக்குள்ள இடையில அந்த மணிகளுக்கு இடையே இருக்கிற அந்த ஒரு ஒரு நூல் இருக்கு. அந்த மாதிரி ஒரு பெண் அணிந்திருக்கிற அந்த அணிகலனுக்குள்ள ஒரு குறிப்பை தன்னுடைய காதலனுக்கு அறிவுறுத்துறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப தலைவன் கேட்கிறாரு, என்னை காதலிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அதை நேரடியா சொல்லல அந்த தலைவி. தலைவி என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, நான் நாளைக்கு காலையில ஒரு கூந்தல்ல ஒத்த ரோஜாப்பு வச்சிருப்பேன், அப்படி வச்சிருந்தேன்னா உங்களை காதலிக்கிறதா அர்த்தம். இல்ல, நான் ஒரு கருப்பு தாவணி போட்டிருந்தேன் அப்படின்னா உங்களை காதலிக்கலன்னு சொல்லி அர்த்தம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை என்ன சொல்றாங்கன்னா, சொல்லாம தன்னுடைய அழிந்திருக்கிற அணிகலன் மூலம் தன்னுடைய செய்தியை சொல்றது அப்படிங்கிற சொல்றாரு. வள்ளுவர் ஒரு மிகச்சிறந்த காதலன், மிகச்சிறந்த கவிஞன் அப்படிங்கிறதுக்கு இந்த குறள் ஒரு எடுத்துக்காட்டு நான் நினைக்கிறேன் ஐயா.
2: அதாவது காதலுங்கிறது குறிப்பா சொல்லக்கூடியது அத, அதாவது நம்ம நிகழ்ச்சி நிறைவு பெறக்கூடிய மணித்துளிகள் மணியான சொல்லியிருக்கீங்க. மணியில் திகழ்ந்தது நூல் போல் மடந்தை அணியில் திகழ்ந்ததொன்று உண்டு. கோத்த பளிங்கு மணியில அப்படியே வெளி தெரியக்கூடிய அந்த நூலை போல உன்னுடைய அழகிலும் ஒரு குறிப்பு இருக்குன்னு சொல்றாரு. கோத்த மணியில் காணும் நூலாய் அழகான உள் அசையும் குறிப்பு அப்படின்னு நான் எழுதியிருக்கிறேன். கோத்த மணியில் காணும் நூலாய் அழகான உள் அசையும் குறிப்பு. அருமையா சொன்னீங்க, மிக்க நன்றி.
0: இப்போது இணைப்பில் யாரோ, வாங்க வணக்கம். கோடை பண்பலையின் வானவில் குரலின் குரல் தந்து கொண்டிருக்கிறது
4: ஐயா. வணக்கம் ஐயா. திண்டுக்கல் மாவட்டம் சில்கார்வெட்டி பாலகிருஷ்ணன் பேசுறீங்க.
2: வணக்கம்
4: ஐயா. நல்லா இருக்கீங்களா ஐயா?
2: நல்லா இருக்கேன்
4: ஐயா. 346வது குரல் ஐயா. ஜானின ஜன்னும் தெருக்கு அறுப்பான் வானோர்க்கு உயர்ந்த உலகம் புகும். அதாவது இந்த உலகத்துல நம்ம பயன்படுத்துற எந்த பொருளையும் வந்து தன்னுடையது அப்படின்னு நம்ம நினைக்காம ஒரு உயர்ந்த கர்வம் கொள்ளாமல் இருந்தால் அவங்க நிச்சயமாக வானோர்க்கும் அரிய உயர்ந்த பதவியை அடையலாம் ஐயா.
2: இசையால மனசுக்குள்ள பூண்டுட்டீங்க. திருக்குறளா இசையால பாடு. யான் எனது என்றும் தெருக்கெடுப்பான் வானோர்க்கு உயர்ந்த உலகம் புகும். யான் எனது அப்படிங்கிற அந்த மயக்கத்தை நம்ம நீக்கிட்டோம்னா அவங்களுக்கு எல்லாம் உயர்வும் கிடைக்கும். மேலான தேவ

0: புலகையை அடையலாம் அப்படின்னு வள்ளுவர் சொல்லிட்டார். யானும் எனதும் அறுத்தால் வானோர் போற்றும் வையகம் புகழா. யானும் எனதும் அறுத்தால் வானோர் போற்றும் வையகம் புகழா. அருமையாக
1: நன்றிங்க. நிறைவான நேயரை சந்திக்கவிருக்கிறது கோடை பண்பலை 100.5 மெகா ஹெர்ட்ஸின் குரலின் குரல் வானவில். இணைப்பில் யாரோ வாங்க. வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம். பண்பலை பல்கலைக்கழகம் கோடை பண்பலைக்கு வணக்கம். சிறப்பு விருந்தினர் ஐயா அவர்களுக்கும் வணக்கம். கண்தான மனிதனை சிந்தனையோடு மலைக்கோட்டை மாநகரம் திருச்சி புத்தூர் துரை சுப்பிரமணியன். திருக்குறள் ஐயா, அரசியல் பொருள் அரசியல்னு, யாதானும் நாடாமல் ஊராமல் என்னொருவன் சார்ந்துணையும் கல்லாதவாறு. கற்றவனுக்கு எந்த நாடும் எந்த ஊரும் சொந்த நாடும் எந்த ஊரும் போலவே ஆகும். அப்படி இருக்கும்போது ஒருவன் சாகும் அளவும் கல்வி கற்காமல் இருப்பது ஏனோ அப்படிங்கறது விளக்கம். இதுக்கு நீங்க விளக்கம் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும்.
0: நீங்க சிறப்பா சொன்னீங்கன்னா, அதாவது யாதானும் நாடாமல் ஊராமல் என்னொருவன் சார்ந்துணையும் கல்லாதவாறு. கட்டாருக்கு உலகத்துல உள்ள எல்லா நாடும் எல்லா ஊரும் நம்முடையதாக இருக்க ஏன் இவங்க எல்லாம் படிக்காம இருக்காங்க அப்படின்னு கவலைப்படுறது திருவள்ளுவர். பாத்தீங்களா எவ்வளவு உயர்ந்த கருத்துக்கள் நம்ம திருக்குறள்ல இருக்கு. அதான் கற்றாருக்கு நாடும் ஊரும் நல்லா இருக்க கல்லாமையே அப்படின்னு நான் கவிதைப்படுத்திருக்கிறேன். கற்றாருக்கு நாடும் ஊரும் நல்லா இருக்க கல்லாமையே. அருமையான குரல். எல்லாரும் கற்க வேண்டும். நல்ல ஒரு நிறைவா ஒரு திருக்குறளை சொன்னீங்க. துரை சுப்பிரமணியன்.
1: நன்றிங்கய்யா. நிறைவு நேரத்துக்கு வந்துட்டோம். நிகழ்ச்சி நிறைவு செய்து கொள்ளலாம். நன்றி ஐயா சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கு.
2: நன்றி.
1: நிறைவுக்கு வருகிறது கோடை பண்பலை 100.5 மெகா ஹெர்ட்ஸின் குரலின் குரல் வானவில். சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் குமர் எஸ் நீலகண்டன். நிகழ்ச்சிக்கு பொறியியல் நுட்பம் ராஜேஷ் மற்றும் நாகராஜ் மணிவண்ணன். அழைப்புகளை ஒருங்கிணைத்து தந்தார் சரஸ்வதி சங்கர் கணேஷ். கணினியாக்கம் நூர் ஜஹான். உங்கள் கோடை பண்பலை 100.5 மெகா ஹெர்ட்ஸில் இனி கலையும் கானமும். நிகழ்ச்சியின் முகப்பில் செய்தி சுருக்கம்.

வழங்கும் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். சர்வதேச செவிலியர்கள் தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி சிறந்த செவிலியர்களுக்கான ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லியில் இன்று வழங்குகிறார். கல்வித்துறையில் தற்கால தேவைகளுக்கு ஏற்ப மாற்றங்களை அரசு மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தமிழகத்தில் பள்ளிகள், வழிபாட்டு தலங்கள் மற்றும் பேருந்து நிலையங்களுக்கு அருகே உள்ள 717 டாஸ்மாக் மதுபான கடைகளை 2 வாரங்களுக்குள் மூடுவதற்கு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் உத்தரவிட்டுள்ளார். தமிழக சட்டப்பேரவைத் தலைவராக திரு ஜே சி டி பிரபாகரும் துணைத் தலைவராக திரு ரவிசங்கரும் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டனர். அஇஅதிமுகவின் ஒரு குழு தாவேக அரசுக்கு ஆதரவளிக்கும் என்று அக்கட்சியின் சட்டப்பேரவை உறுப்பினர் திரு சி வி சண்முகம் கூறியுள்ளார். இக்குழுவின் சட்டப்பேரவை கட்சித் தலைவராக திரு எஸ் பி வேலுமணியும் கொறடாவாக திரு விஜயபாஸ்கரும் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். அஸ்ஸாமில் பிஜேபி அரசு 3வது முறையாக இன்று பதவியேற்கிறது. இந்நிகழ்ச்சியில் பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் பங்கேற்கின்றனர். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் ரயில்வே கட்டமைப்புகள் பெருமளவு மேம்படுத்தப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். சென்னை ஐஐடியில் பிஎஸ் படிப்புக்கு 12வது வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் வரும் 31ஆம் தேதிக்குள் இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்று ஐஐடி நிர்வாகம் கூறியுள்ளது. தென் தமிழகம் மற்றும் காவிரி டெல்டா மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியின் இன்றைய ஆட்டத்தில் குஜராத் அணி ஹைதராபாத்தை எதிர்கொள்கிறது. 15 மற்றும் 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. ISL கால்பந்து போட்டியில் ஈஸ்ட் பெங்கால் பஞ்சாப் அணிகளுக்கு இடையே நேற்று நடைபெற்ற ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: கோடை பண்பலை 100.5 சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை.
1: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ் இப்போதே தொடங்குங்கள். எங்கும் எவரும் தர முடியாத விலையில் இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை.
0: ஜிடிஎன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி திண்டுக்கல்.
2: திண்டுக்கல் ஜிடிஎன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி 2026-27 கல்வியாண்டிற்கான பொறியியல் வகுப்பிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது.
0: காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர் வழங்கும் பண்பலை வானவில் இந்தியா.
3: கல்வி, திறன், வேலை வாய்ப்பு என மூன்றின் சங்கமம்.
4: ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ் காரமடை கோயம்புத்தூர்.
5: கோடை பண்பலை 100.5 கலையும் கானமும் அமுதத்தமிழ் வணக்கங்களோடும் உங்களின் ஸ்நேகம் தேடும் செழிப்பான நினைவுகளோடும் அமுதா. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக நம்மோடு ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாவிலிருந்து பரதநாட்டிய கலைஞர் சண்மதி இணைந்திருக்கிறார். 18 வருடங்களுக்கும் மேலாக நடன பயிற்றுனராக இருக்கிறார், நடன ஆசிரியையாக. 25 வருடங்களுக்கும் மேலாக ஒரு நடன மங்கையாக நிறைய மேடைகளில் தனது நடன திறமையை காண்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய சண்மதி அவர்களை கோடை பண்பலை 100.5 வரவேற்கிறது கலையும் கானமும் நிகழ்ச்சிக்கு. சண்மதி வணக்கம்.
6: வணக்கம் மேம்,
5: எப்படி இருக்கிறீங்க?
6: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
5: ரொம்ப நல்லா இருக்கும். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா எப்படி இருக்கு?
6: நல்லா இருக்கு மேம்,
5: நல்லா இருக்கு. மழை பெய்யுது.
6: தேங்க்ஸ் ஃபார் இன்வைட்டிங் மீ. இல்ல மேம், இப்போ ஒரு மாதிரி கிளவுடியான கிளைமேட், நல்லா இருக்கு.
5: ரொம்ப சந்தோஷமா. இந்த கிளவுடியான கிளைமேட் வந்து கொடைக்கானலுக்கு புதிதில்ல, எப்பவுமே எங்களுக்கு அப்படிதான் இருக்கும். அதனால வந்து கொடைக்கானல் வாசிகள் மாதிரி கீழையும் வந்து எல்லா இடங்களிலும் நிறைய பரவலாக மழை பெய்திருக்கிறது. இன்னும் மழை இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. கோடை மழை அங்கங்க வந்து பெய்து கொண்டிருக்குதுன்றனால கிளவுடியான கிளைமேட்டோட இன்றைய பரதநாட்டிய கலைஞர் வந்து நம்ம சந்திக்க போறோம். ஒரு மேடை, அதுல வந்து கிளவுடியான கிளைமேட், அதுல ஒரு பரதநாட்டிய டான்சர், அப்படியே அதை கண்மூடாக கொண்டு வந்துகிட்டோம் அவங்க. சரிம்மா, நடன கலைஞராக ஒரு நடன மங்கையாக உங்களது வாழ்க்கை எப்படி இருக்கிறது?
6: நான் 3 வயசுல பரதநாட்டியம் கத்துக்க ஆரம்பிச்சேன் மேம். சோ ஒன்ஸ் நான் ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடியே நான் பரதநாட்டியம் கிளாஸ் தான் போனேன். பை த கிஃப்ட், எனக்கு வந்து வீட்டுக்கு ஆப்போசிட்ல என்னோட குருநாதர் இருந்தாங்க. அப்ப எனக்கு வந்து விளையாட்டு படிப்பு இது ரெண்டுமே வந்து எனக்கு நாட்டியமா இருந்ததுனால ஃபியூச்சர்லயுமே எனக்கு வந்து அது ஒரு பேலன்சிங், எப்படி வந்து லைஃப பேலன்ஸ் பண்ணி கொண்டு போறதுங்கிறது வந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு லெசனா ஆரம்பிச்சிடுது. எப்படின்னா இப்ப நான் டான்ஸும் படிப்பும் அதுக்கப்புறம் ப்ரொஃபஷனாவே நான் பரதநாட்டியத்தை சூஸ் பண்ணிட்டு தென் ஃபேமிலியோட வரச்சையும் எனக்கு அது வந்து ஒரு நல்ல பேலன்ஸ்ட் அண்ட் சப்போர்ட்டா டிராவல் பண்றதுக்கு எனக்கு வந்து அது பெரிய சப்போர்ட்டா இருந்தது. நான் இன்ஜினியரிங்கும் படிச்சிருக்கேன், பேச்சுலர் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ். அண்ட் அதோடவே நான் என்னோட பிஏ பரதநாட்டியம் அண்ட் எம்ஏ இப்போ பிஹெச்டி இன் பரதநாட்டியம். ஸோ அந்த பிஹெச்டி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாக்கம் ஏன் அப்படின்னு சொன்னா, நிறைய டான்ஸ் டீச்சர்ஸ் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அவங்க வந்து வெளியில ரொம்ப தெரியாம இருக்காங்க. பட் ரொம்ப கம்மியான நாலேஜ் வித்துக்கும், ரொம்ப கம்மியாவே நாட்டியத்தை பத்தி தெரிஞ்சவங்க எல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்ச வெளியில ஆமா பாப்புலர் ஆயிடுறாங்க. அவங்க நிறைய

0: மீடியாஸ் மூலமா வெளியில ஈஸியா தெரியுறாங்க. சோ எனக்கு வந்து டெப்த் ஆஃப் த சிலபஸ் தெரியணும் அப்படிங்கறதுக்காக நான் பிஹெச்டி பண்ணணும்னு ஒரு ஆசை. ஆமா மேம், எங்களுடைய நார்த் ஆர்காட் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து முத முதல்ல பரதநாட்டியம் பண்ணதுன்னா அரங்கேற்றம், அதுக்கப்புறம் கிளாஸ் ஆரம்பிச்சு இன்னைக்கு பிஹெச்டி வரைக்கும் படிச்சிருக்கேன்னா நான் தான் ஃபர்ஸ்ட் ஃப்ரம் மை நார்த் ஆர்காட் டிஸ்ட்ரிக்ட். அது வந்து எனக்கு ஒரு பெரிய பெருமை. ஆமா, இப்ப வந்து நிறைய இங்கேயுமே டான்ஸ் ஸ்கூல்ஸ் டான்ஸ் டீச்சர்ஸ் எல்லாம் இருக்காங்க. எல்லாருமே என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் ஜூனியர்ஸ் அந்த மாதிரி இருக்காங்க. சோ அது அது ஒரு விதத்துல ஒரு சந்தோஷமான விஷயம்,
1: பெருமையும் கூட.

எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட்

0: ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், த பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யர் ஹோம்.
3: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
4: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
5: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ், இப்போதே தொடங்குங்கள். குறைந்த பட்ஜெட்டில் கோடைக்கால காட்டன் ஆடைகள் எங்கும் எவரும் தர முடியாத விலையில். பெண்களுக்காக ஸ்டைலிஷான லினன் சாரீஸ், சாஃப்டான மல்மல் சாரீஸ் மற்றும் ரெடிமேட் கலெக்ஷன்ஸ், வெட்டிகன் குர்த்திஸ், குவாட் செட்ஸ், பிளாசோ பேண்ட்ஸ், எல்லாம் சூப்பர் ஆஃபர்ஸோட. ஆண்களுக்கு கம்ஃபர்டபுள் சம்மர் வேர், குட்டீஸ்க்கு கியூட் கேஷுவல் ஃபிராக்ஸ், டி ஷர்ட்ஸ், பாபா சூட்ஸ்னு சம்மர் ஆஃபரோட அனைத்தும் ஒரே இடத்தில். இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
6: காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன், கல்வி, திறன், வேலை வாய்ப்பு என மூன்றின் சங்கமம்.
7: 39 ஆண்டு நம்பிக்கையும் நம்பகத்தன்மையும் கொண்ட கல்வி நிறுவனம். TNEA கவுன்சிலிங்கில் கடந்த 5 வருடங்களாக அதிக மாணவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட டாப் 5 பொசிஷன் பெற்ற கல்லூரி.
6: கிளப்ஸ், போரம் அண்ட் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் பெற்ற கல்லூரி. அனைத்து துறைகளிலும் முதலாம் ஆண்டு முதலே கார்பரேட் பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங், உலகத்தர MNC பிளேஸ்மெண்ட்ஸ்.
7: ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ், காரமடை, கோயம்புத்தூர். ஃபார் அட்மிஷன் கால் 9244500444.
8: திரவியம் கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி, பெரிய குளம். விமான நிலையத்தில் பணிபுரிய வேண்டுமா? டிப்ளமோ படிப்புகள், ஏர் ஹோஸ்டஸ், கஸ்டமர் சர்வீஸ் எக்ஸிக்யூட்டிவ், செக்யூரிட்டி எக்ஸிக்யூட்டிவ், ராம்ப் ஆபிசர், கேபின் க்ரூ, கார்கோ எக்ஸிக்யூட்டிவ், ஆண் பெண் இருப்பாளரும் படிக்கலாம். அட்மிஷன் நடைபெறுகிறது, குறைந்த இடங்களே உள்ளன. செல் 7373710632.
9: கொடை பண்பலை 100.5. இன்று முற்பகல் 11 மணிக்கு லேக் FM நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
10: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
11: கோடை பண்பலை 100.5 சிவா டெக்ஸ்டைல்ஸ், மாட்டுத்தாவணி, மதுரை. GTN காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, திண்டுக்கல். காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ், கோயம்புத்தூர். வழங்கிக் கொண்டிருக்கும் பண்பலை வானவில் இந்தியா.
12: கோடை பண்பலை 100.5 கேட்டுக் கொண்டிருக்கிறோம் கலையும் கானமும். இன்றைய நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா, பரதநாட்டிய கலைஞர் கலை வளர்மணி சண்மதி அவர்கள்.
13: எத்தனை வருடங்களாக இந்த நடனத்தோடு நீங்க வந்து பயணப்பட்டு இருக்கீங்க?
14: மேம், நான் 3 வயசுல பொழுது, இப்ப நான் நியர்லி 27-28 இயர்ஸ் நான் இந்த ஃபீல்ட்ல தான் இருக்கேன் மேம். நான் அதை விட்டு வெளியில போகவே இல்லை. வேற எந்த ஆர்ட்டுமே நான் அதுக்கப்புறம் கத்துக்கவே இல்லை. பிகாஸ் இது கத்துக்கவே வந்து இன்னும் போறல. பாட்டும் பரதமும் ஒண்ணுங்கிறதுனால எங்களுக்கு அது ஒரு பேசிக் நாலேஜ் வேணுங்கிறதுனால பரதத்தோட சேர்ந்து பாட்டு நாங்க மேண்டிட்டரியா கத்துக்கணும். அது மட்டும்தான் இருக்கு. அந்த காலத்துல வந்து பாடுவாங்க, அவங்களே மிருதங்கம் வாசிக்க தெரிஞ்சிருப்பாங்க, அவங்களே நடனமே ஆடுவாங்க, அவங்கதான் கோரியோகிராஃபர், அவங்கதான் நட்டுவனர், இந்த மாதிரி எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லயுமே அவங்க ஃபுல்ஃபில்டா இருப்பாங்க. பட் இப்ப வந்துட்டு ஆர்டிஸ்ட் அப்படின்னு இருக்கச்ச ஒவ்வொன்றத்துக்கும் ஒவ்வொரு மியூசிஷியன்ஸ் நிறைய இப்ப பிரிஞ்சாச்சு. பிரிஞ்சு அந்த மாதிரி இது இந்த ஆஸ்பெக்ட்ல மட்டும்தான், இந்த ஆஸ்பெக்ட்ல மட்டும்தான் இருப்போங்கிற மாதிரி மாறி இருக்கு. ஆமா, மாறி இருக்கு.
13: இப்ப உங்க குடும்பத்துல யாராவது நடனத்துல இருக்காங்களா, இல்ல நீங்க மட்டும்தான் பரதநாட்டிய கலைஞரா இருக்கீங்க?
14: ஆமாங்க மேம், என்னோட ஃபேமிலிக்கே வந்து மியூசிக் அண்ட் டான்ஸ் வந்து ரொம்ப புதுசுதான். ஆமா, நான் மட்டும்தான் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் பரதநாட்டியம் கத்துக்கிட்டேன். அதுல படிக்கிறது டிகிரி இருக்குங்கிறதுலாம் வந்து நான் எக்ஸாம் சென்டர்ல போய் எழுதினாலே அங்கேயே கேட்பாங்க, டான்ஸுக்கு டிகிரி இருக்கா? டிகிரியில

0: தியரி உண்டா, என்ன எழுதுவீங்கன்னு எக்ஸாமினர்லாம் என் பக்கத்துல வந்து நின்னு பாப்பாங்க ரொம்ப நேரம். சோ அந்த மாதிரி அப்ப
1: இதுல
0: நான்
1: வந்து
0: படிக்கிற வச்சு
1: பிஹெச்டி பண்ற அளவுக்குன்னு போது அந்த முதிரைகள், அந்த முதிரைகளை பத்தி தான் சொல்லுவாங்களா, இல்ல அதுல என்ன அவ்வளோ படிக்கிறதுக்கும் அவ்வளவு ஆராய்ச்சிக்கும் என்ன இருக்கிறதுன்னு கொஞ்சம் மேலோட்டமாக சொல்ல முடியுமா?
0: கண்டிப்பா மேம். இப்ப நம்ம பரதக்கலை எடுத்துக்கிட்டோம்னா, அது தேவலோகத்துல சிவனும் பார்வதியும் ஆடி அதை பரதர் முனிவர் ரசிச்சு, அப்புறம் அங்கேருந்து அவங்க வந்து தேவலோகத்திலேருந்து பூலோகத்துக்கு இவங்க ரம்பை, ஊர்வசி, மேனக்கை, மாதவி இந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் மூலயமா, அதாவது டான்சர்ஸ் மூலயமா உலகத்துக்கு கொடுத்தாங்க. சோ மாதவி தான் வந்து இங்க நம்ம சிலப்பதிகார கதையில சொல்ற மாதிரி
1: அவங்க
0: பரதநாட்டியத்தை வந்து
1: நடன மங்கை.
0: பாருக்கு, ஆமா பாருக்கு வந்து அறிமுகம் படுத்தினவங்க அவங்க, நம்மளுடைய நம்ம வாழற இந்த பூலோகத்துல.

தின்னா திருக்கிட்ட தின்னா தின்னா தின்னா தின்னா தின்னா திருக்கிட்ட தின்னா தின்னா தின்னா தின்னா தின்னா தின்னா தின் திருக்கிட்ட தின்னா நாக்கு தின் திருக்கிட்ட தின்னா தின்னா தின் திருக்கிட்ட தின்னா நாக்கு தின் திருக்கிட்ட

0: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
1: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
0: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
1: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
2: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடல எண்ணெய்க்கும் கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
4: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடல எண்ணெயா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
3: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம்.
4: அளவாவது மிஸ்டர் கோல்ட் மாதிரி கரெக்டா 1 லிட்டர் இருக்குமா இல்ல அளவும் கம்மியா தான் இருக்குமா?
3: அளவு முன்ன பின்ன இருந்தாலும் பாக்க 1 லிட்டர் பாக்கெட் மாதிரி தான் இருக்கும். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
4: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்ட். தரத்திலயும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்,
5: மிஸ்டர் கோல்ட் 100% கடல எண்ணெய்.
6: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. மருத்துவம், பல் மருத்துவம், இயற்கை மற்றும் யோகா மருத்துவம், பார்மசி, நர்சிங், பிசியோதெரபி, அலைட் ஹெல்த் சயின்ஸ், பொறியியல், கலை அறிவியல், MBA, MCA மேலாண்மையியல், BEd, MEd கல்லூரிகள் மற்றும் விவேகானந்தா மெட்ரிக் மேல்நிலை பள்ளிகள். இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலை வாய்ப்பு வசதி. ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது.
5: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. தொடர்புக்கு 9443734670 மற்றும் 9788544 17.
7: கொடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு லேக் FM நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
8: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
9: கோடை பந்தலை 100.5 இன்று நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா, மகிந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், சிவா டெக்ஸ்டைல் மாட்டு தாவணி மதுரை, மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன் சன்ஃபிளவர் ஆயில், காரமடை ஸ்ரீ சக்தி என்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர், GTN காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி திண்டுக்கல்லின் நல்வாழ்த்துகள்.

0: அறுவடை பண்பலை 100.5 கேட்டுக்கொண்டிருக்கிறோம் கலையும் கானமும். இன்றைய நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா பரதநாட்டிய கலைஞர் கலை வளர்மணி சண்மதி அவர்கள்.
1: அப்படி அந்த ஹிஸ்டரியில இருந்து இப்ப நம்ம நம்ம சொல்றோம் பரத முனிவர் அப்படின்னு. பரத முனிவர்னா யாரு? பரதநாட்டியம்னா நாடு, தமிழ்நாடு பரதனால் ஆளப்பட்ட நாடு, அதனால பரதநாட்டியம் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம். பரத முனிவர் அப்படிங்கிறவர் தான் நாட்டியம்னு ஒரு பேர் வச்சாரு. தாண்டவமும் லாசியமும் தனியா இருந்ததை சேர்த்து நாட்டியம்னு வச்சாரு. சோ அவர் வச்சதுனால அவரோட பேர் சேர்ந்து பரதநாட்டியம்னு வந்ததா? இப்படி இன்னுமே பல கேள்விகள்.
2: ஆமா மேம்,
1: ஆமா. அதுலயும் பரதநாட்டியம்ங்கிறது தமிழ்நாட்டுடைய கலை, பாரம்பரிய கலை. சோ இந்த மாதிரியான நிறைய கேள்விகளோட இணைந்து மக்கள் ரசிச்சால் மட்டும்தான் வளர்க்க முடியும் எந்த ஒரு கலையுமே. ஆமா, அப்ப மக்களுக்கு புரியாத ஒரு கலை, எனக்கு மட்டும் புரிஞ்ச ஒரு கலைய நான் ஆடியும், ஆமா ஆடியும் அடுத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுனாலயும் பிரயோஜனம் என்ன? அதனால நான் வந்து தமிழ்ல மட்டும்தான் சாங்ஸ் எடுத்து சொல்லி தரேன்.

0: வளர்த்திருப்பீங்க. ரொம்ப
1: ம்,
0: மகிழ்ச்சி
1: ஆமா,
0: இதை
1: அதையும்
0: கேட்கறதுக்கு.
1: என்னோட கச்சேரியில
0: கலையோடு
1: கண்டிப்பா.
0: சேர்ந்து மொழியையும் வளர்கிறது, மொழியோடு சேர்ந்து
1: ஆமாங்க,
0: கலையும் வளர்கிறது.
1: அதோட சேர்ந்து பாரதியின் வரிகளும் வளரும். என்னோட கச்சேரினா பாரதியாரோட வரிகள் இல்லாம பாடல்
0: இருக்காது.
1: இல்லாம இருக்காது. ஆமா, நான் ஒரு உமன் எம்பவர்மெண்ட் வந்து நிறைய இடத்துல சொல்லிட்டே
0: என்ன,
1: இருப்பேன்.
0: நின்னையே ரதி என்று நினைக்கிறேன் அடி வந்து மேடைகள்ல அதிகமாக தவழ்ந்ததா?
1: அது மட்டும் இல்லாம சின்னஞ்சிறு கிளியே
0: ஹரி
1: கண்ணம்மா.
0: கண்ணம்மா,
1: ஆமா,
0: அது
1: அப்புறம்
0: இல்லாத
1: தக
0: மேடைகளே
1: தக.
0: இல்லை.
1: ஆமா மேம், ஆமா, ஊழி கூத்து நிறைய பண்ணுவேன். ஏன்னா அம்பாளுடைய சக்தி, பராசக்தி பெண்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்லணுங்கிறதுக்காக.

0: கோடை பண்பலை 100.5 சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை.
1: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ் இப்போதே தொடங்குங்கள். எங்கும் எவரும் தர முடியாத விலையில் இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை.
0: ஜிடிஎன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி திண்டுக்கல்.
2: திண்டுக்கல் ஜிடிஎன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி 2026-27 கல்வியாண்டிற்கான பொறியியல் வகுப்பிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது.
0: காரமடை ஸ்ரீ சக்தி என்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர் வழங்கிய பண்பலை வானவில் இந்தியா.
3: கல்வி, திறன், வேலைவாய்ப்பு என மூன்றின் சங்கமம்.
1: ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ், காரமடை, கோயம்புத்தூர்.

0: வானொலி பண்பலை 100.5 கேட்டுக்கொண்டிருக்கிறோம் கலையும் கானமும். இன்றைய நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா பரதநாட்டிய கலைஞர் கலை வளர்மணி சண்மதி அவர்கள்.
1: அதாவது வெறும் நடனம் அப்படின்றத வந்து நம்ம பாக்குறோம். ஒரு நிகழ்ச்சி தொடங்குறதுக்கு முன்னாடி வந்து பள்ளிகள்ல கல்லூரிகள்ல பல மேடைகள்ல வந்து பரதநாட்டியம்
2: நடனமா,
1: ஆமா, அந்த விளக்கேற்றுவார்கள். அதுக்கு பின்பாக பரதநாட்டிய நிகழ்ச்சி தான் வந்து நடக்கும். அது வந்து ஒரு ஒரு கலை அம்சமாக, ஒரு பொழுதுபோக்கு
2: மங்களகரமான
1: இல்லாம அதுலயும் நிறைய விஷயங்கள் இருக்கு. கலை மூலமாக மொழி வளர்க்கப்படுகிறது, நம்முடைய பாரம்பரியம் வளர்க்கப்படுகிறது, நமது கலாச்சாரம் வளர்க்கப்படுகிறது அப்படிங்கறதெல்லாம் வந்துட்டு ரொம்ப கேட்கறதுக்கு காது இனிக்குது அப்படின்னு சொல்லலாம். மகிழ்ச்சிங்கம்மா. சரி, இப்ப வந்து கிட்டத்தட்ட 28 வருட அனுபவம் இருக்குது சொன்னீங்க. என்ன பயிற்சி பள்ளிகள் எதுவும் நடத்திட்டு வரீங்களா?
2: ஆமாங்க மேம், நான் இதுல வந்து 17 வருஷமா பரதநாட்டியம் பள்ளி நடத்திட்டு இருக்கேன். இதோட என்னோட 18வது வருஷம். சோ என்னோட நடன பள்ளியில வந்து நிறைய குழந்தைங்க படிச்சிட்டு இருக்காங்க. இந்த பக்கத்துல வேலூர்ல இருந்து ராணிப்பேட்டை வரைக்கும் நான் ஒரு 7 பிரான்ச் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கேன் கிளாஸஸ். நிறைய என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் டீச்சர்ஸ் ஆகும். அதுலயுமே அவங்களும் என்ன மாதிரியே ஒரு டிகிரியும் படிச்சுட்டு தென் டான்ஸ்லயும் டிப்ளமோ கோர்சஸ் டீச்சர் ட்ரைனிங் அந்த மாதிரி படிச்சு அவங்க பார்ட் டைம் டீச்சராகவும் ஒர்க் பண்ணிட்டு தென் ரெகுலர்ல வந்து அவங்களோட டிகிரியும் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா,
1: ரொம்ப மகிழ்ச்சிமா. அதாவது நான் இந்த நிகழ்ச்சியில வந்து கலையும் காணமும் அப்படிங்கிற நிகழ்ச்சியில எத்தனையோ கலைஞர்கள் வந்து இன்னைக்கு பேசுறாங்க. ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமைகள்ல வந்து காலை 10 மணிக்கு வந்து ஒளியேறக்கூடிய கோடை பண்பலையின் நிகழ்ச்சியில இதுல வந்து என்ன ஒரு விஷயம் கவனிக்கத்தக்கதாக இருக்குது அப்படின்னா, ஒரு கலைஞன் வந்து வெறும் கலை வளர்ப்பதோடு அல்லாமல் அதை தனது வாழ்வாதாரத்திற்கு ஒரு விஷயமாக மாற்றிக்கொள்வதோடு மட்டுமல்லாமல் அதை வந்து ஒரு ஆளுமை தன்மையோடு எடுத்துட்டு போறீங்க. எல்லா கலைஞர்களும் அதை வைத்து பலருக்கு கற்றுக் கொடுக்கிற போது நமது ஆளுமை திறன் வந்து ரொம்ப அதிகமாகும், வளரும். அது வந்து சமூகத்திலும் பொருளாதாரத்திலும் நம்மை வந்து ஒரு படி உயர்வாக மதிக்க செய்யும், நம்மளுடைய ஒரு தன்னம்பிக்கையை வளர்க்கக்கூடிய மிக மிக அருமையான ஒரு விஷயமாக இந்த கலை இருக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது சண்மதி அவர்களே.

0: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாடு சிமெண்ட், the perfect concrete choice.
3: திண்டுக்கல் GTN College of Technology 2026 கல்வியாண்டிற்கான

0: பொறியியல் வகுப்பிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது.
1: நோ கேபிடேஷன். கவுன்சிலிங் கோட் 5545. பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ், சிஎஸ்இ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், பிடெக் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ். கவுன்சிலிங் கோட் 5545.
0: பேருந்து வசதி உண்டு. ஜிடிஎன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, திண்டுக்கல். தொடர்புக்கு 7397793313.
2: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜா பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
3: கான்டாக்ட் 7382812345 or visit www.mahindra.org.
4: Shiva Textiles and Summer Vibes. இப்போதே தொடங்குங்கள். குறைந்த பட்ஜெட்டில் கோடைக்கால காட்டன் ஆடைகள் எங்கும் எவரும் தர முடியாத விலையில். பெண்களுக்காக ஸ்டைலிஷான லினன் சாரீஸ், சாஃப்டான மல்மல் சாரீஸ் மற்றும் ரெடிமேட் கலெக்ஷன்ஸ், வட்டிகன் குர்த்தீஸ், குவாட் செட்ஸ், பிளாசோ பேண்ட்ஸ், எல்லாம் சூப்பர் ஆஃபர்ஸோட. ஆண்களுக்கு கம்ஃபர்டபுள் சம்மர் வேர், குட்டீஸ்க்கு கியூட் கேஷுவல் ஃபிராக்ஸ், டி ஷர்ட்ஸ், பாபா சூட்ஸ்னு சம்மர் ஆஃபரோட அனைத்தும் ஒரே இடத்தில். இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ். புதிய அனுபவம் எப்பொழுதும். மட்டு தாவணி, மதுரை.

0: கொடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு லேக் FM நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: கேட்டுக்கொண்டிருக்கிறோம் கலையும் கானமும். இன்றைய நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா பரதநாட்டிய கலைஞர் கலை வளர்மணி சண்மதி அவர்கள்.
3: இவங்களுக்கும் வந்து நாட்டியம் நல்லா வரும் போல அப்படிங்கறது வீட்டுல இருக்கவங்களுக்கு தெரிஞ்சு, தென் நான் ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருந்து 2 அவார்டு வாங்கினேன். அண்ட் அதாவது கலை வளர்மணிங்கிற விருது கொடுத்தாங்க. நட்டுவங்கத்துல நாட்டிய கலைமணி அந்த மாதிரியான டைட்டில்ஸ் இதெல்லாம்
4: வாங்கியிருக்கேன்.
3: ஆமாங்க மேம். இந்தியால இருக்கிற எல்லா பிரசித்தி பெற்ற ஆலயங்கள் தமிழ்நாடு அளவிலுமே, அப்புறம் வெளியில அப்படின்னு எடுத்துக்கிறச்சு ரஷ்யா மலேசியா அந்த மாதிரி கண்ட்ரிலயும் போய் ப்ரோக்ராம் பண்ணிருக்கோம்.
4: அந்த மாதிரி வெளிநாடுகள்ல வந்து இந்த கலைக்கு மிகுந்த வரவேற்பு இருக்குது அப்படின்னு நம்ம பாக்குறோம் ஊடகங்கள் வாயிலாக. நீங்க வந்து போற இடங்கள்ல அதை நேர்ல பாக்கும்போது எப்படி உணர்றீங்க?
3: ஆமா மேம், இப்ப நம்மள வந்து கோவில்ல இருக்கிற கடவுளாவே பாப்பாங்க அங்க இருக்க மக்கள். நம்ம ஆடிட்டு இருக்கச்ச நம்ம ஊர்ல ரெகக்னைசேஷனை விட அங்க இன்னும் அதிகமா இருக்கும். இப்ப வந்து நிறைய கலைஞர்கள் வெளிநாட்டுல போய் ஆடுறது ஒரு பெரிய சாதனையா நினைச்சு போய் இப்ப பண்ணிட்டு இருக்காங்க. நாங்க ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்க காலத்துல வந்துட்டு அவங்களாவே எங்க இருந்து எங்களை ஸ்காலர்ஷிப் கொடுத்து இன்வைட் பண்ணி ஆட வைப்பாங்க. இப்போ வந்து கொஞ்சம் அதுல எல்லாம் சேஞ்ச் ஆயிருக்கு. இப்ப நம்ம ஊர் பக்கத்துல இருக்கிற ஊர்ல இருக்க கோவில் ஆடணும்னா கூட ஆஃப்டர் கோவிட் லைஃப் எப்படி மாறுச்சோ அதே மாதிரி எங்களுடைய நாட்டிய கலையும் பொறுத்த வரைக்குமே பேமெண்ட், அது வந்து ஒரு ஆர்டிஸ்டுக்கு பேமெண்ட் கொடுத்த காலம் போயிட்டு ஆர்டிஸ்ட் பேமெண்ட் கொடுத்து ஆடுற காலமா இப்ப மாறி இருக்கு. சோ இதுல ஒரு சேஞ்ச் வந்தா நல்லா இருக்கும். ஏன்னா கலைய வந்து வளர்க்கணும், அதை வந்து பிரபலப்படுத்தணும், அது மூலயமா பேர் வாங்கணும். அந்த பேருக்காக தான் ஒவ்வொரு கலைஞருமே உழைப்பாங்க, மோர் தென் அ மணி. பட்

0: பார்த்தோம்னா
1: ம்
0: அங்கெல்லாம் போய் நம்ம பணம் கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காகவே பணம் வாங்க வேண்டிய கட்டாயத்துக்கு ஒரு கலைஞர்கள் தள்ளப்படுறாங்க. எப்படி கத்து கொடுக்கற இடத்துல குழந்தைங்க கிட்ட இருந்து அவங்களோட பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து நம்ம பே பண்ணாதான் நம்ம இங்க போய் ஆட முடியும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் இருக்கு. சோ இது வந்து மாறினா கொஞ்சம் நல்லா இருக்கும் இன்னும்.
1: நல்லா இருக்கும்.
0: ஆமாங்க.
1: ரொம்ப அழகா சொன்னீங்க. ஏன்னா அந்த
0: தேங்க்யூ.
1: 28 வருட அனுபவம் வந்து உங்களை அப்படி சொல்ல வைத்திருக்குது. அப்படிங்கிறது
0: ஆமா
1: மிக சிறப்பு.

0: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும், ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
1: கொடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு லேக் FM நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
2: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: எல்லாத்திலும் பெர்ஃபெக்ட் எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
4: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
3: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி.
4: அனில் சோயா சங்க்ஸ்.

0: கொடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு லேக் FM நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: கேட்டுக்கொண்டிருக்கிறோம் கலையும் கானமும். இன்றைய நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக

0: அறுவடை பண்பலை 100.5 கேட்டுக்கொண்டிருக்கிறோம். கலையும் கானமும் இன்றைய நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா பரதநாட்டிய கலைஞர் கலை வளர்மணி சண்மதி அவர்கள்.
1: அருமையான உங்களோட அனுபவங்கள் எல்லாம் பகிர்ந்துகிட்டீங்க, நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிட்டோம் இன்றைக்கு பரதநாட்டிய கலையை பற்றி. ஒரு பரதநாட்டிய கலைஞரிடமிருந்து, அதாவது இப்ப நம்ம நீங்க வந்து ஒரு பரதநாட்டிய கலைஞராக கிட்டத்தட்ட ஒரு 3 வயதுல இருந்து உங்களுக்கு அனுபவம் இருக்கிறது. என்னதான் நமக்கு அனுபவம் இருந்தாலும், நம்ம வந்து ஒரு நடன கச்சேரிக்கு போகும் பொழுது, சபாக்களுக்கோ அல்லது வெளிநாடுகளுக்கோ அல்லது வெளி மாநிலங்களுக்கோ போகும் பொழுது, உங்களது குடும்ப சூழ்நிலையையும் நீங்க எல்லாத்தையும் பார்த்து எல்லாத்தையும் முடிச்சு வச்சுட்டு, உங்களுக்கு இருக்க குழந்தைங்க, உங்க வீட்டுல இருக்கக்கூடிய பெரியவங்க எல்லாருக்கும் என்னென்ன செய்யணுமோ எல்லாம் செஞ்சுட்டு தான் போகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் உங்களுக்கு இருக்கா, இல்ல நீங்க உங்களுடைய வேலையை மட்டும் பார்த்தா போதும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல்ல இருக்கீங்களா?
2: நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து நமக்கு சப்போர்ட்டிவா இருந்தாலும் கூட, குழந்தைன்னு வரும்பொழுது நமக்கே தெரியாம குழந்தைக்கே நம்ம ப்ரையாரிட்டி போயிடும்.
1: ஆமா, இப்ப நான் உங்களை வந்து கேக்கும்போது கூட, நான் குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டிட்டு வந்துடுறேன், அப்ப வந்து அந்த ப்ரையாரிட்டிங்கிறது வந்து நம்மளுடைய குடும்பம், குழந்தை, அதை தாண்டிதான் மற்றது அப்படிங்கறதுக்கு வரீங்க.
2: இப்ப பேச்சுலரா இருக்க வச்ச வரைக்கும் நமக்கு ஃபுல்லாவே நம்ம ப்ரொஃபஷன் மட்டும்தான் கண்ணுக்கு தெரியும். அது வந்து ஓகே, பட் நம்ம சின்ன வயசுல இருந்தே எப்படி படிச்சிருக்கோம்னா, நாட்டியமும் படிப்பும்னு ஒரு பேலன்சிங்காவே ரெண்டு ஃபீல்ட கையில எடுத்திருக்கோம். சோ அப்படி நம்ம ஒன்ஸ் ஃபேமிலிக்குள்ள என்டர் ஆச்சு, அது ரெண்டுத்தையுமே பேலன்ஸ் பண்ண வேண்டியது நம்மளுடைய கடமை. எல்லாமே
1: பேலன்ஸ் பண்ணி கொண்டு போறோம் அப்படிங்கற ஒரு சூழலுக்கு வந்துடுறோம். ஆமாங்க,
2: எல்லா ப்ரொஃபஷன்லயுமே ஒர்க் பண்ற லேடிஸ் எப்படி இருக்காங்க, ஃபேமிலி அண்ட் குழந்தைய பாக்குறாங்களோ அப்படிதான். பட் அவங்களெல்லாம் கம்பேர் பண்றச்ச எங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் அதிகம் போட வேண்டியது. எஸ், ஏன்னா நாங்க ஸ்டூடெண்ட்ஸ் ரெடி பண்ணணும், நாங்க ரெடி ஆகணும், மேக்கப் செஷன் இருக்கு, ட்ரெஸ்ஸிங்ஸ் இருக்கு, அக்சஸரிஸ் கரெக்டா இருக்கான்னு பாக்கணும், ட்ரெஸ்ஸிங்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு
1: பாக்கணும். மேலாக வந்து சில உணர்வுகள் எல்லாம் மறைத்து,
2: ஆமா, எல்லா எமோஷன்ஸையுமே நம்ம வந்து மறைச்சிட்டு
1: மேடையில
2: வந்து, ஆமா, மேடையில வந்து பாக்குற ஆடியன்ஸ சந்தோஷப்படுத்தி நம்ம நினைக்கிற விஷயத்த அவங்கள மனசுல கொண்டு போய் சேர்க்கணும். இதை மட்டும் நம்ம மைண்ட்ல வச்சு மேடையில ஏறிடுவோம். சோ மத்த எல்லாமே பேக் ஆஃப் த ஸ்டேஜ்ல இருந்தாலும் கூட, ஃப்ரண்ட் ஸ்டேஜ்ல வந்து நம்ம ஒரு டான்சர், ஆமா, அந்த பிரதிபலிப்பு மட்டும் தான்.
1: ரொம்ப அருமை சண்மதி, ரொம்ப ஒரு நல்ல ஒரு விஷயம். இதை கேட்கும் போதே ஒரு கான்பிடென்ட், ஒரு ஒரு தன்னம்பிக்கை வந்து நிறைய பேருக்கு வரும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி வரும்பொழுது உங்களை போன்ற அதை செயல்படுத்தவர்களுக்கு நிறையவே இருக்கும்னு நினைக்கிறேன். தன்னம்பிக்கை நிறைந்த வரிகளோடு நீங்க வந்து பேசினது மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ணுங்க. அந்த பரத கலையை வந்து பல மாநிலங்களுக்கு, பல நாடுகளுக்கு வந்து தெரியப்படுத்தணும். எவ்வளவுதான் வந்து இசை பல பரிமாணங்களுக்கு போனாலும், டிஜிட்டல் வடிவம் பெற்றாலும், என்னவா இருந்தாலும், அதனுடைய அடிப்படை தன்மைகள் வந்து மாறவே மாறாது. அதை மாற்றுவதற்கு நம்ம முயற்சி பண்ணாலும், அது எங்கேயாவது யார் மூலமாக அது இது வந்து அதோட அடிப்படை தன்மை, அதனுடைய விஷயங்கள் என்னவோ, அது அந்த வேர் வந்து போய் சேரும் அப்படின்னு நம்புவோம். வாழ்த்துக்கள், தொடர்ந்து இயங்குங்க, நிறைய மேடைகள் பார்க்கணும் அப்படின்னு கோடை பண்பலை நேயர்கள் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்களும் வணக்கங்களும் நன்றிகளும்.
2: தேங்க்யூ மேம்.
1: நன்றி, நன்றி.

0: இனிதே நெருங்கி பெறுகிறது 100.5 கலையும் கானமும். இனி தொடரவிருப்பது கோடை நம்முடைய 100.5 லேக் எஃப்எம் ஏரிச்சாலையிலிருந்து. நிகழ்ச்சிக்கு முன்பாக கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். சர்வதேச செவிலியர்கள் தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி சிறந்த செவிலியர்களுக்கான ஃப்ளோரன்ஸ் நைட்டிங்கேல் விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லியில் இன்று வழங்குகிறார். அசாமில் பிஜேபி அரசு 3வது முறையாக இன்று பதவியேற்கிறது. இந்நிகழ்ச்சியில் பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் பங்கேற்கின்றனர். சட்டப்பேரவையில் அனைத்து உறுப்பினர்களின் கருத்துகளுக்கும் சமமாக வாய்ப்பளிக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் பள்ளிகள், வழிபாட்டு தலங்கள் மற்றும் பேருந்து நிலையங்களுக்கு அருகே உள்ள 717 டாஸ்மாக் மதுபான கடைகளை 2 வாரங்களுக்குள் மூட தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. இதற்கு பல்வேறு கட்சிகளும் வரவேற்பு தெரிவித்துள்ளன. தமிழக சட்டப்பேரவை தலைவராக திரு ஜே சி டி பிரபாகரும் துணைத் தலைவராக திரு ரவிசங்கரும் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டனர். அஇஅதிமுக தாவேக அரசுக்கு ஆதரவு அளிக்கும் என்று அக்கட்சியின் சட்டப்பேரவை உறுப்பினர் திரு சி வி சண்முகம் கூறியுள்ளார். அக்கட்சியின் சட்டப்பேரவை கட்சித் தலைவராக திரு எஸ் பி வேலுமணியும் கொறடாவாக திரு விஜயபாஸ்கரும் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். திமுக வேட்பாளர் திரு கே ஆர் பெரியகருப்பன் தொடர்ந்த வழக்கில் தவேக உறுப்பினர் திரு சீனிவாச சேதுபதி சட்டப்பேரவையில் நடைபெறும் நம்பிக்கை வாக்கெடுப்பில் பங்கேற்க சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் ரயில்வே கட்டமைப்புகள் பெருமளவு மேம்படுத்தப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். சென்னை ஐஐடியில் பிஎஸ் படிப்புக்கு 12வது வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் வரும் 31ஆம் தேதிக்குள் இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்று ஐஐடி நிர்வாகம் கூறியுள்ளது. தென் தமிழகம் மற்றும் காவிரி டெல்டா மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி இன்று ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்கியது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
2: இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி கொடைக்கானல் 100.5 MHz உடன்.

0: பண்பலை 100.5 லே கேஃபம் வழங்குவோர் வசந்தன் கோ.
1: தரம் நம்பிக்கை வசந்தன் கோ.
2: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
3: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்தன் கோ தான் சரின்னுட்டு.

0: வணக்கம் நேர்களே. கொஞ்சம் மழை பெஞ்சா நல்லா இருக்கும்னு நாம் எல்லாம் இயற்கையை வேண்டும். அதே நேரத்தில் நாங்கள் எப்பவுமே குளுமையாக தான் இருப்போம், குளிர்ச்சியாக தான் இருப்போம்னு சொல்லக்கூடிய கொடைக்கானல் மக்களை பார்க்க வராட்டியும், கொடைக்கானலை சுற்றி பார்த்துட்டு இருக்கக்கூடிய மக்களை சந்தித்து அவர்கள் விரும்பிய பாடல்களை வழங்க காத்திருக்கிறது கோடை பண்பலையின் லேக் எஃப்எம். ஏரிச்சாலையில் சுற்றுலா பயணிகளை சந்திக்க காத்திருக்கிறார் சசிரேகா ஜெயகாந்த், உடன் செந்தில் சீதாராமன்.
1: வணக்கம்.
2: உங்க பேரு சொல்லுங்க.
1: என் பேரு வள்ளியம்மாள் குருசாமி. ராஜபாளையம் சத்திரப்பட்டியில இருந்து வர்றோம்.
2: சரிங்க.
1: சார் வந்து காலேஜ் ப்ரொஃபஸரா இருக்காங்க, நான் வந்து காலேஜ் பிஜி அசிஸ்டண்டா இருக்கிறேன்.
2: சரிங்க. நீங்களும் கல்லூரியிலே தான் பணிபுரியறீங்க?
1: இல்ல, இது ஹையர் செகண்டரி பிளஸ் டூக்கு பாடம் எடுக்கிறேன்.
2: பள்ளியில
1: விஆர்எஸ் வாங்கிட்டேன்.
2: சரிங்க.
1: சார் வந்து டீட் ஆயிட்டாங்க.
2: இப்ப இந்த ஓய்வு நேரத்தை வந்து அப்படியே சுத்தி பார்த்து ரசிச்சிட்டு
1: பல இடங்களை சுற்றுலா தலங்களை போய் போயிருக்கோம் வந்திருக்கோம். இந்த கோடைவாச ஸ்தலமான கொடைக்கானல் வந்து மிக அருமையா இருக்கு. அது இந்த நேரத்துல ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கு. என் கணவரோட வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதுல வந்து இந்த கோடை இதுல வந்து இந்த பிரைம் பார்க் ரொம்ப அருமையா செக் பண்ணிருக்கீங்க, ரொம்ப அருமையா இருக்கு. அடுத்தாப்புல வந்து
2: ரொம்ப மகிழ்ச்சிமா. ரொம்ப அழகா தங்குத்தடை இல்லாம ஒரு பள்ளி ஆசிரியை அப்படின்றத நீங்க நிரூபிச்சிட்டீங்க. நீங்க நிறைய சொல்லிட்டீங்க, ஆனாலும் ஐயா கிட்ட நம்ம கொஞ்சமாதிரி கேட்கணும். உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க ஐயா.
3: பேர் டாக்டர் குருசாமி. காலேஜ்ல ராஜமுனை ராஜஸ் காலேஜ்ல தமிழ் பஞ்ச வழியா இருந்து ரிட்டைர்மெண்ட்
2: ஆயிட்டேன்.
3: இப்ப வந்து என்னுடைய மனைவியோட வந்து கொடைக்கானல் கூட்டு சுற்றுலாவுக்கு கூட்டிட்டு இருந்திருக்கிறேன். இங்க வந்து நேற்று நாங்க மன்னவர்னூர் போனோம். அங்க வந்து டாக்டர் ராஜேந்திரன் சொல்லிட்டு ஒரு புது அறிமுகமானோம். அந்த மன்னவர் ஆட்டு பண்ணையும் முயல் பண்ணையை பாக்குறவரை அறிமுகமானோம். அங்க வந்து ஏற்கனவே எனக்கு ஃப்ரெண்ட் அங்க இருந்தாரு. அவர் இப்ப மகள் வந்து படிப்புக்காக வெளியில போனதுனால அவர் ராஜேந்திரன் இன்வைட் பண்ணி ஒரு அதிசயம் தான். அதோட மட்டும் அங்க ஒரு அதிசயமான ஒரு மரம் ஒண்ணு இருக்கு.
2: நல்ல தகவல் சொல்லுங்க.

0: அந்த மரம் வந்து பெருமாளுக்கு இல்ல, எங்கேயுமே கொடைக்கானல்ல எங்கேயுமே பார்க்க முடியாது. ருத்ராட்சம் மரம் ஒண்ணு வச்சிருக்காங்க.
1: இங்க செந்தனூர்ல மியூசியம்னு ஒரு இடம் இருக்கு, அங்க போனீங்கனாலும் அங்கேயும் வந்து நீங்க ருத்ராட்ச மரங்களை பாக்கலாம். ஆமா, தவறாமல் போய் பாருங்க.
0: தனியா வச்சிருக்காங்க, ஒரே ஒரு மரம் வச்சிருக்காங்க, அதையும் நாங்க சுத்தி கும்பிட்டு இருந்தோம். அதை யாரும் அலவுட் கிடையாது.
1: சரி, நீங்க வந்து நல்லா சுத்தி பாத்துறீங்க.
0: சார் வந்து எங்களை கூட்டிட்டு போனதுனால நாங்க சுத்தி பார்த்தோம். அதே மாதிரி ரோஸ் கார்டன், அதுக்கப்புறம் இன்னைக்கு பிரேன் பூங்கா, போட்டிங் நட்சத்திர ஏரியா, ரெண்டு ரவுண்ட் வந்துட்டோம்.
1: ரொம்ப மகிழ்ச்சி. நீங்க வந்து ரெண்டு பேரும் கேட்கணும்னா இந்த நிகழ்ச்சி முடியற வரைக்கும் நீங்க வந்து விளக்குவீங்க அப்படின்றது எங்களுக்கு தெரியுது. உங்களோட மகிழ்ச்சி. என்ன பாடல் கேட்கலாம்? பாடல் ஏதோ உங்களுக்காக. நன்றிங்க.

0: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், கவுன்சிலிங் கோட் 3805.
3: திண்டுக்கல் ஜிடிஎன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி 2026-27 கல்வியாண்டிற்கான பொறியியல் வகுப்பிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது.
4: நோ கேபிடேஷன். கவுன்சிலிங் கோட் 5545. BE Computer Science, CSE Artificial Intelligence and Machine Learning, Electronics and Communication Engineering, Electrical and Computer Engineering, BTech Information Technology, Artificial Intelligence and Data Science. Counseling code 5545.
3: பேருந்து வசதி உண்டு. GTN College of Technology, திண்டுக்கல். தொடர்புக்கு 7397793313.
5: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
6: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
7: மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடலை எண்ணெய். சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடலெண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்துனா போதும். நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
8: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய், எல்லாமே கரெக்ட்.
9: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ் இப்போதே தொடங்குங்கள். குறைந்த பட்ஜெட்டில் கோடைக்கால காட்டன் ஆடைகள் எங்கும் எவரும் தர முடியாத விலையில். பெண்களுக்காக ஸ்டைலிஷ் ஆன லினன் சாரீஸ், சாஃப்டான மல்மல் சாரீஸ் மற்றும் ரெடிமேட் கலெக்ஷன்ஸ், வெட்டிகன் குர்த்திஸ், குவாட் செட்ஸ், பிளாசோ பேண்ட்ஸ், எல்லாம் சூப்பர் ஆஃபர்ஸோட. ஆண்களுக்கு கம்ஃபர்டபுள் சம்மர் வேர், குட்டீஸ்க்கு கியூட் கேஷுவல் ஃபிராக்ஸ், டிஷர்ட்ஸ், பாபா சூட்ஸ், சம்மர் ஆஃபரோட அனைத்தும் ஒரே இடத்தில். இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ். புதிய அனுபவம் எப்பொழுதும்.
10: கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.
11: நேர்கள் இணைந்திருப்பது கோடை பண்பலை 100.5 லேக் FM. வழங்கிக் கொண்டிருப்போர் வசந்த் அண்ட் கோ.
10: ஈஸியா ஏசி வாங்க வசந்த் அண்ட் கோவுக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே, 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.
12: The person you're...

0: நாடு புகைப்படங்கள், சுய புகைப்படங்கள் அப்படின்னு ரொம்ப ரசிச்சிட்டு இருக்காங்க நம்ம சுற்றுலா சொந்தங்கள். அவங்கள சந்திச்சுட்டு இருக்கோம். இது லேக் எஃப்எம் கொடைப்பண்பலின் உறுப்பிள்ளை ஐந்துல இருந்து இப்ப ஒரு குடும்பம் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசிடலாம். அப்படியே தண்ணி எல்லாம் குடிச்சவங்களை வந்து அப்படியே அவசவாசப்படுத்திட்டு இருக்கீங்க. எப்படி எல்லாம் இப்ப பொங்கி பேச போறோம் அப்படின்னு உங்க பேர் சொல்லுங்க.
1: கல்பனா. கல்பனா ஃப்ரம் சென்னை.
0: சென்னையில என்ன பண்ணிட்டு இருக்கீங்க கல்பனா?
1: நான் வந்து ஒரு மார்க்கெட்டிங் எக்ஸிகியூட்டிவ் ஒர்க் பண்ற பிரைவேட் கன்சர்ன்ல. சோ இங்க வந்து வெகேஷனுக்காக வந்திருக்கோம் ஃபேமிலியா.
0: எல்லாருமே வந்து வெகேஷனுக்காக தான் வந்திருக்கீங்க. இப்போ உங்களுக்கு வந்து அங்க சென்னையில இருந்த கிளைமேட்டுக்கும் இங்க வந்து நம்ம கொடைக்கானல் இருக்கிறதுக்கும் என்னெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு?
1: இன்னும் முதல்ல சில்னஸ் தான், பசங்க ரொம்ப என்ஜாய் பண்றாங்க, விட்டா இங்கே செட்டில் ஆயிடுவாங்க. அந்த அளவுக்கு என்ஜாய் பண்ண மெயினா கிளைமேட்டுக்காக தான் வந்தோம். அங்க வெரி ஹாட்ங்கிறதுனால அதுக்காக தான் வந்தோம். டூ டேஸ் ஆயிடுச்சு நாங்க அப்படியே பார்த்து இன்னைக்கு மைண்ட் அப் கிளம்புறோம். இன்னைக்கு
0: எந்த இடங்கள்லாம் இந்த இரண்டு நாட்கள்ல நீங்க சுத்தி பாத்தீங்க?
1: குணா கேவ் போனோம், அதுக்கப்புறம் வந்து பில்லர்ஸ் ராக்ஸ், பில்லர் பார்க்கா,
0: பில்லர்
1: அதெல்லாம் போனோம். அதுக்கப்புறம் பைன் ஃபாரஸ்ட், அப்புறம் இங்க போனா இப்ப இங்க வந்திருக்கோம்.
0: இடங்கள் பேரெல்லாம் தெரிஞ்சு வச்சு வந்துட்டீங்க. எந்த இடம் உங்களை வந்து

0: ஈர்த்தது, நிறைய புகைப்படங்கள் இந்த இடத்துல தான் நான் எடுத்தேன் அப்படின்னா இதை சொல்லுவீங்க.
1: குணா கேவ் சார் ரொம்ப நல்லா இருந்துச்சு.
0: கட்டி பாத்தீங்கன்னா
1: நம்ம இதுக்கு முன்னாடி வந்திருக்கோம், அதுக்கு முன்னாடி இப்ப என்ட்ரன்ஸ் எல்லாம் இப்ப போட்ட அந்த நேம் எல்லாம் போர்டா வச்சிருக்காங்க, பஸ் எல்லாம் எல்லாம் இல்ல. ஆனா பசங்க நல்லா என்ஜாய் பண்ணாங்க.
0: அப்ப இவங்ககிட்ட கேப்போம், உங்க பேர் சொல்லுங்க, நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்க?
2: நர்மதா ஃப்ரம் சென்னை, சேம் ஃபேமிலி.
0: சரி, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நர்மதா?
2: நான் இங்க ப்ராஜெக்ட் மேனேஜரா ஒர்க் பண்றேன் ஐடி கம்பெனில.
0: எத்தனை நாள் விடுமுறை எடுத்தீங்க கொடைக்கானல் சுத்தி பார்க்க?
2: 5 days.
0: 5 நாட்கள் எடுத்துட்டீங்க, ஆனா 2 நாட்கள் தான் இங்க செலவு பண்ணிருக்கீங்க.
2: 3 days இங்க வந்து ஸ்பெண்ட் பண்ணோம், பழனி போனோம், இது இல்லாம ஒரு ரிட்டர்ன் பிளான் வச்சிருக்கோம்.
0: சரி, அப்போ குட்டி பாப்பா ஒருத்தவங்க இருக்காங்க கண்ணாடி போட்டு, வந்ததுல இருந்து அவங்க மேலயே நம்ம கண்ணு இருக்கு. உங்க பேர் சொல்லுங்க.
3: என்ன படிக்கிறீங்க?
0: பெரிய படிப்பு எல்லாம் படிக்கிறீங்க. உங்களுக்கு கொடைக்கானல்ல வந்து அப்பா அம்மா என்ன வாங்கி தந்தாங்க?
3: எக்ஸோ கேம், ஸ்வெட்டரு, அப்புறமா வந்து கார்ட் கேம், யூனோ, அதெல்லாம் மட்டும் வாங்கி.
0: ரியல் ஹிஸ்ட்ரி வச்சிருக்கீங்க, பாதி மறந்துருச்சு தானே? சரி, இதெல்லாம் வாங்கி கொடுத்தவங்க கிட்டே நம்ம பேசணும் இல்லையா? நீங்க சொல்லுங்க சார்.
4: என் பேர் பழனி, நான் வந்து வேலைக்கு கேட்டா அதெல்லாம் ஒன்னும் ஒரே கொடுக்கணும்.
0: இப்ப நீங்க வேலை பார்க்கும் போது வந்திருக்கீங்களா கொடைக்கானலுக்கு?
4: இல்ல, அது இருக்கும், அது வந்து ஒரு 10 வருஷம் முன்னாடி இருக்கும்.
0: இப்போ எப்படி இருக்கு, நீங்க 10 வருஷத்துக்கு முன்னால பார்த்த கொடைக்கானல் இதெல்லாம் மாறி இருக்கு? முக்கியமா
4: மாறி இருக்கு.
0: என்ன மாறி இருக்குன்னு நினைக்கிறீங்க?
4: கொஞ்சம் அந்த முன்ன இருந்த விட இப்போ கொஞ்சம் டெவலப் பண்ணிருக்காங்க. அது
0: இன்னொரு சார் இருக்காரு, அவர்கிட்ட பேசிடலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
5: என் பேர் மணிகண்டன், நான் சென்னையில இருந்து வரேன். நான் ஒரு பிரைவேட் கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். கொடைக்கானல் வந்து நான் ஒரு 10 டேஸ் மேலே வந்துட்டேன்.
0: என்ன பாட்டு கொடுக்கலாம்
5: இனியாவுக்காகவும்
0: இன்னொரு பாப்பாவுக்காகவும் இந்த பாடல் கோடி பண்பலின் உறுப்பிலே ஐந்துல இருந்து நன்றி உங்களை சந்திச்சதுல மகிழ்ச்சி.

0: ஜென்னிஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்.
1: ஆண்டுதோறும் முன்னணி நட்சத்திர ஹோட்டல்களிலிருந்து கேம்பஸ் இன்டர்வியூக்கள்.
0: மிக குறுகிய காலத்தில் உலகளாவிய வேலை வாய்ப்பு.
1: மாணவிகளுக்கு கல்வி கட்டணத்தில் சிறப்பு சலுகை.
0: உலக தரமே உன்னத நோக்கம் என்னும் தாரக மந்திரத்துடன் கல்வி பணியில்.
1: ஜென்னிஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், மணிகண்டம் ரோட், ராம்ஜி நகர், திருச்சி.
2: பிளஸ் டூ முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2,500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
3: கான்டாக்ட் 7382812345 or visit www.mahindra.org.
4: உங்களுக்கு சுகர் பிபி இருக்கா, கால் வீக்கம், கிட்னி ஸ்டோன்ஸ், சிறுநீர் பிரச்சனைகள் இருந்தா நம்ம பிரீத்தி மருத்துவமனைக்கு வாங்க. சிறுநீர் மற்றும் சிறுநீரக நலத்திற்கான இலவச மருத்துவ முகாம் நடக்குது.
5: இந்த முகாம்ல அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன், RFT, சிறப்பு மருத்துவர் ஆலோசனை, ரத்த சர்க்கரை மாதிரியான இன்னும் பல பரிசோதனைகள் இலவசமா பண்றாங்க.
4: May 8, 9, 10 மற்றும் May 15, 16, 17 வெள்ளி, சனி, ஞாயிறு மட்டும் தான். இடம் பிரீத்தி மருத்துவமனை, உத்தங்குடி, மதுரை. கால் 8227-8233.
6: 45 வருட அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு. 500,000 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ் RVS இன்ஜினியரிங் காலேஜ், கோயம்புத்தூர், திண்டுக்கல். ஃபார் அட்மிஷன் கால் 9943-96014.
7: காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன். கல்வி, திறன், வேலை வாய்ப்பு என மூன்றின் சங்கமம்.
8: 39 நம்பிக்கையும் நம்பகத்தன்மையும் கொண்ட கல்வி நிறுவனம் TNEA கவுன்சிலிங்கில் கடந்த 5 வருடங்களாக அதிக மாணவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட டாப் 5 பொசிஷன் பெற்ற கல்லூரி.
7: கிளப்ஸ், போரம் அண்ட் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் பெற்ற கல்லூரி. அனைத்து துறைகளிலும் முதலாம் ஆண்டு முதலே கார்ப்பரேட் பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங், உலகத்தர MNC பிளேஸ்மெண்ட்.
8: ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ், காரமடை, கோயம்புத்தூர். ஃபார் அட்மிஷன் கால் 9244500444.
9: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
10: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்த் & கோ தான் சரின்னுட்டு.
11: சரி சரி சரி சரி
12: வசந்த் & கோ, சரி சரி சரி அனைத்திலும் சரி சரி வசந்த் & கோ.
13: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் & கோ.
12: சரி சரி.
14: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. மருத்துவம், பல் மருத்துவம், இயற்கை மற்றும் யோகா மருத்துவம், பார்மசி, நர்சிங், பிசியோதெரபி, அலைட் ஹெல்த் சயின்ஸ், பொறியியல், கலை அறிவியல், MBA, MCA மேலாண்மையியல், BEd, MEd கல்லூரிகள் மற்றும் விவேகானந்தா மெட்ரிக் மேல்நிலை பள்ளிகள். இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலை வாய்ப்பு வசதி. ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது.
15: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. தொடர்புக்கு 9443734670 மற்றும் 9788544417.
16: கோடை பந்தலை 5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா.

0: மஹிந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், சிவா டெக்ஸ்டைல் மாட்டு தாவணி மதுரை, மிஸ்டர் கோல் ரிஃபைன் சன்ஃபிளவர் ஆயில், காரமடை ஸ்ரீ சக்தி என்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர், GTN காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி திண்டுக்கல்லின் நல்வாழ்த்துகள்.
1: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
2: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
3: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
2: அனில் சோயா சங்க்ஸ்.
4: நேர்கள் இதுவரை கேட்டது கோடை பண்பலை 100.5 லேக் FM. வழங்கியோர் வசந்தன் கோ.
5: தரம் நம்பிக்கை வசந்தன் கோ.
6: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
7: இப்போ புரிஞ்சந்தியா, எப்பவுமே வசந்தன் கோ தான் சரின்னுட்டு.

0: சந்தோஷத்துல குழந்தைகள் ஒரு பக்கம் நடனம் ஆடுறாங்கன்னா அறிஞர்னா ஒரு பக்கம் நடனம் ஆடிட்டு சொல்லுவதே உங்களுக்கு தெரிஞ்சிருப்போம். நம்ம கொடைக்கானல எவ்வளவு குளிர் காற்று வீசுதுன்னு அதை அப்படியே ரசிச்சுக்கிட்டு எங்கேயுமே நடக்காம ஒரு இடத்துல அப்படியே அழகா உட்கார்ந்துருக்க ஒரு குடும்பத்தை நம்ம பாத்துடலாம். வணக்கம் மேம்.
1: வணக்கம் மேம்.
0: உங்க பேர் சொல்லுங்க.
1: தாமரை
0: செல்விமா. எங்க வந்திருக்கீங்க நீங்க?
1: ஈரோடு.
0: ஈரோட்ல இருந்து வந்திருக்கீங்க. ரொம்ப அயர்வா வந்து உணர்றீங்களா? இல்ல, இப்ப அந்த புன்னகை அதான் வந்து மிஸ் ஆச்சு. இப்போ ஓகே. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? இல்ல தரசியா இருக்கீங்க. எத்தனை நாட்கள் ஆச்சு இங்க வந்து?
2: பன்னிரெண்டாம்
0: வகுப்பு முடிச்சிருக்கீங்க. அடுத்த கல்லூரி என்ன படிக்கலாம் இருக்கீங்க?
2: சைபர் செக்யூரிட்டி படிக்கலாம்.
0: சரி, எப்படி இருக்கு கொடைக்கானல்?
2: கொடைக்கானல் நல்லா இருக்கு.
0: உங்களுக்கு எந்த இடம் உங்க மனம் கப்பல் இடம்னா?
2: இந்த இடம் நல்லா இருக்கு. நல்லா நேச்சர்
0: இங்க நல்லா இருக்கு. ஏன்னா என்னை வந்து எங்கேயுமே அலைய விடாம ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டாங்க. அம்மாட்ட பேசலாம். உங்க பேர் சொல்லுங்கம்மா.
3: மகேஸ்வரி.
0: நீங்க என்னமா பண்றீங்க?
3: ஹவுஸ் ஒய்ஃப் தான்.
0: இல்ல தரசியா இருக்கீங்க. நீங்களும் வந்து ஈரோட்ல இருந்தா வந்திருக்கீங்க?
3: ஆமாங்க, எல்லாம் ஒண்ணுதான்.
0: ஒரே குடும்பமா தான் வந்திருக்கீங்க. உங்களுக்கு எந்த இடமா ரொம்ப பிடிச்சது? குடும்பத்தினர்
4: எனக்கு வந்து இங்க வந்ததுல இருந்து என்ன சுத்தி காட்டினாங்க. நிறைய இடத்துக்கு போனோம். கொடைக்கானல் கிளைமேட் செமையா இருக்கு. அப்புறம் நிறைய இப்ப வந்து இந்த இடம் நிறைய இடத்துக்கு போனோம். சூப்பரா
0: நண்பர்கள் ஏதாவது ஜீஸ்வர் வாங்கிட்டு வருவாங்க. என்ன வாங்கிட்டு போலாம் இருக்கீங்க? எல்லாருக்கும் ஒரு 10 ஸ்வெட்டர் பார்சல் வேணாங்க ஈரோடு வெயிலுக்கு அப்படின்றீங்களா? சரி, குட்டி தம்பி இருக்காங்க. உங்க பேர் சொல்லுங்க.
5: என் பேர் தீக்ஷன்.
0: தீக்ஷன், தீக்ஷன் என்ன படிக்கிறீங்க?
5: என்ன
0: பாடல் கேக்கலாம்? தீக்ஷன்,
5: குட்டி ஸ்டோரி கேக்கலாம்.
0: சரி, கேட்டலாமா?
5: கேட்டலாம்.
0: நன்றிங்க.

0: just awesome na.
1: No tension, bebe.
2: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ் இப்போதே தொடங்குங்கள். குறைந்த பட்ஜெட்டில் கோடைக்கால காட்டன் ஆடைகள் எங்கும் எவரும் தர முடியாத விலையில். பெண்களுக்காக ஸ்டைலிஷ் ஆன லினன் சாரீஸ், சாஃப்டான மல்மல் சாரீஸ் மற்றும் ரெடிமேட் கலெக்ஷன்ஸ், வெட்டிகன் குர்த்திஸ், குவாட் செட்ஸ், பிளாசோ பேண்ட்ஸ், எல்லாம் சூப்பர் ஆஃபர்ஸோட. ஆண்களுக்கு கம்ஃபர்டபுள் சம்மர் வேர், குட்டீஸ்க்கு கியூட் கேஷுவல் ஃபிராக்ஸ், டிஷர்ட்ஸ், பாபா சூட்ஸ், சம்மர் ஆஃபரோட அனைத்தும் ஒரே இடத்தில். இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும். மதுரை.
4: நம்ம

0: நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
1: எங்களை பார்க்காம நீங்களா எங்க அப்படியே உலா போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு மேகங்களை கேக்குற மாதிரியே நம்ம முன்னால வானத்தை பாத்துக்கிட்ட ஒரு தம்பதிகள் இருக்காங்க. இளம் தம்பதிகள், அவங்ககிட்ட பேசிடலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: இருக்கீங்களா? எப்படி இருக்குமா? வீட்டை விட்டு அப்படியே இந்த மாதிரி சுத்தி பார்க்க வரும்போது எத்தனை முறை வருவீங்க வருடத்துக்கு?
3: வருடத்துக்கு இந்த வட்டம்
1: எங்க எல்லாம் போயிருக்கீங்க?
2: குற்றாலம் போவோம்.
1: சரிங்க. அந்த மாதிரி குளிர்ச்சியான இடங்கள்ல இருந்து கொடைக்கானல் எந்த மாதிரி வேறுபடுதுன்னு நீங்க நினைக்கிறீங்க?
2: இது ரொம்ப சூப்பரான.
1: என்ன எல்லாம் இங்க உங்களை மனம் கவர்ந்தது அப்படின்னா என்ன சொல்லுவீங்க?
3: சந்திச்சதுல
1: ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிமா. உங்களுக்காக என்ன பாடல் கொடுக்கலாம்?
3: ரஜினி
1: பாடல். சரிங்க.

0: காதல் ஆசை யாரை விட்டுதோ அஞ்சான்
1: அஞ்சான் இந்த பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு கேக்கலாம்.

0: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சன் புதிய அறிமுகம், அனில் பாஸ்தா,
2: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
0: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சன் புதிய அறிமுகம், அனில் பாஸ்தா.
3: கோடை பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கும். நெஞ்சில் நிறைந்தவை
4: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
5: நிறைவான நேரத்துக்கு வந்துட்டோம். இங்க அப்படியே கிளம்பவே திடமாட்டோம் அப்படின்ற மாதிரி இப்பதான் ரொம்ப அதிகமா சில்லுன்னு காத்து இருக்கு. நேரம் ஆக ஆக இந்த காலநிலை வந்து ரொம்ப அழகாயிட்டே இருக்கு. எப்பவுமே வந்து நேரமான உச்சி வெயில் வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வெயிலோட சேர்ந்து இந்த குளிரும் ரொம்ப அழகா இருக்கு. நமக்கு முன்னால ஒரு குடும்பம் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசிடலாம். வணக்கம்.
6: ஹலோ. வணக்கம்.
5: வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க.
6: முருகன்.
5: முருகன், எங்க இருந்து வந்திருக்கீங்க?
6: தூத்துக்குடி.
5: தூத்துக்குடியில இருந்தீங்க. ரொம்ப உற்சாகமா ரொம்ப புன்னகையோட இருக்கிறதுக்கான காரணம் என்ன?
6: ஆமா, இங்க எல்லா ஏரியாவுமே நல்லா சுத்தி பாக்குறதுனால கிளைமேட் எல்லாம் நல்லா இருக்குது.
5: சரிங்க.
6: மக்கள் கூட எல்லாம் பாக்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு,
5: மகிழ்ச்சியா இருக்கு.
6: ஆமா, கிளைமேட்டும் அது மாதிரி நல்ல கோல்டாவே எனி டைம் இருக்கனால ரொம்ப பிடிச்சிருக்கு.
5: என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க?
6: நான் வந்து கத்தார் ஏர்போர்ட்ல

0: மாணவர்களை விட்டுட்டு மிஸ் பண்றீங்களா?
1: மிஸ் பண்றேன். இப்ப வந்து லீவ்ல வந்திருக்கேன்.

0: சும்மாவே சொல்லிட்டாங்க. நீங்க என்ன பண்றீங்க ராகவி?
1: நான் வந்து பிஎஸ்சி பிஎட் முடிச்சிருக்கேன்.
0: ஆஸ்திரியா ஒர்க் பண்ணிருக்கீங்க எங்க? அங்கே தூத்துக்குடியில.
1: தூத்துக்குடியில.
0: எப்படி இருக்கு உங்களுக்கு இப்ப அந்த பள்ளி மாணவர்களை விட்டுட்டு மிஸ் பண்றீங்களா?
1: ஆமா மிஸ் பண்றேன். இப்ப வந்து லீவ்ல வந்திருக்கேன், மே மந்த் லீவ்ல.
0: சரி, இப்ப போய் ஒரு கொடைக்கானல் பத்தி ஒரு அழகா சொல்லுங்க மேம் அப்படின்னு பசங்க எல்லாம் கேக்குறாங்கன்னு என்ன சொல்றீங்க?
1: என்ன சார், நீங்களும் அந்த டைம் வந்து போங்கன்னு சொல்றேன்.
0: போங்கன்னு சொல்றீங்க, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டா
1: கிளைமேட் நல்லா இருக்கு, சுத்தி பாக்குறதுக்கு நிறைய இடம் இருக்குன்னு சொல்றேன்
0: அப்படின்னு சொல்லிடுவீங்க. அதை சொல்லும் போதே கண்டிப்பா வந்து மாணவர்களும் வந்துருவாங்க. அம்மா கிட்ட பேசணும். அம்மா வந்து குளிர்ல இருக்காங்க. இல்லம்மா ஒண்ணும் பிரச்சனை இல்ல, நம்ம வந்து பேசிடலாம். உங்க பேர் சொல்லுங்க.
1: தீபா.
0: தீபாமா, நீங்க என்னமா பண்றீங்க?
1: நான் ஜாப் செய்யறேன்.
0: இல்ல தரசியா இருக்கேன். பாலாஜி ராகவி ரெண்டு பேர்ல வந்து யார் இந்த கொடைக்கானல் வந்ததுல ரொம்ப என்ஜாய் பண்றாங்கன்னு நினைக்கிறேன்?
1: ரெண்டு பேருமே தான்.
0: யார் அதிகமா செலவு வச்சாங்க? என்ன பாடல் கொடுக்கலாம் சொல்லுங்க.
2: மகிழ்ச்சி
0: அப்படியே நாங்களும் வந்து நிலையம் திரும்புகிறோம். சத்திரேகா ஜெயகாந்த் உடன் சேர்ந்து நன்றி இருக்கேன்.

0: பூக்களை பார்த்து ரசித்து கொண்டிருந்த நட்பூக்களை சந்தித்து இசைப்பாக்கள் வழங்கி நிறைவுறுகிறது கொடை பண்பலையின் லேக் எஃப்எம். விடைபெறுகின்றனர் சசிரேகா ஜெயகாந்த், உடன் செந்தில் சீதாராமன். இனி கொடை பண்பலை 100.5 MHz மகளிர் நேரம்.
1: இசையால் மகிழ்விப்பது ஆகாஷ்வாணி கோடை பண்பலை 100.5 MHz.

0: கோடை பண்பலை 100.5 மிஸ்டர் கோல்டு ரீஃபைன்ட் சன்ஃபிளவர் ஆயில்.
1: மிஸ்டர் கோல்டு ரீஃபைன்ட் சன்ஃபிளவர் ஆயில் எல்லா மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ்க்கும் ஏத்த மிஸ்டர் கோல்டு.
0: சிவா டெக்ஸ்டைல்ஸ், மாட்டுத்தாவணி, மதுரை.
2: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ் இப்போதே தொடங்குங்கள். எங்கும் எவரும் தர முடியாத விலையில் இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ், மாட்டுத்தாவணி, மதுரை.
0: ஜிடிஎன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி திண்டுக்கல் வழங்கும் மகளிர் நேரம்.
3: திண்டுக்கல் ஜிடிஎன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி 2026-27 கல்வியாண்டிற்கான பொறியியல் வகுப்பிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது.
4: தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் நேரம் நண்பகல் 12:03.
5: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
4: நேரில் அனைவருக்கும் ஈரோடு கைலாசத்தின் இனிய வணக்கங்கள். கல்வியில்லா பெண்கள் கலர் நிலம், அந்நிலத்தில்

0: இதில் புற்கள் விளைந்திடலாம், நல்ல புதல்வர்கள் விளைவதில்லைன்னு சொல்கிறார் பாவேந்தர் பாரதிதாசன். அதாவது வீட்டில் உள்ளவர்கள் கல்வி அறிவு பெற வேண்டுமெனில் பெண் கல்வி அவசியம்னு சொல்கிறார். இவ்வுலகில் பெண்கள் கௌரவமாகவும் கம்பீரமாகவும் வாழ வேண்டுமெனில் கல்வி அறிவு மிகவும் அவசியம். பெண் கல்வி நாட்டுக்கு மிக முக்கியமானது. தற்போது இந்த விஷயங்கள் எல்லாமே நனவாகிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட பெண்களை பெருமைப்படுத்தும் விதமாக வளம் வர காத்திருக்கிறது 100.5 மகளிர் நேரம் இன்று. படித்ததில் பிடித்ததாக நிகழ்ச்சியில் சகோதரர்கள் அழைக்கலாம். 24 24 24 மற்றொரு 290 333 24 24 29 கொடைக்கானலின் முன்னெடுப்பிற்கு 45 42 இணைச்சு. இப்போ முத முறை நிகழ்ச்சியில் யார் இணைய போகிறாங்க? வணக்கம். வணக்கம். யார் இங்கேருந்து பேசுகிறீங்க?
1: தேனி மாவட்டம் பெரியகுளத்துலேருந்து நாகலட்சுமி அம்மன் பேசுகிறேங்க. அனைவருக்கும் மதியம் வணக்கம் ஐயா.
0: வணக்கம், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேங்க, நீங்கள் நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேங்கம்மா. சொல்லுங்க, படித்ததில் பிடித்தது.
1: சொல்றீங்க, ஓடும் நதியின் ஓசை புத்தகம் பேரு, எம்என் பையா எழுதுனது. அதுல வந்து அவர் சொல்லிட்டாரு, மனிதன் எப்போது தேங்குகிறானோ அப்போதே அவன் நதியாக இல்லாமல் சுட்டையாகி விடுகிறான். ஓடுவது நதியின் அடையாளம். தொடர்ந்து இரவிலும் பகலிலும் குளிரிலும் கோடையிலும் ஓடிக்கொண்டே இருக்கும் நதி. கடலிலே விழுவது மரணமாகாது, அது மகத்தான சங்கமமாக மலர்ந்துவிடும். நதியை போல ஓடுகின்றவன் கடலிலே விழுகிற போது திருப்தியோடு திரும்பி பார்க்கிறான். அவன் நடந்த பாதைகள், கழலிகள், வயல்கள், வரப்புகள், குளங்கள், ஏரிகள் வரிசையாக திரும்பி பார்க்கிறான் அப்படின்னு சொல்லியிருக்கிறார்.
0: ரொம்ப அழகான வசனங்கள். ஓடிக்கொண்டிருக்கும் வரைதான் அது நதி. வாழ்த்துக்கள், நன்றிங்கம்மா. அடுத்த அறியன்பில் வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யாருங்கம்மா?
2: தேனி மாவட்டம் சிங்கம்பூர் தொக்கநாதபுரத்துல இருந்து பவுனத்தாய் பேசுறீங்க சார்.
0: பவுனத்தாய் அம்மா, என்ன வேலை செஞ்சிருக்கீங்க?
2: வீட்டுல வேலை பார்த்துட்டு இருக்கேன் சார்.
0: சொல்லுங்கம்மா, படித்ததில் பிடித்தது.
2: வாழ்க்கை என்றும் இனிமையே. கவிஞர் கண்ண வசனம். கல்வி என்னும் அஸ்திவாரம் மேல் வலிமையும் வாய்ப்பையும் அள்ளித்தரும் திறமையும் உருவாக்கி கொண்டு வருவதுதான் வாழ்க்கை என்னும் கட்டடம். பயணத்தில் தலைப்பு என்பது வெறும் முற்றுப்புள்ளி அல்ல, தோல்வி என்பதும் தடை அல்ல, அது ஒரு அருமையான பாடம்தான். இன்பமும் துன்பமும் கலந்ததுதான் வாழ்க்கை. அன்பை அள்ளித்தரும் மழலை செல்வங்கள் ஒருபுறம் நடக்க, பாச நட்புகளும் நேச உறவுகளும் மறுபுறம் நடக்க, பழம் வரும் வாழ்க்கை பயணம் என்றுமே இனிமைதான்.
0: அழகு. புத்தகத்து பேர் மறுபடியும் சொல்லுங்க.
2: வாழ்க்கை என்றும்
0: இனிமையே. நல்ல வாசகங்கள், வாழ்த்துக்கள், நன்றிங்கம்மா. இப்போ இணைப்பில் யாரு காத்துட்டு இருக்காங்க? வணக்கம். வணக்கம். திருத்தங்கள்
3: டெய்லர் பாக்கியலட்சுமி.
0: இணைப்பு இருக்கிற பக்கமா என்ன பேசுங்க, விட்டு விட்டு கேக்குது. இப்ப கேக்குதுமா, சொல்லுங்க.
3: நான் எடுத்திருக்க புக்கு வந்து சிலையும் நானே சிற்பியும் நானே. அதுல வந்து பாத்தீங்கன்னா, புகழ்பெற்ற அறிவியல் அறிஞர் வந்து ஜார்ஜ் நியூட்டன் 20 ஆண்டுகளாக வரை தினமும் பல மணி நேரங்களில் கடினமாக உழைத்து பல விலமடித்த ஒரு நாள் சிறிது ஓய்வு எடுக்கிறதுக்காக போய் படுக்க போயிருந்திருக்காரு. அப்ப மேஜல் மீது ஒரு மெழுகுவர்த்தி வந்து எரிந்து கொண்டு இருந்திருக்கு. அவர் வளர்ப்பு நாய் வந்து அதை வந்து தட்டி விட்டாங்க. அது எரிஞ்சு ரொம்ப சாம்பல் ஆயிருச்சாம். அப்ப அவங்க வந்து நியூட்டன், அவர் வந்து ரொம்ப வருத்தப்பட்டிருக்காரு. 20 ஆண்டுகளாக நானு பாடுபட்டது இப்படி சாம்பல் ஆயிடுச்சு. அவர் வேற யாரா இருந்தாலும் அந்த இடத்துல இருந்தாங்கன்னா
0: சோர்வு அடைஞ்சிருப்பாங்க, மனச்சோர்வு அடைஞ்சிருப்பாங்க. கொஞ்சம் இணைப்பு பிரச்சனை இருக்குங்க.
3: இடைவிடாத உழைப்பு முடித்தாரா நியூட்டன். பொறுத்தியும் இவ்வளவு உயர்ந்த எண்ணம் பாருங்க.
0: சரி, இருந்தாலும் இனிப்பு

0: ஸ்பீக்கர் பக்கம் இருந்து பேசுறீங்கன்னா நல்லா இருக்கும். விட்டு விட்டு கேக்குதாமா, நீங்க சொல்ற நல்ல விஷயம் சொல்றீங்க, விட்டு விட்டு கேக்குது.
1: ஐ கேக்குதா சார்?
0: ஆ இப்ப கேக்குது சரிங்களா.
1: அதாவது எல்லாருமே வந்து இப்படி பொறுமையா நிதானமா இருந்தாங்கன்னா எந்த ஒரு காரியத்தையும் ஸ்லோவமா நம்ம வெற்றி பெறலாம்.
0: கண்டிப்பா, அதாவது எத்தகைய கஷ்டம் வந்தாலும் அது வந்து மனச்சோர்வடையக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. நன்றிங்கம்மா, வாழ்த்துக்கள். இப்போது 100.5

0: ஏஐ டெக்னாலஜியுடன் டிடிஐ நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், ஏவிஎம் போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மென்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை நினைக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
3: உங்களுக்கு மிஸ்டர் கோல்டு மாதிரி 100% கடலையா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
2: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம்.
3: அளவாவது மிஸ்டர் கோல்டு மாதிரி கரெக்டா 1 லிட்டர் இருக்குமா இல்ல அளவும் கம்மியா தான் இருக்குமா?
2: அளவு முன்ன பின்ன இருந்தாலும் பாக்க 1 லிட்டர் பாக்கெட் மாதிரி தான் இருக்கும். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
3: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்டு. தரத்திலயும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
1: மிஸ்டர் கோல்டு 100% கடலெண்ணெய்.
4: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ் இப்போதே தொடங்குங்கள். குறைந்த பட்ஜெட்டில் கோடைக்கால காட்டன் ஆடைகள் எங்கும் எவரும் தர முடியாத விலையில். பெண்களுக்காக ஸ்டைலிஷ் ஆன லினன் சாரீஸ், சாஃப்டான மல்மல் சாரீஸ் மற்றும் ரெடிமேட் கலெக்ஷன்ஸ், வெட்டிகன் குர்த்திஸ், குவாட் செட்ஸ், பிளாசோ பேண்ட்ஸ் எல்லாம் சூப்பர் ஆஃபர்ஸோட. ஆண்களுக்கு கம்ஃபர்டபுள் சம்மர் வேர், குட்டீஸ்க்கு கியூட் கேஷுவல் ஃபிராக்ஸ், டிஷர்ட்ஸ், பாபா சூட்ஸ், சம்மர் ஆஃபரோட அனைத்தும் ஒரே இடத்தில். இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும். தாவணி, மதுரை.
5: காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன், கல்வி, திறன், வேலை வாய்ப்பு என மூன்றின் சங்கமம்.
6: 39 ஆண்டு நம்பிக்கையும் நம்பகத்தன்மையும் கொண்ட கல்வி நிறுவனம். TNEA கவுன்சிலிங்கில் கடந்த 5 வருடங்களாக அதிக மாணவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட டாப் 5 பொசிஷன் பெற்ற கல்லூரி.
5: கிளப்ஸ், போரம் அண்ட் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் பெற்ற கல்லூரி. அனைத்து துறைகளிலும் முதலாம் ஆண்டு முதலே கார்பரேட் பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங், உலகத்தர MNC பிளேஸ்மெண்ட்ஸ்.
6: ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ், காரமடை, கோயம்புத்தூர். ஃபார் அட்மிஷன் கால் 9244500444.
0: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. மருத்துவம், பல் மருத்துவம், இயற்கை மற்றும் யோகா மருத்துவம், பார்மசி, நர்சிங், பிசியோதெரபி, அலைட் ஹெல்த் சயின்ஸ், பொறியியல், கலை அறிவியல், MBA, MCA மேலாண்மையியல், BEd, MEd கல்லூரிகள் மற்றும் விவேகானந்தா மெட்ரிக் மேல்நிலை பள்ளிகள். இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலை வாய்ப்பு வசதி. ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது.
7: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. தொடர்புக்கு 9443734670 மற்றும் 9788544 17.
8: கோடை பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கும். நெஞ்சில் நிறைந்தவை
9: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
10: கோடை பண்பலை 100.5 மிஸ்டர் கோல்டு ரீஃபைன்ட் சன்ஃபிளவர் ஆயில், சிவா டெக்ஸ்டைல்ஸ், மாட்டுத்தாவணி, மதுரை, GTN காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, திண்டுக்கல் வழங்கிக் கொண்டிருக்கும் மகளிர் நேரம்.
11: நேரம் இப்பொழுது நண்பர்கள் 12:16 ஆகுதுங்க. இது 100.5 மகளிர் நேரம். என்று படித்ததில் பிடித்ததாக வளமர காத்திருக்கேங்க. இப்ப யாரும் இனிப்புல காத்திருக்காங்க. வணக்கம்.
12: அன்பு தம்பி ஈரோடு கைலாசத்துக்கு இனிய மதிய வணக்கம் கூறி பண்பலையில் இணைவதே. நாமக்கல் மாவட்டம் ஓலப்பள்ளியிலிருந்து விஜயலட்சுமி மதிவாங்க.
11: சொல்லுங்க, படித்ததில் பிடித்தது புத்தகங்களா இருக்கலாம், வாசங்களா இருக்கலாம்.
12: நல்லா இருக்கீங்களா?
11: நல்லமா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
12: எல்லாம் நல்லா இருக்கிறேங்க தம்பி.
11: சொல்லுங்க.
12: அதாவது நான் படித்த புத்தகம் வந்துங்க தம்பி, தியானமும் அதன் முறையும் சுவாமி விவேகானந்தர் எழுதியது. இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் படிச்ச நிறைய புத்தகம் படிச்சேன், அதுல இந்த கருத்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
11: சொல்லுங்க விவேகானந்தர் அவர்கள் என்ன சொல்றார்.
12: கேளுங்க. தீமைகள் நாம் ஏன் காண்கின்றோம்? இருட்டில் ஒரு, அதுக்கு உதாரணம் சொல்றாங்க சார், இருட்டில் ஒரு அடிமரம் நிற்கிறது. அந்த வழியே வந்த ஒரு திருடன் அதை பார்த்து விட்டு அது போலீஸ்காரன் என்று நினைத்தான். காதலிக்காக காத்து கொண்டிருந்த ஓர் இளைஞன் அந்த மரத்தை தன் காதலி என்று நினைத்தான். பேய் கதைகளை கேட்டிருந்த ஒரு குழந்தை அதே மரத்தை பேய் என்று நினைத்து பயத்தில் அலற ஆரம்பித்தது. எல்லோரும் பார்த்தது என்னவோ அடிமரத்தை தான். அதுபோலவே நம் மனதின் எண்ணங்களின்படியே உலகம் நமக்கு தோன்றுகிறது. இந்த கருத்து ரொம்ப நல்லா இருக்கு. நான் புக் இல்லாமே கூட சொல்லுவேன்.
11: உலகங்கிறது நம்ம பாக்குற பார்வையில தான் இருக்குன்னு சொல்ற விவேகானந்தர்.
12: அது நம்மளுக்கு ஒரு மாதிரி தெரியும், அடுத்தவங்களுக்கு ஒரு மாதிரி தெரியும், அடுத்தவங்களுக்கு ஒரு மாதிரி தெரியுங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்லிருக்கிறாங்க சார். எனக்கு இந்த நிகழ்ச்சி ரொம்ப பிடிக்கும். இது மூலியம் தான் என் வாழ்க்கையே மாற்றி அமைஞ்சதுங்க சார்.
11: தொடர்ந்து வாசியங்கள், நேசியங்கள், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். நன்றிங்கம்மா. இப்ப யாரும் இனிப்புல படித்தல் பிடித்தது கூற காத்திருக்காங்க. வணக்கம்.
13: வணக்கம் சொல்லி இணைப்பில் இணைவது ஈரோடு பசுமை நகர் பரிமலா. நலம் நலமறியா.
11: நலமா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க?
13: நலமா இருக்கிறோம்.
11: சொல்லுங்கம்மா.
13: அதாவது வந்து ஒரு சிறிய கதை. அது வந்து படித்ததுல எனக்கு ரொம்ப பிடிச்சது, யார் எழுதுனது மறந்துட்டேன்.
11: சரி பரவாயில்ல.

0: கதையை வந்து விரைவாக சொல்லணும்.
1: ஒரு காடு, அந்த காட்டுல வந்து எல்லா மிருகங்களும் இருக்குது. அப்ப அதுல ஒரு குருவி இருக்குது. அப்ப எல்லா மிருகமும் அந்த குருவிய பார்த்து ஏழமாட்டு போறது அப்படி இருக்கும். அப்ப அந்த காட்டுல ஒரு நாள் தீ பிடிச்சிருச்சு. தீ பிடிச்ச உடனே அந்த குருவி எல்லா மிருகமும் பறந்துட்டு ஓடுதா, அங்கிட்டு ஓடுதா, யானை அப்படியே அசஞ்சு அசஞ்சு போகுதா, மானு துண்டி ஓடுதா, இந்த குருவி மட்டும் அப்படியே பார்த்து சேர்ந்துட்டு என்ன பண்ணுதான், போயிட்டு ஒரு குளத்துல இருந்து அதுல தண்ணி கொண்டு வந்து அதை கொஞ்சம் கொஞ்சமா ஊட்டி அணைச்சுக்கிட்டு இருந்துச்சா. அப்ப இப்படி அடைக்கிறத பார்த்தோன்னா எல்லா மிருகங்களும் இந்த குருவிய பார்த்துட்டு அதது எல்லாமே குளத்துல இறங்கி தண்ணி யானை வந்து துதிக்கையில கொண்டு வந்து ஊத்துச்சா. எல்லாம் கொண்டு வந்து தண்ணிய கொண்டு வந்து இறைச்சி அந்த காட்டை அணைச்சிட்டாங்களாம். அப்ப அந்த குருவி மேல அவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு ஆசமா
0: இருந்ததுதான்.
1: அதாவது சிறீர்கள்னு சொல்லி நம்ம வந்து ஏளனமா சிக்கலாம், அவங்க கிட்டயும் சில திறமைகள் இருக்குது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும்.
0: உருவு கண்டு எல்லாமே வேண்டும், யாரும் உருவத்தை பார்த்து இட போட்டுற கூடாது. நல்ல கருத்து, வாழ்த்துக்கள். நன்றிங்கம்மா. இப்ப யாரும் இனிப்புல பேச காத்திருக்காங்க. வணக்கம்.
2: குழந்தை திரசமால் பேசுறேன் சார்.
0: எந்த ஊருங்கம்மா?
2: அருப்புக்கோட்டை.
0: ஆ சொல்லுங்கம்மா, என்ன சொல்ல போறீங்க?
2: சார், புத்தகத்தோட பெயர் வந்து இசைவு.
0: இசைவுன்னா சம்மதம் அர்த்தம்.
2: எழுதினவங்க வந்து பிரியா ஜெயகாந்த். அவங்க என்னன்னா, அதாவது ஒரு குடும்பத்தில் ஒரு மாத வருமானமாக இருக்கும் 10,000 ரூபாய் வேறொரு குடும்பத்தின் செலவில் 1/5 இருக்கிறது. அதே 10,000 மேல்தட்டு மக்களின் ஒரு நாள் செலவாக இருக்கிறது. ஒருவருக்கு உபயோகம் இல்லாத பழைய பொருள் வேறொருக்கு அச்சமான பொருளாக மாறுகிறது. எத்தனை ஏற்ற தாழ்வுகள்! இவை பெரியவர்களை விட குழந்தைகளின் மனதில் ஆறாத ஏக்கத்தை விதைத்து விடுகின்றன. அதாவது ஒரு 10,000 ரூபாய் அதை அழகா எழுதியிருக்காரு சார். ஒரு நாள் செலவு, ஒரு மாச வருமானம் வந்து ஒரு மேல்தட்டு மக்களுக்கு ஒரு நாள் செலவாயிருது.
0: ஒரு சிலருக்கு ஒரு மாச சம்பளமே
2: அவ்வளவுதான். ஆமாங்க சார்.
0: அதாவது இருக்கக்கூடிய நிகழ்வு, நடைமுறை நிகழ்வு அப்படியே வந்து வார்த்தைகள சொல்லியிருக்கிறாரு. வாழ்த்துக்கள். நன்றிங்கம்மா. கோடைப்பண்ணை 100.5 இப்பொழுது.
3: பாட்டி என்ன குடிக்கிறீங்க?
4: அஞ்சால் அலுப்பு மருந்துடாமா?
3: இது எதுக்கு?
4: தினசரி 2 வேளை இத வெந்நீர்ல போட்டு குடிச்சா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும்.
3: அஞ்சால், இது அற்புத மூலிகைகளின் படைப்பு.
5: திண்டுக்கல் ஜிடிஎன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி 2026-27 கல்வியாண்டிற்கான பொறியியல் வகுப்பிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது.
6: நோ கேபிடேஷன். கவுன்சிலிங் கோட் 5545. BE கம்ப்யூட்டர் சயின்ஸ், CSE ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் மிஷின் லேர்னிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், BTech Information Technology, Artificial Intelligence and Data Science. Counseling code 5545.
5: பேருந்து வசதி உண்டு. GTN College of Technology, திண்டுக்கல். தொடர்புக்கு 7397-93313.
7: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடந்தோறும் 2,500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
8: கான்டாக்ட் 7382812345 or visit www.mahindra.org.
9: கோடை பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கும். நெஞ்சில் நிறைந்தவை
10: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
9: கோடை பந்தலை 100.5 இன்று நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா, மகிந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், சிவா டெக்ஸ்டைல் மாட்டுத்தாவணி மதுரை, மிஸ்டர் கோல் ரிஃபைன் சன்ஃபிளவர் ஆயில், காரமடை ஸ்ரீ சக்தி என்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர், GTN காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி திண்டுக்கல்லின் நல்வாழ்த்துகள்.

0: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ் இப்போதே தொடங்குங்கள். குறைந்த பட்ஜெட்டில் கோடைக்கால காட்டன் ஆடைகள் எங்கும் எவரும் தர முடியாத விலையில். பெண்களுக்காக ஸ்டைலிஷான லினன் சாரீஸ், சாஃப்டான மல்மல் சாரீஸ் மற்றும் ரெடிமேட் கலெக்ஷன்ஸ், வெட்டிகன் குர்த்திஸ், குவாட் செட்ஸ், பிளாசோ பேண்ட்ஸ் எல்லாம் சூப்பர் ஆஃபர்ஸோட. ஆண்களுக்கு கம்ஃபர்டபுள் சம்மர் வேர், குட்டீஸ்க்கு கியூட் கேஷுவல் ஃபிராக்ஸ், டி ஷர்ட்ஸ், பாபா சூட்ஸ் சம்மர் ஆஃபரோட அனைத்தும் ஒரே இடத்தில். இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ். புதிய அனுபவம் எப்பொழுதும். மாட்டுத்தாவணி மதுரை.
1: கோடை பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கும். நெஞ்சில் நிறைந்தவை
2: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
3: கோடை பண்பலை 100.5 மிஸ்டர் கோல்டு ரிஃபைன்ட் சன்ஃபிளவர் ஆயில்.
4: மிஸ்டர் கோல்டு ரிஃபைன்ட் சன்ஃபிளவர் ஆயில் எல்லா மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ்க்கும் ஏத்த மிஸ்டர் கோல்டு.
3: சிவா டெக்ஸ்டைல்ஸ், மாட்டுத்தாவணி, மதுரை.
0: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ் இப்போதே தொடங்குங்கள். எங்கும் எவரும் தர முடியாத விலையில். இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ், மாட்டுத்தாவணி, மதுரை.
3: GTN காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி திண்டுக்கல் வழங்கிய மகளிர் நேரம்.
5: திண்டுக்கல் GTN காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி 2026-27 கல்வியாண்டிற்கான பொறியியல் வகுப்பிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது.
6: சைபர் குற்றங்கள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி மாயவலை மீளவழி நிகழ்ச்சியில் நம்மோடு இணைய குற்றவியல் நிபுணர், சட்ட அமலாக்கம் மற்றும் தகவல் தொழில்நுட்ப அனுபவங்கள் நிறைந்தவர் வாக்கி டாக்கியாக.
7: வணக்கம் கோடைஃபம், நான் உங்க வாக்கி டாக்கி பேசுறேன். கடந்த சில தினங்களாக நம்ம வித்தியாசமான சைபர் கிரைம்ஸ், அதுல இருந்து நம்ம எப்படி தற்காத்துக் கொள்ளலாம் அப்படிங்கறத பாத்துட்டு இருக்கோம். அதன் தொடர்ச்சியாக இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, சிம் ஸ்வாப் ஸ்கேம். எப்பமாவது வந்து இந்த லூசிங் சிக்னல், நாட் ஏபிள் டு மேக் கால்ஸ் அப்படிங்கிற மாதிரி வந்ததுன்னா, நம்மளோட சிம்முக்கு வந்து டூப்ளிகேட் சிம் வாங்கியிருக்காங்க. அப்போ இமீடியட்டா அந்த மாதிரி ஏதாச்சும் லூசிங் சிக்னல், நாட் ஏபிள் டு மேக் கால்ஸ் ஆர் டெக்ஸ்ட் அப்படின்னா, இமீடியட்டா உங்களோட சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் வந்து கான்டாக்ட் பண்ணலாம். ஏன்னா வந்து ஃப்ராட்ஸ்டர்ஸ் வந்து உங்களோட சிம் வந்து ஆக்சஸ் பண்ணி டூப்ளிகேட் சிம் வாங்கிட்டு உங்களோட அக்கௌண்ட் ஃபினான்சியல் டிரான்சாக்சன்ஸ் வந்து ஆக்சஸ் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால இந்த மாதிரி டூப்ளிகேட் சிம் ஸ்கேம் போயிட்டு இருக்கிறதுனால இதுல இருந்து நம்ம எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது. ஏன்னு பார்த்தோன்னா, நம்ம அந்த சிம் கார்டை வந்து அவங்க வாங்கிட்டாங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் ஆக்சஸ் பண்றதுக்கான ஓடிபி வாங்கிட்டு நம்மளோட ஃபினான்சியல் அக்கௌண்ட்ஸ்ல வந்து ஆக்சஸ் எடுத்து நம்மளோட அமௌண்ட் வந்து பறி போடுறதுக்கு வந்து சான்சஸ் இருக்கு. அப்படி இல்லைன்னாக்கா நம்மளோட சோசியல் மீடியா அக்கௌண்ட்ஸ்ல அதுல உள்ள டீடைல்ஸ் திருடலாம். அப்படி அதுல வந்து அன்வான்ட் கண்டென்ட் போஸ்ட் பண்ணி நம்மள டிஃபேம் பண்றதோ, நம்மள வந்து சட்டத்துக்கு எதிரான செயல்கள் வந்து இன்வால்வ் ஆன மாதிரி போர்ட்ரே பண்றதுக்கோ சான்சஸ் இருக்கு. உங்களை சிம் மாற்ற கோரிக்கைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி ரெக்வஸ்ட் வருதுன்னா, உங்களோட நெட்ஒர்க் சர்வீஸ் ப்ரொவைடரை வந்து கான்டாக்ட் பண்ணி அதை செக் பண்ணிக்கலாம். அது போல உங்களோட அக்கௌண்ட்ஸ்க்கு வந்து 2-factor ஆத்தன்டிகேஷன், 2 அடுக்கு பாதுகாப்பு முறையை வந்து செயல்படுத்தலாம். அதே போல ஏதாவது சிம் கார்டு வந்து தொலைஞ்சிடுச்சு, திருடப்பட்டுருச்சுன்னா உடனே வந்து அவங்களுக்கு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அதே போல உங்களோட டீடைல்ஸ் வந்து தொலைபேசி மூலமா ஆன்லைன்லயோ யாராவது கேட்கறாங்க, ஓடிபி சொல்லுங்க அப்படின்னாக்கா நீங்க சொல்லாம இருக்கிறது நல்லது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னாக்கா, பீட்டர் அண்ட் தம்பி ஒன்னா போயிட்டு இருக்காங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு கால் வருது, நாங்க டெலிகாம் சர்வீஸ் ப்ரொவைடர்ல இருந்து வர்றோம், உங்களுக்கு வந்து ஒரு டூப்ளிகேட் சிம் கார்டு நம்பர் வந்து ஜென்ரேட் ஆயிருக்கு, அதை வந்து கலெக்ட் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறது. அவர் அந்த பீட்டர் வந்து ரொம்ப ஷாக் ஆயிடுறாரு, அதே மாதிரி நான் எதுக்குமே ரெக்வஸ்ட் கொடுக்கலையே அப்படின்னு சொல்லி சரின்னு சொல்லிட்டு டைரக்டா அந்த சர்வீஸ் ப்ரொவைடர்கிட்ட போய் செக் பண்ணும்போது யாரோ ஒரு ரெக்வஸ்ட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத வந்து தெரிய வருது. அதனால டீடைல்ஸ் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கேக்குறாங்க சொல்றாங்க அப்படின்னா இமீடியட்டா அட்டன் பண்ணிட்டு நம்மளோட தனிப்பட்ட தகவல்களோ இந்த மாதிரி சிம் கார்டு பறி போடுறதை வந்து நம்ம தவிர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஏதாச்சும் உங்களுக்கு அந்த சிக்னல் லூஸ் ஆயிடுச்சு, கால்ஸ் போகல அப்படின்னா இமீடியட்டா உங்க சர்வீஸ் ப்ரொவைடர் கான்டாக்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா, இல்லை இந்த மாதிரி சிம் கார்டு வாங்கியிருக்காங்க உங்க நேம்ல டூப்ளிகேட் சிம் இருக்கு அப்படின்னாக்கா இமீடியட்டா 1930 நம்பருக்கு கால் பண்ணுங்க, இல்லை சைபர் கிரைம் .gov.in அந்த வெப்சைட் பண்ணி உங்களோட கம்ப்ளைண்ட் வந்து ரைஸ் பண்ணுங்க. நன்றி கோடைஃபம்.
6: சைபர் மோசடி பற்றி விளக்கம் அளிக்க மாயவலை மீளவழி நிகழ்ச்சியில் நாளையும் வாக்கி டாக்கி நம்மோடு இதே நேரம்.
8: எல்லாத்திலையும் எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப
9: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாச

0: இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் கவுன்சிலிங் கோட் 3805.
1: உலக புகையிலை எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு ஹர்ஷமித்ரா ஹாஸ்பிடல் வழங்கும் ரீல் போடுங்க, ரியல் ஹீரோ ஆகுங்க.
2: புகையிலை இல்லாத உலகத்தை உருவாக்குவோம், ஆரோக்கியத்துடன் வாழ்வோம்.
3: இப்படி புகையிலை எதிர்க்கிற மாதிரி ஸ்லோகன் சொல்லி ஒரு ரீல்ஸ் எடுத்து 7373731007 நம்பருக்கு அனுப்புங்க.
1: May 31 மாலை 4 மணி முதல் 6 மணி வரை நடைபெற உள்ள இந்த விழாவில் சிறப்பு விருந்தினர் டைரக்டர் பிரபு சாலமன் கையால் தேர்ந்தெடுக்கப்பட்ட 25 நபர்களுக்கு பரிசுகள் காத்துக்கிட்டு இருக்கு.
4: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
5: மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா?
6: கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடலை எண்ணெய்.
7: சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும்.
8: சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடலெண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்துனா போதும்.
9: நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
10: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய், எல்லாமே கரெக்ட்.
11: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ், இப்போதே தொடங்குங்கள். குறைந்த பட்ஜெட்டில் கோடைக்கால காட்டன் ஆடைகள் எங்கும் எவரும் தர முடியாத விலையில். பெண்களுக்காக ஸ்டைலிஷ் ஆன லினன் சாரீஸ், சாஃப்டான மல்மல் சாரீஸ் மற்றும் ரெடிமேட் கலெக்ஷன்ஸ், வட்டிகன் குர்த்திஸ், குவாட் செட்ஸ், பிளாசோ பேண்ட்ஸ், எல்லாம் சூப்பர் ஆஃபர்ஸோட. ஆண்களுக்கு கம்ஃபர்டபுள் சம்மர் வேர், குட்டீஸ்க்கு கியூட் கேஷுவல் ஃபிராக்ஸ், டி ஷர்ட்ஸ், பாபா சூட்ஸ், சம்மர் ஆஃபரோட அனைத்தும் ஒரே இடத்தில். இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும். தாவணி மதுரை.
12: காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன், கல்வி, திறன், வேலை வாய்ப்பு என மூன்றின் சங்கமம்.
13: 39 ஆண்டு நம்பிக்கையும் நம்பகத்தன்மையும் கொண்ட கல்வி நிறுவனம். TNEA கவுன்சிலிங்கில் கடந்த 5 வருடங்களாக அதிக மாணவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட டாப் 5 பொசிஷன் பெற்ற கல்லூரி.
12: கிளப்ஸ், போரம் அண்ட் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் பெற்ற கல்லூரி. அனைத்து துறைகளிலும் முதலாம் ஆண்டு முதலே கார்ப்பரேட் பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங், உலகத்தர MNC பிளேஸ்மெண்ட்.
13: ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ், காரமடை, கோயம்புத்தூர். ஃபார் அட்மிஷன் கால் 9244504444.
14: சூப்பர் கூல் ஸ்டைல், சரதா சடையோட சம்மர் ஃபுல்லா கூல்.
15: ஜில் ஜில் சம்மர் கூல் கூல் ஷாப்பிங், திருச்சி சரதாஸ்.
16: கோடை பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கும். நெஞ்சில் நிறைந்தவை
17: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
18: நேரம் இப்பொழுது நண்பகல் 12:36 ஆகுது. இது 100.5 மகளிர் நேரம் என்று படித்ததில் பிடித்ததாக வளமர காத்திருக்குங்க. இப்போ யார் நிகழ்ச்சியில் பேச காத்திருக்காங்க? வணக்கம். வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
19: நல்லா இருக்கீங்களா?
18: நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
19: நல்லா இருக்கேங்கண்ணா. எங்க வீட்டுல இருந்து அப்போதாங்கண்ணா.
18: சொல்லுங்க, படித்ததில் பிடித்தது.
19: புக்கோட இது நற்பாலை வணக்கம்ண்ணா, விவேகானந்தர்.
18: நற்பாலை,
19: நற்காலை வணக்கம்.
18: நற்காலை வணக்கம்.
19: கொஞ்சம் நிம்மதி, கொஞ்சம் காசு, கொஞ்சம் நீண்ட பயணம், கொஞ்சம் தேவையானது கிடைத்து கொண்டா இதுவே வாழ்க்கையில் அற்புதமாக இருக்கும். வெற்றி வந்தா பணிவு அவசியம், தோல்வி வந்தா பெருமை அவசியம், எதிர்பார்ப்பு வந்தா துணிவு அவசியம், எது வந்தாலும் நம்பிக்கை 100% அவசியம். அவ்வளவுதான்.
18: ரொம்ப அழகான வாசகங்கள், வாழ்த்துக்கள். நன்றிங்கம்மா. இன்றைக்கி நாம் பார்க்க போகிற புத்தகம் பெயர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வெற்றி பாதைக்கான உத்திகள் 100. உங்கள் வெற்றி பாதைக்கான உத்திகள் 100. ஆசிரியர் யார்னா CS தேவநாதன். எல்லாத்துக்கும் ஒரு கனவு இருக்கும். அந்த கனவு நனவாகணும்னா என்ன செய்யலாம் அப்படின்னு அவர் சொல்கிறாருனா, என்னென்ன தேவைங்கிறாருன்னா, துணிவு, முதல்ல தைரியம் வேணுங்கிறார், உழைப்பு, நம்பிக்கை, திட்டவட்டமான நோக்கம், தேவை பற்றிய அறிவு, எது வேணுமோ அதை பற்றிய நாலேஜ் வேணுங்கிறாரு, அடைந்தே தீர வேண்டும் என்கிற ஆசை, வெறி, இது வேணும் அப்படின்னு சொல்கிறார் கனவு நனவாகிறதுக்கு. அது மட்டுமல்ல, இந்த கனவை தடுக்கிறதுக்காக விமர்சனங்கள் வரும், தடைகள் வரும், தொல்லைகள் வரும், மோசமான சூழ்நிலை வரும், இவற்றையெல்லாம் கடந்தது போயிடணும் அப்படின்னு சொல்கிறார். அது மட்டுமல்லாமல், எப்போதும் கற்பதற்கு தயாராக இருங்கள் அப்படின்னு சொல்கிறார். யாரிடமிருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எறும்புகளிடமிருந்து, தேனீக்களிடமிருந்து, பறவைகளிடமிருந்து, பூவிடமிருந்து, நதியிடமிருந்து, எல்லாவற்றிலிருந்துமே கற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் நிறைய இடர்பாடுகள் வரும். அந்த இடர்பாடுகளை துணிந்து ஏற்கிறவரும் தம்மை ஆபத்துக்குட்படுத்தி கொள்ள தயங்காதவருமே வாழ்க்கையில் மிக உயர்ந்த நிலை அடைகிறார்கள் அப்படின்னு குறிப்பிடுறார். அது மட்டும் இல்லாமல், எதிர்பார்த்த ஒன்று நடக்காத போதும் எதிர்பார்த்திராதது நடக்கிற போதும் நிலைகுலையாமல் இருப்பவர்க்கே வாழ்க்கை வசம்.

படம் அப்படின்னு சொல்கிறார். அது மட்டும் இல்லாமல் எல்லாவற்றையான மாற்றத்திற்கும் எல்லா வகையான மாற்றத்திற்கும் தயாராக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. சில சமயங்களில் வாழ்க்கையை மாற்றுகிற நாம் பல சமயங்களில் வாழ்க்கைக்காக நம்மை மாற்றிக்கொள்கிறோம். மாற்றத்திற்கு தயாராக இருந்தால் தான் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும்னு சொல்கிறார் தேவநாதன். புத்தகத்தோட பெயர் உங்கள் வெற்றி பாதைக்கான உத்திகள் 100. நேரில் இன்று பிற்பகல் 2:15 வந்தார் வேண்டார் நிகழ்ச்சி வளம் வர காத்திருக்கிறது. இன்றைய நிகழ்ச்சியை அலங்கரிக்க இருப்பவர் நாகப்பட்டினம் ஆரோக்கியசாமி அவர்கள். இனி தொடர்பது உங்கள் அபிமான கோடை பண்பலை 100.5 தமிழ் செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக கேட்கலாம்.

செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். சர்வதேச செவிலியர்கள் தினத்தையொட்டி சிறந்த செவிலியர்களுக்கான விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று புதுதில்லியில் வழங்கினார். அசாமில் திரு ஹிமந்த பிஸ்வா சர்மா தலைமையிலான பிஜேபி அரசு இன்று மீண்டும் பதவியேற்றது. நாடு முழுவதும் கடந்த 3ஆம் தேதி நடைபெற்ற இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வு ரத்து செய்யப்படுவதாக தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. பணி நியமன முறைகேடு புகாரின் பேரில் மேற்குவங்க முன்னாள் அமைச்சர் திரு சுஜித் கோஸ் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டுள்ளார். ஆசிய இளையோர் குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் ராக்கி இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். சர்வதேச செவிலியர்கள் தினத்தையொட்டி சிறந்த செவிலியர்களுக்கான ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று புதுதில்லியில் வழங்கினார். இத்தாலியில் பிறந்து செவிலியர் பணியில் அர்ப்பணிப்புடன் செயல்பட்ட ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேலின் பிறந்த தினம் ஒவ்வொரு ஆண்டும் மே 12ஆம் தேதி சர்வதேச செவிலியர் தினமாக கொண்டாடப்படுகிறது. இந்த ஆண்டு செவிலியர் தினம் நமது செவிலியர்கள் நமது எதிர்காலம் என்ற கருப்பொருளில் கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி புதுதில்லியில் குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு சிறப்பாக செயலாற்றிய செவிலியர்களுக்கு விருதுகளை வழங்கி கௌரவித்தார். இந்நாளை முன்னிட்டு மத்திய அமைச்சர்கள் செவிலியர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு JP நட்டா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் உயிரை காப்பாற்றுவதில் முக்கிய பங்காற்றுவதாக தெரிவித்துள்ளார். சுகாதார அமைப்புகளை வலுப்படுத்தி மக்களின் நல்வாழ்வை உறுதி செய்வதன் மூலம் தேசத்தின் முன்னேற்றத்திலும் அவர்கள் பங்காற்றுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். தன்னலமின்றி செயல்படும் செவிலியர்களை மக்கள் போற்ற வேண்டும் என்றும் திரு JP நட்டா கேட்டுக் கொண்டுள்ளார். உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள பதிவில் நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நம்பிக்கை தூணாக செவிலியர்கள் திகழ்வதாக குறிப்பிட்டுள்ளார். செவிலியர்களின் அர்ப்பணிப்பும் தன்னலமற்ற சேவையும் ஆரோக்கியமான இந்தியாவிற்கான அடித்தளத்தை அமைப்பதாக திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இந்நாளையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. நாகாலாந்தின் கோஹிமாவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பாக செயல்பட்ட செவிலியர்களுக்கு அம்மாநில முதலமைச்சர் திரு நெப்பியூரியோ விருதுகளை வழங்கி கௌரவித்தார். தமிழகத்தில் நெல்லை, தூத்துக்குடி, திருப்பூர் உள்ளிட்ட இடங்களில் நடைபெற்ற நிகழ்ச்சிகளில் நெல்லை மற்றும் திருப்பூர் செவிலியர்கள் பங்கேற்ற பேரணி நடைபெற்றது. தூத்துக்குடியில் உள்ள அரசு செவிலியர் பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பாக பணியாற்றிய செவிலியர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் திரு விஷு மகாஜன் நினைவு பரிசுகளை வழங்கினார். அசாமில் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு 3வது முறையாக இன்று பதவியேற்றது. திரு ஹிமந்த பிஸ்வா சர்மா தொடர்ந்து 2வது முறையாக முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ளார். குவஹாட்டியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அவருக்கு ஆளுநர் திரு லக்ஷ்மண் பிரசாத் ஆச்சாரியா பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார். முதலமைச்சருடன் திரு ரமேஸ்வர் தேலி, திரு அதுல் போரா, திரு சரண் போரா, திரு அஜந்தா நியாக் ஆகிய 4

அமைச்சர்களும் பதவியேற்றனர். நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா, பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் உள்ளிட்ட மத்திய அமைச்சர்களும், பிஜேபி ஆளும் மாநிலங்களின் முதலமைச்சர்களும் பங்கேற்றனர். அறிவியல் மற்றும் கணிதத்தில் இந்தியாவின் பங்களிப்பு அளப்பரியது என்று வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். ஐநாவில் நடைபெறும் கணிதத்துறையில் இந்தியாவின் பங்களிப்பு குறித்த கண்காட்சியை அவர் தொடங்கி வைத்து பேசினார். 3ஆம் நூற்றாண்டில் இந்தியாவில் உருவான கணித முறையே தற்போதைய டிஜிட்டல் மற்றும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் அடித்தளமாக உள்ளது என்று அவர் குறிப்பிட்டார். சர்வதேச அளவில் அரசியல் மற்றும் பொருளாதார சூழலில் அறிவியல் மற்றும் கணிதம் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இந்தியாவில் கடந்த பிப்ரவரி மாதம் நடைபெற்ற செயற்கை நுண்ணறிவு மாநாடு இத்துறையில் இந்தியா வலுவாக உள்ளதை எடுத்துக்காட்டியதாக டாக்டர் ஜெய்சங்கர் கூறினார். நாட்டில் உள்ள சுற்றுலா தலங்களை உலக தரத்திற்கு மேம்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். குஜராத்தின் கெவாடியாவில் இத்தொடர்பான 2 நாள் பயிலரங்கை நேற்று அவர் தொடங்கி வைத்தார். சுற்றுலா தலங்களை மேம்படுத்த மத்திய அரசுடன் மாநில அரசுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். பயிலரங்கில் பேசிய மத்திய இணையமைச்சர் திரு சுரேஷ் கோபி, சுற்றுலா தலங்களின் மேம்பாட்டிற்காக மத்திய அரசு மேற்கொண்டுள்ள பல்வேறு நடவடிக்கைகளை பட்டியலிட்டார். இந்த பயிலரங்கின் 2ஆம் நாளான இன்று தமிழகம், கர்நாடகா, சத்தீஸ்கர் மாநிலங்களின் சுற்றுலா மேம்பாடு தொடர்பான பிரத்யேக அமர்வுகள் இடம்பெறுகின்றன. நிலக்கரி உற்பத்தியை அதிகரிக்க தொடர்ந்து நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கூறியுள்ளார். இது தொடர்பாக புதுதில்லியில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பங்கேற்ற அவர் முக்கிய திட்டங்களின் செயலாக்கம் குறித்து அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். இத்துறையின் செயல்பாட்டை மேம்படுத்தும் வகையிலான சீர்திருத்தங்களை விரைவுபடுத்துவது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டதாக திரு கிஷன் ரெட்டி தெரிவித்தார். வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பபித்ரா மார்கரிட்டா, ஹோண்ட்ராஸ் கலாச்சாரத்துறை அமைச்சர் திரு யாசர் ஹண்டல் கர்க்கமருடன் இருதரப்பு உறவுகள் குறித்து ஆலோசனை நடத்தினார். 4 நாடுகள் அரசுமுறை பயணத்தின் 2ஆம் கட்டமாக ஹோண்ட்ராஸ் சென்ற அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இரு நாடுகளுக்கிடையே கலை, திரைத்துறை, யோகா மற்றும் கலாச்சார பரிமாற்றங்கள் குறித்து ஆலோசனை நடத்தியதாக குறிப்பிட்டுள்ளார். நாடு முழுவதும் கடந்த 3ஆம் தேதி நடைபெற்ற இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வு ரத்து செய்யப்படுவதாக தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. இந்த தேர்வுகளில் முறைகேடுகள் நடைபெற்றதாக எழுந்த புகாரை அடுத்து இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும், மறு தேர்வு நடத்தப்படும் தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என்றும் தேசிய தேர்வு முகமையின் சமூக வலைதளத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. மேற்குவங்கத்தில் மத்திய மாநில அரசுகள் இணைந்து செயல்பட்டு அரசு திட்டங்களின் பலன்கள் மக்களை தடையின்றி சென்றடையும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அம்மாநிலத்தில் திரு சுவேந்து அதிகாரி தலைமையிலான அரசு பதவியேற்ற பின்னர் மேற்கொண்ட அமைச்சரவை முடிவுகளை பிரதமர் பாராட்டியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தை மேற்கு வங்கத்தில் செயல்படுத்துவது என்ற முடிவுக்கு வரவேற்பு தெரிவித்துள்ளார். மேற்கு வங்கத்தில் மக்களின் நலனுக்கு புதிய அரசு உயர் முன்னுரிமை அளித்து செயல்படுவதாக அவர் கூறியுள்ளார். அரசின் இந்த முடிவால் உலகின் மிகப்பெரிய சுகாதார காப்பீட்டுத் திட்டமான ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் பயன்கள் இனி மேற்கு வங்க மாநில மக்களையும் சென்றடையும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் அனைத்து திட்டங்களும் இனி தடையின்றி மாநிலத்தில் செயல்படுத்தப்படும் என்றும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. பணி நியமன முறைகேடு புகாரின் பேரில் மேற்குவங்க முன்னாள் அமைச்சர் திரு சுஜித் போஸை அமலாக்கத்துறை கைது செய்துள்ளது. கடந்த 2014 முதல் 2016ஆம் ஆண்டு வரையிலான காலகட்டத்தில் தெற்கு டம்டம் நகராட்சியில் மேற்கொள்ளப்பட்ட பணி நியமன முறைகேட்டில் அவருக்கு தொடர்பு இருந்ததாக புகார் எழுந்தது. இதனையடுத்து சுமார் 10 மணி நேரம் விசாரணை நடத்திய அமலாக்கத்துறை அதிகாரிகள் பண மோசடி புகாரில் திரு சுஜித் போஸை கைது செய்தனர். இன்று அவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளதாகவும், இது தொடர்பாக விசாரணை நடைபெற்று வருவதாகவும் அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது. மகாராஷ்டிர மாநிலத்தில் காவல்துறையினருக்கான புதிய குடியிருப்புகளை கட்ட 1768 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னவிஸ் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், சுமார் 5000க்கும் மேற்பட்ட காவலர்களுக்கு குடியிருப்புகள் கட்டப்படும் என்று கூறியுள்ளார். மக்களை பாதுகாக்கும் காவலர்களின் நலனுக்காக மாநில அரசு இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாகவும் திரு தேவேந்திர பட்னவிஸ் தெரிவித்துள்ளார்.
தமிழக சட்டப்பேரவைத் தலைவராக திரு ஜே சி டி பிரபாகரும், துணைத் தலைவராக திரு ரவிசங்கரும் போட்டியின்றி

0: தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். இதற்கான அறிவிப்பை சட்டப்பேரவையின் இடைக்கால அவைத்தலைவர் திரு கருப்பையா பேரவையில் இன்று வெளியிட்டார். அதனைத் தொடர்ந்து பேரவைத் தலைவர் மற்றும் துணைத் தலைவருக்கு முதலமைச்சர் திரு விஜய் மற்றும் பல்வேறு கட்சிகளின் உறுப்பினர்கள் வாழ்த்து தெரிவித்து அவையில் உரையாற்றினர். ஹிமாச்சல பிரதேசம், ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக்கின் ஒருசில பகுதிகளில் இன்று இடியுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. அசாம், மேகாலயா, மேற்குவங்கம் மற்றும் சிக்கிம் மாநிலங்களின் ஒருசில பகுதிகளிலும் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பஞ்சாப், ஹரியானா, சண்டிகர், பீகார், உத்தரகாண்ட் மாநிலங்களின் ஒருசில பகுதிகளில் 60 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. ஆசிய இளையோர் குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ராக்கி இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். டாஷ்கண்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 17 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் 46 கிலோ எடைப்பிரிவில் அரையிறுதி ஆட்டத்தில் அவர் சீனாவின் யெட்டிங் ஜாங்கை வென்றார். 48 கிலோ எடைப்பிரிவில் குஷி சந்தும் 57 கிலோ எடைப்பிரிவில் நவ்யாவும் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்கியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சர்வதேச செவிலியர்கள் தினத்தையொட்டி சிறந்த செவிலியர்களுக்கான விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று புதுதில்லியில் வழங்கினார். அசாமில் திரு ஹிமந்த பிஸ்வா சர்மா தலைமையிலான பிஜேபி அரசு இன்று மீண்டும் பதவியேற்றது. நாடு முழுவதும் கடந்த 3ஆம் தேதி நடைபெற்ற இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வு ரத்து செய்யப்படுவதாக தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. பணி நியமன முறைகேடு புகாரின் பேரில் மேற்கு வங்க முன்னாள் அமைச்சர் திரு சுஜித் போஸ் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டுள்ளார். ஆசிய இளையோர் குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் ராக்கி இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: திண்டுக்கல் ஜிடிஎன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி 2026-27 கல்வியாண்டிற்கான பொறியியல் வகுப்பிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது.
2: நோ கேபிடேஷன், கவுன்சிலிங் கோட் 5545, BE கம்ப்யூட்டர் சயின்ஸ், CSE ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் மிஷின் லேர்னிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், BTech இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ். கவுன்சிலிங் கோட் 5545.
1: பேருந்து வசதி உண்டு. ஜிடிஎன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி திண்டுக்கல். தொடர்புக்கு 7397-9331.
3: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. மருத்துவம், பல் மருத்துவம், இயற்கை மற்றும் யோகா மருத்துவம், பார்மசி, நர்சிங், பிசியோதெரபி, அலைட் ஹெல்த் சயின்ஸ், பொறியியல், கலை அறிவியல், MBA, MCA மேலாண்மையியல், BEd, MEd கல்லூரிகள் மற்றும் விவேகானந்தா மெட்ரிக் மேல்நிலை பள்ளிகள். இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலை வாய்ப்பு வசதி. ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது.
4: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. தொடர்புக்கு 9443734670 மற்றும் 9788544 17.
5: கோடை பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கும். நெஞ்சில் நிறைந்தவை
6: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
7: நேரம் இப்பொழுது நண்பகல் 12:51 ஆகுது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கோடை பண்பை 100.5 மகளிர் நேரம். என்று படித்ததில் பிடித்ததாக வளம் வந்துட்டுருக்கேங்க. சகோதரர்கள் ரொம்ப அருமையாக நிறைய புத்தகங்கள் படித்து சில கருத்துக்களை பயந்துக்கிட்டாங்க. இப்போ யார் கருத்தை பயந்துக்க போகிறாங்க? வணக்கம். வணக்கம். எந்த ஊருங்கம்மா? லட்சுமி. ஆ, சொல்லுங்கம்மா. நலமாக இருக்கும். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஆ, ஊரில் வெயில் எப்படி இருக்குது?
8: வாழ்க்கையின்
7: தேடல் பத்தி குறிப்பிட்டிருக்கிறாரா?
8: புரிஞ்சது. ராமன் வந்து இவரை வந்து அனுமனை பார்க்கும் போது இது வானரமா சுந்தரமாங்கிற அப்படிங்கிற ஒரு கேள்வி ராமன் மனசுல எழுது. அடுத்து

0: சாப்பிட்டு ஒன்று ஒரு ஆள் இதை பண்ணி அவங்க கடல் கடந்து வந்து கண்டே நிக்கிறேன்னு சொல்லி முடிச்சு அந்த தாமவான் அவங்களுக்கெல்லாம் நன்றி சொல்லிட்டு வரும்போது அனுப்பனை பார்க்கும் போது ஆரை தழுவி அவர் இதயத்தோட சுந்தரமா கலக்கிறாரு. அதாவது இந்த பகுதியில் ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா ராமன் இலையில வந்து சுந்தரமாய் விழுந்த அனுமன் இதய சுந்தரமாய் இலையில் விழுந்து
1: அதாவது சீதி பாக்குறப்ப வந்து அனுமன் என்ன கொடுப்பாரு, ராமன் என்ன கொடுத்து அனுப்புவார்,
0: கனையாளி கொடுப்பாங்க. ராமனுக்கு நம்பிக்கை பிறந்தது, அந்த சீதையோட அழகை ஆனந்த கண்ணீரா மாறியது, ராவணன் கதை கலங்கியது, அதெல்லாம் பார்த்தா மனைவி காட்டிய மாஸ்டர் வந்து வாசிக்க வாசிக்க அவ்வளவு சூப்பரா
1: அப்படியே மணக்கன் முன்னாடி அந்த ராமாயணமே வருது.
0: கடல் எல்லாம் நானும் கடல் போனேன்.
1: மிக்க மகிழ்ச்சி, நன்றாக வாசிச்சிருக்கீங்க, வாழ்த்துக்கள், நன்றிங்கம்மா.

0: அதாவது சீதை பாக்குறப்ப வந்து அனுமன் என்ன கொடுப்பாரு, ராமன் என்ன கொடுத்து அனுப்புவார்?
1: ராமனுக்கு நம்பிக்கை பிறந்தது, அந்த சீதையோட அழகை ஆனந்த கண்ணீரா மாறியது, ராவணன் கதை கலங்கியது, அதெல்லாம் பார்த்தா மனசு காட்டிய மாஸ்டர் வந்து வாசிக்க வாசிக்க அவ்வளவு சூப்பரா
0: அப்படியே மணக்கன் முன்னாடி அந்த ராமாயணமே வருது.
1: கடல் எல்லாம் நானும் கடல் போனேன்.
0: மிக்க மகிழ்ச்சி, நன்றாக வாசிச்சிருக்கீங்க, வாழ்த்துக்கள். நன்றிங்கம்மா.

0: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் எழுதி தங்களது எண்ண கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அன்பு நேயர்களே,
1: தாங்கள் எழுதி அனுப்பும் கடிதத்தில் மறவாமல் தங்களின் முகவரியோடு தங்களின் கைபேசி எண்ணையும் எழுதி அனுப்பி வையுங்கள்.
0: ஒவ்வொரு வாரமும் தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதம் எழுதும் நேயர்களில் சிறந்த கருத்துக்களை பதிவிடும் நேயர்களில் ஒருவரை முத்தான நேயராக தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5.
1: முத்தான நேயர் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பை தருகிறது உங்கள் கோடை பண்பலை 100.5.
0: தங்களின் முத்தான கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற நம் கோடை பண்பலை 100.5 அரங்கேறும் நிகழ்ச்சிகள் குறித்து தங்களின் கருத்துக்களையும் தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு முழு முகவரியோடு கைபேசி எண்ணையும் சேர்த்து எழுதி அனுப்பி வையுங்கள்.
1: வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கேற்க அழைக்கிறது கோடை பண்பலை 100.5.
2: இனிதே நிறைவு பெறுகிறது கோடை பண்பை 100.5 மகளிர் நேரம் என்று படித்ததில் பிடித்ததாக வளம் வந்தது. நிகழ்ச்சியில் பங்குபெற்ற அனைத்து சகோதரர்களுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும். இனி தொடரவிருப்பது 100.5 தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை. நிகழ்ச்சி தொடங்கும் முன் இசையோடு
3: இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி கொடைக்கானல் 100.5 மெகா கெட்ஸ் உடன்.

0: கவர்ந்த கோடை பண்பலை வானொலி 100.5.
1: கோடை பண்பலை 100.5 தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி. ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா அது தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசிதான். வழங்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
2: வீட்டுக்கு தேவையான எல்லா மளிகை ஜாமானும் வாங்கிட்டேன். எப்படி என் சாமர்த்தியம்?
3: நல்ல மளிகை ஜாமான் வாங்க தெரிஞ்ச உங்களுக்கு எப்படியா அரிசியை பார்த்து வாங்கணும்னு தெரியலையே.
2: நீ சொன்ன வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான் வாங்கிட்டு வந்திருக்கேன்.
3: வள்ளுவர் படம் போட்டிருக்கதெல்லாம் வள்ளுவர் பிராண்ட் அரிசி ஆகாது. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசியான்னு பார்த்து வாங்கணும். ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
0: வணக்கம் நேயர்களே. ஒரு திரைப்படத்தின் விளம்பரம் இப்படி இருந்தது. அழகான காட்சிகள், அழகான காதல் காட்சிகள் உண்டு, அசிங்கத்தை காண மாட்டீர்கள். சோக காட்சிகள் உண்டு, கண்ணீர் விட மாட்டீர்கள். திடீரென்று பேர் வரும், திடுக்கிட மாட்டீர்கள். சண்டை காட்சிகளும் உண்டு, அதிர்ச்சி அடைய மாட்டீர்கள். அழகான காதல் காட்சிகள் உண்டு, அசிங்கத்தை காண மாட்டீர்கள். சோக காட்சிகள் உண்டு, கண்ணீர் விட மாட்டீர்கள். திடீரென்று பேர் வரும், திடுக்கிட மாட்டீர்கள். சண்டை காட்சிகளும் உண்டு, அதிர்ச்சி அடைய மாட்டீர்கள். ஆம் நண்பர்களே, 1972 வெளியான படத்திற்கான விளம்பரம்தான் அது. ஜெய்சங்கர் கதாநாயகன். அந்த ஆண்டு மட்டும் 15 படங்களில் ஜெய்சங்கர் நடித்திருந்தார். வெளியான அனைத்து படங்களும் வெற்றியடைந்தது என்பது வரலாறு. அப்படத்திற்கு இசை TR பாப்பா. கண்ணதாசன் பாடல் வரிகளுக்கு சொந்தக்காரர். ஆம் நண்பர்களே, அவசர கல்யாணம் திரைப்படம்தான் அது.

அப்படத்தில் இடம்பெற்ற பாடலை தந்து தொடங்குகிறோம். கொடை பண்பலை 100.5 MHz நெஞ்சில் நிறைந்தவையை அபிராமம் பைரவகான் முகமது திரு மைலா செய்யதுராஜா சாகுல் ஹமீது சாகிரா பர்வின் தமீமாவின் விருப்பத்திற்காக பாடலை பாடியிருக்கின்றனர் TM சௌந்தரராஜன் மற்றும் P சுசீலா.

0: திண்டுக்கல் ஜிடிஎன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி 2026-27 கல்வியாண்டிற்கான பொறியியல் வகுப்பிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது.
1: நோ கேபிடேஷன், கவுன்சிலிங் கோட் 5545, பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ், சிஎஸ்சி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், பிடெக் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ். கவுன்சிலிங் கோட் 5545.
0: பேருந்து வசதி உண்டு. ஜிடிஎன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி திண்டுக்கல். தொடர்புக்கு 7397-9331.
2: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
3: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
4: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாகத்தை

0: வருகை வருடந்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
1: கான்டாக்ட் 7382812345 ஆர் விசிட் www.mahindra.org.
2: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ் இப்போதே தொடங்குங்கள். குறைந்த பட்ஜெட்டில் கோடைக்கால காட்டன் ஆடைகள் எங்கும் எவரும் தர முடியாத விலையில். பெண்களுக்காக ஸ்டைலிஷ் ஆன லினன் சாரீஸ், சாஃப்டான மல்மல் சாரீஸ் மற்றும் ரெடிமேட் கலெக்ஷன்ஸ், வட்டிகன் குர்த்திஸ், குவாட் செட்ஸ், பிளாசோ பேண்ட்ஸ், எல்லாம் சூப்பர் ஆஃபர்ஸோட. ஆண்களுக்கு கம்ஃபர்டபுள் சம்மர் வேர், குட்டீஸ்க்கு கியூட் கேஷுவல் ஃபிராக்ஸ், டி ஷர்ட்ஸ், பாபா சூட்ஸ், சம்மர் ஆஃபரோட அனைத்தும் ஒரே இடத்தில். இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
3: நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை, தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
4: நெஞ்ச மறவா பாடல்களை தரவா தரவா என கேட்டு கேட்டு தந்து கொண்டு இருக்கிறது கொடை பண்பலை 100.5 மெகா ஹெர்ட்ஸின் நெஞ்சில் நிறைந்தவை. இனி உலகம் சுற்றும் வாலிபன் படப்பாடல், தாராபுரம் குடித்தெரு நாகராஜன் யமுனாவின் விருப்பத்திற்காக. பாடலை பாடியிருக்கின்றனர் டி எம் சௌந்தரராஜன் மற்றும் பி சுசிலா.

0: கோடை பண்பலையில் இணைந்திருக்கிறோம். தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கிக் கொண்டிருக்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
1: அட என்றா பசுபதி, எதுக்குடா உட்கார்ந்து அரிசியவே பாத்துட்டு இருக்க?
2: அது ஒண்ணும் இல்லைங்கண்ணா, எந்த அரிசியில சமைக்கலாம்னு பாத்துக்கிட்டு இருக்கேன்.
1: அதுல என்ன சந்தேகம், நம்ம தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வாங்கி சமைச்சு போடுறா? ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
2: ஆகட்டுங்கண்ணா, இனிமேல் தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வாங்கி சமைச்சு போடலாம்.

குடை பண்பலை 100.5 MHz-இல் நாம் இணைந்திருக்கின்றோம். நெஞ்சில் நிறைந்தவை. நேரம் 1:15. இனி பட்டாக்கத்தி பைரவன் படப்பாடல். திருப்பூர் வெள்ளரவெளி தேவனாம்பாளையம் தரிப்பட்டறை சேகர் செல்வி இலக்கியா சதீஷின் விருப்பத்திற்காக பாடலை பாடியிருக்கின்றனர் SP பாலசுப்ரமணியம் மற்றும் S. ஜானகி.

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: நம்ம வீட்டுல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
3: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கின.
2: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
3: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
2: இது மிஸ்டர் கோல்ட் 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
3: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
2: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
4: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்.
5: ஹாய், ஹலோ எவ்ரிவன். நான் பிரீத்தி, நர்சிங் காலேஜ்ல தேர்ட் இயர்.
6: நான் செகண்ட் இயர். நான் ஃபர்ஸ்ட் இயர் பிஎஸ்சி நர்சிங் படிக்கிறேன்.
5: எங்களை போலவே 2026ல் நீங்க நர்சிங் படிக்க விரும்புறீங்களா?
6: டொனேஷன் இல்லாம அட்மிஷன் தர காலேஜ் மதுரை மாவட்டத்துக்கிட்ட இருக்கிற நம்ம பிரீத்தி நர்சிங் காலேஜ் தான்.
5: எங்க காலேஜ்ல மேனேஜ்மெண்ட் மூலியமாவும் சேரலாம், கவுன்சிலிங் மூலியமாவும் சேரலாம். எங்க காலேஜோட கவுன்சிலிங் 1010.
6: தரமான கல்வி மற்றும் உடனடி வேலை வாய்ப்பு எல்லாம் பிரீத்தி நர்சிங் காலேஜ்ல சிறப்பம்சம்.
7: சோ நீங்க பிரீத்தி காலேஜ் ஆஃப் நர்சிங்ல ஜாயின் பண்ணுங்க.
8: 45 வருட அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு, 500,000 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ் ஆர்பிஎஸ் இன்ஜினியரிங் காலேஜ், கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல். ஃபார் அட்மிஷன் கால் 9 6 0 1 4.
9: காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன். கல்வி, திறன், வேலை வாய்ப்பு என மூன்றின் சங்கமம்.
10: 39 ஆண்டு நம்பிக்கையும் நம்பகத்தன்மையும் கொண்ட கல்வி நிறுவனம் TNEA கவுன்சிலிங்கில் கடந்த 5 வருடங்களாக அதிக மாணவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட டாப் 5 பொசிஷன் பெற்ற கல்லூரி.
9: கிளப்ஸ், போரம் அண்ட் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் பெற்ற கல்லூரி. அனைத்து துறைகளிலும் முதலாம் ஆண்டு முதலே கார்பரேட் பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங், உலகத்தர MNC பிளேஸ்மெண்ட்ஸ்.
10: ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ், காரமடை, கோயம்புத்தூர். ஃபார் அட்மிஷன் கால் 9244500444.
11: ருசியான சாப்பாடுனா அது நம்ம தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசியில சமைச்சாதான் இருக்கும். காமன் நேரம் ஊற வச்சு 1:3 அளவுல தண்ணீர் ஊத்தி சமைச்சா நல்ல மென்மையான சுவையான சாப்பாடு ரெடி. அரிசின்னு சொன்னா ஊரே சொல்லும், அது தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசின்னு. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
12: கோடை பந்தலை 100.5. இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா, மகிந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், சிவா டெக்ஸ்டைல் மாட்டு தாவணி மதுரை, மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன்ட் சன்ஃபிளவர் ஆயில், காரமடை ஸ்ரீ சக்தி என்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர், GTN காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி திண்டுக்கல்லின் நல்வாழ்த்துகள்.

பகல் நேர இசை விருந்து நெஞ்சில் நிறைந்தவை தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கூடை பண்பலை 100.5. நிட்டியம் சௌந்தரராஜன் பி சுசீலா இணைந்து பாடிய பாசமலர் படப்பாடலை விரும்பி இருக்கின்றனர் ராமநாதபுரம், சக்கரக்கோட்டை, ராஜேந்திரன், சந்திரன், சதீஷ்குமார், வினோத்குமார், யோகேஸ்வரி.

0: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் எழுதி தங்களது எண்ண கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அன்பு நேயர்களே,
1: தாங்கள் எழுதி அனுப்பும் கடிதத்தில் மறவாமல் தங்களின் முகவரியோடு தங்களின் கைபேசி எண்ணையும் எழுதி அனுப்பி வையுங்கள்.
0: ஒவ்வொரு வாரமும் தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதம் எழுதும் நேயர்களில் சிறந்த கருத்துக்களை பதிவிடும் நேயர்களில் ஒருவரை முத்தான நேயராக தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5.
1: முத்தான நேயர் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பை தருகிறது உங்கள் கோடை பண்பலை 100.5.
0: தங்களின் முத்தான கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற நம் கோடை பண்பலை 100.5 அரங்கேறும் நிகழ்ச்சிகள் குறித்து தங்களின் கருத்துக்களையும் தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு முழு முகவரியோடு கைபேசி எண்ணையும் சேர்த்து எழுதி அனுப்பி வையுங்கள்.
1: வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கேற்க அழைக்கிறது கோடை பண்பலை 100.5.

0: இதுவரை நம் கோடை பண்பலையில் இணைந்திருந்தோம். தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி. ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா அது தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான். வழங்கிய நெஞ்சில் நிறைந்தவை.
1: வீட்டுக்கு தேவையான எல்லா மளிகை ஜாமானும் வாங்கிட்டேன். எப்படி என் சாமர்த்தியம்?
2: நல்ல மளிகை ஜாமான் வாங்க தெரிஞ்ச உங்களுக்கு எப்படியா அரிசிய பாத்து வாங்கணும்னு தெரியலையே.
1: நீ சொன்ன வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான் வாங்கிட்டு வந்திருக்கேன்.
2: வள்ளுவர் படம் போட்டிருக்கதெல்லாம் வள்ளுவர் பிராண்ட் அரிசி ஆகாது. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசியானு பாத்து வாங்கணும். ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

நேரம் 1:30 கோடை பண்பலை 100.5 மெகா ஹெர்ட்ஸில் நெஞ்சில் நிறைந்தவை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நீட்டியம் சௌந்தரராஜன் பாடிய எல்லோரும் இந்நாட்டு மன்னர் படப்பாடல், மேட்டூர் காமநாயக்கன் பாளையம், சுஜாதா மோகன், அதுல்யா, திருமாலினி, தன்யாஸ்ரீ, மரகதம் ஆறுச்சாமி பாடலை விரும்பியிருக்கின்றனர்.

0: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. மருத்துவம், பல் மருத்துவம், இயற்கை மற்றும் யோகா மருத்துவம், பார்மசி, நர்சிங், பிசியோதெரபி, அலைட் ஹெல்த் சயின்ஸ், பொறியியல், கலை அறிவியல், MBA, MCA மேலாண்மையியல், BEd, MEd கல்லூரிகள் மற்றும் விவேகானந்தா மெட்ரிக் மேல்நிலை பள்ளிகள். இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலை வாய்ப்பு வசதி. ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது.
4: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. தொடர்புக்கு 9443734670 மற்றும் 9788545417.

ரிக்ஷாக்காரன் படப்பாடலை அடுத்து வழங்க விருக்கிறது கோடை பண்பலை 100.5 மெகாஹெர்ட்ஸின் நெஞ்சில் நிறைந்தவை. தேனி அரசு மருத்துவக் கல்லூரி அன்னை இந்திரா நகர் இளஞ்செழியன், தமிழரசு துளசியம்மாள் வைஜெயந்தி மாலா பொன்வதனாவின் விருப்பத்திற்காக பாடலை பாடியிருக்கின்றனர் டி எம் சுந்தரராஜன் மற்றும் பி சுசீலா.

மழை தரும் முகில் என குழல், நல்ல இசை தரும் குழல் என குழல், உயிர் சிலை என உளவிடும் உடல், இணைத்தேன் அணைத்தேன் மலர் போல் பறித்தேன்.

டாக்டர் சிவா படப்பாடலை அடுத்து வழங்கவிருக்கிறது கோடை பண்பலை 100.5 MHz-ன் நெஞ்சில் நிறைந்தவை. தூத்துக்குடி முள்ளக்காடு பாபு சரஸ்வதி பாலமுருகன் பேச்சுமுத்து பாண்டித்துறையின் விருப்பத்திற்காக பாடலை பாடியிருக்கின்றனர் கே.ஜே. யேசுதாஸ் மற்றும் எஸ். ஜானகி.

நேரம் 1:46, கொடை பண்பலை 100.5 மெகா கிட்ஸில் இனி திரிசூலம் படப்பாடல். இளையான்குடி இக்பால், சித்தி கதீஜா, அப்துல் மஜீது, ரிஃபாயா, முகமது ஹசன் ஆகியோரின் விருப்பத்திற்காக பாடலை பாடியிருக்கிறார் டி எம் சௌந்தரராஜன்.

வாழ்க்கை வாழ்வதற்கே படப்பாடலை அடுத்து வழங்கவிருக்கிறது குடை பண்பலை 100.5 MHz. கரூர் தாந்தோன்றி மலை ஜீவாநகர் செல்வராஜ் பெரியநாயகி ஜோசிகாஸ்ரீ கிறிஸ் ஜெய்தேவ் ரமேஷ் காயத்ரியின் விருப்பத்திற்காக

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: நெஞ்சில் நிறைந்தவை கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 மெகா ஹெர்ட்ஸில் இருந்து. இனி செங்கமலத்தீவு படப்பாடல், மணப்பாறை சமயபுரம், ராஜேந்திரன், லலிதா, கீதா, பாரதி, முருகன், பொன்னம்பலத்தின் விருப்பத்திற்காக.

0: நிறைவுக்கு வருகிறது கொடைப்பண்பலை 100.5 மெகா ஹெர்ட்ஸில் நெஞ்சில் நிறைந்தவை. இனி ஆங்கில செய்தி அறிக்கை டெல்லியிலிருந்து அஞ்சலாக.
1: பேசும் இந்த மந்திரம் கோடி மலரில் இவள் குமுதம், சுவை கூடும் நகையில் இவள் அமுதம், கோடி மலரில் இவள் குமுதம், சுவை கூடும் நகையில் இவள் அமுதம்.
2: Good afternoon. This is Akashvani and I am Valsa Williams with the midday news. The headlines. NEET exam for admission to undergraduate medical education cancelled over paper leak allegations. CBI probe ordered. Himanta Biswa Sarma takes oath as Chief Minister of Assam for second consecutive term. CBI takes over probe into murder of West Bengal Chief Minister Shubhendu Adhikari's aide Chandranath Rath.

0: தான் ஒரு நோயாளியை கொண்டு வந்திருப்பதாகவும் அவருக்கு நடுக்கும் குளிர்காய்ச்சல் என்றும் சேந்தனமுதன் பிரதம ஆச்சாரியரிடம் கூறும்போது, அவர், ஐயோ, அவனை ஏன் இங்கே கூட்டி வந்தாய்? அது விஷஜுரமாயிற்றே, தொற்றும் வியாதியாயிற்றே என்று அவர் நடுங்க, சேந்தனமுதன், நோயாளிக்கு சிகிச்சை செய்வதை முதன்மையான தர்மமாகச் சொல்லியிருக்கிறது காஞ்சிக்கு அருகில் இருக்கக்கூடிய அசோக ஸ்தம்பத்தில், ஆனால் நீங்களோ இப்படி விரட்டி அடிக்கிறீர்களே என்று வினவினான். ஆச்சாரிய பிக்ஷு மற்றவர்களை பார்த்து, கொஞ்சம் பொறுங்கள், நான் போய் பார்த்துவிட்டு வந்து சொல்லுகிறேன் என்று கூறிவிட்டு, வா அப்பனே என்று அமுதனை அழைத்து கொண்டு சென்றார். விகாரத்தின் நடுமுற்றத்தில் கால்வாய்க்கு அருகில் ஒரு யுவனும் யுவதியும் இருப்பதை பார்த்து பிக்ஷு திடுக்கிட்டார். இது என்ன காரியம் செய்ய துணிந்தீர்கள்? இந்த விகாரத்துக்குள் ஸ்திரீகளே வரக்கூடாதே? பிக்ஷுணிகளுக்கு கூட வேறு தனிமிடம் அல்லவா கட்டியிருக்கிறது? அருகில் போய் அந்த இளைஞர் யார் என்பதை உற்று பார்த்ததும் பிக்ஷு திகைத்து போனார் என்று சொன்னால் போதாது. வியப்பினாலும் களிப்பினாலும் அவரால் சிறிது நேரம் பேச முடியவில்லை. சந்தேக நிவர்த்திக்காக, இளவரசர் அருள்மொழிவர்மர்தானா என்று சேந்தன் அமுதனை கேட்டார். இது இளவரசர் காதில் விழுந்தது.
1: இல்லை ஆச்சாரியரே, இல்லை, நான் இளவரசனும் இல்லை, ஒன்றுமில்லை. இந்த பெண்ணும் இந்த பிள்ளையுமாகச் சேர்ந்து என்னை பைத்தியமாக அடிக்க பார்க்கிறார்கள். நான் ஒரு ஓடக்காரன். சற்று முன் இந்த பெண்ணை பார்த்து, பெண்ணே, என்னை மனம் புரிந்து கொள்வாயா? இருவரும் படகில் ஏறி தூர தேசங்களுக்கு போகலாம் என்றேன். இவள் ஏதேதோ பிதற்றினாள். நான் உலகத்தை ஒரு குடை நிழலில் ஆள பிறந்தவனாம். ஏழை வலைஞர் குலப் பெண்ணாகிய என்னை மணந்து கொள்ள மாட்டாளாம். நான் சுகமாயிருந்தால் இவளுக்கு போதுமாம். வருங்காலத்தில் என்னுடைய மகத்தான வெற்றிகளை கேட்டு இவள் மகிழப் போகிறாளாம். எப்படி இருக்கிறது கதை? உண்மையில் எனக்கு சித்த பிரமையா இவளுக்கா?
0: சேந்தன் அமுதன் ஆச்சாரிய பிக்ஷுவின் காதோடு ஏதோ கூறினான். அதற்கு முன்னாலேயே இளவரசர் ஜுலவேகத்தினால் நினைவிழந்த நிலையில் பேசுகிறார் என்பதை பிக்ஷு உணர்ந்திருந்தார். குந்தவை தேவி தம்மிடம் இளவரசருக்கு அடைக்கலம் தரும்படி கேட்டிருந்ததும் அவருக்கு நினைவுக்கு வந்தது. மற்ற பிக்ஷுக்களை பார்த்து அவர், இந்த பிள்ளைக்கு விஷஜுரம்தான் வந்திருக்கிறது. இவனை வெளியில் அனுப்பினால் இன்னும் ஆயிரக்கணக்கானவர்களுக்கு வந்துவிடும். இலங்கையில் எத்தனையோ ஆயிரம் பேர் ஜுரத்தினால் இறந்து போனார்கள். ஆகையால் இந்த இளைஞனை என் அறைக்கு அழைத்து போய் நானே பணிவிடையும் செய்யப் போகிறேன். இடையில் ஜுரவேகத்தினால் இவன் ஏதாவது பிதற்றினால் அதை நீங்கள் பொருட்படுத்த வேண்டாம் என்றார். உடனே தலைமை பிக்ஷு இளவரசர் அருகிலே நெருங்கி ஒரு கையினால் அவரை அணைத்து தூக்கினார். சேந்தன் அமுதன் இன்னொரு பக்கத்தில் இளவரசரை பிடித்து கொண்டு உதவினான். எல்லோரும் படிகளில் ஏறிச் சென்றார்கள். இதோ இன்னும் சில வினாடி நேரத்தில் படிக்கட்டு முழுவதும் ஏறி விடுவார்கள். கதவை திறந்து கொண்டு உள்ளே பிரவேசிப்பார்கள். பிறகு கதவு சாத்தியாகிவிடும். சாத்தினால் சாத்தினதுதான். அப்புறம் அவரை பார்க்க முடியாது. பூங்குழலி எதிர்பார்த்தபடியே நடந்தது. மாடிப்படி ஏறியதும் கதவு திறந்தது. சேந்தன் அமுதனை மட்டும் வெளியில் நிறுத்தி தலைமை பிக்ஷு ஏதோ கூறினார். பிறகு திறந்த கதவு வழியாக எல்லோரும் பிரவேசித்தார்கள். கதவு படார் என்று சார்த்தி கொண்டது. அது பூங்குழலியின் இதயமாகிய கதவையே அடைப்பது போல இருந்தது. இனி இந்த பிறவியில் இளவரசரை பார்க்கலாம் என்ற நிச்சயமில்லை. அடுத்த ஜென்மத்திலாவது அத்தகைய பாக்கியம் தனக்கு கிடைக்குமா என்று எண்ணமிட்டு கொண்டு இளவரசர் மறைவதை பார்த்து கொண்டு நின்றாள் பூங்குழலி. வந்தியத்தேவன் குதிரையை தட்டிவிட்டான். பழையாறை குறியாக வைத்து கொண்டு போய்க் கொண்டிருந்தான். பழையாறையிலிருந்து வந்த பாதை ஒருவாறு ஞாபகம் இருந்தபடியால் யாரையும் வழிகூட கேளாமல் உத்தேசமாக திசை பார்த்து கொண்டு சென்றான். முதலில் கொஞ்ச தூரம் காட்டு வழி பாதை வழியே சென்றான். குதிரை இதனால் மிகவும் கஷ்டப்பட்டு போனதை அறிந்தான். வல்லவரையனுக்கும் களைப்பு அதிகமாகவே இருந்தது. அவன் சிறிது நேரமாவது அயர்ந்து தூங்கி பல தினங்கள் ஆகிவிட்டன. அவ்வப்போது கண்ணை மூடிக்கொண்டு ஆடி விழுந்ததைத் தவிர நிம்மதியாக ஓரிடத்தில் படுத்து தூங்கினோம் என்பது கிடையாது. பழையாறைக்கு போய் இளவரசியிடம் செய்தியை சொல்லிவிட்டால் அப்புறம் அவனுடைய பொறுப்பு தீர்ந்தது. நிம்மதியாக தூங்கலாம், வெகு நேரம் தூங்கலாம். ஏன், சென்று போன தினங்களுக்கும் சேர்த்து நாள் கணக்கில் தூங்க வேண்டும் என்று திட்டமிட்டான். இளவரசி குந்தவையிடம், தாங்கள் கூறிய பணியை நிறைவேற்றிவிட்டேன் என்று சொல்லும்போது தனக்கு ஏற்படக்கூடிய மகிழ்ச்சி

0: அவன் எண்ணி பார்த்தான். தேவியின் முகம் அதை கேட்டு எவ்வண்ணம் மலர்ந்து பொலியும் என்பதையும் நினைத்தான். அந்த நினைவு அவனுக்கு ரோமாஞ்சனம் உண்டு பண்ணியது. இன்னொரு விஷயமும் அவனுக்கு நினைவு வந்தது. காஞ்சியிலிருந்து புறப்பட்டதிலிருந்து எத்தனை பொய்யும் புனை சுருட்டும் அவன் சொல்லியிருக்கிறான். அவசியம் நேரிட்டதனால்தான் கூறினான். ஆயினும் அதையெல்லாம் நினைக்கும் போது அவனுக்கு உள்ளமும் உடலும் குன்றிப்போயின. இளவரசர் அருள்மொழிவர்மரோடு சில காலம் பழகியதால் அவனுடைய மனப்போக்கே மாறிப்போயிருந்தது. ராஜரீக காரியங்களில் ஈடுபடுகிறவர்களுக்கு சாணக்கிய தந்திரங்கள் தெரிந்திருக்க வேண்டும் என்று அவன் கருதியிருந்தான். அத்தகைய ராஜரீக தந்திரங்களின் மூலமாக அவனுடைய முன்னோர்கள் இழந்துவிட்ட ராஜ்யத்தை திரும்பப் பெறலாம் என்ற ஆசையும் அவனுக்கு இருந்தது. அந்த எண்ணமெல்லாம் இப்போது மாறிவிட்டது. இளவரசர் அருள்மொழிவர்மரின் நேர்மையையும் சத்திய தீரத்தையும் பார்த்த பிறகு அவனுக்கு பொய் புனை சுருட்டுகளில் வெறுப்பே உண்டாகிவிட்டது. அவரை காப்பாற்றுவதாக எண்ணிக்கொண்டு மந்திரவாதியின் காது கேட்க நேற்றிரவு அவன் கூறிய பொய்யையும் எண்ணிக்கொண்டான். அதனால் ஏதாவது விபரீதம் நேராமல் இருக்க வேண்டுமே என்று நினைத்தபோது அவன் நெஞ்சு துணுக்கமுற்றது. அதை வேறு யாராவது கேட்டிருந்தால், ஒருவேளை குந்தவை தேவியிடமே யாரேனும் சொல்லி வைத்தால், இளைய பிராட்டி நம்பிவிட மாட்டாள். ஆயினும் எவ்வளவு பெரிய ஆபத்து! இனி இவ்வாறெல்லாம் இல்லாததை புனைந்து கூறுவதையே விட்டுவிட வேண்டும். உண்மையை சொல்ல வேண்டும். அதனால் கஷ்டம் வந்தால் சமாளிக்க வேண்டும். அந்த வீர வைஷ்ணவரை போன்றவர்களும் ரவிதாசனை போன்றவர்களும் ஒற்றர் வேலை செய்யட்டும். நமக்கு என்னத்திற்கு அந்த தொல்லை? வாளின் துணை கொண்டு நமக்கு கிடைக்கும் வெற்றி கிடைக்கட்டும், அதுவே போதும். அதனால் உயிரை இழந்தாலும் சரிதான். தந்திர மந்திரங்களையெல்லாம் இனி விட்டுவிட வேண்டியதுதான். இவ்வாறு எண்ணமிட்டு கொண்டே சென்றதில் குதிரையின் வேகம் தடைப்பட்டதை அவன் சிறிது நேரம் கவனிக்கவில்லை. ஏன், குதிரை மீதிலிருந்து சிந்தனை செய்து கொண்டே போனதில் கொஞ்சம் கண்ணயர்ந்தும் விட்டான். குதிரை ஓரிடத்தில் தடுமாறி குனிந்தபோது அவன் திடுக்கிட்டு விழித்து கொண்டான். குதிரை தனது முன்னங்கால் ஒன்றை தரையில் ஊன்றி வைக்க முடியாமல் தத்தளித்தது தெரிந்தது. உடனே கீழே இறங்கினான். குதிரையை தட்டி கொடுத்துவிட்டு ஊனமடைந்த தாக தோன்றிய முன்னங்காலை எடுத்து பார்த்தான். அதன் அடிப்புறத்தில் ஒரு சிறிய கூரிய கல் பொத்து கொண்டிருந்தது. அதை லாவகமாக எடுத்து எறிந்தான். நல்ல வேளை, பெரிய காயம் ஒன்றும் படவில்லை. மறுபடியும் குதிரையை தட்டி கொடுத்து உற்சாகப்படுத்திவிட்டு அதன் முதுகின் மீறி ஏறிக்கொண்டான். கப்பலில் அரபு நாட்டார் பேசிக்கொண்டது நினைவு வந்தது.
1: தமிழ்நாட்டுக்காரர்கள் கொடூரமானவர்கள், அறிவும் இல்லாதவர்கள். குதிரைகளின் குழம்புகளுக்கு கவசம் அடிக்காமல் வெறுங்காலினால் ஓடச் செய்கிறார்கள். அப்படி ஓடும் குதிரைகள் எத்தனை நாள் உயிரோடு இருக்கும்? இதை நினைத்து கொண்டே வந்தியத்தேவன் குதிரையை ஓட்டினான்.
0: வீரர்கள் போர்க்களத்துக்கு போகும்போது மார்பிலே கவசம் தரிப்பார்கள். குதிரை குழம்புக்கு இரும்பு கவசம் போடுவது அதிசயமான காரியம்தான். ஆயினும் அம்மாதிரி வேறு தேசங்களில் செய்வதுண்டு என்று முன்னமேயே கேள்விப்பட்டிருந்தார். முதன் முதலாக எதிர்ப்படும் கொல்லுப்பட்டறையில் இதை பற்றி கேட்க வேண்டியதுதான். முடியுமானால் இந்த குதிரையின் குழம்புக்கே கவசம் அடித்து பார்க்கலாம். இல்லாவிடில் இது பழையாறை வரை போய் சேருவதே கடினம். நடுவில் இது விழுந்து விட்டால் வேறு குதிரை சம்பாதிக்க வேண்டும். எப்படி சம்பாதிப்பது? யாரிடமாவது திருடத்தான் வேண்டும். சிசி, அந்த நினைவே வந்தியத்தேவனுக்கு வெட்கத்தை உண்டாக்கியது. காட்டுப்பாதையிலிருந்து உத்தேசமாக குதிரையை திசை மாற்றிவிட்டு கொண்டு போய் வந்தியத்தேவன் ராஜபாட்டையை அடைந்தான். வந்தது வரட்டும், இனிமேல் ராஜபாட்டை வழியாகத்தான் போக வேண்டும். தன்னை தெரிந்தவர்கள் யாரும் இந்த பக்கத்தில் இருக்க முடியாது. பழுவேட்டரையர்கள் பரிவாரங்கள் பின்னாலேதான் வரும். மந்திரவாதியும் அப்படித்தான். ஆகையால் அபாயம் ஒன்றுமில்லை. மேலும் ராஜபாட்டையோடு போனால் கொல்லுப்பட்டறை எங்கேயாவது இருக்கும். அதிலே குதிரை குழம்புக்கு இரும்பு கவசம் போட முடியுமா என்று பார்க்கலாம். வந்தியத்தேவன் எதிர்பார்த்தது வீண் போகவில்லை. சிறிது தூரம் சென்றதும் ஒரு கிராமம் தென்பட்டது. கிராமத்தில் ஏதோ ஒருவித கிளர்ச்சி ஏற்பட்டிருந்ததாக தோன்றியது. ஒரு பக்கத்தில் வீதிகளிலும் வீடுகளிலும் தோரணங்கள் கட்டி அலங்கரித்திருந்தார்கள். ஒருவேளை பெரிய பழுவேட்டரையர் இந்த பக்கமாக வரப்போகிறார் என்று அறிந்து இப்படி ஊரை அலங்காரம் செய்திருக்கலாம். பழுவேட்டரையரும் அவர் பரிவாரங்களும் வருவதற்குள் தான் வெகு தூரம் போய்விடலாம் என்பது நிச்சயம்.
2: பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.

0: நேர்களே, அனுராதபுரத்துக்கு பக்கத்துல அத்தனை பேருக்கு எதிரில் தான் கொண்டு வந்த செய்தியை சொல்ல கூசிய பூங்குழலி எதுவும் பேசாம ஓட்டம் பிடிச்ச நிகழ்ச்சியை கொஞ்சம் நினைவு கூறுவோம். அமைதிப்படுத்தி அவளை அழைச்சிக்கிட்டு வர அனுமதி வாங்கின வந்தியத்தேவன் தனிமையில அவளை சந்திச்சான். எனக்கு ஆண் பிள்ளைகளை கண்டாலே பிடிக்கல. இளவரசரை கூடவா? ஆமா, அவரை தான் முக்கியமா பிடிக்கல. அப்படி அவர் என்ன குத்தம் செய்துட்டாரு? என்னை அவருக்கு ஞாபகமே இல்லை, என்னை முகமெடுத்து கூட பார்க்கலை. பக்குவப்படாததால விளையாட்டுத்தனமாகவும் அநாகரிகமாகவும் நடந்து கொள்ளும் அவளுடைய சுபாவத்தை புரிஞ்சுக்கிட்ட வல்லவரையன் ரொம்ப பொறுமையா நிலைமையை விளக்கினான். இளவரசருக்கு இப்போ ரொம்ப கஷ்ட காலம். இதனால யாரும் தன்னோட சிநேகிதமா இருப்பதை விரும்பல. நமக்கு வரும் கஷ்டம் தன்னோட போகட்டும்னு நினைக்கிறார். இதை கேட்ட பிறகும் தயங்கினா அந்த பெண். வேற வழி இல்லாம திரும்பி போக எத்தனித்த வந்தியத்தேவன் தற்செயலா அவளுடைய கத்தியை விட்டறிஞ்சான். அப்போதான் புதர் மறைவில யாரோ பதுங்கி இருந்தது தெரிய வந்தது. அப்புறம் நடந்ததெல்லாம் நினைவு இருக்கும். இப்ப அவளே கோடிக்கரையில தன் அத்தான் சேந்தனமுதனிடம், இளவரசருக்கு அபாயம் அதிகமா இருப்பது உண்மைதான். அவருக்கு ஏற்பட்டிருக்கிற கண்டங்கள் இப்படி அப்படி இல்லை, பகைவரின் சூழ்ச்சிகளோட குளிர்காய்ச்சல் வேற வந்துட்டுதுன்னு சொல்றான். நல்லது, இளவரசரை பத்திரமா சூடாமணி விகாரத்துல கொண்டு போய் சேர்த்தாச்சு. ஆனா அந்த பிரிவை தாங்க முடியுமா? முடியும். அடுத்தடுத்து பொறுப்புகளை ஏத்துக்கணும். முற்சார்பு, வெறுப்பு, காழ்ப்பு காரணமா ஒருவித நழுவல் மனநிலையோடு பேசுறது, செயற்படுறது, இதையெல்லாம் தவிர்க்கணும். முடியுமா பூங்குழலியால? பார்ப்போம். சரி, இளவரசரோட பழகி இருக்கிற வந்தியத்தேவனின் மனமாற்றம் எந்த அளவுக்கு துணை புரியும்? இதையும் கவனிக்கணும். ஏதாவது கட்டையை பிடிச்சுக்கிட்டு இளவரசர் கரையோரமா ஒதுங்குவார் இந்த நம்பிக்கையில தனாதிகாரி தன் பரிவாரங்களோட வடக்கு நோக்கி போவார். நம்பிக்கிழந்து திருவாரூர் வழியே நேர் மேற்க இருக்கிற தஞ்சைக்கு ராஜபாட்டையில திரும்பிடுவார். வல்லவரையனோ காட்டுப்பாதையில போய் ராஜபாட்டையை பிடிச்சிட்டான். வடமேற்கா திரும்பிட்டா தஞ்சாவூரை தவிர்த்து பழையாறை போய் சேர்ந்துடலாம். வழியில தென்படுற கொல்லுப்பற்றையில குதிரை குழம்புக்கு இரும்பு கவசம் போட்ட பிறகு பயணத்தை தொடரலாம். குதிரைக்கு லாடம் போடணும், தனக்கும் ஓய்வு தேவைப்படுது.
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.

0: வணக்கம் நேர்களே. பண்பலையின் விருந்தினராக நிலையத்திற்கு வந்திருக்கும் நாகப்பட்டினம் மாவட்டம் தொழுதூரை சேர்ந்த ஆரோக்கியசாமி அவர்களை வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்கு கோடை பண்பலை இனிதே வரவேற்கிறது. வணக்கம் ஐயா.
1: ஐயா வணக்கம்.
0: நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன். நீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களா?
0: எல்லா நிலையத்தில் இருக்க எல்லாரும் நலம். செப்புக செந்தமிழ் நிகழ்ச்சியில் வெற்றி வாகை சூடி வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்கு கோடை பண்பலை உங்களுக்கு இனிதே வரவேற்கிறது. இன்னொன்று, செப்புக செந்தமிழ் நிகழ்ச்சியில் வாகை சூடினதுக்கு கோடை பண்பலையின் சார்பாக வாழ்த்துக்கள் ஐயா.
1: நன்றிங்க ஐயா. என்னுடைய வாழ்த்துக்களையும் நான் தெரிவிச்சுக்கிறேங்க. மதிப்புக்குரிய நிலைய இயக்குனர், நிகழ்ச்சி பொறுப்பாளர்கள், எங்களோட அன்பாக பேசுகிற அன்பு அறிவிப்பாளர்கள், எங்களுக்கு உடனே பாட்டு எடுத்து கொடுக்குறவங்க, மற்ற எல்லாருக்குமே நாங்கள் வந்து எங்களுடைய வாழ்த்துக்களை குடும்பத்தோடு தெரிவிச்சுக்கிறோங்க ஐயா.
0: ஐயா, உங்களை பற்றி ஒரு சின்ன அறிமுகம் சொல்லுங்க ஐயா.
1: நாகப்பட்டினம் மாவட்டம் தொழுதூர் ஆரோக்கியசாமிங்க. கேட்டுக்கிட்டு இருக்கிற கோடான கோடி நேயர்களுக்கும் நான் சொல்கிறேங்க, நான் வந்தால் உங்கள் தொழுதூர் ஆரோக்கியசாமி.
0: ரொம்ப அருமையாக சொன்னீங்க. உங்கள் கோடை பண்பலை உங்கள் வாழ்க்கையில்

0: எப்போது அறிமுகமானது?
1: 2000 அறிமுகமானுச்சுங்க ஐயா.
0: சோதனை ஒளிபரப்புலையே நீங்கள் கோடை பண்பலையோடு?
1: ஆமாம், அதுக்கு முன்னாடி நான் சோகமாக தான் இருந்தேங்க. இந்த சோதனை ஒளிபரப்பு வந்து என் வாழ்க்கையை வெளிச்சமாக போட்டு காமிச்சிச்சுங்க.
0: என்ன அது சோதனை ஒளிபரப்புலேருந்து எத்தனை 20-25 ஆண்டுகளாக
1: கேட்டுட்டு தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருக்குங்க ஐயா.
0: ஆமாம்,
1: எல்லா நிகழ்ச்சிகளும் தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருக்குங்க.
0: இப்போ பிடித்த நிகழ்ச்சிகள்லாம் என்னென்ன சொல்லுவீங்க?
1: காலையில் வந்து குழந்தைகளுக்கு உண்டான நிகழ்ச்சி
0: பூந்தளிர்.
1: ஆமாங்க, எட்வர்ட் ஐயா கொடுப்பாங்க. அவங்க அந்த குழந்தைங்கள்ட்ட பேசும்போதே எங்களுக்கு வந்து ஒரு உற்சாகம் வந்துடும். அடுத்தது 8 மணிக்கு நேயர்கள், எந்தெந்த மாவட்டத்து நேயர்களுக்கு வேணுமோ அதை கொடுக்குறாங்க. அடுத்தது மறக்க முடியாத 9 மணிக்கு வானவில்லுங்க. அடுத்தது 10 மணி நிகழ்ச்சிங்க. 11 மணிக்கு பாட்டு பட்டாளம். 12 மணி, 1 மணிக்கு பழைய பாடல்கள். 2 மணிக்கு நாக் அவுட் டமாக்கான்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் கொடுக்குறீங்க. 3 மணிக்கு உயிரெழுத்து. 4 மணிக்கு கலக்கல் வண்ணமலர். 5 மணிக்கு சித்திரை செவ்வானம். இப்படியே எல்லா நிகழ்ச்சிகளையும் கேட்டுட்ருக்குங்க ஐயா.
0: அதாவது சோதனை ஒளிபரப்பில் இருந்து இன்னமும் வந்து குறையாமல் நிகழ்ச்சிகளை கேட்டு வர்றீங்க, எங்களுக்கு ரொம்ப பொறுப்பாக இருக்குது ஐயா. உங்கள் விருப்ப பாடல் கேளுங்க எல்லோருக்காகவும்.
1: என்னோடய அம்மா அப்பானா எனக்கு உயிருங்க, அதனால் அகத்தியார் படத்திலேருந்து தாயில் சிறந்த கோயிலும் இல்லை அந்த பாட்டு கொடுங்க.

0: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் புச்சன் புதிய அறிமுகம், அனில் பாஸ்தா,
2: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
3: திண்டுக்கல் ஜிடிஎன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி 2026-27 கல்வியாண்டிற்கான பொறியியல் வகுப்பிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது.
4: நோ கேபிடேஷன். கவுன்சிலிங் கோட் 5545. பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ், சிஎஸ்சி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், பிடெக் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ். கவுன்சிலிங் கோட் 5545.
3: பேருந்து வசதி உண்டு. ஜிடிஎன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி திண்டுக்கல். தொடர்புக்கு 7397-933-313.
5: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள்.

0: நிர்வாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மஹிந்திரா கல்வி நிறுவனங்கள்.
1: கான்டாக்ட் 7382812345 ஆர் விசிட் www.mahindra.org.
2: நாகப்பட்டினம் மாவட்டம் தொழுதூரை சேர்ந்த ஆரோக்கியசாமி அவர்கள் பங்கேற்று சிறப்பித்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி வென்றார் வந்தார். ஐயா, பிடித்தல் நிகழ்ச்சி என்னென்னா, காலையில் ஒளிபரப்பு துவங்கியதுலேருந்து ஒளிபரப்பு முடியும் வரைக்கும் எல்லா நிகழ்ச்சி நிரலையே சொல்லிட்டீங்க. செப்புக செந்தமிழ் நிகழ்ச்சியில் வாகை சூடி வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்கு பங்கேற்க அழைப்பு வந்திருக்கு. இப்போ செப்புக செந்தமிழ் நிகழ்ச்சியில் எப்படியா வாகை சூடுனீங்க?
3: இதுவரையும் ஒரு 20 முறை நான் வந்து வாகை சூடியிருப்பேங்க.
2: 20 முறை?
3: ஆமாங்க ஐயா. அது 500 ரூபாய்க்கு உண்டான வவுச்சர், அப்புறம் வந்து கேக்கு கொடுத்தாங்க. இதெல்லாம் நிறைய வாங்கி வீடுகளெல்லாம் நாங்கள் நிம்மதியாக சாப்பிட்டோம் அந்த கேக்கெல்லாம். இப்போ வந்து இருந்ததுக்கு நேரடியாக கூப்பிட்டுருக்குறீங்க.
2: அப்போ வந்து இந்த மாதிரி ஒரு ஆண்டுக்கு ஒரு முறை இதெல்லாம் கண்டிஷன் கொஞ்சம் கம்மியாக இருந்திருக்கும்.
3: ஆமாங்க ஐயா.
2: ஆமாம்,
3: இது கிடைச்சது எங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்புங்க. இந்த 26 வருஷமாக அந்த கோடை எஃப்எம்ல இருந்ததுக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்குறீங்க.
2: இப்போ செப்பக செந்தமிழ் நிகழ்ச்சி தொடங்கினதுலேருந்து தொடங்கின காலத்துலேருந்து நீங்கள்
3: கேட்டுக்கிட்டு இருக்கீங்க ஐயா.
2: இப்போ தமிழ் மேலே எப்படி பற்று வந்துச்சு? அந்த நிகழ்ச்சியில் எப்படி பங்கேற்கணும்னு எப்படி ஆர்வம் வந்துச்சு?
3: எனக்கு சின்ன வயசுலேருந்தே தமிழ் மீது ரொம்ப ஆர்வங்க. படிக்கிற காலத்துலேருந்தே கட்டுரை வந்து நானாகவே எழுதுவேங்க தமிழ் மீது. அப்புறம் நம்ம இந்த ஒளிபரப்பு தொடங்கியதுலேருந்து இன்னும் அதிகமாகிடுச்சு.
2: அவங்க எப்படி எப்படி பேசுகிறாங்க எல்லாத்தையும் பார்த்து இணைப்பை பிடிச்சிருவீங்க?
3: பிடிச்சிருவேங்க ஐயா. பிடிச்சி அவங்க எப்படி பேசுகிறாங்க, என்ன சொல்கிறாங்க, எப்படி பேசினா வாகை சூடலாம், அதெல்லாம் கற்றுக்கிட்டேங்க. அப்புறம் எங்களுக்கு கிடைச்ச இந்த அறிவிப்பாளர்கள், அது என்ன சொல்கிறதுங்க, மாமாவா, பங்காளியா, சகோதரர்களா, சகோதரிகளா, காத்தாயின்னு சொல்லிட்டு அப்படி பண்ணுறாங்க. இதெல்லாம் வந்து ஒரு சந்தோஷம் எங்களுக்கு.
2: முதல் முறை எந்த வருடம் வாகை சூடுனீங்கய்யா?
3: 2011 வாகை சூடினாங்கய்யா.
2: 2011?
3: ஆமாங்க.
2: அதுலேருந்து தொடர்ச்சியாக வந்து வருடம் வாகை சூடு
3: வாய் சூடிட்டு தான் இருக்குங்க
2: ஐயா. உங்கள் அடுத்த விருப்பப்பாடல் கேளுங்கய்யா எல்லோருக்காகவும்.
3: இப்போ நம்மளுக்கு வந்து காய்கறி, அரிசி, பருப்பு, முட்டை, மீன், இப்போ நம்ம உயிர் வாழ்கிறதுக்கு என்னென்ன வந்து வேலை செஞ்சு கொடுக்குறாங்களோ அந்த விவசாயிகளுக்காக, விவசாயி படத்திலிருந்து கடவுள் என்னும் முதலாளி அந்த பாடுங்கய்யா.

0: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
1: பண்பலையின் விருந்தினராக நாகப்பட்டினம் மாவட்டம் தொழுதூரை சேர்ந்த ஆரோக்கியசாமி அவர்கள் பங்கேற்று சிறப்பித்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி வென்றார் வந்தார். ஐயா, ஒரு நீண்ட கால நேயர், சோதனை ஒளிபரப்புலேருந்து கேட்டுக்கிட்டு வர்றீங்க, அதுவும் செப்புக சந்தமில்ல 20 முறைக்கு மேலே வாகை சூடியிருக்கீங்க. இப்போ நேரலை நிகழ்ச்சியில் இனிப்பு மூலமாக பங்கேற்ற அனுபவத்தை சொல்லுங்க.
2: அது லைன் பிடிக்கிறது வந்து ரொம்ப சிரமங்க ஐயா. அதை இருந்தாலும் விடாமல் அந்த ஆர்வம் வேணுங்க. நம்ம வந்து பேசி ஆகணுங்க, இந்த ஆர்வம் வந்து உள்ளுக்குள்ளே மனசு சொல்லணும், அப்போ தான் நம்ம வந்து பிடிக்க முடியுங்க. சும்மா ஒரு டைம் ரெண்டு டைம் வந்து அதை போட்டு பார்த்துட்டு எனக்கு ஒன்றும் ஒத்து வரல அப்படின்னு சொல்லிட்டு போனாலாம் ஒன்றும் ஆகாதுங்க. அதுக்குன்னு ஒரு மணி நேரம்னா ஒரு மணி நேரம் நேரம் ஒதுக்கி உட்காந்து அதை ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணுங்க, அப்போ தான் கிடைக்குங்க ஐயா, நம்ம பேச முடியுங்க. வெற்றிக்கணி சீக்கிரம் கிடைக்காது இல்லைங்க.
1: ரொம்ப அருமையாக சொல்கிறீங்க. இப்போ உங்கள் அன்றாட வாழ்க்கையில் வந்து கோடை பண்பலை எப்படி பயணிக்குது? காலையில் 8 மணிலேருந்து ஆரம்பிக்குது.
2: சில நேரம் நான் வந்து 12 மணி நேரம் 6 மணி நேரம் தனிமையில் இருக்கிற வேண்டிய சூழ்நிலையெல்லாம் வருங்க. அது வந்து எனக்கு ஒரு தோழனா, ஒரு தோழியா, ஒரு நண்பனா. இப்போ அம்மா வந்து ஒரு 18 வயசுல தான் வளர்த்துனாங்க, சோறு கொடுத்து. ஆனால் இவங்க இந்த தாய் 25 வருஷமாக என்னை அறிவு கொடுத்து வளர்த்துட்ருக்காங்க.
1: ரொம்ப ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கீங்க. இப்போ உங்களுக்கு இந்த சலிக்காதா சில நேரங்களில்? என்ன நமக்கு இதவே கேட்டுக்கிட்டு இருக்குன்ற,
2: காதலிக்கும் போது சலிப்பு வராது இல்லைங்க ஐயா.
1: இது வந்து ஒரு தீராத காதல்.
2: கோடை பண்பலையை நான் ஐ லவ் யூ கோடை பண்பலை, அதனால வந்து எனக்கு தீராதுக்கு.
1: இதுக்கு முன்னாடி கொடைக்கானல் வந்திருக்கீங்களா ஐயா?
2: ஒரு 5 தடவை வந்திருக்குங்க ஐயா.
1: 5 தடவை வந்திருப்பீங்க.
2: ஆமாங்க ஐயா, நிலையத்தை வந்து
1: பார்க்கறது கூட நிலையந்தே முதல்.
2: உங்களை எல்லாம் பார்க்கணுங்க, நிலையத்தில் எப்படி இருக்குது இல்லை தான் பார்க்கணுங்க, இதுக்காக தான் ஏன் வந்தேன்.
1: ரொம்ப அருமையாக சொன்னீங்க ஐயா, நிகழ்ச்சியாகவும் இருக்கிறது. உங்கள் அடுத்த விருப்பப்பாடலுக்கு சொல்லுங்க ஐயா.
2: இப்போ நம்ம வந்து மானங்காக்கிறதுக்கு உண்டான அந்த வேட்டி துண்டு, அந்த நூலில் என்னென்ன செய்கிறதுக்கு எத்தனை மறைமுகமாகவோ நேரடியாகவோ எத்தனை பேர் உழைக்கிறாங்களோ அத்தனை பேருக்காக பொற்காலம் படத்துலேருந்து அந்த பாட்டை கொடுங்க.
1: ரொம்ப அருமையாக சொன்னீங்க.

0: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன், கல்வி, திறன், வேலை வாய்ப்பு என மூன்றின் சங்கமம்.
3: 39 ஆண்டு நம்பிக்கையும் நம்பகத்தன்மையும் கொண்ட கல்வி நிறுவனம் TNEA கவுன்சிலிங்கில் கடந்த 5 வருடங்களாக அதிக மாணவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட டாப் 5 பொசிஷன் பெற்ற கல்லூரி.
2: கிளப்ஸ், போரம் அண்ட் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் பெற்ற கல்லூரி. அனைத்து துறைகளிலும் முதலாம் ஆண்டு முதலே கார்பரேட் பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங், உலகத்தர MNC பிளேஸ்மெண்ட்ஸ்.
3: ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ், காரமடை, கோயம்புத்தூர். ஃபார் அட்மிஷன் கால் 9244500444.
4: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. மருத்துவம், பல் மருத்துவம், இயற்கை மற்றும் யோகா மருத்துவம், பார்மசி, நர்சிங், பிசியோதெரபி, அலைட் ஹெல்த் சயின்ஸ், பொறியியல், கலை அறிவியல், MBA, MCA மேலாண்மையியல், BEd, MEd கல்லூரிகள் மற்றும் விவேகானந்தா மெட்ரிக் மேல்நிலை பள்ளிகள். இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலை வாய்ப்பு வசதி. ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது.
5: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. தொடர்புக்கு 9443734670 மற்றும் 9788544 17.
6: கோடை பந்தலை 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ணத்தூரிகை.
7: 75 பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
6: இணைந்து வழங்குவோர்

0: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
1: இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
0: 4:30 கேட்கலாம் போமேக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிரையர்களின் வண்ணத்தூரிகை.
2: போமேக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. போமேக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
3: கோடை பண்பலையின் விருந்தினராக நாகப்பட்டினம் மாவட்டம் தொழுதூரை சேர்ந்த ஆரோக்கியசாமி அவர்கள் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி வேண்டரார் வந்தார். ஐயா, நீங்கள் நீண்ட கால நேயர். கோடை பண்பலையை 26 வருடமாக கேட்டுட்ருக்கீங்க சோதனை ஒளிபரப்பில் இருந்து. கோடை பண்பலையால் பெற்ற பயன்னா என்ன சொல்லுங்கய்யா?
4: நிறைய சொல்லலாங்க ஐயா. அதாவது என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் கூட சில ஒரு நல்லது நடந்திருக்குது கோடை பண்பலையினால். இப்போது நான் இப்போ சாப்பாடு கொண்டு போகிற அந்த டிஃபன் பாக்ஸிலிருந்து அது தண்ணி கொண்டு போகிற அந்த இது முத கொண்டு எனக்கு கோடை பண்பலையெல்லாம் கிடைச்சதுங்க. ஆக 24 மணி நேரமும் என்னோட தான் இருக்குதுங்க கோடை எஃப்எம்.
3: அதாவது ஒவ்வொரு பாடல் கேட்கும்போது அந்த உயிரெழுத்தில் பொழிப்புறையோடு கேட்குறது மாட்டுக்கு நீங்கள் வந்து அதாவது நேயர்கள் வந்து அறிவிப்பாளருக்கு எந்த விதத்துலையும் சளைத்தவர்கள் இல்லை மாட்டுக்கு. ஒரு பாடல் விருப்ப பாடல்னா அதுக்கு நீங்களே ஒழிப்பு அது அதுக்கு காரணம் என்ன, எனக்கு எதனால் பிடிச்சிருக்குன்னு சொல்லி ஒரு பொழிப்புறையோடு கேட்குறீங்க பார்த்தீங்களா. நேயர்கள் வந்து அறிவிப்பாளருக்கு எந்த விதத்துலையும் நாங்கள் சளைத்தவர்கள் இல்லை, நாங்கள் உங்களை விட அதிகமாக கேட்குறவங்க. நீங்களாவது படிச்சுட்டு வந்து கொஞ்சம் தான் படிக்கின்றீங்க. அதையும் தாண்டி நாங்கள் 24 மணி நேரமும் எவ்வளோ ஒளிபரப்பு 18 மணி நேரம் ஒளிபரப்பையும் கேட்டு நாங்கள் பயன்பெற்று நேரலை நிகழ்ச்சியிலையும் பங்கேற்கிறீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவ்வளோ ஒரு தூரம் ஒரு தடையே இல்லைன்னு நாகப்பட்டினத்துலேருந்து வந்திருக்கீங்க, நிறைவாக சொல்லுங்கய்யா.
4: இது எங்களுக்கு கோயிலுங்க ஐயா. இங்கே உள்ள ஒரு ஒவ்வொரு செங்கல்லையுமே நாங்கள் வந்து நேசிக்கிறோம். இங்கே உள்ள இவங்கெல்லாம் எங்களுக்கு வந்து ஆசிரியர்கள், சொல்லி கொடுக்குறாங்க வாழ்க்கையோட பாடத்தை. அதான் நல்லதை எடுத்துக்கிறோம், நல்லது மட்டும்தான் இங்கே இருக்குதுங்க, அதை அப்படியே எடுத்துக்கிறோம். இதய துடிப்பு உள்ளவரை நான் கோடை எஃப்எம்மோட இணைஞ்சே இருப்பேன். ஐ லவ் யூ கோடை எஃப்எம்.
3: ரொம்ப அருமையாக சொல்கிறீங்க. இப்போ வென்றார் வந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனுபவம் அப்படியா இருக்குது? ஏன்னா காற்றலையில் வந்து ரேடியோவை கேட்டுக்கிட்டு இருப்பீங்க, ஆனால் நிலையத்திற்கு வந்து ஒரு நேரலை நிகழ்ச்சியில் ஒரு பண்பலையின் விருந்தினராக பங்கேற்கிற அனுபவம் எப்படி இருக்குது?
4: இப்போ ஒரு அண்ணன் கூட பேசினா எப்படி இருக்கும்? அப்படி தான் இருக்குதுங்க எனக்கு.
3: உங்கள் கூட கோடை பண்பலை பயணிக்குது. இல்லைன்னா எனக்கு நிலையத்திற்கு இன்றைக்கி வந்து பார்க்குறீங்க, எல்லாத்தையும் நேரடியாக சந்திக்கிறேன். மற்றபடி நான் வந்து கோடை பண்பலையோடு தான் இருக்கிறோன்னு சொல்கிறீங்க.
4: என் குடும்பத்தில் ஒன்றா தான் இங்கே அதை நாங்கள் பார்க்குறோம்.
3: ரொம்ப மகிழ்ச்சியாக பண்பலையின் விருந்தினராக நாமக்கல் மாவட்டம் தொழுதூரை சேர்ந்த ஆரோக்கியசாமி அவர்களுக்கு நன்றிகள் பல கூறி விடைபெறுகிறது வென்றார் வந்தார் நிகழ்ச்சி. வாரந்தோறும் செவ்வாய் மற்றும் வியாழக்கிழமைகளில் மதியம் 2:30 மணிக்கு கேட்க தவறார்கள். நன்றி.
4: நன்றிங்கய்யா.

இனிதே நிறைவு பெறுகிறது கோடை பண்பலை 100.5 வந்தார் வேண்டார் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியை அலங்கரித்தவர் நாகப்பட்டினம் தொழுதூர் ஆரோக்கியசாமி அவர்கள். நிகழ்ச்சியை நெறியாள்கை செய்து நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறார் நிகழ்ச்சி பொறுப்பாளர் விக்னேஸ்வரன் அவர்கள்.

0: செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபியானந்த். சர்வதேச செவிலியர்கள் தினத்தையொட்டி சிறந்த செவிலியர்களுக்கான விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று புதுதில்லியில் வழங்கினார். அசாமில் மீண்டும் பதவியேற்றுள்ள திரு ஹிமந்த பிஸ்வா சர்மா தலைமையிலான பிஜேபி அரசுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். சிலி நாட்டுடன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்கள் மேற்கொள்வது குறித்து அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் திரு பிரான்சிஸ்கோ பெரஸ் மெக்கன்னாவுடன் பேச்சு நடத்தியுள்ளதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். உள்நாட்டு சமையல் எரிவாயு உற்பத்தி நாளொன்றுக்கு 36,000 டன்னிலிருந்து 54,000 டன்னாக அதிகரித்துள்ளது என்று பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் கடந்த 3ஆம் தேதி நடைபெற்ற இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வு ரத்து செய்யப்படுவதாக தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. தமிழக சட்டப்பேரவைத் தலைவராக திரு ஜே சி டி பிரபாகரும் துணைத் தலைவராக திரு ரவிசங்கரும் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். சட்டப்பேரவையில் அனைத்து உறுப்பினர்களின் கருத்துகளுக்கும் சமமாக வாய்ப்பளிக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் பள்ளிகள், வழிபாட்டுத் தலங்கள் மற்றும் பேருந்து நிலையங்களுக்கு அருகே உள்ள 717 டாஸ்மாக் மதுபான கடைகளை 2 வாரங்களுக்குள் மூட தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளதற்கு பல்வேறு கட்சிகள் வரவேற்பு தெரிவித்துள்ளன. திமுக வேட்பாளர் திரு கே ஆர் பெரியகருப்பன் தொடர்ந்த வழக்கில் தவேக உறுப்பினர் திரு சீனிவாச சேதுபதி சட்டப்பேரவையில் நடைபெறும் நம்பிக்கை வாக்கெடுப்பில் கலந்து கொள்ள சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. சென்னை ஐஐடியில் பிஎஸ் படிப்புக்கு 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் வரும் 31ஆம் தேதிக்குள் இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்று ஐஐடி நிர்வாகம் கூறியுள்ளது. தென் தமிழகம் மற்றும் காவிரி டெல்டா மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தாஷ்கண்டில் நடைபெற்று வரும் ஆசிய இளையோர் குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் ரக்கி இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்கியது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி இன்று ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: இசையால் மகிழ்விப்பது ஆகாஷ்வாணி கோடை பண்பலை 100.5 MHz.

0: இது மக்களின் நாடி, நாளும் உங்களை நாடி. கோடை பண்பலை 100.5.
1: நேர்கள் அனைவருக்கும் ஈரோடு கைலாசத்தின் இனிய வணக்கங்கள். மனம் விரும்பிய கானங்களை ஒருமித்த கருத்தோடும் பெயரோடும் வழங்கும் இது 100.5 உயிரெழுத்து நிகழ்ச்சி. இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சியை அலங்கரிக்க இருப்பவர் சிவகங்கை மாவட்டம் காதர் பிச்சை திரு இளையான்குடி சித்தி கதீஜா அவர்கள். இவர் மேகம் எனும் தலைப்பில் பாடல்களை தெரிவு செய்து அனுப்பியிருக்கிறார். இவர் நமது பண்பலை பற்றி இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார். நமது கோடை பண்பலை நிகழ்ச்சிகளை சோதனை ஒளிபரப்பு தொடங்கிய நாட்களிலிருந்து கேட்டு வருகிறேன், அதற்கான விமர்சன கடிதங்களும் எழுதி வருகிறேன் என்று குறிப்பிட்டிருக்கிறார். முதல் பாடல் அவர் விரும்பியிருப்பது தண்ணீர் தண்ணீர் திரைப்படத்திலிருந்து. அப்பாடலை கேட்கும் பொழுதும் வானில் மின்னல்கள் மின்னும் போதும் எங்களுக்கு இப்பாடலில் வரும் கவிதைதான் நினைவுக்கு வரும் என்று அப்பாடலுக்கான விளக்கத்தை தெரிவித்திருக்கிறார்.

0: திண்டுக்கல் ஜிடிஎன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் 2026-27 கல்வியாண்டிற்கான பொறியியல் வகுப்பிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது.
1: நோ கேபிடேஷன், கவுன்சிலிங் கோட் 5545, பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ், சிஎஸ்இ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், பிடெக் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ். கவுன்சிலிங் கோட் 5545.
0: பேருந்து வசதி உண்டு. ஜிடிஎன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி திண்டுக்கல். தொடர்புக்கு 7397-9331.
2: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
3: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
4: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை நினைக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
5: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடலை எண்ணெயா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
4: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம்.
5: அளவாவது மிஸ்டர் கோல்ட் மாதிரி கரெக்டா 1 லிட்டர் இருக்குமா இல்ல அளவும் கம்மியா தான் இருக்குமா?
4: அளவு முன்ன பின்ன இருந்தாலும் பாக்க 1 லிட்டர் பாக்கெட் மாதிரி தான் இருக்கும். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
5: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்டு. தரத்திலயும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
6: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய்.
7: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ், இப்போதே தொடங்குங்கள். குறைந்த பட்ஜெட்டில் கோடைக்கால காட்டன் ஆடைகள் எங்கும் எவரும் தர முடியாத விலையில். பெண்களுக்காக ஸ்டைலிஷ் ஆன லினன் சாரீஸ், சாஃப்டான மல்மல் சாரீஸ் மற்றும் ரெடிமேட் கலெக்ஷன்ஸ், வர்டிகன் குர்த்திஸ், குவாட் செட்ஸ், பிளாசோ பேண்ட்ஸ், எல்லாம் சூப்பர் ஆஃபர்ஸோட. ஆண்களுக்கு கம்ஃபர்டபுள் சம்மர் வேர், குட்டீஸ்க்கு கியூட் கேஷுவல் ஃபிராக்ஸ், டி ஷர்ட்ஸ், பாபா சூட்ஸ், சம்மர் ஆஃபரோட அனைத்தும் ஒரே இடத்தில். இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும். தாவணி மதுரை.
8: கோடை பந்தலை 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ணத்தூரிகை.
9: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
8: இணைந்து வழங்குவோர் பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
10: இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
8: 4:30 கேட்கலாம் போமேக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிரையர்களின் வண்ணத்தூரிகை.
11: போமேக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்திலிருந்து தயாராகுது. போமேக்ஸ் இன்னர்வேர்ஸ், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
12: நேரம் இப்பொழுது பிற்பகல் 3:14 ஆகுது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கோடைப்பண்பலை 100.5 உயிரெழுத்து நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியை அலங்கரித்துக் கொண்டிருப்பவர் சிவகங்கை மாவட்டம் காதர் பிச்சை திரு இளையன்குடி சித்தி கதிஜா அவர்கள். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் அவர் விரும்பி கேட்டிருப்பது பாலைவன சோலை திரைப்படத்திலிருந்து. அதற்கு விளக்கம், தங்களது பகுதி வானம் பார்த்த பூமி என்றும், பருவமழை முழுமையாக எங்கள் பகுதியில் பெய்வதில்லை என்றும், நாங்கள் வானம் பார்த்த பூமியைத்தான் பார்த்து வருகின்றோம், கருமேகங்களை பார்க்கும்போது எங்களுக்கு இப்பாடல் நினைவுக்கு வரும் என்று அப்பாடலுக்கான விளக்கத்தை தந்திருக்கிறார்.

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: பிளஸ் டூ முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி

0: நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மஹிந்திரா கல்வி நிறுவனங்கள்.
1: காண்டாக்ட் 7382812345 ஆர் விசிட் www.mahindra.org.
2: 45 வருட அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு. 500,000 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ் RVS இன்ஜினியரிங் காலேஜ், கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல். ஃபார் அட்மிஷன் கால் 9943960 14.
3: காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன். கல்வி, திறன், வேலை வாய்ப்பு என மூன்றின் சங்கமம்.
4: 39 ஆண்டு நம்பிக்கையும் நம்பகத்தன்மையும் கொண்ட கல்வி நிறுவனம். TNEA கவுன்சிலிங்கில் கடந்த 5 வருடங்களாக அதிக மாணவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட டாப் 5 பொசிஷன் பெற்ற கல்லூரி.
3: கிளப்ஸ், போரம் அண்ட் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் பெற்ற கல்லூரி. அனைத்து துறைகளிலும் முதலாம் ஆண்டு முதலே கார்பரேட் பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங், உலகத்தர MNC பிளேஸ்மெண்ட்.
4: ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ், காரமடை, கோயம்புத்தூர். ஃபார் அட்மிஷன் கால் 9244500444.
5: கோடை பந்தலை 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ணத்தூரிகை.
6: 75 பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
5: இணைந்து வழங்குவோர் பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
7: இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
5: 4:30 கேட்கலாம் போமேக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிரையர்களின் வண்ணத்தூரிகை.
8: போமேக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. போமேக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
5: கோடை பந்தலை 100.5 இன்று நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா, மஹிந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டு தாவணி மதுரை, மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன் சன்ஃபிளவர் ஆயில், காரமடை ஸ்ரீ சக்தி என்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர், GTN காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி திண்டுக்கல்லின் நல்வாழ்த்துகள்.

நேரம் இப்பொழுது பிற்பகல் 3:22 ஆகுதுங்க. இது 100.5 உயிரெழுத்து நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் நேயர் மேகம் எனும் தலைப்பில் பாடல்களை தெரிவு செய்து அனுப்பியிருக்கிறார். நேயர் விரும்பியிருக்கக்கூடிய அடுத்த பாடல் கடல் மீன்கள் திரைப்படத்திலிருந்து பாடல் விரும்பியிருக்கிறார். அப்பாடலுக்கான விளக்கம், மீனவர்கள் கடலுக்கு செல்லும் போது அந்த சூழ்நிலை அறிந்து பாடப்பட்ட பாடல். அப்பாடல் காட்சியில் வானமும் கடலும் படகும் பயணிப்பது பார்ப்பதற்கு ரம்மியமாக இருக்கும் என்று அப்பாடலுக்கான விளக்கத்தை தந்திருக்கிறார்.

0: மனம் விரும்பும் கானங்கள் அரங்கேறி கொண்டிருப்பது கோடை பண்பை 100.5 உயிரெழுத்து நிகழ்ச்சியில் நேரி விரும்பியிருக்கக்கூடிய அடுத்த பாடல் ஆனந்த ராகம் திரைப்படத்தில் ஒளிபரப்பாகும் பாடல். அப்பாடலுக்கான விளக்கம், கருமேகம் சூழ்ந்து மழை வரும்போது அந்த சூழலை பார்க்கும்போது இப்பாடலை எங்களுக்கு கேட்க தோன்றும் என்று அப்பாடலுக்கான விளக்கத்தை கூறியிருக்கிறார் நேயர்.
1: மேகங்கருக்குது மழை வர பார்க்குது வீசி அடிக்குது காத்து காத்து.
2: ஏன் நிறுத்திட்டீங்க? பாட்டு நல்லா இருக்கு, இன்னொரு தரம் பாடுங்களேன்.
3: அது அது வந்து இந்த பாட்டு எதுக்கு உங்களுக்கு?
2: பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு, கேட்கணும் போல ஆசையா இருக்கு. பாடுங்கன்னா

0: மக்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் எழுதி தங்களது எண்ண கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அன்பு நேயர்களே,
1: தாங்கள் எழுதி அனுப்பும் கடிதத்தில் மறவாமல் தங்களின் முகவரியோடு தங்களின் கைபேசி எண்ணையும் எழுதி அனுப்பி வையுங்கள்.
0: ஒவ்வொரு வாரமும் தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதம் எழுதும் நேயர்களில் சிறந்த கருத்துக்களை பதிவிடும் நேயர்களில் ஒருவரை முத்தான நேயராக தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5.

0: முத்தான நேயர் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பை தருகிறது உங்கள் கோடிப்பண்பலை 100.5.
1: தங்களின் முத்தான கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற நம் கோடை பண்பலை 100.5 அரங்கேறும் நிகழ்ச்சிகள் குறித்து தங்களின் கருத்துக்களையும் தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு முழு முகவரியோடு கைபேசி எண்ணையும் சேர்த்து எழுதி அனுப்பி வையுங்கள்.
0: வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கேற்க அழைக்கிறது கோடை பண்பலை 100.5.

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. மருத்துவம், பல் மருத்துவம், இயற்கை மற்றும் யோகா மருத்துவம், பார்மசி, நர்சிங், பிசியோதெரபி, அலைட் ஹெல்த் சயின்ஸ், பொறியியல், கலை அறிவியல், MBA, MCA மேலாண்மையியல், BEd, MEd கல்லூரிகள் மற்றும் விவேகானந்தா மெட்ரிக் மேல்நிலை பள்ளிகள். இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலை வாய்ப்பு வசதி. ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது.
3: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. தொடர்புக்கு 9443734670 மற்றும் 9788544417.
4: கோடை பந்தலை 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ணத்தூரிகை.
5: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
4: இணைந்து வழங்குவோர்

0: பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
1: இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
0: 4:30 கேட்கலாம் போமக்ஸ் பனிங்கள் ஜெட்டிகள் டிரையர்களின் வண்ணத்தூரிகை.
2: போமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்திலிருந்து தயாராகுது. போமக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
3: நேரம் இப்பொழுது பிற்பகல் 3:35 ஆகுதுங்க. இது உங்கள் அபிமான கோடை இப்போ நம்முடைய 100.5 உயிரெழுத்து நிகழ்ச்சி. இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சியை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார் சிவகங்கை மாவட்டம் காதர் பிச்சை திரு இளையன்குடி சித்தி கதீஜா அவர்கள். அவர் மேகம் எனும் தலைப்பில் பாடலை தெரிவு செய்து அனுப்பியிருக்கிறார். அவர் விரும்பியிருக்கக்கூடிய அடுத்த பாடல் எனக்குள் ஒருவன் திரைப்படத்திலிருந்து. மழை வருவதற்கு முன்னால் மேகங்களும் இடியும் வரும். அதை காணும்போது மனதிற்கு நிம்மதியாக இருக்கும், மனம் மகிழ்ச்சியும் அடையும் என்று அப்பாலுக்கான விளக்கத்தை தந்திருக்கிறார்.

0: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
1: கான்டாக்ட் 7382812345 or visit www.mahindra.org.
2: நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
3: இணைந்து
2: வழங்குவோர் பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
4: இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
2: 4:30 கேட்கலாம் போமேக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்களின் வண்ணத்தூரிகை.
5: போமேக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. போமேக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.

நேரம் இப்பொழுது பிற்பகல் 3:46 ஆகுதுங்க. இது உங்களை விமான கோடை பெண்ணுடைய 100.5 உயிரிழத்த நிகழ்ச்சி கேட்டுருக்கேன். இன்றைய நிகழ்ச்சி அலங்கரித்துக் கொண்டிருப்பவர் சிவகங்கை மாவட்டம் காதர் பிச்சை திரு இளையான்குடி சித்தி கதிஜா அவர்கள். அவர் மேகம் எனும் தலைப்பில் பாடல்களை தெரிவு செய்து அனுப்பியிருக்கிறார். நிகழ்ச்சியில் அவர் அனுப்பியிருக்கூடிய அடுத்த பாடல் வைதை காத்திருந்தால் திரைப்படத்தில் இருந்த பாடலுக்கான விளக்கம், திருமண தம்பதிகள் ஆற்றில் பயணம் செய்து கடக்கும்போது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் பாடல், கேட்பதற்கு மிகவும் உற்சாகமாக இருக்கும் என்று அப்பாடலுக்கான விளக்கத்தை தந்திருக்கிறார் நேயர். ஆஹா.

0: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் புச்சன் புதிய அறிமுகம், அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், தரமான கல்வி, இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலை வாய்ப்பு வசதியுடன் ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன் நடைபெறுகிறது. விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி.
3: கோடை பந்தலை 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ணத்தூரிகை.
4: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
3: இணைந்து வழங்குவோர் பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
5: இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
3: 4:30 கேட்கலாம் போமேக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிரையர்களின் வண்ணத்தூரிகை.
6: போமேக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. போமேக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
7: நேரம் இப்பொழுது பிற்பகல் 3:53 ஆக போகுதுங்க. இது உங்களை விமான கோடை பண்பலை 100.5 உயிரிழத்து நிகழ்ச்சி கேட்டுருக்கீங்க. இன்றைய உயிரிழத்து நிகழ்ச்சி அலங்கரித்துக் கொண்டிருப்பவர் சிவகங்கை மாவட்டம் காதர் பிச்சை திரு இளையான்குடி சித்தி கதிஜா அவர்கள். நிகழ்ச்சியில் அவர் விரும்பக்கூடிய அடுத்த பாடல் மழை திரைப்படத்திலிருந்து. மழையில் நனைவது அனைவருக்கும் பிடிக்கும். எங்களுக்கும் மழையில் நனையும் போது எண்ணற்ற சந்தோஷமும் ஆனந்தமும் கிடைக்கும் என்று அப்பாடலுக்கான விளக்கத்தை தந்திருக்கிறார்.

உங்கள் கோடை பண்பலை நொறுப்புழி ஐந்தில் நாவுக்கு சிக்காத அமிர்தமாக, நாசிக்கு சிக்காத வாசமாக, கண்ணுக்கு சிக்காத நிறப்பிரிகையாக, ஸ்பரிசமில்லா தீண்டலாக, செவி நிறைக்க இசை சரம் தொடுக்கும் தினமும் பிற்பகல் 3 மணிக்கு உங்கள் கோடை பண்பலை நொறுப்புழி ஐந்தில் உயிரிழ

நிகழ்ச்சிக்கு நேயர்களின் பெயர்களோடு விருப்ப பாடல்களும் பொழிப்புரையும் இணைத்து அனுப்ப வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், உயிரெழுத்து பகுதி, பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்னும் முகவரிக்கு. தினமும் ஒரு மணி நேரம் உங்களுக்கானது, உங்கள் விருப்ப பாடல்களுக்கானது. கேட்டு ரசிப்போமா? தினமும் பிற்பகல் 3 மணிக்கு கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்து.

இனிதே நிறைவு பெறுகிறது கோடை பண்பை 100.5 உயிரெழுத்து நிகழ்ச்சி. இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சி அலங்கரித்தவர் சிவகங்கை மாவட்டம் காதர் பிச்சை திரு இளையான்குடி சித்தி கதிஜா அவர்கள். அவர்களுக்கு கோடை பண்பை 100.5 சார்பாக நன்றிகளும் வாழ்த்துக்களும். இனி தொடர்பிருப்பது கோடை பண்பை 100.5 தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்லின் சினிமா கொட்டகை. நிகழ்ச்சிக்கு முன்பாக கேட்கலாம் செய்தி சுருக்கம்.

0: 36,000 டன்னிலிருந்து 54,000 டன்னாக அதிகரித்துள்ளது என்று பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார். தொழிலாளர்கள் நலனுக்காக அதிக அளவில் சமூக பாதுகாப்பு திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் கடந்த 3ஆம் தேதி நடைபெற்ற இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வு ரத்து செய்யப்படுவதாக தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. தமிழக சட்டப்பேரவைத் தலைவராக திரு ஜே சி டி பிரபாகரும் துணைத் தலைவராக திரு ரவிசங்கரும் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். சட்டப்பேரவையில் அனைத்து உறுப்பினர்களின் கருத்துகளுக்கும் சமமாக வாய்ப்பளிக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் பள்ளிகள், வழிபாட்டுத் தலங்கள் மற்றும் பேருந்து நிலையங்களுக்கு அருகே உள்ள 717 டாஸ்மாக் மதுபான கடைகளை 2 வாரங்களுக்குள் மூட தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளதற்கு பல்வேறு கட்சிகள் வரவேற்பு தெரிவித்துள்ளன. திமுக வேட்பாளர் திரு கே ஆர் பெரியகருப்பன் தொடர்ந்த வழக்கில் தவேக உறுப்பினர் திரு சீனிவாச சேதுபதி சட்டப்பேரவையில் நடைபெறும் நம்பிக்கை வாக்கெடுப்பில் கலந்து கொள்ள சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. சென்னை ஐஐடியில் பிஎஸ் படிப்புக்கு 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் வரும் 31ஆம் தேதிக்குள் இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்று ஐஐடி நிர்வாகம் கூறியுள்ளது. தென் தமிழகம் மற்றும் காவிரி டெல்டா மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தாஷ்கண்டில் நடைபெற்று வரும் ஆசிய இளையோர் குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் ராக்கி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்கியது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி இன்று ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. ஐஎஸ்எல் கால்பந்து போட்டியில் மோகன் பகான் அணி இன்று இன்டர்காஷி அணியை எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி கோடை பண்பலை 100.5.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபியானந்த். சர்வதேச செவிலியர்கள் தினத்தையொட்டி சிறந்த செவிலியர்களுக்கான விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று புதுதில்லியில் வழங்கினார். அசாமில் மீண்டும் பதவியேற்றுள்ள திரு ஹிமந்த பிஸ்வா சர்மா தலைமையிலான பிஜேபி அரசுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். சிலி நாட்டுடன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்கள் மேற்கொள்வது குறித்து அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் திரு பிரான்சிஸ்கோ பெரஸ் மெக்கன்னாவுடன் பேச்சு நடத்தியுள்ளதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். உள்நாட்டு சமையல் எரிவாயு உற்பத்தி நாளொன்று

0: அனில் பாஸ்தா.
1: நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
2: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
3: தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி, என்றும் மாறாத தரம் சுவை. VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
4: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
0: மகிந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
5: பிளேஸ்மெண்ட்ல சிறந்து விளங்கும் மகிந்திரா பொறியியல் கல்லூரிகள் சேலம் மற்றும் நாமக்கல்.
3: வழங்கும் வண்ணத்தூரிகை
6: இணைந்து வழங்குவோர்
7: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
8: எப்போது பார்த்தாலும் மகிழ்வை தரும் திரைப்படங்கள். இப்போது நீங்கள் ரசித்த காட்சிகளிலிருந்து கேள்விகளும் பதில்களும் உங்களுக்காக தரவிருப்பது 100.5 சினிமா கொட்டகை. நிகழ்ச்சியில் பங்கு பெற நேயர்கள் அழைக்க வேண்டிய எண்கள்.
9: வழக்கமான நேயர்கள் 24 24 26 290 331 மகளிர் 24 24 29 அறிமுக நேயர்கள் 24 24 24 வரலாம். கொடைக்கானலின் முன்னிணைப்பிற்கு சுள்ளி 45 42.
8: நிகழ்ச்சியில் உங்களோடு
9: சசிரேகா குமரகுரு,
8: ஈரோடு கைலாசம்.
9: வணக்கம் நேர்களே.
8: வாழ்த்துக்கள் நேர்களே. என்ன
9: நிகழ்ச்சியில்
8: நிறைய கேள்வி எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கீங்க.
9: கலர் கலரா கலர் கலரா அப்படியே பேப்பர்கள்
8: திரைப்படங்கள் கலர் கலரா தானே இருக்குது.
9: அதனால நிகழ்ச்சியும் இப்ப கலர்ஃபுல்லா போகுது.
8: முதல் கேள்வி நீங்க கேட்க போறீங்க.
9: ஆமா, நேயர் தயாரா இருக்காங்க. வாங்க. வணக்கம். வணக்கங்க. யார் எங்க இருந்து பேசுறீங்க?
10: கரூர் மாவட்டம் வெங்கமேட்ல இருந்து விஜயாங்க மேடம்.
9: விஜயா?
10: ஆமாங்க மேடம்.
9: விஜயாமா,
10: நல்லா இருக்கீங்களா?
9: நலமா இருக்கோம். கரூர் எப்படி இருக்கு?
10: கரூர் சூப்பரா இருக்குங்க மேடம்.
9: ஆஹா, கம்பம் ஊனிட்டாங்கன்னு கேள்விப்பட்டோம். அப்படியா?

0: மேடம், எங்க ஊர்ல திருவிழா வந்துருச்சு, எல்லாரும் வந்துருங்க.
1: கண்டிப்பா, மாரியம்மன் கோம்பி, மாரியம்மன் கோயில் நோம்பி.
0: ஆமாங்க மேடம்.
1: சரிங்க விஜயம்மா,
2: அவருக்கான கேள்வி.
1: அவருக்கான கேள்வி, இப்போ ஒரு பாடல் ஒலிக்கும், அந்த பாடல்ல இருந்து நம்ம நிறைய கேள்வி கேட்க போறோம்.
2: நீ அடிக்கடி கேட்ட பாடல் தான், பிரபலமான பாடல்.

0: கேட்டிங்களா விஜயாமா? இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இது.
1: மலபார் போலீஸ்
2: சொல்லிருவாங்க.
0: ரொம்ப அழகா சொல்லிட்டீங்க. யார் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அதுல?
1: அதுல சத்யராஜ், குஷ்பு மற்றும் பலரும் மேடம்.
0: மற்றும் பலர். இப்ப ஒரு பாடல் வந்துச்சுல, அந்த பாடலுக்கான காட்சிகள்ல நடிச்சவங்க ஆடுனவங்க அவங்க எல்லாம்
2: யார் யார்?
0: பாவம், ரொம்ப குழம்பிருவீங்க. அப்பாஸ், மும்தாஜ் அப்படியெல்லாம், கவுண்டமணி, விஜயகுமார், ஜெய்கணேஷ், ஆனந்தராஜ், ஆனந்த், இந்து, சிவகுமார், இன்னும் வினு சக்கரவர்த்தி, இந்த மாதிரி நிறைய பேர் நடிச்சிருக்காங்கங்க. சரி, இந்த திரைப்படத்துக்கு இயக்கம்
2: இயக்குனர் யார்?
0: அவங்களே தான். சரி, இதெல்லாம் இருக்கட்டும். இந்த திரைப்படத்துக்கு வந்து இசையமைச்சவங்க பார்த்தீங்கன்னா எஸ் ஏ ராஜ்குமார். இந்த மாதிரி வந்து நமக்கு தெரிஞ்ச தகவல்கள் தான் எல்லாமே. ஆனாலும் மலபார் போலீஸ் திரைப்படத்தில் ஒரு இயக்குனர் நடிச்சிருப்பார். அவர் யார் சரிங்களா? நகைச்சுவை ததும்ப நடிக்கக்கூடியவர், இயக்குனர், இயக்கம் செய்யக்கூடியவர், இசையமைப்பாளர், பாடகர், பாடல் ஆசிரியர், இந்த மாதிரி வந்து நிறைய பன்முக திறமை கொண்டவர். சரி விஜயாமா, அடுத்த நேருக்கு வழிவிட்டுலாம்.
2: நன்றி, வணக்கம்.
0: நேயர் வாங்க. வணக்கம்.
3: இருவருக்கும் இனிமையான மாலை வணக்கம்.
0: யாருங்கயா, எங்க இருந்து?
3: நாமக்கல் மாவட்டம், மோகலூர். சிவாங்க மேடம்.
2: வணக்கம்.
0: எப்படி இருக்கீங்க?
3: நலமா இருக்கு. நீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கோங்கண்ணா.
2: சரி, கேள்விக்கான பதில் தெரியுமா சார் உங்களுக்கு?
3: கேளுங்க, கேளுங்க சார்.
0: மலபார்,
2: மலபார் போலீஸ் திரைப்படத்துல ஒரு இயக்குனர் நடிச்சிருக்கிறார். அவர் யார்?
3: மலபார் படத்துல ஏற்கனவே நடிச்சிருக்காருங்களா?
2: அவர் நிறைய பிரபலமான திரைப்படங்களை இயக்கி இருக்கிறாரு.
3: பிரபலமான படத்துல இயக்கி இருக்காங்களா? இயக்குனருங்களா?
0: கொஞ்சம் நமக்கு தெரிஞ்சு புது இயக்குனர் தான். சரிங்க, நன்றி. அடுத்த நேயரை சந்திப்பதற்கு முன்பதாக,
4: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
5: எல்லாத்திலையும் எதிர்பார்க்கிற நமக்கு
6: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நாவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
7: ஆனா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
8: 17 plus UG courses, 9 plus PG courses, 5 plus PhD courses கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கரூர் ஜெயராம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, மதுரை பைபாஸ் ரோட், ஆட்டம்பரப்பு, கரூர்.
9: பிளஸ் டூ முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜா பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட

0: மேம்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை. வருடந்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை. தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
1: கான்டாக்ட் 7382812345 or visit www.mahindra.org.
2: நம்ம வீட்டுல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
3: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கினேன்.
2: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
3: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
2: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
3: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
2: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
4: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில். பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம்.
5: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ் இப்போதே தொடங்குங்கள். குறைந்த பட்ஜெட்டில் கோடைக்கால காட்டன் ஆடைகள் எங்கும் எவரும் தர முடியாத விலையில். பெண்களுக்காக ஸ்டைலிஷ் ஆன லினன் சாரீஸ், சாஃப்டான மல்மல் சாரீஸ் மற்றும் ரெடிமேட் கலெக்ஷன்ஸ், வட்டிகன் குர்த்திஸ், குவாட் செட்ஸ், பிளாசோ பேண்ட்ஸ், எல்லாம் சூப்பர் ஆஃபர்ஸோட. ஆண்களுக்கு கம்ஃபர்டபுள் சம்மர் வேர், குட்டீஸ்க்கு கியூட் கேஷுவல் ஃபிராக்ஸ், டிஷர்ட்ஸ், பாபா சூட்ஸ், சம்மர் ஆஃபரோட அனைத்தும் ஒரே இடத்தில். இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ். புதிய அனுபவம் எப்பொழுதும்.
6: காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன், கல்வி, திறன், வேலை வாய்ப்பு என மூன்றின் சங்கமம்.
7: 39 ஆண்டு நம்பிக்கையும் நம்பகத்தன்மையும் கொண்ட கல்வி நிறுவனம். TNEA கவுன்சிலிங்கில் கடந்த 5 வருடங்களாக அதிக மாணவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட top 5 பொசிஷன் பெற்ற கல்லூரி.
6: கிளப்ஸ், போரம் அண்ட் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் பெற்ற கல்லூரி. அனைத்து துறைகளிலும் முதலாம் ஆண்டு முதலே கார்ப்பரேட் பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங், உலகத்தர MNC பிளேஸ்மெண்ட்ஸ்.
7: ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ், காரமடை, கோயம்புத்தூர். ஃபார் அட்மிஷன்ஸ் கால் 9244500444.
1: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. மருத்துவம், பல் மருத்துவம், இயற்கை மற்றும் யோகா மருத்துவம், பார்மசி, நர்சிங், பிசியோதெரபி, அலைட் ஹெல்த் சயின்ஸ், பொறியியல், கலை அறிவியல், MBA, MCA மேலாண்மையியல், BEd, MEd கல்லூரிகள் மற்றும் விவேகானந்தா மெட்ரிக் மேல்நிலை பள்ளிகள். இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலை வாய்ப்பு வசதி. ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது.
8: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. தொடர்புக்கு 9443734670 மற்றும் 9788544 17.
9: என்னமா புது பொண்ணு, புகுந்த வீட்டுல உன்னோட சமையலை பத்தி என்ன பேசிக்கிறாங்க?
10: ஆஹா, ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுறாங்க அக்கா.
9: எப்படிமா?
10: நான் சமைக்கிறது தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியில, நம்ம அம்மா சொல்லி கொடுத்த அதே பாரம்பரியம்.
9: இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி.
11: இசைவேகம் 100.5 இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் இன் சித்திர செவ்வானம்.
12: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
4: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
13: பன்மலை 100.5 அனில் பாஸ்தா,
14: தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி.
15: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
13: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்
14: வழங்கிக் கொண்டிருக்கும் வண்ணத்தூரிகை
16: இணைந்து வழங்கிக் கொண்டிருப்போர்
6: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
4: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம்.
13: பண்பலை 100.5 இது சினிமா கொட்டகை. பண்பலை கடிகாரம் காட்டும் நேரம் மாலை 4:14 ஆயிட்டு இருக்கு. இப்ப இணைப்பில் வரக்கூடிய அன்பர் வாங்க வணக்கம்.
17: வணக்கம்,
13: சொல்லுங்கய்யா, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
17: திண்டுக்கல் மாவட்டம் அய்யலூர் கார்த்திக்.
13: அய்யலூர் கார்த்திக்.
18: கார்த்திக் முன்னாடி ஒரு கேள்வி கேட்டோம், என்ன கேட்டீங்களா?
17: அதுல வேற டி வாசன் நடிச்சிருக்காரு. ஹலோ,
18: சொல்லுங்க.
17: டைரக்டர் வாசு தான் நடிச்சிருக்காரு
13: நினைக்கிறேன். வாசு நடிச்சிருக்காரு, அது இல்லாம
18: இன்னொருத்தர்,
13: இன்னொரு இயக்குனர் நடிச்சிருக்காரு.
18: அவர் வந்து நகைச்சுவை நடிகரும் கூட.
17: தம்பி ராமையா?
13: தம்பி ராமையா, சரியா சொல்லிட்டீங்க. ஆனாலும் உங்களை விடுறதா இல்ல. தம்பி ராமையா 2 திரைப்படத்துல பாடல் பாடியிருக்காரு. அதுல ஏதாவது ஒரு திரைப்படம் சொன்னா கூட
17: சரிதான்.
13: ஒரு திரைப்படத்துல பாடலும் பாடி அந்த பாடலுக்கான வரிகளும் எழுதியிருக்கிறார்.
17: அவரு மகன் நடிச்ச படங்களா?
13: இல்லையே.
18: சரி, நம்மள பதில்

0: சொல்லிடுவோம். அதுக்கு
1: நம்மளே பதில் சொல்லிடலாம். தம்பி ராமையா இரண்டு திரைப்படத்தில் பாடல் பாடியிருக்காருன்னு சொன்னோம் இல்லையா. 2013 வெளிவந்த ஊ அப்படிங்கிற திரைப்படத்தில் ஒருபடி மேலே அந்த பாடலை பாடியிருக்கிறாரு. 2010 வெளிவந்த ஒரு கூடை முத்தம் அப்படிங்கிற திரைப்படத்தில் பாப்பா பிறந்தது அந்த பாடலை பாடியும் அந்த பாடலுக்கான வரிகளும் எழுதியிருக்கிறாரு.
0: மொத்தம் இரண்டு பாடல்கள் பாடியிருக்கிறார்.

0: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
1: எல்லாத்திலையும் எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி. அனில் புட்டில் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
2: திண்டுக்கல் ஜிடிஎன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் 2026-27 கல்வியாண்டிற்கான பொறியியல் வகுப்பிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது.
3: நோ கேபிடேஷன். கவுன்சிலிங் கோட் 5545. பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ், சிஎஸ்இ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், பிடெக் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ். கவுன்சிலிங் கோட் 5545.
2: பேருந்து வசதி உண்டு. ஜிடிஎன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி திண்டுக்கல். தொடர்புக்கு 7397933.
4: போதும்.
5: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம்.
6: ஹாய், ஹலோ எவ்ரிவன். நான் பிரீத்தி, நர்சிங் காலேஜ்ல தேர்ட் இயர்.
7: நான் செகண்ட் இயர். நான் ஃபர்ஸ்ட் இயர் பிஎஸ்சி நர்சிங் படிக்கிறேன்.
6: எங்களை போலவே 2026 நீங்க நர்சிங் படிக்க விரும்புறீங்களா?
7: டொனேஷன் இல்லாம அட்மிஷன் தர காலேஜ் மதுரை மாவட்டம் கிட்ட இருக்கிற நம்ம பிரீத்தி நர்சிங் காலேஜ் தான்.
6: எங்க காலேஜ்ல மேனேஜர் மூலியமாவும் சேரலாம், கவுன்சிலிங் மூலியமாவும் சேரலாம். எங்க காலேஜோட கவுன்சிலிங் கோடு 1010.
7: தரமான கல்வி மற்றும் உடனடி வேலை வாய்ப்பு எல்லாம் பிரீத்தி நர்சிங் காலேஜ்ல சிறப்பு அம்சம்.
8: சோ நீங்களும் பிரீத்தி காலேஜ் ஆஃப் நர்சிங்ல ஜாயின் பண்ணுங்க.
9: என்னமா புது பொண்ணு, புகுந்த வீட்டுல உன்னோட சமையல பத்தி என்ன பேசிக்கிறாங்க?
10: ஆஹா, ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுறாங்க அக்கா.
9: எப்படிமா?
10: நான் சமைக்கிறது தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியில நம்ம அம்மா சொல்லி கொடுத்த அதே பாரம்பரியம்.
9: இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி.
11: இசைவேகம் 100.5 இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் இன் சித்திர செவ்வானம்.
12: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
13: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
11: கோடை பந்தலை 100.5 இன்று நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா. மகிந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல். சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டு தாவணி மதுரை. மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன்ட் சன்ஃபிளவர் ஆயில். காரமடை ஸ்ரீ சக்தி என்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர். ஜிடிஎன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி திண்டுக்கல்லின் நல்வாழ்த்துகள்.
0: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
10: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
5: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம்.
11: இசைவேகம் 100.5 இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் இன் சித்திர செவ்வானம்.
12: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
13: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
14: கோடை பண்பலை 100.5 இது சினிமா கொட்டகை. பண்பலை கடிகாரம் காட்டும் நேரம் மாலை 4:25. 42 நொடி ஆயிட்டு இருக்கு. பேனப்பில் வரக்கூடிய அன்பர் வாங்க வணக்கம்.

0: வணக்கம்.
1: வணக்கம்ங்க.
0: யாருங்க, எங்க இருந்துங்க?
1: என்ன
0: செஞ்சிருக்கீங்க? மகிழ்ச்சி. இப்ப ஒரு பாடல் ஒளிபரப்புவோம், சரிங்களா? அதுல தான் கேள்வி, கவனமா கேளுங்க.

0: செந்தாமரை இணைப்பில் இருக்கீங்களா?
1: பாடல் கேட்டீங்களா?
2: இப்போ
1: மொத்தம் தமிழ் வருடங்கள் எத்தனை? தமிழ் மாதங்கள். அது
0: பாடல் கேட்டிங்களா? அந்த பாடலில் நடித்தவங்க, அதாவது திரைப்படத்தில் நடித்தவங்க யாரு? இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் எது?
1: இதில் ஃபஸ்ட் இதுலேருந்தே வாங்க, மொத்தம் தமிழ் வருடங்கள் எத்தனையும் தெரிஞ்சுக்கங்க, தமிழ் மாதங்கள் எத்தனையும் தெரிஞ்சுக்கோங்க.
2: தமிழ் மாதம் 12.
1: தமிழ் வருடங்கள்?
2: தமிழ் வருடங்கள் சொல்ல வரல.
1: தமிழ் வருடங்கள் 60. சரியா?
0: வெளிவந்த திரைப்படம் இது. நாங்க அந்த கேள்வி உங்ககிட்ட கேக்கணும், யார் நடிச்சிருக்காங்க?
1: சிவாஜி கணேசன் நடிச்ச படம்,
0: நடிகர் திலகம் நடிச்ச படம், 1973 வெளிவந்த திரைப்படம். படத்து பேர் நாங்களே சொல்லிடுறோம், ராஜராஜ சோழன். 1973 வெளிவந்த திரைப்படம். இந்த திரைப்படத்தோட இயக்குனர், இசையமைப்பாளர், நடிகர்கள் இவங்கெல்லாம் சொல்லணும் நீங்க. சரிங்க, வழி விட்டுலாம். இணைப்பில் வரக்கூடிய அடுத்த அன்பர், வாங்க. வணக்கம்.
3: கற்றளையில் ஒரு காந்தாலை, கோடை பண்பலை 100 புள்ளிக்கு மாலை. வணக்கம்
0: சோமசுந்தரையா. வணக்கம்.
3: மாவட்டம் பெருந்திரை திருவாச்சி சினியம்பாளையம் சோமசுந்தரம்.
1: நேர்ச்சி கேட்டு இருக்கீங்களா?
3: கேட்டு இருக்கேன் சார். இன்னைக்கு ஒரு பிறந்த நாள் சார்.
0: யாருக்குங்க பிறந்த நாள்?
3: ஈரோடு மாவட்டம் அரசூர் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவருக்கு ஒரு பிறந்த நாள் சார். அவர் வாழ்த்து சொல்லிடுங்க சார்.
0: எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களுக்கு பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். கோடை பண்பலை 100.5 வாழ்த்துகிறது. இப்போ நம்ம கேள்விக்கு போலாமா?
3: போலாங்க சார்.
1: நேர்ச்சி கேட்டு இருக்கீங்களா?
3: கேட்டுருக்கேன் சார்.
1: இப்போ ஒரு பாடல் ஒளிபரப்பு, அது என்ன படம்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க.
3: சரிங்க சார்.
1: என்ன படம்னு சொன்னாங்க சொல்லுங்க.
3: ராஜராஜ சோழன்.
1: சரி, அந்த பாடலோட சிறப்பு என்ன?
3: நடிச்சிருக்காங்க.
0: சீக்கிரம் விஜயகுமாரி நடிச்சிருக்காங்க.
4: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
5: மகிந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
6: பிளேஸ்மெண்ட்ல சிறந்து விளங்கும் மகிந்திரா பொறியியல் கல்லூரிகள் சேலம் மற்றும் நாமக்கல்.

0: வழங்கிய வண்ணத்தூரிகை
1: இணைந்து வழங்கியோர்
2: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
3: நமது கோடை பண்பலை 100.5 இனி நாம் ரசிக்க பூமக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் ராயர்கள் நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் ராயர்கள்.
4: அப்பா இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ
5: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
4: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
5: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
4: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
5: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
6: காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர்.
7: கல்வி திறன் வேலை வாய்ப்பு என மூன்றின் சங்கமம்
8: ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ் காரமடை கோயம்புத்தூர்
3: வழங்கும் வண்ண தூரிகை.
9: சூரியனோ சந்திரனோ யாரி வரோ சட்ட

0: அம்மக்காரக்காரி சக்காடு
1: சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு.

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: பாட்டி என்ன குடிக்கிறீங்க?
3: அஞ்சால் அலுப்பு மருந்துடாமா?
2: இது எதுக்கு?
3: தினசரி ரெண்டு வேளை இத வெந்நீர்ல போட்டு குடிச்சா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும்.
2: அஞ்சால், இது அற்புத மூலிகைகளின் படைப்பு.
4: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
5: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும்னு சொன்னாங்க. ஏன்
6: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
5: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
6: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
5: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
6: ஏன் இல்ல? உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
7: காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன். கல்வி, திறன், வேலை வாய்ப்பு என மூன்றின் சங்கமம்.
8: 39 ஆண்டு நம்பிக்கையும் நம்பகத்தன்மையும் கொண்ட கல்வி நிறுவனம் TNEA கவுன்சிலிங்கில் கடந்த 5 வருடங்களாக அதிக மாணவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட டாப் 5 பொசிஷன் பெற்ற கல்லூரி.
7: கிளப்ஸ், போரம் அண்ட் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் பெற்ற கல்லூரி. அனைத்து துறைகளிலும் முதலாம் ஆண்டு முதலே கார்பரேட் பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங், உலகத்தர MNC பிளேஸ்மெண்ட்.
8: ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ், காரமடை, கோயம்புத்தூர். ஃபார் அட்மிஷன் கால் 9244500444.

0: ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிர்தம். ஸ்ரீ கந்தவிலாசின் சிவப்பு நிற லோகோவை கவனித்து வாங்குங்கள். சிவப்பு சிறப்பு.
1: சூப்பர் கூல் ஸ்டைல் கிடைக்குது, சம்மர் கலெக்ஷன்ஸ் நிறைஞ்சிருக்குது. சாரதாஸ் வர ரைட் டைம் இது.
2: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. மருத்துவம், பல் மருத்துவம், இயற்கை மற்றும் யோகா மருத்துவம், பார்மசி, நர்சிங், பிசியோதெரபி, அலைட் ஹெல்த் சயின்ஸ், பொறியியல், கலை அறிவியல், MBA, MCA மேலாண்மையியல், BEd, MEd கல்லூரிகள் மற்றும் விவேகானந்தா மெட்ரிக் மேல்நிலை பள்ளிகள். இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலை வாய்ப்பு வசதி. ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது.
3: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. தொடர்புக்கு 9443734670 மற்றும் 9788544 1 7.
4: இசை வேகம் 100.5 இல் என்று மாலை

0: 30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திர செவ்வானம்.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
2: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
3: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
0: இசை வேகம் 100.5 இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திர செவ்வானம்.
1: நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
2: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
4: கோடைப்பண்பலை 100.5 இது சினிமா கொட்டகை. இணைப்பில் வரக்கூடிய நேயர் வாங்க. வணக்கம்.
5: வணக்கம்.
4: பேர் சொல்லுங்கய்யா, இணைப்பில் வந்துட்டீங்க.
5: விளாம்பட்டியில
4: இருந்து யார் பேசுறீங்க?
6: சொக்கலிங்கம்.
4: சொக்கலிங்கம் ஐயா.
6: ஆமா ஆமா.
5: விளாம்பட்டி எந்த மாவட்டம் ஐயா?
6: விருதுநகர் மாவட்டம்
5: ஐயா. மகிழ்ச்சி. ஆமா, முன்னாடி ஒரு பாடல் ஒளிபரப்பு பண்ணுமே, கேட்டீங்களா?
6: கேட்டேன் ஐயா. ராஜராஜ சோழன் படத்துல நீங்க கேட்டீங்க ஐயா.
5: ம்,
6: தமிழ் திரை உலகில்
5: ம்
6: முதல் முதலாக
5: ம்
6: சினிமாஸ்கோப் திரைப்படம் ராஜராஜ சோழன்,
5: ம்
6: நடிகர் திலகம் சவாலியர் சிவாஜிகணேசன், எஸ் வரலட்சுமி, எம் என் நம்பியார், லட்சுமி குமாரி, பத்மினி முத்துராமன், மதிப்பிற்குரிய பாடகர் டி ஆர் மகாலிங்கம், சகசரராமம் எல்லாம் நடிச்சிருக்காங்க.
4: சீர்காழி கோவிந்தராஜன்,
6: உமாநாதன், அது அவங்களும் உண்டு. தயாரிப்பாளர் ஜி உமாநாத். இந்த படம் உண்டுயா? படம் 100 நாள் ஓடின படம்.
5: மகிழ்ச்சி. இதெல்லாத்தையும் நெட்ல இருந்து படிச்சிட்டீங்க.
4: ரொம்ப அழகா சொல்லிட்டீங்க.
5: அப்படியா? மகிழ்ச்சி. அந்த பாடலோட சிறப்பு என்ன சொல்லுங்க?
6: அந்த தஞ்சாவூர் கோயில் பொன்னியின் செல்வன் படம் இல்லையா, அந்த படத்தோட தொடர்ச்சி இந்த கதை. பொன்னியின் செல்வன் கதை படத்தோட கதையோட தொடர்ச்சி இந்த கதை.
5: அது சரி.
6: ஆமா ஆமா.
5: இந்த பாடலோட சிறப்பு என்ன? நீங்க தகவல் சொன்னதெல்லாம் சரி.
6: தஞ்சாவூர் கோயில் பத்தி ஒரு சிறப்பு பாடல் இருக்கும் ஐயா. நடிகை திலகம் இந்த பாட்டுல படத்துல பாடியிருப்பாங்க. சென்றோடு உடன் பிறந்தால் செந்தமிழ் பெண்ணால் இந்த பாட்ட பாட்டை இது பண்ணி பேசியிருப்பாங்க. பாடகு மாதிரி என்ன
4: இந்த திரைப்படத்துல, இந்த திரைப்படத்துல தஞ்சை பெரிய கோயில் பல்லாண்டு வாழ்கவேங்கிற பாடலும் இருக்கும். அது சிறப்பு பெற்ற பாடல்.
5: அதான் அவர் சொல்றாரு. நாங்க ஒளிபரப்பு பண்ண பாடலோட சிறப்பு என்னங்க ஐயா? சொல்லுங்க ஐயா.
6: அது வந்து நம்ம இது வந்து நம்ம பிரியாங்க சம்பந்தர், திருவாவுக்கரசர், அந்த இன்னொரு அப்பர் அவங்களை பத்தி சில அந்த கதைகள் வரும், இந்த பாடல் வரும் அவங்களை பத்தி. ஆமா ஐயா.
4: இதெல்லாம் தாண்டி அந்த பாடல்ல இன்னொரு சிறப்பு இருக்குங்க ஐயா.
5: அது என்னதான்? மாதண்ணை படைத்தான்.
4: மாதெண்ணை
6: படைத்தான்.
4: சரியா சொல்றீங்க.
5: தமிழ் மாதங்களோட 12 மாதங்களோட பெயரும் வரும் அந்த பாடல்ல.
4: 12 மாதங்களும் வரும்.
6: மாதங்கள் படைத்தார் நமக்கு. சித்திரை மாத தேரோ, தை மாசி பங்குனி சித்திர வைகாசி ஆணி ஆடி ஆவணி பட்டாசி ஐபிசி கழித்து வரிசையா
4: வந்துடும். ஐயா வாழ்த்துக்கள். ரொம்ப அழகா சொன்னீங்க. எல்லா குறிப்புகளையும் சரியா சொல்லிட்டீங்க. என்ன பாடல் கொடுக்கலாம் கோடை பண்பலை 100.5 இருந்து உங்களுக்காக?
6: நமக்கு இந்த ஐயா விஜய் சேதுபதி நடிச்ச படம் அந்த காலக்குறிங்கல ஒரு பாடல் ஒன்று இருக்கு இல்லையா? ஆமா.
4: என்ன படம் ஐயா? கேட்கல, புரியல.
6: படத்து பேர் இல்ல. இந்த காணக்கருங்குயில ஒரு பாட்டு வரும். விஜய் சேதுபதி நடிச்ச படத்துல இருந்து
5: காணக்கருங்குயிலவா?
7: தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது.
8: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
7: ஏன் இல்ல? உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர்ஸ், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
9: காரமடை ஸ்ரீ சக்தி என்ஜினியரிங் காலேஜ், கோயம்புத்தூர்.
0: வழங்கிக் கொண்டிருக்கும் வண்ணத்தோரிகை.

தொழில்நுட்ப புரட்சியில்

0: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: திண்டுக்கல் ஜிடிஎன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் 2026-27 கல்வியாண்டிற்கான பொறியியல் வகுப்பிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது.
2: நோ கேபிடேஷன். கவுன்சிலிங் கோட் 5545. BE கம்ப்யூட்டர் சயின்ஸ், CSE ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், BTech இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ். கவுன்சிலிங் கோட் 5545.
1: பேருந்து வசதி உண்டு. ஜிடிஎன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி திண்டுக்கல். தொடர்புக்கு 7397933313.
3: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
4: கான்டாக்ட் 7382812345 or visit www.mahindra.org.
5: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடல நிக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
6: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடல எண்ணெயா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
5: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம்.
6: அளவாவது மிஸ்டர் கோல்ட் மாதிரி கரெக்டா 1 லிட்டர் இருக்குமா இல்ல அளவும் கம்மியா தான் இருக்குமா?
5: அளவு முன்ன பின்ன இருந்தாலும் பாக்க 1 லிட்டர் பாக்கெட் மாதிரி தான் இருக்கும். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
6: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்ட். தரத்திலயும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்,
7: மிஸ்டர் கோல்ட் 100% கடல எண்ணெய்.
8: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும்னு சொன்னாங்க.
9: பருத்தி தான் பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
8: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
9: பூமக்ஸ் இன்னர்வேர் தான். பூமக்ஸ் இன்னர்வேர்.
10: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் எழுதி தங்களது எண்ண கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அன்பு நேயர்களே,
1: தாங்கள் எழுதி அனுப்பும் கடிதத்தில் மறவாமல் தங்களின் முகவரியோடு தங்களின் கைபேசி எண்ணையும் எழுதி அனுப்பி வையுங்கள்.
0: ஒவ்வொரு வாரமும் தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதம் எழுதும் நேயர்களில் சிறந்த கருத்துக்களை பதிவிடும் நேயர்களில் ஒருவரை முத்தான நேயராக தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5.
1: முத்தான நேயர் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பை தருகிறது உங்கள் கோடை பண்பலை 100.5.
0: தங்களின் முத்தான கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற நம் கோடை பண்பலை 100.5 அரங்கேறும் நிகழ்ச்சிகள் குறித்து தங்களின் கருத்துக்களையும் தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு முழு முகவரியோடு கைபேசி எண்ணையும் சேர்த்து எழுதி அனுப்பி வையுங்கள்.
1: வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கேற்க அழைக்கிறது கோடை பண்பலை 100.5. கோடை பண்பலையில் இதுவரை ரசித்தோம் பூமக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் ராயர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் ராயர்கள்.
2: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
3: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
2: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
3: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
2: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
3: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
4: காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர்.
5: கல்வி, திறன், வேலை வாய்ப்பு என மூன்றின் சங்கமம்
6: ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ் காரமடை கோயம்புத்தூர்
1: வழங்கிய வண்ணத்தூரிகை.
7: இதுவரை நிகழ்ச்சிக்கு பொறியியல் நுட்பம் பிரேம்தாஸ், நாகராஜ், மணிமன்னன். அழைப்புகள் ஒருங்கிணைப்பு பி சரஸ்வதி, சங்கர் கணேஷ். கணினி இயக்கம் நூர்ஜஹான்.
8: கோடைக்கண்மலை 100.5 இனி கவிமொட்டுக்கள் இசைமேட்டமைக்க மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன் சன்ஃபிளவர் ஆயிலின் சித்திர சிவானம் முன்பாய் கேட்கலாம் செய்திச்சிருக்கோம்.
9: சுருக்கம்
10: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள தமிழக மீனவர்கள் 6 பேரை விடுவிக்க நடவடிக்கை எடுக்குமாறு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் மத்திய அரசை கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் பள்ளிகள், வழிபாட்டுத் தலங்கள் மற்றும் பேருந்து நிலையங்களுக்கு அருகே உள்ள 717 டாஸ்மாக் மதுபான கடைகளை 2 வாரங்களுக்குள் மூட தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளதற்கு பல்வேறு கட்சிகள் வரவேற்பு தெரிவித்துள்ளன. சிலி நாட்டுடன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்கள் மேற்கொள்வது குறித்து அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் திரு பிரான்சிஸ்கோ பெரஸுடன் பேச்சு நடத்தியுள்ளதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். உள்நாட்டு சமையல் எரிவாயு உற்பத்தி நாளொன்றுக்கு 36,000 டன்னிலிருந்து 54,000 டன்னாக அதிகரித்துள்ளது என்று பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். தொழிலாளர்கள் நலனுக்காக அதிக அளவில் சமூக பாதுகாப்பு திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்று மத்திய அமைச்சர் டாக்டர்

மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். தேசிய கல்விக் கொள்கையின் அடிப்படையில் ஆராய்ச்சி மற்றும் புதிய கண்டுபிடிப்புகளை ஊக்குவிப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் கடந்த 3ஆம் தேதி நடைபெற்ற இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வு ரத்து செய்யப்படுவதாக தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. சென்னை ஐஐடியில் பிஎஸ் படிப்புக்கு 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் வரும் 31ஆம் தேதிக்குள் இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் என்று ஐஐடி நிர்வாகம் அறிவித்துள்ளது. தென் தமிழகம் மற்றும் காவிரி டெல்டா மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் துஷார் ஸ்வீர், மெய்ரபா லூவாங் ஆகியோர் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி இன்று ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரங்கி ரெட்டி, சிராக் ஷெட்டி இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஐஎஸ்எல் கால்பந்து போட்டியில் மோகன் பகான் அணி இன்று இண்டர்காஷி அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: கோடை பண்பலை 100.5.
1: கோடை பண்பலை 100.5 மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன்ட் சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் சித்திர செவ்வானம்.
2: மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன்ட் சன்ஃப்ளவர் ஆயில் எல்லா மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸுக்கும் ஏத்த மிஸ்டர் கோல்ட்.
3: அனைவருக்கும் அன்பு நிறைந்த மாலை வணக்கம் நேயர்களே. மென் மஞ்சள் பூசிய வானம், காற்றில் கலந்த ஈரப்பதம் போல் நெஞ்சோடு கலக்கும் கானங்கள் கொண்டு இவ்வேளையை இன்னும் இனிக்கும் பொழுதாய் தர வருகிறது கோடை பண்பலை 100.5 சித்திரச்ச வானம். இனிய பாடல்களோடும் கவிதைகளோடும் நிகழ்ச்சியில் அன்புடன் ரங்கா. வேர்கள் நீர் குடிக்கும் ஓசை, நீர் குமிழி உடையும் ஓசை. வேர்கள் நீர் குடிக்கும் ஓசை, நீர் குமிழி உடையும் ஓசை. பூவிதழ் விரியும் ஓசை, இவையெல்லாம் எளிதில் கேட்டுவிடுகிறேன். ஆனால் உன் பாத கொலுசொலி மட்டும் தூரத்தில் பூகம்பமாய் கேட்பது ஏன்?

0: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
1: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
0: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
1: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
2: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
4: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
5: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
6: 70 plus UG courses, 9 plus PG courses, 5 plus PhD courses kaana admission nadaipirugirathu. Karur Jayaram's Kalai Matrum Arviyal Kalluri, Madurai Bypass Road, Aatamparpu, Karur.
7: ஹாய்ச்சாம், நான் எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? கலப்பட ஏதும் இல்லாத 100% கடலை எண்ணெய். சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்துனா போதும். நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
8: மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய், எல்லாமே கரெக்ட்.
9: Shiva Textiles and Summer Vibes. இப்போதே தொடங்குங்கள் குறைந்த பட்ஜெட்டில் கோடைக்கால

0: காட்டன் ஆடைகள் எங்கும் எவரும் தரமுடியாத விலையில். பெண்களுக்காக ஸ்டைலிஷான லினன் சாரீஸ், சாஃப்டான மல்மல் சாரீஸ் மற்றும் ரெடிமேட் கலெக்ஷன்ஸ், வட்டிகன் குர்த்திஸ், குவாட் செட்ஸ், பிளாசோ பேண்ட்ஸ் எல்லாம் சூப்பர் ஆஃபர்ஸோட. ஆண்களுக்கு கம்ஃபர்டபுள் சமர்வேர், குட்டீஸ்க்கு கியூட் கேஷுவல் ஃப்ராக்ஸ், டி ஷர்ட்ஸ், பாபா சூட்ஸ்னு சம்மர் ஆஃபரோட அனைத்தும் ஒரே இடத்தில். இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ். புதிய அனுபவம் எப்பொழுதும். மட்டு தாவணி மதுரை.
1: நேரமாலை 5:11. இது கோடை பண்பலை 100.5 சித்திரச்செவ்வானம். உனக்கென உறவுகள் 1000, நான் உறவாய் வர உன் வதனத்திற்கு சீதனமாய் தர. உனக்கென உறவுகள் 1000, நான் உறவாய் வர உன் வதனத்திற்கு சீதனமாய் தவிர தர. உயிரை தவிர என்ன இருக்கிறது?
2: I love, love, love, love, love. Yana kena pi.

0: மாதவ இவதான், கழுக்கில குழுக்கில இவளுக்கு இன சொல்ல
1: கோடை பண்பலை 100.5 மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன் சன்ஃபிளவர் ஆயில் வழங்கிக் கொண்டிருக்கும் சித்திர செவ்வானம்.

கோடை பண்பலை 100.5 நாம் இணைந்திருக்கிறோம் சித்திர செவ்வான நிகழ்ச்சியில். பூக்களுக்கெல்லாம் உன் வாசம், பூக்களுக்கெல்லாம் உன் வாசம், மஞ்சள் வானத்தில் ஒரு துண்டு மேகத்தில் உன் சாயல். பூக்களுக்கெல்லாம் உன் வாசம், மஞ்சள் வானத்தில் ஒரு துண்டு மேகத்தில் உன் சாயல். புயலின் மையம் உன் மௌனம், விழித்திரையில் நீ நிரந்தர ஓவியம்.

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
2: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
3: கான்டாக்ட் 7382812345 or visit www.mahindra.org. விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. மருத்துவம், பல் மருத்துவம், இயற்கை மற்றும் யோகா மருத்துவம், பார்மசி, நர்சிங், பிசியோதெரபி, அலைட் ஹெல்த் சயின்ஸ், பொறியியல், கலை அறிவியல், MBA, MCA மேலாண்மையியல், BEd, MEd கல்லூரிகள் மற்றும் விவேகானந்தா மெட்ரிக் மேலணை பள்ளிகள். இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலை வாய்ப்பு வசதி, ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது.
4: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. தொடர்புக்கு 9443734670 மற்றும் 9788544 17.
5: கோடை பந்தலை நொறுபுள்ளி 5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா. மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை, மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன் சன்ஃபிளவர் ஆயில், காரமடை ஸ்ரீ சக்தி என்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர், GTN காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி திண்டுக்கல்லின் நல்வாழ்த்துகள்.
6: நேரம் மாலை 5:23. கோடை பண்பலை 100.5 நாம் இணைந்திருக்கிறோம். இசையோடும், இனிய பாடல்களோடும், நெஞ்சை மயக்கும் கவிதைகளோடும். உன்னை கண்டதும் ஆனந்த வெள்ளம் தனிமை தீயை அணைக்கிறது. உன்னை கண்டதும் ஆனந்த வெள்ளம் தனிமை தீயை அணைக்கிறது. அணைத்தும் அணைந்தாலும் நீ தள்ளி நிற்பதை நாகரீகம் எள்ளி நகையாடுகிறது.

0: கோடைப்பண்பலை 100.5 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திர செவ்வானம்.
1: நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வாழ்க்கை.

இனிய வேளையில் இதமான பாடல்களை தந்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 சித்திரச் செவ்வானம். இமை சாமரக்காற்றின் எடை தாழாமல் இதயம் தடுமாறும் போது விழியின் வெளிச்சமே கலங்கரை விளக்கமாகிறது. இதயம் தடுமாறும் போது விழியின் வெளிச்சமே கலங்கரை விளக்கமாகிறது.

0: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட் இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேல தான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும், ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி. செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
4: திண்டுக்கல் ஜிடிஎன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி 2026-27 கல்வியாண்டிற்கான பொறியியல் வகுப்பிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது.
5: நோ கேபிடேஷன். கவுன்சிலிங் கோட் 5545. Computer Science, CSE, Artificial Intelligence and Machine Learning, Electronics and Communication Engineering, Electrical and Computer Engineering, BTech, Information Technology, Artificial Intelligence and Data Science. Counseling Code 5545.
4: பேருந்து வசதி உண்டு. GTN College of Technology, திண்டுக்கல். தொடர்புக்கு 7397-93313.

வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். கோடை பண்பலை 100.5 நாம் இணைந்து கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இது சித்திரச் செவ்வானம். நம்மை நாம் தேர்வு செய்யவில்லை, நம்மை நாம் தேர்வு செய்யவில்லை, நம்மை காதல் தேர்ந்தெடுத்திருக்கிறது. நாம் வறுமையில் இருந்தாலும் காதல் வசதியாய் வாழ்கிறது.

0: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
1: நம்ம வீட்டுல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
2: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கின.
1: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
2: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
1: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
2: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
1: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
3: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நம் கோடை பண்பலை 100.5 நேயர்கள் கேட்கலாம் நாவல் நேரம். அமரர் கல்கியின் பார்த்திபன் கனவு நாவல் தொடர்.
2: அன்பிற்கினிய நேயர்களுக்கு மாலை வணக்கம். அத்தியாயம் 24, மாரப்பனின் மனக்கலக்கம் தொடர்ச்சி. சக்கரவர்த்தியின் சன்னதியிலிருந்து வெளியேறிய மாரப்பன் மிகுந்த மனக்கலக்கத்துடன் இருந்தான். அவனுடைய குதிரையானது அவனை காவேரிக்கரை சாலையோடு கிழக்கு திக்கை நோக்கி அழைத்துச் சென்றது. இனி சூரியன் அஸ்தமித்தது. அன்று சுக்கில பட்சத்து சதுர்த்தசி ஆதலால் மேற்கு திசையில் 4 பிறை தோன்றிற்று. வானத்தில் நட்சத்திரங்கள் ஒவ்வொன்றாய் தோன்றி மினுக்க தொடங்கின. சற்று நேரத்துக்கெல்லாம் வானவெளி முழுவதிலும் கோடிக்கணக்கான வைரங்களை வாரி இறைத்தது போல் நட்சத்திரங்கள் பொரிந்து கிடந்தன. மாரப்பன் இந்த வான விசித்திரம் ஒன்றையும் கவனியாமல் ஏதேதோ சிந்தனையில் ஆழ்ந்திருந்தான். அரைக்காத வழி இவ்விதம் போன பிறகு அவன் திடுக்கிட்டு சுயநினைவு வந்தவனாய் எங்கே போகிறோம் என்று ஆராய்ந்தான். இதற்குள் 4 பிறை சந்திரன் மேற்கு வானத்தின் அடிப்பாகத்துக்கு வந்துவிட்டது. குதிரையை திருப்பி உறையூர் பக்கம் செலுத்தினான். உறையூர் கோட்டை வாசலை தாண்டி உள்ளே சிறிது தூரம் அவன் சென்ற போது எதிரே அநேக தீவர்த்திகளுடனும் சங்கம் முதலிய வாத்திய முழக்கங்களுடனும் ஒரு கூட்டம் வருவதை கண்டான். கூட்டத்தின் மத்தியில் சிங்கக்கொடி பறந்ததை பார்த்தபோது ஒருவேளை சக்கரவர்த்தி தன் பரிவாரங்களுடன் ஸ்ரீரங்கநாதர் ஆலயத்துக்கு போகிறாரோ என்று நினைத்து சட்டென்று குதிரையிலிருந்து இறங்கி சாலையோரமாக அடக்க ஒடுக்கத்துடன் நின்றான். கூட்டம் அருகில் வந்தபோது அதில் சக்கரவர்த்தி இல்லை என்பது தெரிந்தது. தளபதி அச்சுதவர்மரும் அவருக்கு பக்கத்தில் தலை மொட்டையடித்த ஒரு சாமியாரும் வந்து கொண்டிருந்தார்கள். அந்த சாமியார் திடகாத்திர தேகமுடையவராயும் முகத்தில் நல்ல தேஜஸ் உடையவருமாய் இருந்தார். மாரப்பனுடைய மனத்தில் மின்னலை போல் ஓர் எண்ணம் உதித்தது. ஒருவேளை இவர்தான் அந்த ஜடாமகுடதாரியான கபட சந்நியாசியோ என்று நினைத்தான். அதே சமயத்தில் தளபதி அச்சுதவர்மரின் பார்வை மாரப்ப பூபதியின் மீது விழுந்தது. அவர் பூபதியை சமிக்ஞையினால் அருகில் அழைத்து பக்கத்தில் இருந்த சிறு தொண்டரை நோக்கி, அடிகளே, இவன் யார் தெரிகிறதா? பார்த்திப மகாராஜாவின் சகோதரன் மாரப்ப பூபதி என்றார். சிறு தொண்டர் மாரப்பனை ஏற இறங்க பார்த்த வண்ணம், அப்படியா? வெகு காலத்துக்கு முன்னால் மகேந்திர சக்கரவர்த்தியின் காலத்தில் இவனை பார்த்திருக்கிறேன். இப்போது அடையாளம் தெரியவில்லை என்றார். விக்ரமனுடைய சதி ஆலோசனையை கண்டுபிடித்து சொன்னது பூபதிதான். ஆனாலும் சக்கரவர்த்திக்கு ஏனோ இவன் பேரில் தயவு பிறக்கவில்லை.

0: என்றார் அச்சுதவர்மர். சிறு தொண்டர் இதற்கு ஒன்றும் சொல்லாமல் மறுபடியும் ஒரு தடவை மாரப்பனை ஏற இறங்க பார்த்துவிட்டு மேலே போக தொடங்கினார். அவர்கள் இருவரும் அப்பால் சென்றதும் சேடிகள் சூழ்ந்த பல்லக்கு பின்னால் வருவதை பார்த்து சக்கரவர்த்தியின் திருமகளாயிருக்கலாம் என்று மாரப்பன் ஊகித்துக் கொண்டு அவசரமாய் விலகிச் செல்ல தொடங்கினான். ஆனால் என்ன ஆச்சரியம், அதே இடத்தில் பல்லக்கு நின்றது. பூபதி என்று மதுரமான பெண் குரல் அழைப்பது கேட்டது. மாரப்பன் திரும்பி பார்த்தபோது பல்லக்கில் பூரண சந்திரனை ஒத்த முககாந்தியுடைய குந்தவி தேவியும் அவளருகே சிவபக்தியே உருக்கொண்டது போன்ற மூதாட்டி ஒருவரும் இருக்க கண்டான். அடுத்து அங்கே என்ன நிகழ்ந்தது சொல்லிவிடலாம் நாளை. நன்றி நேயர்களே.
1: கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை கேட்டது நாவல் நேரம். அமரர் கல்கியின் பார்த்திபன் கனவு நாவல் தொடர். குரல் வண்ணம் கார்த்திகா ராணி.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: இது கோடை பண்பலை 100.5 சித்திர செவ்வானம்.

0: நேரம் மாலை 5:50. பண்பலை சொல்லும் நேரமாக மாலை 5:48.
1: காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன், கல்வி, திறன், வேலை வாய்ப்பு என மூன்றின் சங்கமம்.
2: 39 ஆண்டு நம்பிக்கையும் நம்பகத்தன்மையும் கொண்ட கல்வி நிறுவனம். TNEA கவுன்சிலிங்கில் கடந்த 5 வருடங்களாக அதிக மாணவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட Top 5 பொசிஷன் பெற்ற கல்லூரி.
1: கிளப்ஸ், போரம் அண்ட் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் பெற்ற கல்லூரி. அனைத்து துறைகளிலும் முதலாம் ஆண்டு முதலே கார்ப்பரேட் பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங், உலகத்தர MNC பிளேஸ்மெண்ட்.
2: ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ், காரமடை, கோயம்புத்தூர். ஃபார் அட்மிஷன் கால் 9244504444.

Viking Bunions and Briefs. மனமயக்கும் பாடல்களோடு இனிய இசையோடும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இது கோடை பண்பலை 100.5 லட்சத்தில் செவ்வானமாக. கோடி மழை துளிகள் கும்மி கொட்டும் ஒரு முன்னிரவில், கோடி மழை துளிகள் கும்மி கொட்டும் ஒரு முன்னிரவில், வெட்டிய மின்னலில் தெரிந்த உன் முகத்தை அடுத்து பெய்த அத்தனை மழை துளிகளும் நகலெடுத்திருந்தன. கோடி மழை துளிகள் கும்மி கொட்டும் ஒரு முன்னிரவில், வெட்டிய மின்னலில் தெரிந்த உன் முகத்தை அடுத்து பெய்த அத்தனை மழை துளிகளும் நகலெடுத்திருந்தன.

0: கோடைப்பன் விலை 100.5 நாம் இதுவரை ரசித்தோம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிய சித்திரச்சி பணம்.
1: நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்
2: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

கோடை பண்பலை 100.5 மெகா ஹெர்ட்ஸில் ஆலய தரிசனம்.

இந்த ஆலயத்தின் மூலவர் கோத பரமேஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார். கோ என்றால் பசு. ஒரு புற்றில் மறைந்திருந்த சிவலிங்கத்தை பசுக்கள் தாமாக பால் சொரிந்து வெளிப்படுத்தியதால் ஈசனுக்கு அந்த பெயர். அதாவது கோ என்றால் பசு, த என்றால் வெளிப்படுத்திய என்ற பொருளில் ஐயன் கோத பரமேஸ்வரர் என்று வழங்கப்படுகிறார். இத்தலத்தின் புராணமாக சொல்லப்படும் சம்பவம் நேரடியாக கைலைநாதனுடன் தொடர்பு கொள்ளவில்லை என்றாலும் இந்த தலத்தில் பசுங்கள் செழித்திருப்பதற்கு காரணமாக அமைந்திருக்கிறது என்றே சொல்லலாம். அது என்ன புராணம்? குன்னந்தூரை ஆண்டு வந்தான். மன்னனுடைய அரண்மனையை ஒரு ஆறு ஓடியது. அந்த ஆற்றிலிருந்து தத்தமது குடும்ப தேவைகளுக்காக பெண்கள் நீர் முகந்து செல்வார்கள். அரண்மனை சுவருக்கு உட்புறம் அதை ஒட்டினார் போல வளர்ந்திருந்த மரம் ஒன்று அதிசயத்தன்மை

0: சொல்லலாம். அது என்ன புராணம்?
1: குன்னந்தூரை ஆண்டு வந்தான். மன்னனுடைய அரண்மனையை ஒரு ஆறு ஓடியது. அந்த ஆற்றிலிருந்து தத்தமது குடும்ப தேவைகளுக்காக பெண்கள் நீர் முகந்து செல்வார்கள். அரண்மனை சுவருக்கு உட்புறம் அதை ஒட்டினார் போல வளர்ந்திருந்த மரம் ஒன்று அதிசயத்தன்மை கொண்டிருந்தது.
0: அதாவது அந்த மரத்தில் வருடத்திற்கு ஒரே ஒரு பூ மட்டுமே பூக்கும். அதுவும் காயாகி பழமாகும். ஆண்டுக்கு ஒரே ஒரு பழம். அந்த பழத்தை மன்னன் மட்டுமே உட்கொள்வான். வேறு யாரும் அதை பயன்படுத்திவிடக் கூடாது என்று அந்த மரத்தை சுற்றி பலத்த காவல் இருக்கும். நாள் முழுவதும் அதை சுற்றி காவலர் ஒருவர் பாதுகாப்பாக இருப்பார். மரம் பூத்தது என்று தெரிந்துவிட்டால் போதும், அவ்வளவுதான். அது காயாகி பழுக்கும் வரை அதன் வளர்ச்சியை மிக மிக உன்னிப்பாக கவனிப்பார் காவலர். ஒரு சமயம் அவ்வாறு பழம் உருவாயிற்று. அதை பறிக்கும் பக்குவத்துக்காக காவலர் காத்திருந்தார். மன்னனும் அதை அறிந்து அந்த ஆண்டும் அந்த பழத்தை சுவைக்க அவளாக இருந்தார். ஆனால் நள்ளிரவில் முற்றிலும் பழுத்த பழம் அதிகாலையில் தன்னுடைய காம்பிலிருந்து விடுவித்துக் கொண்டு ஒரு பெண்ணின் கூடத்தினுள் விழுந்து விட்டது. அந்த பெண்ணும் அதை அறியாமல் நீர்முகந்து கொண்டு தன் வீட்டிற்கு சென்று விட்டாள். காலை நேர காவலன் மரத்தில் பழம் இல்லாதது கண்டு திடுக்கிட்டான். ராஜதண்டனைக்கு பயந்தான். ஆனாலும் வேறு வழி இல்லாமல் அந்த தகவலை மன்னனுக்கு தெரியப்படுத்தினான். அதை கேட்டு வெகுண்ட மன்னன், ராஜ உடவான அந்த பழம் வேறு யாருக்கும் போய்விடக்கூடாது என்று கடுமையான உத்தரவு பிறப்பித்தான். இதற்கிடையில் தன் குடத்தை வீட்டுக்கு சுமந்து வந்த பெண் அந்த நீரை பாத்திரங்களில் இட்டு நிரப்பிய போது அந்த அபூர்வ கனி குடத்திலிருந்து விழுவதைக் கண்டாள். அது ராஜகனி என்றும் மன்னன் ஒருவனுக்கு மட்டுமே உரியது என்றும் அறிந்திருந்த அவள் திடுக்கிட்டு பதறினாள். அது எப்படி தன் குடத்துக்குள் வந்தது என்று ஆராய விரும்பாமல், உடனே அதை மன்னனிடம் சேர்ப்பிக்க வேண்டும் என்று ராஜ விசுவாசத்துடன் அதை எடுத்துக்கொண்டு அரண்மனைக்கு சென்றாள். சேவகர்கள் அவளை அழைத்துக் கொண்டு மன்னரிடம் ஒப்படைத்தார்கள். அவள் தான் ஆற்றிலிருந்து நீர்முகந்து வந்ததாகவும், அப்போது மரத்திலிருந்து விழுந்து விட்டிருக்க கூடிய அந்த பழம் தன் குடத்திற்குள் சேர்ந்து விட்டிருக்கிறது என்றும் அப்பாவியாக உண்மையை தெரிவித்தாள். அது அரசருக்கு மட்டுமே உரிய கனி என்பதால் அதை அவரிடமே சமர்ப்பிக்கத்தான் கொண்டு வந்திருப்பதாகவும் சொன்னாள். அவளை நம்ப மறுத்தான் மன்னன். வழக்கமாக அபூர்வ மரத்தை காவல் காக்கும் காவலன்தான் மரத்தில் ஏறி பழத்தை பறித்து வருவான். அப்படியானால் இந்த பெண்ணிடம் அந்த பழம் எப்படி வந்தது? ஆகவே இவள் இதை திருடியிருக்கிறாள். இப்போது மிக நல்லவளாக நடித்து பழத்தை திரும்பி கொடுக்கிறாள். அவளுடைய இந்த செயலுக்காக நான் ஏதேனும் சன்மானம் கொடுப்பேன் என்று எதிர்பார்க்கிறாள் போலிருக்கிறது. இவளுக்கு நான் கொடுக்க போவது பரிசு அல்ல, தண்டனை என்று மனதுக்குள் கருவிக்கொண்டான் மன்னன். அதே போல அவளை கழிவிலேற்றி கொள்ளுமாறு மரண தண்டனை விதித்தான். அந்த பெண்ணோ தான் ஏதும் அறியாதவள் என்று சொல்லி பலவாறாக மன்றாடியும் அவன் கேட்கவில்லை. தண்டனையை நிறைவேற்றினான். சாகும்போது அந்த பெண், இந்த நாடே நாசமாக போகட்டும், இந்த கோயில் கொண்டிருக்கும் கோத பரமேஸ்வரரே, நீங்களும் இந்த அநியாயத்துக்கு உறுதுணையாக இருந்திருக்கிறீர்கள், அதனால் உங்கள் கோயிலும் மண்ணோடு மண்ணாகி போகட்டும் என்று சாபமிட்டு உயிர் நீத்தாள். அதற்கு பிறகு அந்த ஊரே பாலைவனமாகியது. சில காலங்களுக்கு பிறகு அங்கிருந்த ஆவினங்கள் மணமேடு ஒன்றின் மீது பால் சொரிய உள்ளிருந்த லிங்க ரூபமாக கோத பரமேஸ்வரன் வெளிப்பட்டார். அப்போது அங்கே உயிர் பிழைத்திருந்த ஊர் மக்கள் ஈசனுக்கு புதிதாக கோயில் கட்டினார்கள். கோத பரமேஸ்வரர் கோயில் நவ கைலாயங்களில் ஒன்றாக போற்றப்படுகிறது. லிங்கத்தின் மீது நாகம் செதுக்கப்பட்டிருப்பது சிறப்பானது. இந்த இறைவனை வணங்குபவரின் கால சர்ப்பதோஷம் மற்றும் நாகதோஷம் நீங்குகிறது. வேலை தேடுபவர்கள் இவரை வணங்கி தம் முயற்சியில் வெற்றி பெறுகிறார்கள். பிள்ளை பேறு வேண்டும், பெண்களுக்கு அந்த வரம் கிட்டுகிறது. இதுவரை திருநெல்வேலி மாவட்டம் குன்னத்தூர் கோத பரமேஸ்வரர் ஆலயத்தை தரிசித்தோம்.
2: கொடை பண்பலை 100.5 MHz நாம் இதுவரை கேட்டோம் ஆலய தரிசனம்.

0: தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வல்வர் பிராண்ட் அரிசியின் நேரம் மாலை 6:05:20.
1: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வல்லுவர் பிராண்ட் அரிசி.
2: கோடை பண்பலை 100.5 பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்களின் ஒளியேற்றும் சிந்தனை வழங்குவோர் பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள்.
3: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏன்
4: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
3: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
4: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
3: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
4: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு, எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
5: பள்ளிக்கூடத்துல படிச்சது மட்டும் இல்லைங்க, அது ஒரு டிகிரியை உடனே சொல்லிட்டு போயிடுறோம். ஆனால் படிப்பு என்பது என்ன அப்படின்னா, கற்றல் என்பது வேறு, படித்தல் என்பது வேறு. இது ரெண்டு இருக்குதுங்க. இந்த சொல்லு ரெண்டும் ஒன்று தானுங்க அப்படின்னா, அப்படி இல்லைங்க. இப்போ தினசரி காலைல இருந்துச்சு ஒரு பேப்பர் படிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவோம், பேப்பர் கற்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்லி கேள்விப்பட்டதே கிடையாது. ஏன்னா அது நாம் இன்றைக்கி மறந்துட்டாலும் கவலை இல்லை, நாளைக்கு மறந்துட்டாலும் கவலை இல்லை. ஆனால் கற்றல் என்பது உள்வாங்கி படித்தல், அது அதுதான் வேணும். பழைய காலத்தில் ஆசிரியருடைய வீட்டில் ஒண்டி பிள்ளைகளை விட்டுருவாங்க. எப்போ அப்படின்னா, குருகுல கல்வியில். எதுக்காக அப்படின்னா, ஆசிரியர் சொல்லிக் கொடுப்பதை படிப்பது ஒரு வகை, ஆசிரியரையே கற்றுக்கொள்வது ஒரு வகை.

0: ஓகே, ரெண்டு இருக்குதுங்க. அது என்ன ஆசிரியரை கற்றுக்கொள்றது அப்படின்னா, இப்போ ஆசிரியர் அதிகாலையில் எப்போ எழுந்திருக்கிறாரு, கூட இருந்து பார்க்கறது, அவருடைய பழக்க வழக்கங்கள் என்ன, உணவு இருந்த போது எப்படி இருந்துறாரு, அதே போல யாராவது பெரியவங்க வந்த உடனே அவர் எப்படி பேசிட்டு இருக்காரு, இது எல்லாவற்றையும் அனுபவ ரீதியாக அருகிருந்து பார்த்தால் தாங்க கற்றுக்கொள்ள முடியும். அதோடு மட்டும் இல்லாமல் படிப்பில் கவனம் வேணுங்கிற விஷயத்த அந்த காலத்தில் சொல்லுவாங்க. குருநாதருடைய வீட்டில் பிள்ளைகள் தங்கி படிச்சுட்டு இருக்காங்க. ஒரு நாள் சாப்பாடு நடக்குது. அப்போ சாப்பாடு போடுறப்ப அந்த குரு பத்தினி அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, சாப்பாட்டில் அவங்களுக்கு அந்த சாதம் வச்சுட்டு நெய் ஊற்றுறாங்க. அங்கே பலகாலமாக படிச்சுக்கிட்டு இருந்த அந்த பையன் என்ன பண்ணுறான், அதை அப்படி பிசைஞ்சு வாயில் வச்சுட்டு ஒரு வார்த்தை சொல்கிறான், அம்மா நீங்கள் வந்து அவசரத்தில் இந்த விளக்கு ஊத்துற எடுத்து ஊற்றிப்பிட்டீங்க, நெய்ன்னு நினச்சிட்டிங்க போட்டிருக்கு, அதனால் பரவாயில்லம்மா அப்படின்னு இருக்கான். சட்டுன்னு அந்த அம்மா உடனே அந்த பாத்திரத்தை கீழே வச்சுட்டு சுவாமி அப்படின்னு அவரை கூப்பிட்டுருக்கு. உடனே அவர் அங்கேருந்து ஓடி வந்திருக்காரு என்ன அப்படின்னு, இவன் பயந்துட்டான், அம்மா அந்த கிண்ணத்தை கூட கொடுக்க நான் குடிச்சு போடுறேன் ஐயாட்ட சொல்ல வேண்டாம்னு. அவர் வந்தார், என்னன்னு, இப்படி நான் என்ன ஊற்றுனே அந்த பையன் இப்படி கேட்குறான், அப்படியா சரி எந்திரி அப்படின்னாரு. ஐயா நான் தெரியாமல் சொல்லிட்டேன், நான் என்ன வேணாலும் சாப்பிட்றேன், இல்லை இல்லை நீ எந்திரி கையை கழுவு அப்படின்னார். கையை கழுவிட்டான், கவலைப்பட்டே போனான். உன் படிப்பு முடிஞ்சு அப்படின்னாரு. என்னையா சொல்கிறீங்க, நான் ஒரே ஒரு கேள்வி கேட்டதுக்காக படிப்பு முடிஞ்சுன்னு சொல்லலாமா அப்படின்னா. உடனே அவர் சொன்னார், இல்லைப்பா நீங்கள் வந்து எத்தனை வருஷம் ஆச்சுன்னு, 15 வருஷம் ஆகுதுங்க, 15 வருஷமும் உனக்கு விளக்கண்ணா தான் ஊற்றிக்கிட்டு இருக்கோம், ஆனால் உன்னுடைய கவனம் இத்தனை நாளாக இருக்க படிப்பில் இருந்ததன் காரணமாக என்ன ஊற்றுறோம் தெரியாமல் நீ சாப்பிட்டு கிடந்திருக்க, இன்னைக்கு உன் கவனம் மாறுதுனா என்ன அர்த்தம்னா உன் கல்வி முடிஞ்சுன்னு அர்த்தம். அப்படி என்ன தெரியுங்களா, அவன் வந்ததுலேருந்து தரப்பட்டதில் உணவின் மீது அவனுக்கு நாட்டம் இல்லாமலும் கல்வியின் மீது நாட்டம் இருந்ததன் காரணமாக அவன் பாட்டுக்கு சாப்பிட்டுக்கிட்டு இருந்திருக்கான். இன்னைக்கு நினச்சி பாருங்க, சேர்ந்த அன்னைக்கே ஹாஸ்டலில் ஸ்ட்ரைக்கு, சாம்பாரில் உப்பு இல்லையா, இந்த கல்லூரியில் படிச்சு நான் என்ன செய்ய போகிறேன், அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்னு கேட்கலாம். இதுலேருந்து தானே ஆரம்பிக்கணும், நான் என்ன குறையாக பணம் கட்டுறேன். இப்போ நினச்சி பாருங்க, சாம்பாரில் உப்பு வேணும், தவறாகவும் இருக்கக்கூடாது. ஆனாலும் கூட அவற்றை தாண்டிய விஷயங்கள் என்ன, நாம் எதை நோக்கி வந்திருக்கிறோம் அப்படின்னு பார்க்கணும். பயணம் போகிற போது கூடங்க சின்ன சின்ன இடைஞ்சல்கள் இடையூறுகள் வந்தால் அதுக்காக கவலைப்பட்டுக்கிட்டே நம்ம உட்காந்துருக்கக்கூடாதுங்க. உங்களோட வந்தனே அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டே இருக்கக்கூடாதுங்க. அங்கே அப்படித்தான் இருக்கும். ரயில் தாமதமானால் என்ன பண்ணுறது, அதுக்காக என்னை கடவுள் சோதிச்சுட்டாருன்னு சொல்ல முடியுமா, இல்லை. ஏன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வச்சுக்கிட்டு ஊன்றி கற்கின்ற ஒன்றும் அந்த கற்ற உடனே நம்ம நினைவில் வைத்து பார்ப்பதும் திரும்ப திரும்ப சொல்லி பார்ப்பதும் முக்கியங்க. அதனால தான் கற்றதனாலாய பயனுண்கள் வாழறிவன் நற்றார் தொழார் எனின்னு சொல்கிற போது கல்விக்கு கற்பித்தல் கற்றல் எவ்வளோ முக்கியங்கிறத அழகாக சொல்கிறாங்க. அதனால் படிக்க வேண்டியவற்றை படிப்போம், கற்க வேண்டியவற்றை கற்றுக்கொள்வோம், கற்றதை மற்றவருக்கு தருவதற்கு முயற்சி செய்வோம். படிப்பு என்பது அறிந்து கொள்வது, கற்றல் என்பது ஆராய்ந்து அறிந்து கொள்வது.
1: இதுவரை நாம் கேட்டோம் ஒளியேற்றும் சிந்தனை நிகழ்ச்சியை வழங்கியோர் பூமத் பணியங்கள் ஜெட்டிகள் டிராயர்கள்,
2: விளங்கினர் முனைவர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.

0: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாட் மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
1: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
2: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
3: திருச்சி சாரதாஸ்.
4: கதிரவனின் கதிர்கள் மங்க தொடங்கிய நேரம். இன்னும் சற்று நேரத்தில் இரவு தொடங்க இருக்க, புன்னகை தேசத்தில் பூத்த மலர்களின் நறுமணத்தோடு கொடைப்பண்பலை நெருப்பிலியைந்தில் கதம்ப மலர்கள்.

0: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குட்டன் புதிய அறிமுகம், அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: பிளஸ் டூ முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
3: கான்டாக்ட் 7382812345 ஆர் விசிட் டபிள்யூ

0: www.mahindra.org.
1: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை நினைக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
2: உங்களுக்கு மிஸ்டர் கோல்டு மாதிரி 100% கடலை எண்ணெயா, இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
1: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம்.
2: அளவாவது மிஸ்டர் கோல்டு மாதிரி கரெக்டா 1 லிட்டர் இருக்குமா, இல்ல அளவும் கம்மியா தான் இருக்குமா?
1: அளவு முன்ன பின்ன இருந்தாலும் பாக்க 1 லிட்டர் பாக்கெட் மாதிரி தான் இருக்கும். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
2: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்டு. தரத்திலயும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்,
3: மிஸ்டர் கோல்டு 100% கடலெண்ணெய்.
4: காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன், கல்வி, திறன், வேலை வாய்ப்பு என மூன்றின் சங்கமம்.
5: 39 ஆண்டு நம்பிக்கையும் நம்பகத்தன்மையும் கொண்ட கல்வி நிறுவனம் TNEA கவுன்சிலிங்கில் கடந்த 5 வருடங்களாக அதிக மாணவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட டாப் 5 பொசிஷன் பெற்ற கல்லூரி.
4: கிளப்ஸ், போரம் அண்ட் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் பெற்ற கல்லூரி. அனைத்து துறைகளிலும் முதலாம் ஆண்டு முதலே கார்பரேட் பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங், உலகத்தர MNC பிளேஸ்மெண்ட்.
5: ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ், காரமடை, கோயம்புத்தூர். ஃபார் அட்மிஷன் கால் 9244500444.
0: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. மருத்துவம், பல் மருத்துவம், இயற்கை மற்றும் யோகா மருத்துவம், பார்மசி, நர்சிங், பிசியோதெரபி, அலைட் ஹெல்த் சயின்ஸ், பொறியியல், கலை அறிவியல், MBA, MCA மேலாண்மையியல், BEd, MEd கல்லூரிகள் மற்றும் விவேகானந்தா மெட்ரிக் மேல்நிலை பள்ளிகள். இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலை வாய்ப்பு வசதி. ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன் நடைபெறுகிறது.
6: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. தொடர்புக்கு 9443734670 மற்றும் 9788544417.
7: கோடை பந்தலை 105 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா, மகிந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டு தாவணி மதுரை, மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன் சன்ஃபிளவர் ஆயில், காரமடை ஸ்ரீ சக்தி என்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர், GTN காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி திண்டுக்கல்லின் நல்வாழ்த்துகள்.
8: கோடை பண்பலை 100.5 இது கதம்ப மலர்கள்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபி ஆனந்த். தலைப்புச் செய்திகள். தமிழக அரசியலில் புதிய திருப்பமாக அஇஅதிமுகவில் பிளவு ஏற்பட்டுள்ளது. முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தலைமையிலான தாவேக அரசு நாளை பேரவையில் நம்பிக்கை கோருகிறது. இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள தமிழக மீனவர்கள் 6 பேரை விடுவிக்க நடவடிக்கை எடுக்குமாறு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியுள்ளார். மேற்கு தொடர்ச்சி, டெல்டா மற்றும் தென் தமிழக கடலோர மாவட்டங்களில் 4 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். தமிழக அரசியலில் புதிய திருப்பமாக அஇஅதிமுகவில் பிளவு ஏற்பட்டுள்ளது. அஇஅதிமுக சட்டமன்ற கட்சித் தலைவராக உள்ள முன்னாள் முதலமைச்சரும் கட்சியின் பொதுச் செயலாளருமான திரு எடப்பாடி பழனிசாமி தரப்பில் 17 உறுப்பினர்களும், அஇஅதிமுகவின் மூத்த சட்டப்பேரவை உறுப்பினர் திரு எஸ் பி வேலுமணி தலைமையில் 30 சட்டப்பேரவை உறுப்பினர்களும் இரு பிரிவுகளாக செயல்படுகின்றனர். சட்டப்பேரவையில் நாளை பெரும்பான்மையை நிரூபிப்பதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டியிருப்பதால் ஆளும் தாவேக அரசுக்கு ஆதரவு அளிப்பதாக திரு எஸ் பி வேலுமணி தலைமையில் செயல்படும் பிரிவில் உள்ள முன்னாள் அமைச்சரும் மூத்த உறுப்பினருமான திரு சி வி சண்முகம் கூறியுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த அவர், திரு எடப்பாடி பழனிசாமி அஇஅதிமுகவின் அடிப்படை கொள்கையை மாற்ற நினைப்பதாகவும், இது கட்சியின் வருங்காலத்திற்கு நல்லதல்ல என்றும் கருதி இந்த முடிவை மேற்கொண்டதாகவும் கூறினார். திமுகவை எதிர்க்கவே அஇஅதிமுக உருவாக்கப்பட்டதாக கூறிய அவர், திரு எடப்பாடி பழனிசாமி தாம் முதல்வராக நியமிக்கப்படுவதற்கு திமுகவின் ஆதரவை தேட முயற்சித்ததாக குற்றம் சாட்டினார்.

0: இதனை எதிர்த்து அஇஅதிமுகவின் பொதுக்குழுவை கூட்ட வேண்டும் என்று தாம் வலியுறுத்தியதாகவும் அது தொடர்பாக அவர் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் காலம் தாழ்த்தியதாகவும் இதன் காரணமாகவே அவரது தலைமையை ஏற்க மறுப்பதாகவும் திரு சி வி சண்முகம் தெரிவித்தார். இதனிடையே திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இயங்கும் பிரிவின் மூத்த தலைவர் திரு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், அஇஅதிமுகவில் பிளவு ஏற்படவில்லை என்றும் சட்டப்பேரவையில் நாளை நடைபெறும் பலப்பரீட்சையில் தாவேக அரசுக்கு ஆதரவாக செயல்படுகிறவர்கள் கட்சியிலிருந்து நீக்கப்படுவார்கள் என்றும் சுட்டிக்காட்டினார். இந்நிலையில் தமிழக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய், திரு எஸ் பி வேலுமணி தலைமையிலான அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்களை திரு சி வி சண்முகத்தின் இல்லத்தில் சந்தித்தார். தமிழக சட்டப்பேரவைத் தலைவராக தாவேக உறுப்பினர் திரு ஜே சி டி பிரபாகர் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். பேரவையின் துணைத் தலைவராக தாவேக உறுப்பினர் திரு ரவிசங்கர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். இடைக்கால சட்டப்பேரவைத் தலைவர் திரு கருப்பையா தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் இதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டது. திரு ஜே சி டி பிரபாகர் இன்று முறைப்படி பொறுப்பேற்று அவை நடவடிக்கைகளை நடத்தினார். உறுப்பினர்கள் புதிய சட்டப்பேரவைத் தலைவரை வரவேற்று பேசினர். முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் பேசுகையில், சட்டப்பேரவை விவாதங்களில் அனைத்து கட்சியினருக்கும் சம வாய்ப்பு அளிக்கப்படும் என்று தெரிவித்தார். எதிர்க்கட்சித் தலைவரும் திமுக உறுப்பினருமான திரு உதயநிதி ஸ்டாலின் அரசு நிர்வாகத்திலும் மக்கள் பணியிலும் தமிழ்நாடு முன்னுதாரணமாக திகழ வேண்டும் என்று கூறினார். அஇஅதிமுக தரப்பில் திரு எடப்பாடி பழனிசாமியும் திரு எஸ் பி வேலுமணியும் பேரவைத் தலைவரை வரவேற்று பேசினர். பிஜேபி உறுப்பினர் திரு போஜராஜன், புதிய அரசு மத்திய அரசோடு ஒருங்கிணைந்து செயல்பட்டு மாநிலத்தில் நலத்திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்று கூறினார். அமமுக சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர் திரு எஸ் காமராஜ், தாவேக அரசுக்கு தாம் ஆதரவு அளிக்கப் போவதாக கூறினார். இறுதியில் பேசிய பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர், தாம் சமநிலையோடு செயல்பட்டு அனைத்துக் கட்சி உறுப்பினர்களுக்கும் சம வாய்ப்புகளை அளிக்க உள்ளதாக உறுதிபட தெரிவித்தார். நாளை நடைபெறும் பேரவைக் கூட்டத்தில் திரு ஜோசப் விஜய் தலைமையிலான தாவேக அரசு தனது பெரும்பான்மையை நிரூபிக்க உள்ளது. இதனிடையே திருப்பத்தூர் தொகுதியில் ஒரு வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற திரு சீனிவாச சேதுபதி நாளை நடைபெறும் நம்பிக்கை வாக்கெடுப்பில் கலந்து கொள்ள சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள தமிழக மீனவர்கள் 6 பேரை விடுவிக்க நடவடிக்கை எடுக்குமாறு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் மத்திய அரசை கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கருக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில், எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி கைது செய்யப்பட்டுள்ள ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த இந்த மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். இலங்கை சிறைகளில் ஏற்கனவே உள்ள 54 மீனவர்கள் மற்றும் அவர்களின் 264 படகுகளையும் விடுவிக்க நடவடிக்கை எடுக்குமாறும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். இதுகுறித்து இலங்கை அரசை அங்குள்ள இந்திய தூதரக அதிகாரிகள் மூலம் தொடர்பு கொண்டு உடனடி நடவடிக்கை எடுக்குமாறும் திரு ஜோசப் விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். பள்ளிகள், கல்லூரிகள், வழிபாட்டு தலங்கள் மற்றும் பேருந்து நிலையங்களுக்கு அருகில் உள்ள 717 டாஸ்மாக் மதுபான கடைகளை மூட முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தமிழகத்தில் செயல்பட்டு வரும் டாஸ்மாக் கடைகளில் குறிப்பிட்ட 717 கடைகள் கல்வி நிலையங்களுக்கும் வழிபாட்டு தலங்களுக்கும் 500 மீட்டருக்குள் அமைந்திருப்பதாகவும், 2 வாரங்களுக்குள் இந்த கடைகளை மூட வேண்டும் என்றும் முதலமைச்சர் உத்தரவிட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் அனைத்து மாவட்டங்களிலும் குடிநீர் விநியோகத்தில் உள்ள இடர்பாடுகளை போர்க்கால அடிப்படையில் களைந்து சீரான குடிநீர் விநியோகத்தை உறுதி செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். கோடை காலத்தில் தடையற்ற குடிநீர் விநியோகத்தை உறுதி செய்யும் நோக்கில் உள்ளாட்சி அமைப்புகளின் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்ட முதலமைச்சர், லாரிகள் மூலமாகவும் புதிய ஆழ்துளை கிணறுகள் அமைத்தும் மாற்று ஏற்பாடுகளை செய்து சீரான குடிநீர் விநியோகத்தை உறுதி செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தினார். அனைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் திங்கட்கிழமைதோறும் குடிநீர் விநியோகத்தை ஆய்வு செய்து உடனடி நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் அவர் உத்தரவிட்டார். எதிர்வரும் மழைக்காலத்தை கருத்தில் கொண்டு தூர்வாரும் பணிகளையும் வெள்ளத்தடுப்பு பணிகளையும் துரிதமாக மேற்கொள்ள வேண்டும் என்று உள்ளாட்சி அமைப்புகளுக்கு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் உத்தரவிட்டுள்ளார். தமிழகத்தில் வரும் 4 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், தென் தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார்.
1: நேற்று வடக்கு இலங்கை கடலோர பகுதிகளுக்கு அப்பால் உள்ள தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி வடக்கு திசையில் நகர்ந்து இன்று காலை 8 மணி அளவில் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவுகிறது. அடுத்த 48 மணி நேரத்தில் இது மேலும் வலுப்பெறக்கூடும். இதன் காரணமாக அடுத்த 4 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், தென் தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகம்

0: புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பு ஒட்டியே இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஓரிரு பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. தமிழக மீனவர்களுக்கான எச்சரிக்கை, அடுத்த 2 நாட்களுக்கு தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மழைக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும்.
1: மாவட்ட செய்திகள். மதுரையில் போக்குவரத்து துறை சார்பில் பள்ளி வாகனங்களின் வருடாந்திர கூட்டாய்வு பணிகளை ஆட்சியர் திரு பிரவீன்குமார் இன்று தொடங்கி வைத்தார். தூத்துக்குடி மாவட்டத்தில் பள்ளி பேருந்துகளை பாதுகாப்பாக விபத்தின்றி இயக்குவது குறித்து ஆட்சியர் திரு விஷ்ணு மகாஜன் தலைமையில் பள்ளி பேருந்து ஓட்டுநர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் வட்டார போக்குவரத்துத்துறை சார்பில் தனியார் பள்ளிகள் பயன்படுத்தும் 332 பள்ளி பேருந்துகளை ஆட்சியர் திருமதி சிவசவுந்தரவல்லி இன்று ஆய்வு செய்தார். இம்மாவட்டத்தில் சட்டவிரோத கடத்தல்களை தடுக்கவும் வாகனங்களை கண்காணிக்கவும் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு அருகில் உள்ள பகுதிகளை கண்காணிக்கும் வகையிலும் காவல்துறை சார்பில் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டன. மயிலாடுதுறையில் நடைபெற்ற கோடைக்கால சிறப்பு கலைப்பயிற்சி முகாமில் பங்கேற்ற மாணவ மாணவியருக்கு சான்றிதழ் வழங்கப்பட்டது. விளையாட்டுச் செய்திகள். தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 21-19, 21-23, 21-10 என்ற செட் கணக்கில் இந்தோனேஷியாவின் முஹ்புத்ரா பகாஸ் மௌலானா இணையை வென்றது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மெய்ராபா லுவாங் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-14, 21-14 என்ற செட் கணக்கில் மலேசியாவின் இர்ஃபான் மஜீத்தை வென்றார். இப்போட்டியின் மற்றொரு ஆட்டத்தில் துஷார் சுவீரையும் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். IPL கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி இன்று ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. அகமதாபாத்தில் நடைபெறவுள்ள இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. ISL கால்பந்து போட்டியில் மோகன் பகான் அணி இன்று இன்டர்காஷி அணியை எதிர்கொள்கிறது. கொல்கத்தாவில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழக அரசியலில் புதிய திருப்பமாக அஇஅதிமுகவில் பிளவு ஏற்பட்டுள்ளது. முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தலைமையிலான தாவேக அரசு நாளை பேரவையில் நம்பிக்கை கோருகிறது. இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள தமிழக மீனவர்கள் 6 பேரை விடுவிக்க நடவடிக்கை எடுக்குமாறு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியுள்ளார். மேற்கு தொடர்ச்சி, டெல்டா மற்றும் தென் தமிழக கடலோர மாவட்டங்களில் 4 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
2: ஆகாஷ்வாணி கோடைப்பண்பலை 100.5.

0: வணக்கம் நேர்களே.
1: இந்த பூமியே எங்க சாமி அம்மா செய்யும் வேலையே எங்க பூஜை அம்மா.
0: கோடை பண்பலை 100.5 பண்ணையும் பசுமையும்
2: சிறுதானியங்களில் சில புதிய உத்திகளால் அதிக மகசூலை தரக்கூடிய ரகங்கள் கண்டறியப்பட்டுள்ளன. மேலும் இரும்பு மற்றும் துத்தநாக சத்து அதிகம் உள்ள வறட்சியை தாங்கும் சில உயர் விளைச்சல் தரும் சிறுதானிய வகைகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. இவற்றில் காலநிலை, மண் வகைகள் மற்றும் வறட்சியை தாங்கி வளரக்கூடிய பயிர்களை தெரிவு செய்து பயிரிடும் பொழுது நல்ல லாபத்தை ஈட்ட முடியும். சிறுதானியத்தில் உயர் விளைச்சல் ரகங்கள் மற்றும் புதிய வகை சிறுதானியங்கள் குறித்து விளக்கம் தருகிறார் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் சிறுதானிய பயிர்கள் துறை உதவி பேராசிரியர் முனைவர் குமாரி வினோதனா.

0: அவர்கள்
1: சிறுதானியத்தில் உயர் விளைச்சல் ரகங்கள் மற்றும் புதிய வகை சிறுதானியங்கள், அதை பத்தி ஒரு கண்ணோட்டம் என்ன அப்படிங்கறது வந்து பார்ப்போம். சிறுதானியங்கள்ல வந்து பொதுவா பார்த்தோம் அப்படின்னா மருத்துவ குணங்கள் வந்து அதிகம்னு சொல்லி சொல்றோம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து அமினோ அமிலம், நார்ச்சத்து, புரதச்சத்து, இரும்பு, கால்சியம் சத்து, வைட்டமின்கள் மற்றும் தாது உப்புக்கள் அளவு மிகுந்து காணப்படுகின்றன. மேலும் இவற்றின் தானியங்கள்ல வந்து அதிக அளவு நார்ச்சத்து, மெதுவாக செரிக்கும் குறைந்த அளவு கார்போஹைட்ரேட் உள்ளதுனால சக்கரை வியாதி உள்ளவர்களுக்கு சிறந்த உணவாக கருதப்படுகின்றது. தற்போது பாத்தீங்கன்னா மக்களிடையே ஆரோக்கியம் சம்பந்தமான விழிப்புணர்வு அதிகமாக உணரப்படுவதனால சிறுதானிய உபயோகம் ஓரளவு முன்னாடி இருந்ததை விட இப்போ ஓரளவு அதிகரித்து வருகிறது. இந்த நிலையில பாத்தீங்க அப்படின்னா சிறுதானியங்கள், குறுந்தானியங்கள் தவிர மற்ற புதிய வகை சிறுதானியங்கள் அப்படிங்கறதும் பயன்பாட்டில் இருக்கு. இந்த புதிய வகை சிறுதானியங்கள் வந்து என்ன அப்படிங்கறத வந்து பார்ப்போம் நம்ம. அதாவது குறைந்த பயன்பாட்டில் உள்ள சத்து மிகு தானியங்கள் வந்து இதையும் சொல்றோம். ஏன்னா இதுலயும் வந்து இல்லாத சத்துக்கள் இல்ல, சிறுதானியங்கள் போலவே அதிகப்படியான சத்துக்கள் இந்த தானியங்களையும் உண்டு. அவை என்னென்ன அப்படின்னா குலசாமை, போனியோ தானியம், டெஃப் தானியம். இந்த தானியங்கள் பற்றி இப்ப பாத்தீங்கன்னா தற்போது மக்களிடையே அதிக அளவு விழிப்புணர்வு ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது. அது ஒன்னொன்னா நம்ம என்னங்கறத பாப்போம். குலசாமை அப்படிங்கறது வந்து நம்ம பிரவுன் டாப் மில்லட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இந்த தானியம் வந்து பாத்தீங்கன்னா தென்கிழக்கு ஆசியாவில் தோற்றுவிக்கப்பட்டு ஆப்பிரிக்கா, அரேபியா, சீனா மற்றும் ஆஸ்திரேலியாவில் பயிரிடப்பட்டு வருகிறது. கர்நாடகா மாநிலத்துல தும்கூர், சித்ரதுர்கா மற்றும் ஆந்திர மாநிலத்துல அனந்தபூர் ஆகிய மாவட்டங்கள்ல புன்செய் பயிராக உணவிற்காகவும் தீவனத்திற்காகவும் பயிரிடப்படுகிறது. இது வந்து 3 அடி உயரத்திற்கு வேகமாக வளரும் தன்மை கொண்டது. அதாவது இது வந்து ஒரு மூடாக்கு பயிர் அப்படின்னு சொல்றோம். ஏன்னா இது வந்து அடர்த்தியா வளரும் மூடாக்கு பயிராகவும் மண்ணரிப்பை தருக்கும் பயிராகவும் இந்த பயிரை வந்து வளர்க்கறாங்க. இவை வந்து அதிக அளவில் விதை உற்பத்தி செய்வதனால வளர்ப்பு பறவைகளுக்கு வந்து இந்த பயிரை வந்து உணவாகவும் பயன்படுத்துகின்றனர். இந்த பயிர் பாத்தீங்கன்னா 60 முதல் 70 நாட்கள்ல முதிர்ச்சி அடைந்துவிடும். இதோட மகசூல் வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து 700 முதல் 800 கிலோ வரையில் கிடைக்கும். அது குலசாமையோட தானியங்கள்ல அதிக அளவு நார்ச்சத்து இருக்கும். அதனால குளூட்டன் சீலியாக் டிசீஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் நம்ம. அது குளூட்டன் மூலக்கூறு இல்லாததுனால குளூட்டன் ஒவ்வாமையுள்ள நண்பர்களுக்கு நன்மை பயக்கிறது. சசீலியாக் டிசீஸ் அப்படின்னா என்னன்னா இப்ப சிலருக்கு வந்து கோதுமையில் உள்ள குளூட்டன் வந்து சிலருக்கு வந்து அலர்ஜி ஏற்படுத்தும். சோ அந்த மாதிரி அந்த குளூட்டன் கண்டென்ட் அந்த மாதிரிலாம் இதுல வந்து இல்ல. சோ அதனால அந்த சீலியாக் டிசீஸ் உள்ள அந்த நோய் உள்ளவர்களுக்கு வந்து இந்த மாதிரி தானியங்கள் வந்து அவங்க உணவுல வந்து உட்கொள்ளலாம். அதே சமயம் குளூட்டன் மூலக்கூறுன்னு சொல்லி சொல்றோம், அதோட அர்த்தம் தான் இது. குளூட்டன் மூலக்கூறு இல்லாததால் குளூட்டன் ஒவ்வாமை உள்ள நபர்களுக்கு நன்மை பயக்கிறது. துத்தநாகம் மற்றும் இரும்பு சத்து அதிக அளவு கொண்டுள்ளது. அப்புறம் பாத்தீங்கன்னா இதுல வந்து மெக்னீசியம் அதிக அளவு உள்ளது. அதாவது 100 கிராம் விதைக்கு 94 மில்லிகிராம் மெக்னீசியம் இருப்பதனால இன்சுலின் சுரப்பை அதிகப்படுத்தி அந்த டயபெட்டிஸ் நீரழிவு நோய் வராமல் தடுக்கிறது. இந்த தானியத்தில் பாத்தீங்கன்னா அதிக அளவு ஆன்டி ஆக்சிடென்ட் பொருட்கள் வந்து இருக்கிறதுனால குடல் சார்ந்த அல்சர் நோய்களும் குடல் புற்றுநோயையும் தடுக்க வல்லது. இதோட முக்கியத்துவம் கருத்தில் கொண்டு தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் இந்த குலசாமை பிரவுன் டாப் மில்லட்ல வந்து பல ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு வருகிறது. அடுத்தது பாத்தீங்கன்னா போனியோ தானியம். போனியோ தானியம் வந்து மேற்கு ஆப்பிரிக்காவை தாயகமாக கொண்ட மிக பழமையான ஒரு பயிராகும். இது உலகிலேயே வந்து மிக வேகமாக வளரக்கூடிய தானியங்கள் ஒன்று அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. போனியோ தானியம் வெப்பமண்டல சீதோஷ நிலைகளிலும் வறட்சியான நிலங்களிலும் மழை குறைவான சமவெளி பகுதிகளிலும் நன்றாக வளரும் தன்மை கொண்டது. இதோட பருவ காலம் பாத்தீங்கன்னா 110 லிருந்து 120 நாட்களுக்குள்ள அறுவடைக்கு வந்து தயாராகும். போனியோ தானியத்தோட மகசூல் வந்து ஒரு ஏக்கர் பழப்பறவிற்கு 600 கிலோ அளவில் நம்ம எடுக்க முடியும். மருத்துவ குணங்கள் வந்து இதுல அதிகமாக உள்ளது. என்னன்னா அதிக அளவு புரதச்சத்தை கொண்டுள்ளது. முக்கியமா அரிசி, கோதுமை மற்றும் சோளத்தில் குறைவாக காணப்படும் அமினோ அமிலங்கள் என்னன்னா மித்தியோனைன் மற்றும் சிஸ்டின். இந்த அமிலங்களை வந்து இது அதிக அளவில் கொண்டுள்ளது. போனியோ தானியங்கள்ல 11% புரதச்சத்து இருப்பதாக கண்டறியப்பட்டுள்ளது. மேலும் என்னன்னா இந்த தானியங்கள்ல வந்து மற்ற தானியங்களோட ஒப்பீடு செய்கையில் இரும்பு, துத்தநாகம், மெக்னீசியம் மற்றும் வைட்டமின் B6 ஆகியவை அதிக அளவு இருப்பதாகவும் தெரிகிறது. அப்புறம் நார்ச்சத்து, கால்சியம், தாமிரம் மற்றும் ஃபோலிக் அமிலம் வந்து இதில் அதிக அளவு கொண்டுள்ளதால் போனியோ தானியம் வந்து நீரிழிவு நோயாளிகளுக்கு மிக உபயோகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து கணிப்பு சொல்லுது. இதில் அதிக அளவு மித்தியோனின் அமிலம் இருப்பதனால கால்நடைகளுக்கு முக்கியமாக மாடு, செம்மறியாடு ஆகியவற்றின் செரிமான தன்மைக்கு மிகவும் உகந்ததாக கண்டறியப்பட்டுள்ளது. அடுத்த தானியம் பாத்தீங்கன்னா டெஃப் தானியம். டெஃப் தானியம் வந்து புல்வகை குடும்பத்தை சார்ந்த இத்தானியம் எத்தியோப்பிய, இத்தியோப்பியா மற்றும் எரிட்ரியா நாடுகளில் மலை பகுதிகளில் வளரக்கூடிய ஒரு பயிராகும். இந்த தானியம் வந்து குறைந்த நீர் அளவு மற்றும் அதிக அளவு தண்ணீர் தேக்கம் கொண்ட நிலங்களில் வளரக்கூடியது. டெஃப் தானியம் பொதுவாக 110 to 120 நாட்களில் முதிர்ச்சி அடைந்து

0: வருகிறது. ஒரு ஹெக்டர் பரப்பிரவிற்கு 1000 கிலோ அளவுக்கு டெஃப் தானியங்களை நம் அறுவடை செய்ய முடியும். டெஃப் தானியம் 10-13% புரதச்சத்தும் 7% நார்ச்சத்தும் எளிதில் செரிமானமாகக்கூடிய மாவுச்சத்து அதிக அளவு அமினோ அமிலங்களை கொண்டுள்ளது. இதுல வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலான தானியத்துடன் ஒப்பிடுகையில் அதிக அளவு வந்து லைசின் அமினோ அமிலத்தை கொண்டுள்ளது. சீலியாக் டிசீஸ் சொல்றோம் இல்லைங்களா, அந்த மாதிரி குளூட்டன் ஒவ்வாமை கொண்டுள்ள நபர்களுக்கு டெஃப் தானியம் ஒரு மிகச்சிறந்த உணவாகும். அது மட்டும் இல்லாம இது அதிக அளவு இரும்பு சத்தும் கொண்டுள்ளது. மேலும் இதர தானியங்களை விட அதிக அளவு நார்ச்சத்து கொண்டுள்ளதால் நீரழிவு நோயாளிகளுக்கு இது ஒரு மிகச்சிறந்த உணவு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். அதிக அளவு கனிம சத்தும் இருக்கிறதுனால இதன் வைக்கோல் கால்நடைகளுக்கு மிகச்சிறந்த தீவன புல்லாக கருதப்படுகிறது. உயர் விளைச்சல் சிறுதானிய ரகங்கள் மற்றும் புதிய வகை சிறுதானியங்கள் என்னென்ன அப்படின்னு ஒரு சின்னதா ஒரு கண்ணோட்டம் பார்த்தோம். அப்புறம் வந்து புதிய வகை சிறுதானியங்கள் என்ன அப்படிங்கறத வந்து பார்த்தோம். புதிய வகை சிறுதானியங்கள்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா குலசாமை, ஃபோனியோ, டெஃப் ஆகிய பயிர்களை பத்தி பார்த்தோம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா வகைப்படுத்தப்படாத தானியங்கள் அப்படிங்கறது சொல்றோம். அதாவது என்னன்னா சூடோ சீரியல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அதாவது மற்ற தானியங்கள் எல்லாமே வந்து புல்வகை குடும்பத்தை சேர்ந்தது. ஆனா சூடோ சீரியல்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதோட தானியம் வந்து சிறுதானியங்கள் குடுந்தானியங்கள் மாதிரி சின்ன தானியங்களாகத்தான் இருக்கும். ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வேற வேற ஃபேமிலியை சேர்ந்தது. அதாவது நம்ம புல்வகை குடும்பம்னு சொல்கிறோம். இது வந்து ஒவ்வொரு பயிரும் ஒவ்வொரு குடும்பத்தை சேர்ந்தது. அதாவது பாலிகோனேசியே அந்த மாதிரி சொல்லுவாங்க, கீனோபோடேசி அப்படி சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒவ்வொரு வகையான குடும்பத்தை சேர்ந்தது. இதுலேயும் வந்து ஏராளமான மருத்துவ குணங்கள் வந்து இருக்குது. இந்த வகைப்படுத்தப்படாத தானியங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல மரகோதுமை அப்படிங்கிறத பார்க்கலாம். மரகோதுமை வந்து நம்ம பக்வீட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இது பக்வீட் மரகோதுமை வந்து இந்தியாவில் மலைப்பாங்கான பகுதிகளில் வந்து வளரக்கூடிய ஒரு பயிராகும். கிட்டத்தட்ட 3-4 மாதங்களில் வந்து வளர்ந்து ஒரு முதிர்வு தன்மைக்கு வரும். இது அதிகமாக குளிர் நிறைந்த பகுதிகளில் வந்து வளரக்கூடிய ஒரு பயிராகும். அடுத்தது இந்தியாவில் வந்து ஜம்மு காஷ்மீர் மலைப்பகுதிகளில், லடாக், கார்கில் ஆகிய இடங்களில் வந்து இந்த பயிர் வந்து அதிக அளவில் நம்ம பார்க்கலாம். இது பல நாடுகளில் வந்து தேனி வளர்ப்பிற்கு உகந்த ஒரு பயிராக கருதப்படுகிறது. அப்புறம் நீர் வடிகால் நல்லா இருக்கிற சூழல்லையும் அமிலத்தன்மை உள்ள மணற்பாங்கான இடங்கள்லையும் இந்த மரகோதுமை வந்து பயிரிடலாம். மரகோதுமை வந்து 80-90 நாட்களில் முதிர்ச்சி அடையும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இது வந்து சரியான நேரத்தில் வந்து அறுவடை செய்யலை அப்படின்னா அந்த தானியங்கள் வந்து சீக்கிரமாக உதிர்ந்துடும். அதனால வந்து நம்ம சரியான நேரத்தில் இதை வந்து அறுவடை செய்யணும். பயிர் முதிர்ச்சி அடையும் பருவத்தில் வந்து 25% வந்து தானியங்கள் வந்து சீக்கிரமாக உதிர்ந்து விடும். அதனால இந்த தானியங்கள் சீக்கிரமா உதிர்வதனால இந்த பயிரை வந்து நம்ம மிக கவனமாக கையாள வேண்டும். ஒரு ஹெக்டர் பரப்பளவுல வந்து பாத்தீங்கன்னா நல்லா பராமரிச்சோம் அப்படின்னா ஒரு 12-14 குவிண்டால் வரை இதோட தானியங்களை வந்து நம்ம அறுவடை செய்ய முடியும். இதுல உள்ள ஊட்டச்சத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல புரதச்சத்து வந்து அதிக லெவல் உள்ளது. கிட்டத்தட்ட 11-14% புரதச்சத்து உள்ளது. மேலும் இதுல லைசின், த்ரியோனைன், அர்ஜினைன் போன்ற அமினோ அமிலங்கள் அதிக அளவில் உள்ளது. அடுத்தது மரகோதுமையில கால்சியம், மெக்னீசியம், பொட்டாசியம், பாஸ்பரஸ், இரும்பு, மாங்கனீஸ், தாமிரம் மற்றும் துத்தநாகம் ஆகிய சத்துக்களும் உள்ளது. அப்புறம் வைட்டமின்கள் பார்த்தீங்கன்னா ரிபோஃப்ளேவின், நியாசின், பைரிடாக்சின், ஃபோலிக் அமிலம் போன்ற அமில சத்துக்களும் உள்ளன. மரகோதுமையில் வந்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஃப்ளாவனாய்டு வந்து இருக்குது. அது என்ன அப்படின்னா ரூட்டின் என்று கூறப்படும் வைட்டமின் டி ஆகும். ரூட்டின் வந்து சிறந்த ஆன்டி ஆக்சிடென்டாகவும் உயர் ரத்தத்தை குறைக்கக்கூடிய ஒரு இருதய சம்பந்தப்பட்ட பொருளாகவும் கருதப்படுகிறது. அதனால மரகோதுமை வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவ தொழிற்சாலைகளில் மருந்து தயாரிக்கவும் அழகு சாதன பொருட்கள் தயாரிக்கவும் பயன்படுகின்றது. நன்றி.
1: கோடை பண்பலை 100.5 இதுவரை கேட்டோம் பண்ணையும் பசுமையும்.
2: சிறுதானியத்தில் உயர் விளைச்சல் ரகங்கள் மற்றும் புதிய வகை சிறுதானியங்கள் குறித்து விளக்கம் தந்தார் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் சிறுதானிய பயிர்கள் துறை உதவி பேராசிரியர் முனைவர் குமாரி வினோதனா அவர்கள்.
3: திண்டுக்கல் ஜிடிஎன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் 2026-27 கல்வியாண்டிற்கான பொறியியல் வகுப்பிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது.
4: நோ கேபிடேஷன், கவுன்சிலிங் கோட் 5545, பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ், சிஎஸ்இ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், பிடெக் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ். கவுன்சிலிங் கோட் 5545.
3: பேருந்து வசதி உண்டு. ஜிடிஎன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி திண்டுக்கல். தொடர்புக்கு 7397 9331.

0: அனைவருக்கும் இனிமையான இரவு. வணக்கம் நேயர்களே. தூரத்தில் ஒலிக்கும் கானங்கள் நம் இதயத்தை இணைத்து வைப்பதைப் போல அலைபேசி வழியே குரல் பதிவு செய்து அன்பு நெகிழ பாடல்கள் கேட்க கோடை பண்பலை 100.5 தருகிறது ஆசையில் ஒரு குக்கு. நேயமணங்கள், தாங்கள் விரும்பிய பாடலை கேட்க பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் பெயர், ஊர் பெயர் இதெல்லாமே குறிப்பிட்டு கட்செவி எனும் வாட்ஸ்அப் வழியாக குரல் பதிவு செய்து அனுப்பலாம். குரல் பதிவு செய்து அனுப்புவதற்கான எண்கள் 94 86 28 24 24, 9 4 8 6 2 8 2 4 2 4. முதலாவதாக வரும் பாடலுக்கு யாரு குரல் பதிவு அனுப்பியிருக்காங்கன்னு கேட்டுருவோமா?
1: அன்பு அறிவிப்பாளருக்கு இனிமையான இரவு வணக்கம் கூறிய நிகழ்ச்சியோடு இணையும் நான் உங்கள் அன்பான தூரத்து சொந்தம் மயிலாடுதுறையிலேருந்து கார்த்தி பேசுகிறேன். எனக்கு நினைத்தேன் வந்த இப்படத்திலேருந்து உன் மார்பில் விழிமூடி தூங்குகிறேன். அந்த பாடல் கொடுங்க. நன்றி.
0: இதோ பாடல் வருகிறது.

0: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
1: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
0: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
1: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
2: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: தரமான கல்விக்கும் ஒளிமயமான எதிர்காலத்திற்கும் ஒரே திறவுகோல், கரூர் ஜெயராம்ஸ் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, மதுரை பைபாஸ் ரோட், ஆட்டம்பரப்பு, கரூர். அட்மிஷனுக்கு 9952410253.
4: இணைந்திருக்கிற ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சியில் நீ ஒலிக்க இருக்கும் பாடல் யாருடைய குரல் பதிவு இருந்து கேட்போமா?
5: அனிதா, வெள்ளக்கோயில், திருப்பூர். ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சியில் லைகிட் சாங், ஃபிலிம் உழைப்பாளி சாங், ஒரு கோலக்கிளி. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச்.
4: இதோ பாடல் வருகிறது, கோடை பண்பலை 100.5.
6: ஒரு கோலக்கிளி சோடி தன்ன தேடுது தேடுது மானே.

0: நிற்குது முன்னே.
1: நேரம் 7:15. இது கோடை பண்பலை 100.5 ஆசையில் ஒரு குக்கு. இனி அடுத்து வரும் பாடலுக்கு யாரு குரல் பதிவு அனுப்பியிருக்கிறாங்க?
2: இனிய நிகழ்ச்சிகளை அள்ளித்தரும் நம் கோடை பண்பலைக்கும் ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சிக்கும் அன்பு அறிவிப்பாளர் அவர்களுக்கும் வாழ்த்துக்கள். தேனி மாவட்டம் பண்ணைப்புறம் ராதாகிருஷ்ணன். படம் ஜெயம், பாடல் கவிதையே தெரியுமா. நன்றி, வணக்கம்.
1: இது பாடல் வருகிறது பண்பலையிலிருந்து.

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
2: கோடை பந்தலை நொறுபுள்ளி ஐந்தின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா. மகிந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், சிவா டெக்ஸ்டைல் மாட்டு தாவணி மதுரை, மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன் சன்ஃபிளவர் ஆயில் காரமடை, ஸ்ரீ சக்தி என்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர், GTN காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி திண்டுக்கல்லின் நல்வாழ்த்துகள்.
3: இணைந்திருக்கிறோம் ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சியில். இது கோடை பண்பலை 100.5. இனி கட்சவி வழியாக குரல் பதிவு யார் அனுப்பிச்சிருக்கிறாங்க கேட்டுருவோமா?
4: ஹாய் கோடை எஃப்எம், ஐ எம் அமுகுட்டி, ஐ எம் ஃப்ரம் சோலமாதேவி. மை ஃபேவரட் சாங் இஸ் ஆனந்த குயிலின் பாட்டு ஃப்ரம் காதலுக்கு மரியாதை.

0: கோடை பண்பலையின் 1.5 நாம் இணைந்து கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இது ஆசையில் ஒரு குக்கு. இனி ஒலிக்க இருக்கும் பாடல் யாருக்காக கேட்டுருவோமா?
1: இனிய மாலை வணக்கம். கோடை எஃப்எம்எல் ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சியில் இணைவது நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அடுத்து செட்டிப்பள்ளியிலிருந்து பாரதி பேசுகிறேன். எனக்கு பிடித்த பாடல் பார்த்தீங்கன்னாக்கா காதல் மன்னன் படத்திலிருந்து உன்னை பார்த்த பின்பு நானாக இல்லை. இந்த பாட்டு கொஞ்சம் ப்ளே பண்ணுங்கள்.

0: கோடை பண்பலை நூற்புள்ளி ஐந்தில் இது சொந்த பந்தம். சொந்த பந்தம் நிகழ்ச்சியில பேசுறதுக்காக நம்ம பண்பலையை தேடி ஒருத்தவங்க வந்திருக்காங்க. அவங்க யாரு, எங்க இருந்து வந்திருக்காங்க, என்னன்றதெல்லாம் பேசிடலாம். வாங்க, வணக்கம்.
1: வணக்கம்மா. வணக்கம்.
0: எங்க இருந்து சார் வந்திருக்கீங்க?
1: தூத்துக்குடியில இருந்து வந்திருக்கோம்மா.
0: உங்க பேர் தெரிஞ்சுக்கலாமா?
1: ஆனந்த் என் பேரு. நான் ஒரு சிட்பண்ட்ஸ் வச்சிருக்கேன், நிதி நிறுவனம் நடத்துறேன்.
0: சரிங்க சார்.
1: தூத்துக்குடியில முக்கியமான இடத்துல விஇ ரோட்ல டிஎஸ்எஃப் கிராண்ட் பிளாசாக்கு ஆப்போசிட்ல இருக்கோம். நாங்கள் ஃப்ரெண்ட்ஸா இங்கே கொடைக்கானல் அப்படி சுத்தி பார்த்து வந்திருக்கோம்.
0: எப்போ சார் வந்தீங்க?
1: நாங்கள் நேற்று வந்தோம்.
0: சரிங்க சார். இதுக்கு முன்னாடி வந்து அனுபவம் இருக்கா?
1: நாங்கள் கடந்த 10 வருஷமா வரோம். நாங்கள் தருவையில் ஒரு கிளப் மாதிரி ஃபார்ம் பண்ணி டெய்லி வாக்கிங் போறோம், நடைபயிற்சி மேற்கொண்ட நண்பர்கள்.
0: சரிங்க சார்.
1: தொடர்ந்து அதை நாங்கள் பயணிச்சுக்கிட்டே இருக்கோம், நண்பர்களால் இன்பமா பயணிச்சுட்டே இருக்கோம். எங்களுடைய சொந்த பந்தத்தை பத்தி நல்லா அறிஞ்சுக்கிட்டு உரிமையா பழகிட்டு இருக்கோம்.
0: சரிங்க சார். குடும்பத்தோட வந்தது இருக்கா?
1: குடும்பத்தோட வந்திருக்கோம். கடந்த 3-4 வருஷமா குடும்பத்தோட வந்துட்டு இருக்கோம்.
0: குடும்பத்தோட வந்தது பிடிச்சிருந்துச்சா இல்ல நண்பர்களோட வர்றது பிடிச்சிருக்கா?
1: இல்ல, ரெண்டுமே பிடிச்சிருக்கு. இருந்தாலும்
0: ஃப்ரீயா இருக்கிறது நண்பர்களோட.
1: நண்பர்களோட.
0: சரிங்க சார். வீட்டில் உள்ளவங்களை பத்தி எல்லாம் சொல்லிடுங்க.
1: எனக்கு 2 குழந்தைங்க, பையன் 1, பொண்ணு 1. பொண்ணு காலேஜ் படிக்காங்க கோயம்புத்தூர்ல, பையன் இங்கே இருக்காங்க. அப்புறம் ஒய்ஃபுக்கு திருநெல்வேலி.
0: சரிங்க சார். அவங்களோட பேர்லாம் சொல்லிடுங்க.
1: ஆமா, ஒய்ஃப் பேர் சரஸ்வதி, பையன் பேரு ரோஷன், பொண்ணு பேரு அபர்ணா.
0: அபர்ணா, அருமையா இருக்கு பேரெல்லாம். சரி, நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆசை?
1: ஆமா, இது எங்க குடும்பத்தோட பிடிச்ச பாடல் என் ஒய்ஃபுக்கு. எனக்கும் கல்யாண மாலை கொண்டாடும் பெண்ணே,
0: புது புது அர்த்தங்கள்.
1: புது புது படம்.
0: சரிங்க சார்,
1: கண்டிப்பா போடுங்க. குடும்பத்தோட பார்த்து சந்தோஷப்படுறோம்.
0: ரொம்ப நன்றிங்க சார்.
1: அடிக்கடி உங்களுடைய எஃப்எம் நாங்கள் காரில் எங்கே பயணித்தாலும் கோடை எஃப்எம் கேட்போம்.
0: பரவாயில்ல.
1: ஏன்னா நான் கோயம்புத்தூர் பொண்ணை பார்க்க போச்சுலாம் கோடை எஃப்எம் தான் எனக்கு பயன்படுவோம். எப்பவும் கேட்டுகிட்டே போவோம்.
0: ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்க சொன்னது.
1: ரொம்ப நன்றி மேடம்.
0: நன்றிங்க சார்.
1: வணக்கம். வணக்கம்.

0: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: திண்டுக்கல் ஜிடிஎன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் 2026-27 கல்வியாண்டிற்கான பொறியியல் வகுப்பிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது.
4: நோ கேபிடேஷன், கவுன்சிலிங் கோட் 5545, பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ், சிஎஸ்இ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் மிஷின் லேர்னிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், பிடெக் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ். கவுன்சிலிங் கோட் 5545.
3: பேருந்து வசதி உண்டு. ஜிடிஎன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி திண்டுக்கல். தொடர்புக்கு 7397 9331.

0: நேரம் 7:40. இது கோடை பண்பலை 100.5 கட்சவி வழி குரல் பதிவு விருப்ப பாடல்கள் அரங்கேறிக் கொண்டிருக்கும் ஆசையின் ஒரு குக்கு. அடுத்து யாருக்காக பாடல் வரப்போதில் கேட்டுருவோமா?
1: இனிய மாலை வணக்கம் கோடை எஃப்எம். நான் இர்ஃபானா, திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டுவிலிருந்து. எனக்கு பிடித்த பாடல் வாரணமாயிரம் திரைப்படத்திலிருந்து அடியே கொள்ளுதை பாடலை ஒளிபரப்புமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.
0: இதோ பாடல் வருகிறது.

0: ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சியில் இனி ஒலிக்க இருக்கும் பாடலுக்கு யார் குரல் அறிவிச்சிருக்கிறாங்க?
1: கோடை பண்பலுக்கு இரவு வணக்கம். திண்டுக்கல் விஎம் செந்து சுந்தர். எனக்கு வந்து ஆசிரியர் ஒரு குக்கு நிகழ்ச்சியில் வந்து மனம் விரும்புதே உன்னை படத்தில் இருந்து இளவேணி கால பஞ்சமி அந்த பாட்டு வேணும். நன்றி, வணக்கம்.
0: இதோ பாடல் ஒலிக்கிறது கோடை பண்பலையிலிருந்து.

0: காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன், கல்வி, திறன், வேலை வாய்ப்பு என மூன்றின் சங்கமம்.
1: 39 ஆண்டு நம்பிக்கையும் நம்பகத்தன்மையும் கொண்ட கல்வி நிறுவனம் TNEA கவுன்சிலிங்கில் கடந்த 5 வருடங்களாக அதிக மாணவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட டாப் 5 பொசிஷன் பெற்ற கல்லூரி.
0: கிளப்ஸ், போரம் அண்ட் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் பெற்ற கல்லூரி. அனைத்து துறைகளிலும் முதலாம் ஆண்டு முதலே கார்பரேட் பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங், உலகத்தர MNC பிளேஸ்மெண்ட்.
1: ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ், காரமடை, கோயம்புத்தூர். ஃபார் அட்மிஷன் கால் 9244500444.
2: கோடை பண்பலை 100.5 நாம் இணைந்திருக்கிறோம் ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சியில். இனி ஒலிக்க இருக்கும் பாடல் யாருக்காக?
3: பண்பலைக்கு வணக்கங்கள். வணக்கங்கள் அண்ணா. என்னோட பேர் பிரபாகர் அண்ணா. சொந்த ஊர் தீனி, இப்ப மலேசியாவில் வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. பூவை உனக்காக பட்டத்துல இருந்து ஆனந்தம் ஆனந்த பாடும் அந்த பாட்டை முடிஞ்சா ஒளிபரப்பு பண்ணீங்கண்ணா, நன்றிங்கண்ணா.
2: இது பாடல் வருகிறது பண்பலையிலிருந்து.

நேயர்களுக்கு ஓர் அறிவிப்பு. கொடைக்கானலுக்கு சுற்றுலா வரும் பயணிகள் சாலையோரமாக சமைப்பது மற்றும் சாப்பிட்ட பின் கழிவு நெகிழி பொருட்களை வனப்பகுதியில் போடுவது, சாலையோரமாக

0: மது அருந்துவது, புகைப்பிடிப்பது போன்ற செயல்களில் ஈடுபட வேண்டாம். கொடைக்கானல் சார்ந்த பட்டாக்காட்டில் புதர்களை சுத்தம் செய்து தீ வைக்கும் போது வனத்துறை மற்றும் வருவாய்த்துறைக்கு தகவல் தெரிவிக்க அறிவுறுத்தப்படுகிறார்கள். குப்பைகளை குப்பை தொட்டியில் மட்டும் போடுங்கள், சாலையிலோ அல்லது வனப்பகுதியிலோ போடாதீர்கள். சாலையோர வனப்பகுதியில் வாகனத்தை நிறுத்தாதீர்கள். வனப்பகுதியில் அத்துமீறி நுழைவது, வனவிலங்குகளுக்கு உணவளிப்பது சட்டப்படி குற்றமாகும். வனத்தையும் வனவிலங்கையும் பாதுகாத்தல் ஒவ்வொரு குடிமகனின் கடமை என்பதை அனைவரும் உணர வேண்டும். கொடைக்கானல் சார்ந்த கீழ்மலை பகுதியிலிருந்து மேல்மலை பகுதி வரை எங்கேயாவது தீ புகை தென்பட்டால், வனம் சார்ந்த இடர்பாடுகள் ஏற்பட்டால் உடனடியாக 94-43-88-64-52 என்ற எண்ணிற்கு தகவல் தெரிவிக்கவும். அத்துமீறல்களில் ஈடுபடுவோர் மீது வன சட்டங்களின்படி கடும் தண்டனை விதிக்கப்படும். பொதுநலன் கருதி வெளியிடுவோர் கொடைக்கானல் வனசரகம் மற்றும் கோடை பண்பலை 100.5.
1: ஆசையில் ஒரு குக்கு நிகழ்

0: 4452 என்ற எண்ணிற்கு தகவல் தெரிவிக்கவும். அத்துமீறல்களில் ஈடுபடுவோர் மீது வன சட்டங்களின்படி கடும் தண்டனை விதிக்கப்படும். பொதுநலன் கருதி வெளியிடுவோர் கொடைக்கானல் வனசரகம் மற்றும் கோடை பண்பலை 100.5.
1: ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சியில் நிறைவாக ஒலிக்கும் பாடலுக்கு.
2: என் பேர் உதயகுமார், நான் மயிலாடுதுறை மாவட்டத்திலிருந்து பேசுகிறேன். இப்போ எங்கள் ஃபேமிலிக்காக ஆம்பளை படத்திலிருந்து யார் என்ன சொன்னாலும் யார் என்ன

செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபியானந்த். தமிழக சட்டப்பேரவைத் தலைவராக தவேக உறுப்பினர் திரு ஜே சி டி பிரபாகர் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். பேரவையின் துணைத் தலைவராக தவேக உறுப்பினர் திரு ரவிசங்கர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். இடைக்கால சட்டப்பேரவைத் தலைவர் திரு கருப்பையா தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் இதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டது. திரு ஜே சி டி பிரபாகர் இன்று முறைப்படி பொறுப்பேற்று அவை நடவடிக்கைகளை நடத்தினார். உறுப்பினர்கள் புதிய சட்டப்பேரவைத் தலைவரை வரவேற்று பேசினர். முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் பேசுகையில் சட்டப்பேரவை விவாதங்களில் அனைத்து கட்சியினருக்கும் சம வாய்ப்பு அளிக்கப்படும் என்று தெரிவித்தார். எதிர்க்கட்சித் தலைவரும் திமுக உறுப்பினருமான திரு உதயநிதி ஸ்டாலின் அரசு நிர்வாகத்திலும் மக்கள் பணியிலும் தமிழ்நாடு முன் உதாரணமாக திகழ வேண்டும் என்று கூறினார். அஇஅதிமுக தரப்பில் திரு எடப்பாடி பழனிசாமியும் திரு எஸ் பி வேலுமணியும் பேரவைத் தலைவரை வரவேற்று பேசினர். பிஜேபி உறுப்பினர் திரு போஜராஜன் புதிய அரசு மத்திய அரசோடு ஒருங்கிணைந்து செயல்பட்டு மாநிலத்தில் நலத்திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்று கூறினார். அமமுக சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர் திரு எஸ் காமராஜ் தவேக அரசுக்கு தாம் ஆதரவு அளிக்கப் போவதாக கூறினார். இறுதியில் பேசிய பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் தாம் சமநிலையோடு செயல்பட்டு அனைத்து கட்சி உறுப்பினர்களுக்கும் சம வாய்ப்புகளை அளிக்க உள்ளதாக உறுதிபட தெரிவித்தார். நாளை நடைபெறும் பேரவைக் கூட்டத்தில் திரு ஜோசப் விஜய் தலைமையிலான தவேக அரசு தனது பெரும்பான்மையை நிரூபிக்கவுள்ளது. இதனிடையே திருப்பத்தூர் தொகுதியில் ஒரு வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற திரு சீனிவாச சேதுபதி நாளை நடைபெறும் நம்பிக்கை வாக்கெடுப்பில் கலந்து கொள்ள சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள தமிழக மீனவர்கள் 6 பேரை விடுவிக்க நடவடிக்கை எடுக்குமாறு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் மத்திய அரசை கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கருக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி கைது செய்யப்பட்டுள்ள ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த இந்த மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். இலங்கை சிறைகளில் ஏற்கனவே உள்ள 54 மீனவர்கள் மற்றும் அவர்களின் 264 படகுகளையும் விடுவிக்க நடவடிக்கை எடுக்குமாறும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். இதுகுறித்து இலங்கை அரசை அங்குள்ள இந்திய தூதரக அதிகாரிகள் மூலம் தொடர்பு கொண்டு உடனடி நடவடிக்கை எடுக்குமாறும் திரு ஜோசப் விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். பள்ளிகள், கல்லூரிகள், வழிபாட்டு தலங்கள் மற்றும் பேருந்து நிலையங்களுக்கு அருகில் உள்ள 717 டாஸ்மாக் மதுபான கடைகளை மூட முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தமிழகத்தில் செயல்பட்டு வரும் டாஸ்மாக் கடைகளில் குறிப்பிட்ட 717 கடைகள் கல்வி நிலையங்களுக்கும் வழிபாட்டு தலங்களுக்கும் 500 மீட்டருக்குள் அமைந்திருப்பதாகவும் 2 வாரங்களுக்குள் இந்த கடைகளை மூட வேண்டும் என முதலமைச்சர் உத்தரவிட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் அனைத்து மாவட்டங்களிலும் குடிநீர் விநியோகத்தில் உள்ள இடர்பாடுகளை போர்க்கால அடிப்படையில் களைந்து சீரான குடிநீர் விநியோகத்தை உறுதி செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். கோடைக்காலத்தில் தடையற்ற

0: குடிநீர் விநியோகத்தை உறுதி செய்யும் நோக்கில் உள்ளாட்சி அமைப்புகளின் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்ட முதலமைச்சர் லாரிகள் மூலமாகவும் புதிய ஆழ்துளை கிணறுகள் அமைத்தும் மாற்று ஏற்பாடுகளை செய்து சீரான குடிநீர் விநியோகத்தை உறுதி செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தினார். அனைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் திங்கட்கிழமைதோறும் குடிநீர் விநியோகத்தை ஆய்வு செய்து உடனடி நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் அவர் உத்தரவிட்டார். எதிர்வரும் மழைக்காலத்தை கருத்தில் கொண்டு தூர்வாரும் பணிகளையும் வெள்ளத்தடுப்பு பணிகளையும் துரிதமாக மேற்கொள்ள வேண்டும் என்று உள்ளாட்சி அமைப்புகளுக்கு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் உத்தரவிட்டுள்ளார். தமிழகத்தில் ஐஏஎஸ் அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டு புதிய பொறுப்புகள் வழங்கப்பட்டுள்ளன. வருவாய்த்துறை ஆணையராக திரு முருகானந்தம் நியமிக்கப்பட்டுள்ளார். நிதித்துறை செயலராக திரு சித்திக் நியமிக்கப்பட்டுள்ளார். டாஸ்மாக் மேலாண் இயக்குநராக திரு நந்தகுமாரும் சுற்றுலா வளர்ச்சிக் கழக செயலாளராக ஸ்வர்ணாவும் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர் என்று தமிழக அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய கல்விக் கொள்கையின் அடிப்படையில் ஆராய்ச்சி மற்றும் புதிய கண்டுபிடிப்புகளை ஊக்குவிப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று இந்திய சமூக அறிவியல் கவுன்சிலின் 58வது நிறுவன நாள் நிகழ்ச்சியில் பேசிய அவர், நாட்டின் பாரம்பரிய அறிவுசார் தகவல்கள், தாய்மொழி வழிக் கல்வி, ஆராய்ச்சி மற்றும் புதிய கண்டுபிடிப்புகளை தொடர்ந்து ஊக்குவிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். புதிய சமூக அறிவியல் கவுன்சில் புதிய கோணங்களில் சமூக அறிவியல் ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார். கலாச்சாரம், ஆன்மீகம், அறிவாற்றல், சமூக பொறுப்புணர்வு ஆகியவற்றை ஒட்டுமொத்தமாக கொண்டிருப்பது இந்தியா என்றும் அவர் கூறினார். சோம்நாத் ஆலயம் புனரமைக்கப்பட்டது நாட்டின் பெருமையை உயர்த்தியிருப்பதாகவும் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்தார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணிக்கு எதிராக முதலில் பேட் செய்து வரும் குஜராத் அணி சற்று முன்வரை 5.1 ஓவரில் 2 விக்கெட் இழப்பிற்கு 26 ரன் எடுத்துள்ளது. அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற ஹைதராபாத் அணி முதலில் பந்து வீச தீர்மானித்தது. தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 21-19, 21-23, 21-10 என்ற செட் கணக்கில் இந்தோனேஷியா முஹ்புத்ரா பகாஸ் மௌலானா இணையை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி கோடை பண்பலை 100.5.

இதயத்தின் இயக்கத்தில் அழுத்தமான நம்பிக்கை, சிந்தனையில் விவேகம், நடக்கும் நடையில் விறுவிறுப்பு, சொல்லில் வேகம், செயலில் துடிதுடுப்பு என அனைத்து திறமைகளையும் கொண்ட பள்ளி கல்லூரி நண்பர்களை சந்திக்க இருக்கிறது கோடை பண்பலை 100.5 இளமை பேசுகிறது. இன்னைக்கு இளமை பேசுகிறது நிகழ்ச்சியில நான் நிகழ்ச்சி குப்புக்கு விளையாட்டுகளோடு வலம் வர இருக்கிறது. பள்ளி கல்லூரி நண்பர்கள் வரலாம், 24 24 24 24 24 29 கொடைக்கானலின் முன்னிணைப்பிற்கு சொல்லி 45 42. நிகழ்ச்சியில் உங்களோடு பயணிக்க காத்திருக்கிறேன் சசிரேகா. குமரகுரு, இனிய இரவு, வணக்கம் நேர்களே.

0: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
1: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
2: பண்பலை கடிகாரம் காட்டும் நேரம் 8:15 ஆயிட்டு இருக்கு. இப்போ இணைப்பில் வரக்கூடிய மாணவ கண்மணி, வாங்க. வணக்கம்.
3: ஹலோ.
2: ஹலோ, யார் பேசுறீங்க?
3: என் பேர் பவித்ரா, ராமநாதபுரம் மாவட்டம் சாக்குடியிலிருந்து பேசிக்கிறேன்.
2: ம், பவித்ரா எப்படி இருக்கீங்க?
3: சூப்பரா இருக்கேன் மேடம், நீங்களா இருக்கீங்களா?
2: நலமா இருக்கேம்மா. ராமநாதபுரம் எப்படி இருக்கு, வெயிலா மழையா?
3: மேகமூட்டமா இருக்கு, இன்னைக்குலாம் வெயிலே அடிக்கல.
2: அப்படியா? அப்படி இருந்தா தானே நல்லா இருக்கும். நினைக்கிறேன். எந்த வருஷம்? மூன்றாம் ஆண்டு வந்துட்டோம். அதனால கண்டிப்பா நீங்க விளையாடிருவீங்க பவித்ரா. இது வந்து எப்படி சொல்றது, குழந்தைங்களே சட்டி சட்டுன்னு சொல்லிடுறாங்க, நீங்க சொல்ல மாட்டீங்களா? ஓகேம்மா. ஆனா ஒரு சின்ன கண்டிஷன் சப்ளை வச்சுக்கலாமா? நீங்க சரியா விளையாடுனா உங்க பாட்டு, இல்லைன்னா பண்பலையோட பாடல் ஒலிக்கும். அப்படியா? ஆமா. சரி, விளையாடலாமா? நல்ல ஒரு முறை கேட்டுக்கோங்க, திரும்ப கேட்டாலும் ரெண்டாவது முறையும் சொல்றேன். காதில் வாங்கி மனசுல வச்சு வாயில சொல்லிருங்க, அவ்வளவுதான். சரியா? வட்ட வட்ட தோசை சுட்டு சுட்டு போட்ட அம்மாவின் கைகளுக்கு எட்டி எட்டா தங்க வளையல் வாங்கி போடணும். இருங்க, நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? இன்னொரு முறை சொல்லட்டுமா? என்ன கான்செப்ட்னா, அழகா வட்டமா தோசை சுட்டு போட்ட அம்மாவுக்கு எட்டி எட்டா வளையல் ரெண்டு கைக்கும் வாங்கி கொடுக்கணும், அவ்வளவுதான் கான்செப்ட். சரியா? வட்ட வட்ட தோசை சுட்டு சுட்டு போட்ட அம்மாவின் கைகளுக்கு எட்டி எட்டா தங்க வளையல் வாங்கி போடணும்.
3: வட்ட வட்ட தோசை சுட்டு போட்ட அம்மாவுக்கு எட்டு வளையல் வாங்கி போடணும்.
2: அப்படியா சொன்னேன்
3: நானு? எனக்கு அப்பதான் முடிச்சிடுச்சு.
2: இல்லையே, நல்லா கேளுங்க. இன்னும் ஒரு முறை நிறைவான வாய்ப்பு உங்களுக்கு. வட்ட வட்ட தோசை சுட்டு சுட்டு போட்ட அம்மாவின் கைகளுக்கு எட்டி எட்டா தங்க வளையல் வாங்கி போடணும். சரிங்க பவித்ரா, தொடர்ந்து பண்பலை கேளுங்க சரிங்களா? வீட்டிலே பயிற்சி எடுத்துட்டு வாங்க, முயற்சியோடு வந்தா அடுத்த நிகழ்ச்சியில நம்ம வின் பண்ணலாம். இப்போ பண்பலையோட பாடல் ஒலிக்குது, கோடை பண்பலை 100.5. நன்றிங்கம்மா.

0: எல்லாத்திலும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
2: விட்டமின் ஏ டி இ கே சத்துக்களுடன் மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன்ட் சன்ஃப்ளவர் ஆயில். எல்லா மிஸ்டரும் மிஸ்ஸஸுக்கும் ஏற்ற மிஸ்டர் கோல்ட்.

உங்கள் கோடை பண்பலை நொறுப்புழி ஐந்தில் நாவுக்கு சிக்காத அமிர்தமாக, நாசிக்கு சிக்காத வாசமாக, கண்ணுக்கு சிக்காத நிறப்பிரிகையாக, ஸ்பரிசமில்லா தீண்டலாக செவி நிறைக்க இசை சரம் தொடுக்கும் தினமும் பிற்பகல் 3 மணிக்கு உங்கள் கோடை பண்பலை நொறுப்புழி ஐந்தில் உயிர்

நிகழ்ச்சிக்கு நேயர்களின் பெயர்களோடு விருப்ப பாடல்களும் பொழிப்புரையும் இணைத்து அனுப்ப வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், உயிரெழுத்து பகுதி, பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்னும் முகவரிக்கு. தினமும் ஒரு மணி நேரம் உங்களுக்கானது, உங்கள் விருப்ப பாடல்களுக்கானது. கேட்டு ரசிப்போமா? தினமும்

0: கோடை பண்பலை 100.5 இது இளமை பேசுகிறது. இணைப்பில் காத்திருக்கும் மணவு கண்மணி வாங்க, வணக்கம். யாருங்கம்மா?
1: தேனி அள்ளிநகரத்துலேருந்து ஹரிணி பேசுகிறேன் மேம்.
0: ஹரிணி
1: மேம்,
0: ஹரிணி நல்லா பாடுவீங்களா?
1: ஆ பாடுவேன்
0: மேம். ஒரு பாடல் பாடலாமா?
1: ஆ பாடலாம்.
0: நாங்க கேட்க தயாரா தான் இருக்கோம்.
1: என்ன பாட்டு மேம் பாட?
0: உங்க விருப்ப பாடல் எது வேணாலும் நீங்க பாடலாம்.
1: சிலு சிலு சிலு சிலு மலையே எங்கே விழுந்தாய், நீ எங்கே விழுந்து எங்கே விழுந்து எங்கே விழுந்தாய், அன்பே அன்பே நீ என்கிட்டு வளர்ந்தாயா, இன்பா இன்பா, அவ்வளவுதான் தெரியும்.
0: அவ்வளோதான் தெரியுமா? அழகாக பாடுனீங்க தங்கம். சரி,
1: தேங்க் யூ மேம்.
0: இப்போ விளையாட்டுக்கு போகலாமா?
1: ஆ போகலாம் மேம்.
0: ரெண்டு விளையாட்டு இருக்குது, நாணைகள் சிக்கு புக்கு. உங்களுக்கான விளையாட்டு சிக்கு புக்கு. சிக்கு புக்கு எப்படி விளையாடணும் அப்படின்னு தெரியுமா?
1: ஆ தெரியும் மேம்.
0: சரி, இருந்தாலும் நான் சொல்லிடுறேன். முதல் கேள்வி கேட்கும்போது முதல் கேள்விக்கான பதில் சொல்லணும். ரெண்டாவது கேள்வி கேட்கும்போது முதல் கேள்விக்கான பதில், ரெண்டாவது கேள்விக்கான பதில் சொல்லணும். மூணாவது கேள்வி கேட்கும்போது முதல் கேள்விக்கான பதில், ரெண்டாவது கேள்விக்கான பதில், மூணாவது கேள்விக்கான பதில் சொல்லணும். நாலாவது கேள்வி கேட்கும்போது முதல் கேள்விக்கான பதில், ரெண்டாவது கேள்விக்கான பதில், மூணாவது கேள்விக்கான பதில், நாலாவது கேள்விக்கான பதில், அப்படி கோர்த்து சேர்த்து சொல்லணும். சரிங்களா? நீங்க டைரக்டா பதில் சொல்றீங்கன்னா கண்டிப்பா அவுட்டு.
1: ஓகே மேம்.
0: சரியா? நீங்க அழகா விளையாடுனீங்கன்னா உங்களுக்கான பாடல் ஒலிக்கும், இல்லைன்னா பண்பலையோட பாடல் ஒலிக்கும். நமக்குள்ள ஒரு டீல் வச்சுக்கலாம். சரியா? விட்டு கொஞ்சம் தள்ளி வந்துடுறீங்களா? ஒரே சத்தமா இருக்கு, பேசவே முடியல. சரிம்மா, தயாரா? விளையாடனா? தயாரா இருக்கேன். சரி, நம்மளோட உடல் உறுப்புகளும் அதனோட இயக்கங்களும் தான் உங்களுக்கு. சரியா? சரியா சொல்லணும். பார்க்கும் பாகம்,
1: தன்மன்,
0: துடிக்கும் பாகம்,
1: இதயம், தன் இதயம் மேம்.
0: அலர்ட்டா இருக்கணும், டைரக்டா பதில் சொல்லக்கூடாது. கட்டளையிடும் பாகம்.
1: என்ன மேம்?
0: கட்டளையிடும் பாகம்.
1: கண், இதயம், மூளை மேம்.
0: ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு செல்ல பயன்படும் உறுப்பு. சரி, இருக்கட்டும். சுவையை உணரும் உறுப்பு. கேட்கும் திறன் கொண்ட ஒரு உறுப்பு.
1: கண், இதய, மூளை, நரம்பு, நாக்கு, மூக்கு.
0: அப்படியா? மூக்கால கேட்போங்கிறத நீங்க சொல்லிதான் இப்ப எனக்கே தெரியும். கேட்கும் திறன் கொண்ட பாகம். சரியா கேட்கல, எவ்வளோ நேரம் கேட்டுச்சு. அதே போல ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு செல்ல பயன்படும் உறுப்பு. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நீங்க எப்படி போவீங்க தங்கம்? அது சொல்லலையே நீங்க, நரம்புன்னு சொன்னீங்க. அதே போல கேட்கும் திறன் கொண்ட பாகம்னா மூக்கு சொன்னீங்கல்ல, அப்ப என்ன பண்ணலாம்? சரி தங்கம். ஹரிணி, ஹலோ.
1: ஹலோ.
0: ஹரிணி, அடுத்த முறை உங்களுக்கான பாடல் கோடை பண்பலையில் ஒலிக்கும். சரியா? தவறான பதில் சொல்லிட்டு உங்களுக்கு விருப்ப பாடல் கொடுக்க என் மனசு இடம் கொடுக்கல, அதனால பாடல் வருது. அடுத்த முறை நல்லா விளையாடி வீட்டிலே பயிற்சி பண்ணிட்டு வாங்க. சரிங்களா? அன்னைக்கு வரோம் அப்படின்னா என்ன விளையாட்டுன்னு தெரிஞ்சுக்கோங்க, விளையாடி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வரலாம். சரியா? உங்களுக்காக பாடல் வருது கோடை பண்பலை 100.5 இதிலிருந்து.

1:05 நாளை மலர இருக்கும் நமது நிகழ்ச்சி மட்டுக்கள். காலை 8 மணிக்கு மனதோடு ராகம். நாளை ராகம் இசைக்க காத்திருக்கிறது மதுரை மாவட்ட நேயர்களின் பங்களிப்போடு. 9 மணிக்கு வானவில், வானவில்லின் வண்ணம், ஆரோக்கியம் தரும் சிறுதானியத்தின் பயன்களும் மதிப்பு கூட்டலும். சிறப்பு விருந்தினராக குன்றக்குடி வேளாண் அறிவியல் நிலையத்தின் பாட வல்லுநர் முனைவர் மூஜே அனிதாஸ்ரீ அவர்கள். 11 மணிக்கு லேக் எஃப்எம் ஏரிச்சாலையிலிருந்து. 12 மணிக்கு மகளிர் நேரம். தலைப்பு, நாங்களும்

நடிப்போம்ல, நாளைக்கு நாங்களும் நடிப்போம்ல. பிற்பகல் 3 மணிக்கு உயிரெழுத்து ஈரோடு மாவட்டம் திருமலை வீதி தேவயானி அவர்களின் தெருவில் வலம் வர காத்திருக்கிறது. 4 மணிக்கு விடுகதை வண்ண தோரிகை. 7 மணிக்கு ஆசையில் ஒரு குக்கு கட்சவி வழியாக நேயர்களின் விருப்ப பாடல்கள் நேயர்களின் குரலோடு கேட்டு ரசிக்கலாம். 8 மணிக்கு இளமை பேசுகிறது பள்ளி கல்லூரி பயிலும் மாணவர்களுக்காக மாணவர்களின் பங்களிப்போடு வலம் வரும். நாளை ஆனா ஆவண்ணா கொண்டக்க மண்டக்க விளையாட்டுகளோடு வலம் வரும். 10 மணிக்கு நினைவே சுகம். நாளை நினைவே சுகம் பயணிக்க காத்திருக்கிறது கிருஷ்ணகிரி மாவட்ட நேயர்களின் பங்களிப்போடு. பண்பலையோடு இணைந்தே இருங்கள். நள்ளிரவு 12 மணி வரை.

0: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
1: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
0: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
1: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
2: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.

0: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
1: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.

0: பண்பலை கடிகாரம் காட்டும் நேரம் இரவு 8:40 53 ஆயிட்டு இருக்கு. இப்ப இணைப்பில் வரக்கூடிய மாணவ கண்மணி, வாங்க. வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: யாருமா, எங்கிருந்து பேசுறீங்க?
1: திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் அமரபூரிலிருந்து கவின்குமார் பேசுறேன்.
0: கவின்குமார், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன்.
0: ரொம்ப நாள் ஆச்சு பேசி.
1: என்னங்கா?
0: ரொம்ப நாள் ஆச்சு பேசி.
1: ஆமாங்கா, லைனே கிடைக்கல.
0: சரி கவின், விளையாடலாமா?
1: விளையாடலங்கா.
0: உங்களுக்கான விளையாட்டு நாணைகள்.
1: சரிங்க.
0: நாணைகள் எப்படி விளையாடும்னு தெரியல உங்களுக்கு? மழையும் வெயிலும் குளிரும் வெக்கையும் விடுமுறையும் சுற்றுலாவும் கொண்டாட்டமும் ரசனையும் ஒரு சேர அமைஞ்சது தாங்க கோடை கால கொடைக்கானல். இவ்வளவு நீளமா இல்ல, கவினை பார்த்தவொன்னே இப்படி நீளமா வந்து ஒரு நாணைகள் சொல்லணும்னு தோணுது. ஒன்றும் இல்லைம்மா, இல்லை இது நாளே லைன் தான். என்ன தெரியுமா, மழையும் இருக்குது, வெயிலும் இருக்குது, குளிரும் இருக்குது, வெக்கையும் இருக்குது, விடுமுறை சுற்றுலா கொண்டாட்டம் ரசனை, நாலு லைன் சரியாக சொல்லிட்டு ஒரு சேர அமைஞ்சது தாங்க கோடைக்கால கொடைக்கானல்.
1: சரிங்கக்கா.
0: திரும்ப ஒரு முறை சொல்லட்டுமா?
1: சொல்லுங்கக்கா.
0: மழையும் வெயிலும் குளிரும் வெக்கையும் விடுமுறையும் சுற்றுலாவும் கொண்டாட்டமும் ரசனையும் ஒரு சேர அமைஞ்சது தாங்க கோடைக்கால கொடைக்கானல்.
1: சொல்லட்டங்கா.
0: சொல்லுங்க தங்கம்.
1: மழையும் வெயிலும் குளிரும் மழையும் வெயிலும் குளிரும்
0: வெயில் அடிச்சா என்னவா இருக்கும்? வெக்கையா இருக்கும். வெக்கையா இருக்கும் வெயில் அடிச்சா.
1: என்ன
0: சொல்ற? திரும்ப ஒரு முறை சொல்லு. திரும்ப ஒரு முறை சொல்லு.

0: வெயிலும்
1: இல்ல, நான் கேட்கவே இல்ல. திரும்ப ஒரு முறை நான் சொல்றேன், நீங்க கேளுங்க சரியா. அடுத்து நீங்க சொல்றீங்க, நான் கேக்குறேன்.
0: சரிங்கா.
1: மழையும் வெயிலும் குளிரும் வெக்கையும் விடுமுறையும் சுற்றுலாவும் கொண்டாட்டமும் ரசனையும் ஒரு சேர அமைஞ்சது தாங்க கோடை கால கொடைக்கானல்.
0: மழையும் வெயிலும் குளிரும் வெக்கையும் விடுமுறையும் சுற்றுலாவும் ஒரு சேர அமைந்ததுதான் கொடைக்கானல்.
1: அழகா சொல்லிட்டீங்க, ஒரு லைன் போயிருச்சு, பரவாயில்ல. கொண்டாட்டமும் ரசனையும் கோடை கால கொடைக்கானல், அது மட்டும் விட்டுட்டீங்க. இன்னொரு முறை முயற்சி பண்ணலாமா? கொஞ்சம் லென்த்தியா கொடுத்துட்டோம்னு மனசு கொஞ்சம் குஷ்டமா இருக்கு, வேற ஒன்றும் இல்லை.
0: இந்த கொண்டாட்டம் வருங்கா,
1: விடுமுறையும் சுற்றுலாவும், அடுத்து கொண்டாட்டமும் ரசனையும் வரும். கேஷ் பண்ணிட்டீங்க, மூணு லைன் கேஷ் பண்ணிட்டீங்க. நாலாவது லைனு கொண்டாட்டமும் ரசனையும் ஒரு சேர அமைஞ்சது தாங்க கோடைக்கால கொடைக்கானல், அவ்வளவுதான்.
0: மழையும் வெயிலும் குளிரும் வெக்கையும் விடுமுறையும் சுற்றுலாவும்
1: கொண்டாட்டமும் இந்த இடத்துல வர
0: கொண்டாட்டமும்
1: ரசனையும்
0: ரசனையும் ஒரு சேர அமைந்ததுதான் கொடைக்கானல்.
1: அழகா சொல்லிட்டீங்க தங்கம், வாழ்த்துக்கள். என்ன பாடல் கொடுக்கலாம்?
0: பீஸ்ட் படத்திலிருந்து அரபிக்குது.
1: உங்களுக்காக வந்துட்டே இருக்கு பாடல் கோடை பண்பிலை 100.5. வாழ்த்துக்கள் கவின்குமார்.

0: கோடை பண்பலை 100.5 இது இளமை பேசுகிறது. இணைப்பில் காத்திருக்கும் மாணவ கண்மணி வாங்க வணக்கம்.
1: திண்டுக்கல் மாவட்டம் அய்யனார் பாலத்திலிருந்து பிரவீன்குமார் பேசுறேன்.
0: பிரவீன்குமார், என்ன படிக்கிறீங்க?
1: 12th முடிச்சிட்டேன்.
0: 12th முடிச்சிட்டீங்க, அடுத்து என்ன குரூப் எடுக்கலாம்னு இருக்கீங்க?
1: இன்ஜினியரிங் எடுக்கலாம்.
0: அப்படியா? இப்போ 12th ல என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருந்துச்சு உங்களுக்கு?
1: எனக்கு வந்து தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி கம்ப்யூட்டர் சயின்ஸ்.
0: சரி, எல்லாத்துலேயும் நல்ல மார்க் வாங்கியிருக்கீங்களா?
1: ஆ, நல்ல மார்க் வாங்கியிருக்கேன்.
0: சரி, வாழ்த்துக்கள்மா. பிரவீன், விளையாடலாமா?
1: ஆ,
0: விளையாடலாமா?
1: ஆ, விளையாடலாம்க்கா.
0: ம், சரிங்க. இப்போ உங்களுக்கான விளையாட்டு, நூல் ஆசிரியர் இருக்குது, சரிங்களா? நான் நூல் சொன்னால் நீங்கள் ஆசிரியர் சொல்லணும், அந்த கான்செப்ட் வேணுமா? நொறுக்கு தீனி சிறப்பு பெற்ற ஊர்கள் இருக்குது, அது வேணுமா?
1: நொறுக்கு தீனி சிறப்பு பெற்ற,
0: ஆ, நொறுக்கு தீனியும் சிறப்பு பெற்ற ஊர்களும். இப்போ நொறுக்கு தீனி நான் சொல்லுவேன், சிறப்பு பெற்ற ஊர்கள் நீங்கள் சொல்லணும். எப்படி விளையாடணும் அப்படின்னா, சிக்குப்புக்கு முதல் கேள்விக்கான பதில், நான் கேள்வி கேட்கும்போது முதல் கேள்விக்கான பதில் நீங்கள் சொல்லணும். ரெண்டாவது கேள்வி கேட்கும்போது முதல் கேள்விக்கான பதில் ரெண்டாவது கேள்விக்கான பதில் சொல்லணும். மூணாவது கேள்வி கேட்கும்போது முதல் கேள்விக்கான பதில் ரெண்டாவது கேள்விக்கான பதில் மூணாவது கேள்விக்கான பதில் சொல்லணும். நாலாவது கேள்வி கேட்கும்போது முதல் கேள்விக்கான பதில் ரெண்டாவது கேள்விக்கான பதில் மூணாவது கேள்விக்கான பதில் நாலாவது கேள்விக்கான பதில், இப்படி கோர்த்து விளையாடணும். எத்தனை கேள்வி கேட்குறோமோ அத்தனை கேள்விக்கும்.
1: ஆ, சரிக்கா.
0: ம், நீங்கள் அழகாக கரெக்டாக விளையாடிட்டீங்க அப்படின்னா உங்கள் பாட்டு, இல்லாட்டி பண்பிளையோட பாடல் ஒலிக்கும்.
1: ஆ, சரிக்கா.
0: சரிங்க, விளையாடலாமா?
1: ஆ, விளையாடலாம்.
0: முறுக்கு,
1: மணப்பாறை,
0: லட்டு,
1: திருப்பதி.
0: அப்படியா?
1: மணப்பாறை, திருப்பதி.
0: ஆ, அல்வா.
1: மணப்பாறை, திருப்பதி, திருநெல்வேலி.
0: எல்ல அட.
1: மணப்பாறை, திருப்பதி, திருநெல்வேலி, காரைக்குடி.
0: காரைக்குடியா எல்ல அடைக்கு? சரி, வரிக்கி.
1: ஊட்டி, மணப்பாறை, திருப்பதி, திருநெல்வேலி, காரைக்குடி, ஊட்டி.
0: தேன்குழல்,
1: மணப்பாறை, திருப்பதி, திருநெல்வேலி, காரைக்குடி, ஊட்டி, கோவில்பட்டி.
0: கடலை மிட்டாய்,
1: மணப்பாறை, திருப்பதி, திருநெல்வேலி, காரைக்குடி, ஊட்டி, கோவில்பட்டி.
0: கடலை மிட்டாய்க்கு.

0: குளமிட்டாய்க்கு தான் சார் கோயில் சுற்றி.
1: தேனு தேன் குழலுக்கு அப்புறம் தேன் குழலுக்கும் நீங்கள் கோயில்பட்டி தான் சொன்னீங்க. சரியா, கொஞ்சம் தப்பு பண்ணிட்டீங்க பிரவீன். எப்படின்னா எல்ல அடாக்கு ரொம்ப சிறப்பு பெற்ற ஊர் திருவண்ணாமலை, அங்கே தப்பு பண்ணிட்டீங்களா? காரைக்குடி அங்கே போட்டிங்க சரியா, தேன் குழலுக்கு காரைக்குடி வரணும், கோயில்பட்டி சொல்லிட்டீங்க. கடல மிட்டாய்க்கு கேட்கும்போது திரும்பவும் கோயில்பட்டின்னு சொல்கிறீங்க. பரவாயில்ல, தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா? ஆ, ஆனாலும் எப்படியோ கோர்த்து அழகாக விளையாடுனீங்க, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. கோடை பண்பலை 100.5 ஒரு பாடல் வருது இப்போது, கேட்கலாம்.

இன்னைக்கு நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற பவித்ரா ராமநாதபுரம், ஹரிணி தேனி, கவின்குமார் பழனி, பிரவீன் திண்டுக்கல் அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் பாராட்டுக்கள். முயற்சி செய்த மாணவ செல்வங்களுக்கு நன்றிகள். கேட்டு சுவைத்த நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். பிரிவோம், சந்திப்போம். நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். சசிரேகா, குமரகுரு, நன்றி நேர்களே.

0: செவியில் மலரும் ஒரு உன்னத கானம், இது உங்கள் கோடை பண்பலை.
1: இனிய இரவு வணக்கம் நேயர்களே, இன்னிசை இளவரசன் உங்கள் கோடை பண்பலை 100.5 இப்பொழுது கொடை தென்றல். செவ்வாய் கிழமைகள் தோறும் சீர்மிகு ஆளுமை கொண்ட, சிந்தனையின் சிகரம் தொட்ட, தன் முயற்சிகளால் முழு வெற்றி கண்ட பண்பாளர்களின் அன்பான பாடல் தெரிவுகள் பவனி வரும் நேரமாய், இந்த இரவு வேளையில் உங்கள் மனங்களில் இசை மழைதனை பொழிந்திட இப்பொழுது விருந்தினர் விருப்பம். இன்று தனது இசை தெரிவுகளால் நம் இதயம் நிறைக்க இணைகிறார் தூத்துக்குடி எம் சுசில்குமார் அவர்கள். உடன் பயணிக்கிறார் மயிலப்பன்.
2: கோடை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் இனிய இனிய இரவு வணக்கங்கள். விருந்தினர் விருப்பம் நிகழ்ச்சியில இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை 9 மணிக்கு நிகழ்ச்சியை தொடங்கியாச்சு. விருந்தினரும் நம்மோட அவங்களோட வாழ்க்கை பயணத்தை பகிர்ந்துக்கிற தயாரா இருக்காங்க. அவங்கள நம்ம வரவேற்றலாம். ஐயா வணக்கம்.
3: வணக்கம். வணக்கம்.
2: உங்களை பத்தி ஒரு சின்ன அறிமுகம் எங்களுக்காக.
3: சின்ன அறிமுகத்திற்கு முன்பு திரு மயிலப்பன் அவர்களுக்கும் கோடை பண்பலை நேயர்களுக்கும் என்னை அலுவலர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நான் என்னை பற்றி கூறுகிறேன். என் பெயர் வந்து சுஷில்குமார். இந்த பெயர் வந்து எங்கள் அம்மா விரும்பி வச்ச பெயர். இது என்னென்னா, எங்கள் அம்மா வந்து நான் பிறக்கும்போது ஆஸ்பத்திரியில் இருக்கும்போது அருகில் வந்து ஒரு

0: மேற்கு வங்காளத்தை சேர்ந்த ஒரு ஃபேமிலி இருந்திருக்காங்க. அங்கே வந்து இந்த சுஷில்ன்ற பேரை கேட்டிருக்காங்க. இந்த பேர் அங்கே வந்து காமனா, சுஷில்னு கூட சேர்ந்து நிறையா வரும் போல். ஆனால் சுஷில்ன்ற பேரை கேட்டு எனக்கு சுஷில் குமார்னு பேர் வச்சுட்டாங்க. நான் படித்தது வந்து திருமங்கலத்தில் உள்ள கஸ்தூரிபாய் பிரைமரி ஸ்கூலில், உயர்கல்வி வந்து திருமங்கலம் பிகே நாடா ஸ்கூலில், காலேஜ் வந்து பியூசி, அந்த காலத்தில் பியூசின்னு ஒன்று உண்டு, அதுவும் டிகிரியும் மதுரை மெஜ்ரா காலேஜில், மதுரை கல்லூரியில் தான் நான் படித்தேன்.
1: பேர் கேட்குறப்பே வித்தியாசமாக, சுஷில்குமார்னு நம்ம பொதுவாக தமிழ்நாடை சார்ந்து பின்னாடி நம்ம மதுரை பக்கம் இல்லை தூத்துக்குடி அந்த பகுதிகளில் வந்து இதற்கான பேருக்கான சாத்தியக்கூறு இல்லை. ஆனால் பேர் காரணத்தை நீங்கள் சொல்லிட்டீங்க. அம்மா பேர் அப்பா பேர் எல்லார் பேரும் சொல்லலாமா?
0: எங்கள் அம்மா பேர் வந்து நிர்மலா தேவி, அப்பா பேர் வந்து மீனா சுந்தரம்.
1: இப்போ வீட்டில் யார் யார் இருக்காங்க?
0: இப்போ வீட்டில் வந்து எப்படின்னா நானும் மனைவி மட்டும்தான் இருக்கும். என்னுடைய இரண்டு பிள்ளைகள், எனக்கு ஒரு பையன் பொண்ணு, ரெண்டு பேரும் இப்போ உள்ள பிள்ளைங்க மாதிரி படித்தா வெளிநாட்டில் தான் படிக்கணும்னு சொல்லி உயர்கல்விக்கு வெளிநாடு போனவங்க அங்கேயே இருந்துட்டாங்க.
1: அவங்கவுங்க பேரை சொல்லலாம்ல?
0: ஆ, ஆமாம். என் மனைவின் பேர் வந்து தனலட்சுமி, என்னுடைய மூத்த பையன் பேர் வந்து ரவீன் ஜெயக்குமார், என்னுடைய மகள் பெயர் வந்து திவ்யகுமாரி.
1: நீங்கள் பேர் சொல்லும்போது அந்த குமார்ன்ற பேர் வந்து உங்கள் குழந்தைங்களுக்கும்
0: வைக்கணும். ஆமாம், அது எப்படின்னா எங்கள் அம்மா வந்து ஆசைப்பட்டாங்க பிள்ளைங்களுக்கு குமார்ன்ற பேர் வைக்கணும்னு. அப்போ வந்து எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா எங்கள் மூத்த அண்ணன் பேர் வந்து உதயகுமார், என் பேர் சுஷில்குமார், என்னுடைய தம்பி பேர் வந்து ஷியாம்குமார், எனக்கு ஒரு ரெண்டு தங்கச்சி, ரெண்டு தங்கச்சியெலாம் ஒரு தங்கச்சி பேர் சவிதா குமாரி, செல்வகுமாரி, குமார் குமாரி வைக்கணும்னு வச்சாங்க. அதே மாதிரி அடுத்த ஜென்ரேஷனுக்கும் குமார் குமார்ன்றது சேர்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அது வந்து நான் கடைபிடிச்சிட்டேன்.
1: தாய் சொல்லை தட்டாத பையன். சரி, என்ன பாடல் கேட்கலாம்?
0: எனக்கு எப்பவுமே, நான் வந்து எம்ஜிஆர் ரசிகர், எனக்கு என்னுடைய நண்பர்லேருந்து எல்லாமே எம்ஜிஆர் ரசிகர். நான் எப்பவுமே ரொம்ப மொத மொத விரும்பி கேட்குற பாட்டே வந்து நீ உன்னை எறிந்தால், நீ உன்னை எறிந்தால் உலகத்தில் போராடலாம். இந்த பாட்டை வந்து நான் எப்பவுமே எனக்கு டல்னஸ் வரும்போது அல்லது ஒரு அப்செட் ஆகி நான் உட்காந்துருப்பேன், நான் வேலை பார்க்குற இடத்துல சில அப்செட், அது அப்போ உடனே நான் இந்த பாட்டை பாடுவேன் அல்லது எங்கே ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன், அதை கேட்டுக்கிட்டே தான் இருப்பேன். இதில் ரொம்ப பிடிச்சமான வார்த்தை எனக்கு எதுனா, மாபெரும் சபையில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும். இது எனக்கு ரொம்ப பிடிச்ச வரி. ஆனால் அந்த அளவுக்கு நான் ஒன்றும் பெருசாக சாதிக்கலை, இருந்தாலும் இந்த வரி என்னை அடிக்கடி என்னை வந்து ஒரு உத்வேகமாக இருக்கும் இந்த வரியை கேட்குறது.
1: அந்த வரி எங்களுக்காக பாடி காட்டலாமா?
0: மாபெரும் சபையில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும், ஒரு மாசு குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும்.
1: போற்றி புகழும்படியா இருக்கும். இப்ப நம்ம பாடலை கேட்டுடலாம். இணைந்திருங்கள், இது கோடை பண்பலை 100.5.

0: உங்களோட அறிமுகத்திலிருந்தே ஒரு விஷயம் அழகா புலப்படுற மாதிரி இருக்கும். அம்மா செல்லம் தானே நீங்க?
1: அப்படின்னு சொல்ல முடியாது. எப்படின்னா, நான் பிறக்கும் போது என்னாச்சுன்னா, எங்கள் அம்மாவுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. எங்கள் அம்மா நான் வயிற்றுல இருக்கும்போது தீ பிடிச்சிருச்சுன்னு சொல்லுவாங்க, அதை அணைச்சிட்டாங்க, காப்பாற்றிட்டாங்க. அப்போ வந்து என்னை வந்து ஆஸ்பத்திரியில், எங்கள் அம்மா குழந்தை 10 மாதத்தில் பிறக்கலை, எங்கள் அம்மாவும் பேசாமல் இருந்துட்டுருக்காங்க. அப்போ எங்கள் அம்மாவுக்கு சின்ன வயசு போல. அப்புறம் டாக்டர்கிட்ட போய் கேட்டிருக்காங்க, இன்னும் பையன் பிறக்கலை, ஒன்றும் ஆகலை, வயிற்று வலி வரலை ஒன்றுன்னு. அப்போ வந்து, இல்லை உனக்கு மாதத்தை தாண்டிடுச்சு, உனக்கு எழுதி வச்சுக்கிறோம், எழுதி வாங்கிட்டாங்க, பையன் வேணுமா பெரிய உயிர். அப்போ எல்லோரும் பெரிய உயிர்னு சொல்லுவாங்க, ஆனால் ரெண்டு பேரையும் காப்பாற்றி கொடுத்துட்டாங்க. அப்போ என்னை எல்லாம் சொல்லுவாங்க, எங்கள் அம்மாக்கிட்ட அடிக்கடி ரொம்ப சண்டை போட்டவனே நான் தான். அப்போ எங்கள் அம்மாவுக்கு சொல்லுவாங்க, உன்னே தாண்டா 11 மாதம் உள்ள வச்சுருப்பேன்.
0: பிள்ளைனா அம்மாவோட சண்டை போட தானே செய்யும். இந்த சொல்லுவாங்கல்ல, கோழி முதிச்சு குஞ்சு சாகுமான்னு, அந்த மாதிரி தானே. அம்மாட்ட சண்டை போடாத பிள்ளை யார் இருக்கா?
1: அதில் வருத்தம் என்னன்னா, நான் வந்து வெளிநாட்டில் வேலைக்கு போயிட்டேன். வேலைக்கு போயிட்டு எங்கள் அம்மா இறந்த பிறகு கூட என்னால் வந்து பார்க்க முடியல. ஒரு வாரம் கழிச்சு தான் வந்தேன். அதான் நினச்சி பார்ப்பேன், கடைசி வரைக்கும் நம்ம அம்மாவோட சண்டை போட்டு அம்மா நம்மளால் கோபத்திலே இருந்துட்டாங்க, நம்மளால வந்து பார்க்கக்கூட முடியலன்னு நினச்சேன்.
0: அது அந்த சூழல் தான், அது நம்ம அப்படி யோசிக்காமல் அந்த சூழலின் காரணமாக தான் அப்படின்னு நம்ம அதை எடுத்துக்கிறலாம். சரி, இப்போ என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: ரெண்டாவது பாடல் நான் என்ன கேட்கணும்னு நினைக்கிறேன்னா, ஆகாய கங்கை. அந்த பாட்டு ரொம்ப எனக்கு பிடிக்கும். ஏன்னா அது வந்து மலேசியா தேவனுடைய குரல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த ஒரு கட்ட குரலாக, ஒரு ஆண்மைத்தன்மையோடு இருக்கும் அந்த குரல், ரொம்ப பிடிக்கும். அதனால் அந்த பாட்டு எனக்கு அது ஒரு ஃபேவரேட் பாட்டு.
0: உங்களுடைய விருப்பத்தில் இப்போ மலேசியா வாசுதேவன் அவர்கள் நமக்காக பாட இருக்காங்க, வானொலியில் கேட்டுடலாமா?

0: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட் இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும், ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி. செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாடு சிமெண்ட், the perfect concrete choice.
3: இசை மொழி பேசும் கூடை பண்பலை 100.5 நாம் இணைந்து ரசித்துக் கொண்டிருக்கிறோம். விருந்தினர் விருப்பம் இன்றைய நிகழ்ச்சியை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார் தூத்துக்குடி எம் சுசில்குமார் அவர்கள்.
4: நீங்க அடிக்கடி உங்களோட பேசுறப்ப இருந்து எம்ஜிஆர் ரசிகர்கள் அப்படின்னு சொல்றீங்கல்ல, உங்க ஃப்ரெண்ட்ஷிப், நீங்க ஒரு நண்பர்கள் கூட்டம், பெரிய கூட்டம் இருக்கும். எப்படி நண்பர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்தீங்க? இப்போ கல்லூரி காலத்தில் பார்த்தோம்னு ஒரு குறிப்பிட்ட நடிகரை எல்லாரும் ஆதரவாளர்களாக இருப்பாங்க, இல்லை ரசிகர்களாக இருப்பாங்க. ஏ எம்ஜிஆர் ரசிகர், அப்புறம் ஒன்று சேர், வா வா வா, அப்படி ஒரு கேங்கு ஃபார்ம் ஆகும். நீங்கள் அதை மாதிரி சேர்ந்தீங்களா இல்லை வேற காரணம்?
5: அந்த மாதிரி சேரல. எப்படின்னா, நாங்கள் எல்லாமே கஸ்தூரிபாய் ஸ்கூல்னு ஒன்றில் படிக்கும்போது ஒரே தெருவில் இருந்தோம், பக்கத்துலேயே அந்த ஸ்கூலு. எனக்கு இப்போ கண்ணன் ஒருத்தர், பெரிய போலீஸ் ஆஃபீஸர், பெரிய ஆள் ஆகிட்டார். அவரும் நானும் 3 வயசுலேருந்து ஒன்றா இருக்கும். நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றாவே போவோம் ஸ்கூலுக்கு, ஸ்கூலு காலேஜ் வரைக்கும் ஒன்றாவே இருந்தோம். காலேஜில் மட்டும் அந்த டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட்னால மாறி போனோம், மற்றபடி அது வரைக்கும். அதனால் எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்லாம் இன்னும் தொடர்தான் செய்யும். நாங்கள் வந்து ஒரு 6 பேர் ஒன்றா இருப்போம், நாங்கள் எங்களுக்குள்ளே பேசிக்குவோம். ஒருத்தர் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு போனோம், ஒருத்தர் அட்வொகேட் அந்த மாதிரி நீதித்துறைக்கு போனோம், ஒருத்தர் கஸ்டம்ஸுக்கு போனோம். அந்த அப்புறம் ஒவ்வொருத்தருக்குள்ள ஒருத்தர் சப்போர்ட்டாக இருந்துக்கணும்லாம் நினச்சி தான் நாங்கள் பேசிலாம் வந்திருக்கோம் ஸ்கூலில் படிக்கும் போது. ஆனால் அதே மாதிரி ஆல்மோஸ்ட் நடந்தது. அதனால் நாங்கள் எல்லாருமே இன்னும் ஒற்றுமையாக இருக்கோம். இப்போ கூட நாங்கள் வந்து கொடைக்கானலுக்கு டூர் வந்திருக்கோம். டூர் வந்தப்போ நாங்கள் 6 பேர் சேர்ந்து வந்திருக்கோம். பழைய நினைவுல பேசுறது, நிறைய தடவை கொடைக்கானல் வந்திருக்கோம். ஆனால் இந்த தடவை அந்த கொடைக்கானல் டூர் வந்து ஒரு நல்லா இருந்தது,
4: ஜாலியாக
5: ஜாலியாக. நாங்கள் 60 வருஷமாக ஒன்றா இருக்கோம், இப்போவும் சேர்ந்து வந்திருக்கோம்.
4: இதுவே பெரிய விஷயம். என்ன வாழ்க்கை ஒரு நீண்ட,
5: நாங்க நிறைய பேர்ட்ட இது சொல்றது நல்லதா கெட்டதா தெரியல, நிறைய பேர் ஆச்சரியப்படுறாங்க, எப்படி இத்தனை வருஷமா ஒன்னா சுத்துறீங்க,
4: எப்படி நீங்க எல்லாம் ஒண்ணு சண்டை போட?
5: சண்டை நடக்கும், எங்களுக்குள்ள சண்டை வராமலாம் இருந்ததுல, அப்படி இருந்தா அது வந்து போலி மாதிரி இருக்கும். இப்ப சண்டை வராம நாங்க இருந்ததே கிடையாது. நீங்க பேசிட்டு இருக்கும்போது சில சமயம் எங்களுக்குள்ள சண்டை வரும், அப்புறம் எல்லாமே, அப்புறம் என்ன, எல்லாம் நம்ம எல்லாம் ஒன்னா தானே இருக்கும், இது நம்ம ஆள் தானே நம்மள பேசினாரு, நம்ம ஃப்ரெண்டு அப்படின்னு சரி பண்ணிக்குவேன். நான் உடனே சரி பண்ணிக்குவேன்,
4: அடிச்சும் உருளும் அரவணைச்சுக்கிறவும் செய்வோம். அப்படிதானே?
5: அப்படிதான்.
4: சரி, இப்போ என்ன பாடல் கேட்கலாம்?
5: மல்லிகை என்ன மன்னன் மயங்கும், தீர்க்கு சுமங்கலின்ற படத்தில் வரும் மனிதன மத பாட்டு. அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். பாட்டு பிடிக்க காரணம் அந்த படம் ரொம்ப பிடிக்கும். அந்த படம் ரொம்ப பிடிக்க காரணம் என்ன, அந்த படத்தை பார்க்குறவங்கலாம் என்ன சொல்லுவாங்கன்னா, உங்கள் வீட்டு சூழ்நிலை மாதிரி இருக்கே அப்படின்வாங்க. ஏன்னா எங்கள் அப்பா அதே கண்டிப்பு. அந்த படத்தில் ஒரு சீன்லாம் வரும், எங்கள் அம்மா மறந்துட்டு கணக்கு எங்கன்னு எங்கள் முத்துராமன் கேட்பாப்பில் தேடுவாங்க. இதே மாதிரி எங்கள் வீட்டில் நடக்கும்,
4: யாரோ உங்கள் வீட்டு கதையை எடுத்துட்டாங்க.
5: ஆமாம், அந்த மாதிரி இருக்கும். அதனால அந்த படம் பாட்டு ரொம்ப பிடிக்கும்.
4: சரி, உங்களோட விருப்பத்தில் நம்ம மல்லிகை, என் மன்னன் மயங்கும்.

பொன்னான மலர் அல்லவோ, கேட்டுட்டு வந்துடலாமா? நிஜமாவே அது பொன்னான மலரா? இனிமையான பாடல் வரிகள் மூலமா அதை ரசிச்சு நுகர்ந்துட்டே வந்துடலாம். இணைந்திருங்கள், இது கோடை பண்பலை 100.5.

0: இப்போ நீங்கள் சொன்னீங்க 3 வயசுலேருந்து இப்போ 60 வயசு மேலே நாங்கள் நண்பர்களாக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, சின்ன பிள்ளைலலாம் நீங்கள் விளாண்ட விளையாட்டை பற்றி சொல்லுங்களேன். ஏன்னா இப்போ இருக்க குழந்தைங்க ஃபோன் தான் உலகம்.
1: ஆமாம்.
0: நீங்கள் ஆனால் உங்கள் பகுதியில் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏரியாக்காரவங்க வேறு நிறையா பேர் உங்கள் பகுதியை சார்ந்தவங்க, அப்போ அவங்களோட சேர்ந்து என்னென்ன விளையாட்டு
1: விளையாண்டு? ஐயோ, இப்போல்லாம் அந்த விளையாட்டை பார்க்கவே முடியல. நாங்கள் ரோட்டில் கும்பலாக சேர்த்துக்கிட்டு கம்புதலின்னு ஒரு விளையாட்டு விளையாடுவோம். அதெல்லாம் இப்போ இருக்கானே தெரியல.
0: கம்புதலின்னு எப்படி இந்த கிட்டி சொல்லுவாங்களே?
1: அது கிடையாது. கிட்டியும் விளையாடுவோம், கம்புதலையும் விளையாடுவோம். என்னென்னா, கம்பு ஒன்று தள்ளிக்கிட்டு எல்லோரும் நீள் நீளமாக கம்பு வச்சுருப்போம், ஒரு கம்பு கீழே கிடக்கும், அதை ஒருத்தனுடைய கம்பு ஏதாவது அவுட் ஆகிட்டான்னா அவன் கம்பை நாங்கள் தள்ளிகிட்டே போனோம், அவன் எங்களை தொட வரணும். தொட வரும்போதுக்குள்ளே நாங்கள் போய் கல்லில் கம்பை வச்சிடணும். கம்பை வச்சுட்டா நாங்கள் அவுட் ஆக மாட்டோம். ஆனால் அவன் வந்து நாங்கள் கம்பை எதுலையும் வைக்காமல் ஓடிக்கிட்டோம்னா அவுட்னா நான் அவுட்டு. அப்புறம் நான் போய் அந்த கம்பை போடணும், என்ன எல்லோரும் இப்படியே ரொம்ப தூரம் ஓடிட்டு போவோம். அப்புறம் பம்பரம், அதெல்லாம் இப்போ பார்க்கவே இல்லை. நாங்கள் ரோட்டில் பம்பரம் விளையாடுவோம், வட்ட பம்பரம் அந்த பம்பரம். அதில் நான் வந்து கொஞ்சம் நல்லா விளையாடுவேன், எல்லோரும் என்கிட்ட விளையாட பயப்படுவாங்க. ஒரு அடி அடித்தா பம்பரம் ரெண்டாக போய்
0: ஆக்கர் போடுறது,
1: ஆக்கர் போடுறதுன்னு சொல்லுவாங்க. ஆ, கரெக்டு, ஆக்கர் போடுறதுன்னு சொல்லுவாங்க. நான் நல்லா ஆக்கர் போடுவேன். அதுக்கப்புறம் புளியங்கொட்டை விளையாட்டு.
0: புளியங்கொட்டைனா எப்படி?
1: புளியங்கொட்டைன்னா ஆளுக்கு 10 10 20 ரோட்டில் அடுக்குவோம் நேராக. அப்புறம் சப்பான்னு ஒன்று சொல்லுவோம், அதை தூக்கி போட்டுக்குவோம். இப்போ யார் தள்ளி போகிறாங்களோ அவன் தான் முதல்ல அடிக்கணும். அப்புறம் முன்னாடி ஒரு இதை வச்சுக்குவோம், ஒரு பேர், அதை அடித்தா முதுக்கொட்டை எனக்கு யார், அப்புறம் தேய்ச்சி விடுவோம். யார் வந்து இருக்கிறாங்க அவ்வளோத்தையும் எடுத்துக்குவோம். அப்புறம் சேர்த்து சேர்த்து வச்சுக்கிட்டு வீட்டில் வச்சுக்கிட்டு எல்லோரும் போய் காட்டுவோம், ஏ நான் இவ்வளோ சேர்த்து வச்சுருக்கேன், நான் இவ்வளோ சேர்த்து வச்சுருக்கேன். இப்போல்லாம் அந்த விளையாட்டுகளே காணும் எல்லோரும். இந்த இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு அந்த விளையாட்டு தெரியுமானே தெரில. இதெல்லாம் அவங்க பார்த்துருப்பாங்களா? ஏன்னா இந்த விளையாட்டுகள் பழைய படங்களில் வந்திருக்கானோ எனக்கு தெரியல. இப்போ அந்த விளையாட்டுகள் இருக்கிறனால என்ன ஆச்சுன்னா, நாங்கள்லாம் எப்போவுமே ஒன்றா இருப்போம், 6 பேரும் இந்த மாதிரி சேர்ந்து

0: விளையாடுவோம். இப்போ எல்லாம் ஃபோனை தூக்கிட்டு உட்காந்துருக்கேன், மற்றவங்களோட ரிலேஷன்ஷிப்பே இல்லை. எனக்கு இப்போ நான்லாம் வருத்தப்படுறேன், என் பையன் வந்து அவன் ஃப்ரெண்ட்ஸை யாருமே வீட்டுக்கு கூப்பிட்டு வந்ததில்லை. இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா நான்லாம் என் ஃப்ரெண்ட்ஸை எங்கள் வீட்டில் தான் இருப்போம். எல்லாருமே எங்கள் அம்மா டீச்சராக இருந்தாங்க, எங்கள் அப்பா மதுரா கோஸ்ட் மில்லில் வேலை பார்த்தாங்க, எங்கள் அம்மா சமைச்சு வச்சுட்டு போனாங்கன்னா நாங்கள் எல்லோரும் ஒன்றா செஞ்சு சாப்பிடுவோம். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இப்படி எங்கள் வீட்லேயும் எங்கள் அம்மா வந்து அதை என்கரேஜ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங்க்கு காரணமே அதான். இப்போ உள்ள ஃப்ரெண்ட்ஷிப் டெவலப் ஆகாமல் பிள்ளைங்க இருக்கிற காரணம் வாட்ஸ்அப்
1: தான்.
0: அதில் தான் அந்த நட்பு பெருசான்னு தெரியல. ஆனால் இந்த மாதிரி இருக்கிறதுனால இப்போ பாருங்க, இந்த வயசில் ஒன்றா கூட வந்திருக்கோம். இந்த மாதிரிலாம் அது இல்லை இப்போ உள்ள பிள்ளைங்கிட்ட.
1: நீங்கள் சொன்ன விளையாட்டும் கேள்விப்படாத விளையாட்டு, இந்த புளியங்கொட்டை வச்சு சொன்னீங்க, அப்புறம் அந்த கம்பு தள்ளி, அந்த விளையாட்டெல்லாம் வந்து இப்போ
0: உள்ள பிள்ளைகள் தெரியவே தெரியாது.
1: நிச்சயமா நிச்சயமா. சரி, இப்போ என்ன பாடல் கேட்கலாம்?
0: இப்போ வந்து நான் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு பேசியாச்சு நண்பர்கள். இந்த நண்பர்கள் பாட்டுன்னு ஒன்று, நம்ம இந்த காதல் தேசத்தில் ஒருத்தர் முஸ்தப்பா முஸ்தப்பா அந்த பாட்டை.
1: டோன்ட் வரி முஸ்தப்பா, கேட்டுடலாம் நண்பர்களுக்காக இந்த பாடல். இணைந்திருங்கள், இது கோடை பண்பலை 100.5.

0: இப்போ நீங்கள் உங்கள் சின்ன பிள்ளையில் விளையாண்ட விளையாட்டு இதெல்லாமே சொல்லிட்டீங்க. கல்லூரி படிப்பு இருக்கும், என்ன படிச்சீங்க?
1: கல்லூரி படிப்பு நான் வந்து சேரும்போது மெஜரா காலேஜில் சேர்ந்தேன். பியூசி முடித்த உடனே டிகிரி செலக்ட் ஆகணும். அப்போ தான் எங்கள் கல்லூரியில் ஒரு சிஸ்டம் வருது, டபுள் மேஜர் சிஸ்டம்னு ஒன்று. அதில் வந்து நான் வேதியியலும் தாவரவியலும் எடுத்தேன். அது 3 வருஷம் படிச்சுட்டு எனக்கு ஒரு இது என்னென்னா, படித்து முடித்தோடனே வேலை கிடச்சி போச்சு. படித்து முடித்தோடனே நான் போய் வேலையில் ஜாயின் பண்ணேன். அது ஒரு தவறு பண்ணிட்டோன்னு இன்னும் வரைக்கும்
0: யோசனை. நீங்கள் சொல்கிறப்ப எனக்கு ஒரு வருத்தம் தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. படித்து முடித்தோம் தெரியாமல் வேலை கிடச்சிச்சு. நான் 1 வருஷமாவது உலகத்தை சுற்றி பார்த்து அனுபவிக்கணும்னு நினச்சேன், கொண்டு போய் என்னைய வேலைன்னு தள்ளி விட்டுட்டாங்களே.
1: தள்ளி உண்மைதான் அது. ஏன்னா எங்கள் அப்பா வந்து ஒரு பிரைவேட் கம்பெனியில் இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் ஜாபை பற்றி ஒன்றுமே தெரில. காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் இருக்கிறது எதுவுமே தெரியல. அவங்க வந்து ஒரு பிரைவேட் கம்பெனி அட்வர்டைஸ்மெண்ட் இது உரத் தொழிற்சாலை தூத்துக்குள்ள இருக்குது. அதில் அட்வர்டைஸ்மெண்ட் வந்தோடனே அதை முதல்ல ஃபில்அப் பண்ணி அவங்களாவே போட்டு என் கையெழுத்த வாங்கி போட்டு அனுப்பி அதுக்கு இன்டர்வியூக்கு போய் உடனே செலக்ட் ஆகி போயிடுச்சு. ஆனால் சில சமயங்களில் எனக்கு அது நல்லதாகவும் முடிஞ்சிருக்கு. ஆனால் எனக்கு பப்ளிக்கோட காண்டாக்ட் பண்ணுற மாதிரி எனக்கு ஜாபே கிடைக்கல. நான் வேலை பார்த்தது எல்லாம் ஆயில் ஃபீல்டுன்னு ஒன்றுக்கு போயிட்டு ஒரு
0: அந்த வட்டத்துக்குள்ள
1: ஆயிடுச்சு. அதுக்குள்ளேயே நின்று போச்சு.
0: சரி, அடுத்து ஒரு பாடல் கேட்டுருவோம். அப்புறம் என்ன விஷயம் கேட்க போறோம்னா, ஏன் பாட்னி கெமிஸ்ட்ரி எடுத்து படிச்சீங்கன்ற கேள்வி. அது டபுள் மேஜர் வந்திருக்கு. தாவரவியலையும் வேதியியலையும் போட்டு நம்ம ஏன் எடுத்துருக்கணும்? எவ்வளவோ பாடம் இருக்குல்ல, அதுக்கான பதில் நீங்க எங்களுக்கு சொன்னீங்கன்னா. யாராவது தாவரவியல் வேதியியல் எடுக்கணும்னா இப்ப நீங்க சொல்ற பதில கேட்டு நாங்க தாவரவியல் எடுத்தே ஆகணும்.
1: இப்ப ஏன்னா அந்த சிஸ்டமே இல்ல, அதை எடுத்துட்டாங்க. அந்த மெஜர் அட்டானமஸ் காலேஜ் மதுரையில் இருக்கும்போது அது எங்க 3 வருஷம் முடிச்ச உடனே அந்த சிஸ்டத்தை எடுத்துட்டாங்க. எடுத்துட்டு சிங்கிள் மேஜர் கொண்டு வந்துட்டாங்க. திரும்ப இப்போ பார்த்தீங்கன்னா, நாங்கள் படிக்கும்போது 1 மேஜர் 2 ஆன்சிலரி இருந்தது எல்லா காலேஜ்லையும். மெஜரா காலேஜில் மட்டும் அந்த டபுள் மேஜர் சிஸ்டம் கொண்டு வந்தாங்க. அப்படி எதுக்காக அவங்க கொண்டு வந்தேன்னு சொன்னாங்கன்னா, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் 2 பக்கமும் போகலான்னாங்க. பாட்னி படித்தவங்களுக்கு என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கோ அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணலாம். கெமிஸ்ட்ரிக்கு என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கோ அதுக்கு நீங்கள் போகலாம் அப்படின்னாங்க. அதனால எடுத்தோம் ஆசைப்பட்டு. அது மாதிரி நான் வேலை எனக்கு கெமிஸ்ட்ரி ஒட்டி தான் கிடச்சிது.
0: சரி, இப்போ என்ன பாடல் கேட்கலாம்?
1: இப்போ ரொம்ப பிடிச்ச பாட்டு வந்து எனக்கு எம்ஜிஆர் ரசின்னு சொன்னதில்ல, இந்த உலகம் சுற்றுவாளி உள்ள வரும்ல உலகம் உலகம்னு, அந்த பாட்டு ரொம்ப பிடிச்சது. காரணம் எக்ஸ்போ 70 எம்ஜிஆர் ரொம்ப அருமையாக கேமரா வச்சு பண்ண எடுத்திருப்பார். அதில் பல விஷயம் பல இது இன்னும் கூட வந்து அந்த பிக்சரைஸ் பாருங்களேன், ஈக்குவல் இப்போ உள்ள இது பாடல் வெளிநாட்டில் ஷூட் பண்ணுறதுக்கு ஈக்குவலாக இருக்கும். அதில் எம்ஜிஆருடைய அவருடைய ட்ரெஸ் ஒன்று இருக்கும் பாருங்கள், பெரிய காலர் வச்சு ஒரு ட்ரெஸ் போட்டிருப்பாரு, தொப்பி வச்சுட்டு. ஐயோ, எத்தனை தடவைனாலும் பார்க்கலாம்.
0: நிறையா தடவை பார்த்துருக்கீங்க. இப்போ நம்ம கேட்க போகிறோம் கோடை பண்பலையில். உங்களோட விருப்பத்தில் ஒளி உலா வர இருக்கு, இணைந்திருங்கள். இது கோடை பண்பலை 100.5.

0: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ், ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 years ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
1: இசை மொழி பேசும் கூடை பண்பலை 100.5 நாம் இணைந்து ரசித்துக் கொண்டிருக்கிறோம். விருந்தினர் விருப்பம் இன்றைய நிகழ்ச்சியை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார் தூத்துக்குடி எம் சுசில்குமார் அவர்கள்.
2: இப்போ நீங்க சொன்னீங்க டபுள் மேஜர், இப்ப எதுவுமே இல்லை, அந்த காலத்தில் டபுள் மேஜர்னு. நம்ம கேள்வி அதுதான், ஏன் தாவரவியல் வேதியியல், இயற்பியல் எடுத்திருக்கலாம், விலங்கியல் எடுத்திருக்கலாம், கணிதம் எடுத்திருக்கலாம், இப்படி நிறைய வாய்ப்பு.
3: இதுக்கு வந்து ஒரு மெயின் காரணம் வந்து என்னுடைய ஸ்கூல் தான். ஸ்கூல் படிக்கும்போது எங்களை எலக்டிவ் சப்ஜெக்ட் எடுக்கணும். அப்போ வந்து மேக்ஸை எங்கள் அண்ணன் எடுத்துட்டான். நம்மளாம் அப்போ அப்படி தான் செலக்ட் பண்ணோம். சரி அவன் எடுத்துட்டான், நம்ம வேண்டாம், சரின்னு போய் பாட்டனி. அப்போ வந்து பாட்டனி ரொம்ப பிடிச்சது, அதை போய் எடுத்துட்டோம். எடுத்தோடனே முதல் பீரியட் அட்டன் பண்ணியிருக்கும் போது என்னென்னா ஒரு டயக்ராம் போடச்சுட்றாரு, பால் சிங்னு ஒரு பாட்டனி வாத்தியார். அதை நான் ரொம்ப அக்கறையாக ரொம்ப ஆசைப்பட்டு ரொம்ப முயற்சி எடுத்து ரொம்ப அழகாக வரைஞ்சிட்டு போனேன். அவர் டர்ன்னு கிழிச்சிட்டு, இது என்னடா பண்ண, 10-2 mark போட்டார். அதோட பயமாக போச்சு, இன்னுமே நம்மளால் பாட்டனில் தேர முடியாதுன்னு சொல்லிட்டு மொதல் எடுத்தோடனே அதை விட்டுட்டு கெஞ்சி கூத்தாடி எங்கள் அப்பா அம்மாவெல்லாம் கூட்டிகிட்டு போய் எங்கள் ஆச்சியை கூட்டு போய் பேசினோடனே, அப்போ அங்கே உள்ள எச்எம் வந்து ரொம்ப திரு ஜெயராஜ் அவர்கள் கேட்டால் அவர் உடனே கெமிஸ்ட்ரிக்கு மாற்றி கொடுத்துறாரு. ஏன்னா அவர் தான் அந்த கெமிஸ்ட்ரியோட இம்பார்ட்டன்ட். அப்போ கெமிஸ்ட்ரியில் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு அவர்னால். ஏன் நான் தான் கிளாஸ் லீடராக இருந்தேன், எல்லா கெமிஸ்ட்ரி லேபை என் கண்ட்ரோலில் கொடுத்துருவார். அப்போ கோல்டன்ஸ் எங்களுக்கு டெஸ்ட்டுன்னு ஒன்று சொல்லி காட்டுவார், காரியம் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு ஒன்று ஒரு டெஸ்ட் உண்டு. அதை ரொம்ப விருப்பப்பட்டு செஞ்சு எனக்கு உடனே சக்ஸஸ் ஆயிடுச்சு அந்த சின்ன வயசுல. அதுலேருந்து எனக்கு லேப் என் கையில் கொடுத்துருவார், லேபில் நீ போய் பார்த்துக்க, எல்லாத்தையும் இன்ட்ரெஸ்ட்டாக கொடுத்தோம். எனக்கு கெமிஸ்ட்ரி மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு. நான் ஸ்கூல் படிக்கும்போது எஸ்எல்சியில் நான் தான் கெமிஸ்ட்ரியில் ஃபஸ்ட் மார்க் வாங்கினேன். அதனால் நான் காலேஜ் படிக்கும்போது கெமிஸ்ட்ரியை செலக்ட் பண்ணேன். கெமிஸ்ட்ரியை செலக்ட் பண்ணிட்டா பார்த்தா அதில் டபுள் மேஜர்னு கெமிஸ்ட்ரி சுவாலஜி பாட்டனி சுவாலஜின்னு ரெண்டு இருக்குது. இதில் எனக்கு சுவாலஜியை நினச்சா கொஞ்சம் பயம், ஏன்னா டயக்ராம் திருப்பி நம்ம கஷ்டப்படுத்தும். அதனால் பாட்டனி கெமிஸ்ட்ரியை எடுத்தேன்.
2: அந்த வரைபடமே ரொம்ப சிக்கலா இருந்துருக்கு. சரி, இப்போ என்ன பாடல் கேட்கலாம்?
3: பறக்கும் பாவையில் ஒரு பாட்டு. அதுவும் ஏன் பிடிக்கும்னா, எனக்கு நிறைய சீன்ஸ் எம்ஜிஆருடைய ட்ரெஸ்ஸு ப்ளஸ் அந்த பிக்சர்ஸ் கியூ பண்ணுறது. இதில் வந்து சர்க்கஸ் கூடாரத்துலேயே சர்க்கஸ்லையும் எடுத்திருப்பாங்க, அந்த நெட்டில் கல்யாண நாள் பார்க்க சொல்லலாம் அந்த பாட்டு வரையும் ரொம்ப எனக்கு பிடிக்கும்.
2: உங்களோட விருப்பத்தில் கல்யாண நாள் பார்க்க சொல்லலாமா அப்படின்ற பாடல் ஒளி உள்ளா வர இருக்கு. இணைந்திருங்கள், இது கோடை பண்பலை 100.5.

0: இப்போ அவங்ககிட்ட பேசினப்ப நீங்க ஒரு சமயத்துல சொன்னீங்க வெளிநாட்டுல எல்லாம் வேலைக்கான வாய்ப்பு ஏற்பட்டு வெளிநாட்டுக்கு வேலைக்கு போனீங்கன்னு, எந்த நாடு வெளிநாடு நீங்க போய் பார்த்துட்டு வந்திருக்கீங்க, என்ன பார்த்து வியந்திருக்கீங்க?
1: வெளிநாடு வந்து நான் நிறைய போயிருக்கேன். அதாவது ஒன்று ஃப்ளைட்டில் போகும்போது டிரான்சிட்டில் போயிருக்கேன், அந்த வெளிநாட்டில் வேலை பார்த்துருக்கேன். நான் ஆப்பிரிக்க கண்ட்ரியில் வேலை பார்த்துருக்கேன், ஃப்ரான்ஸில் பாரிஸில் ஈஃபில் டவர் வர போயிருக்கேன், எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்திருக்கேன். அப்புறம் வந்து சிங்கப்பூர், எங்கள் கம்பெனி விஷயமாக ட்ரைனிங் போகிறது சிங்கப்பூர் போகிறது, லண்டனில் ட்ரைனிங் ஒன்று கொடுத்துருந்தாங்க, அங்கெல்லாம் போயிருக்கேன். வெளிநாட்டில் நான் பார்த்து வியந்தது என்னென்னா, பார்த்து வியந்ததுன்னு சொல்ல முடியாது, எல்லா நாடும் சுற்றினாலும் கடைசியில் எனக்கு பிடிச்சது வந்து நான் நல்ல கண்ட்ரின்னு நினைக்கிறது இந்தியா தான். இவங்கள்லாம் ஆசைப்படலாம், ஆனால் உண்மையில் சொல்கிறேன், சுதந்திரம்னா இருக்கிறது இந்தியாவில் மட்டும்தான். ஏன்னா இவங்கெல்லாம் பேசுகிறாங்க அமெரிக்காவில் சுதந்திர நாடு, அது கிடையவே கிடையாது. சுதந்திரம் அப்படின்னா என்ஜாய் பண்ணுற ஒரே நாடு வந்து இந்தியா தான்,
0: நம்ம நாடு தான். ஆனால் நீங்கள் சொல்கிறப்ப பார்த்தீங்களா, வேலை கிடச்சிருச்சு, நான் ஒரு வட்டத்துக்குள்ளே மாட்டிக்கிட்டேன்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. பார்த்தா ஒவ்வொரு நாடாக போய் சுற்றிட்டு வந்துட்டு நீங்கள் எங்கிட்ட வட்டம்னு சொல்லிட்டீங்க.
1: இல்லை இல்லை, அதை நான் எப்படி வட்டம்னு சொன்னேன்னா, என்னுடைய வேலை நிமித்தமாக நான் நிறைய நாடு போக வேண்டியிருந்துச்சு. நான் வந்து ஆயில் ஃபீல்டில் வேலை பார்த்தேன். வேலை பார்த்த இடத்துல நாங்கள் மொத்தமே வந்து, நான் வேலை பார்க்கும்போது, நான் ஷிஃப்ட்டில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, என்னுடைய வேலை நேரத்தில் பார்த்தீங்கன்னா மொத்தமே 7 பேர் தான் வேலை பார்ப்போம். டோட்டலாக பார்த்தாலே நாங்கள் 53 பேர் தான். அது வெவ்வேறு நாட்டுக்காரங்களாக இருப்பாங்க, 23 நாடு எங்கூட, நான் நிறைய நாட்டு மக்களை

0: பார்த்துருக்கேன் பேசி, எனக்கு ஒரு அனுபவம் உண்டு. ஆனால் அது வந்து சின்னதான். இப்போ வந்து ஒரு பப்ளிக் பிளேஸில் ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருந்தேன்னு வைங்களேன், நான் எவ்வளோ பேரை பார்த்துருக்கலாம். ஒரு பேங்க்ல இருந்தேன்னா நான் எவ்வளோ பேரை பார்த்துருக்கலாம். அந்த மாதிரிலாம் எனக்கு ஒரு எந்த ஒரு அரசாங்க இதில் இருந்தாலுமே நான் எவ்வளோ பேரை பார்த்துருக்கேன். எனக்கு பப்ளிக் ரிலேஷன் அவ்வளோ இல்லாமல் போச்சு. இங்கே குண்டு சட்டிக்குள்ள குதிரை ஓட்டின மாதிரி.
1: ஆனாலும் அந்த குண்டு சட்டிக்கு பேர் உலகம்.
0: உலகம்
1: எப்படி இருந்திருக்கு பாருங்க. குண்டு சட்டி எனக்கு தெரியாத விஷயமா இருக்கிறது. நான் நினைச்சேன் குண்டு சட்டினா இப்போ கொடைக்கானல்னா அந்த கொடைக்கானலுக்குள்ளேயே வட்ட அடிக்கிறது. உங்களுக்கு குண்டு சட்டின்றது உலகமாகவே இருந்திருக்கு. சரி, என்ன பாட்டு இப்போ கேட்கலாம்?
0: இப்போ வந்து இதுவும் ஒரு தத்துவ பாடல்னே வச்சுக்கலாமே. எம்ஜிஆர் படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு, புத்தன் இயேசு காந்தி பிறந்தது பூமியில் எதற்காக. அதில் பார்த்தீங்கன்னா நல்ல விஷயமா இருக்கும். அவர் பேசுறது சொல்கிறது அந்த ஆக்ஷன்ஸு. அந்த இடத்துல ஒரு இதில் ஆட்டுக்குட்டி இதில் போட்டு நடப்பார். ஐயோ மழை பெய்யும், எல்லா ஏழைகளையும் ஒரு இடத்த கூட்டுவார். ஐயோ அதெல்லாம் இப்போ பார்த்துக்கிட்டே இருக்கலாம்.
1: பாடல் ஒளி உலா வர இருக்கு. இணைந்திருங்கள். இது கோடை பண்பலை 100.5.

0: ஐயா, நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கே வந்துட்டோம். சொல்லப்போனால் ஒரு அழகான வீடு, அண்ணன் தம்பியோட பிறந்து அப்படியே உங்களுடைய வாழ்க்கை இன்றைக்கி அமைஞ்சு அது பாட்டுக்கு ஒரு பாதையில் போயிட்டுருக்கு. டபுள் மேஜர்னு சொன்னீங்க, ஆனால் வேதியியல் தான் அங்கே பெரிய மேஜராக இருந்திருக்கு.
1: பெரிய மேஜராக
0: அதை சார்ந்த வேலை வாய்ப்பு எல்லாம். ஓய்வுன்றது ஒரு சூழலில் கட்டாயமாகும், பணி ஓய்வுன்றது தவிர்க்க முடியாத ஒன்று. எப்படி பிறக்கிறோமோ வாழ்க்கையோட பயணமே அதுதான், அந்த சுவாரஸ்யம்தான். இப்போ அந்த பணி ஓய்வுக்கு பின்னாடி ஒவ்வொரு நாட்களும் எப்படி இருக்குது? ஐயோ, வேலையினால் நம்ம இழக்கிறோமேனு உணர்றீங்களா? அப்பாடா, இது ஒரு புது உலகமாக இருக்கேன்னு அனுபவிக்கிறீங்க?
1: இல்லை, ரெண்டுமே தான். ஏன்னா இந்த புது உலகத்தையும் நான் இப்போ பார்க்குறேன். நான் வந்து முந்தி வந்து அந்த வேலைக்கு ஓடுற 45 நாள் வேலை, எனக்கு 40 நாள் ரெஸ்ட்டு, அப்படி தான் இருப்பேன். அப்போ வந்து என்னுடைய வேலைகள், பர்சனல் வேலைகள் பார்க்க

0: சரியாக இருக்கும், திருப்பி ஓடி போயிடுவேன். ஸோ அந்த இதுவும் நல்லா தான் இருந்தது. அதையும் இப்போ நினச்சி பார்க்குறேன். இப்போ நான் வேலைக்கு போகும்போது எத்தனையோ ஏர்போர்ட் வழியாக போயிருக்கேன், எவ்வளவோ ஏர்போர்ட்டை பார்த்துட்டு போவேன். இப்போ வந்து எப்படி இருக்குன்னா, அந்த வேலை திருப்பியும் அப்போ வந்து நான் அந்த கொரோனா பீரியட்லாம் 7 மாதம் அங்கே வெளிநாட்டிலே இருக்க வேண்டியதாக போச்சு. அப்போல்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணேன், ஆனால் இப்போ பார்த்தா அந்த இது கிடைக்காதான் இருக்கு, அந்த மாதிரி ஒரு ஏக்கம் தான் இருக்குது. அவ்வளோ நல்லா இருந்தது. அதே மாதிரி இப்போ ரிட்டையர் ஆன பிறகு நான் கொஞ்சம் இது பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன், அதையே நினைக்க வேண்டாம். இது இப்போ ஒரு புது லைஃப்பை பார்க்குறேன். இப்போ ரொம்ப ஊர் சுற்றுறேன், நினச்ச இடத்துக்கு போக முடியுது என்னால். அப்போ நிறைய இடங்களை தெரிஞ்சிக்க முடியாமல் இருந்தேன். இப்போ நிறைய கொஞ்சம் நம்ம உள் பழக்க வழக்கங்கள் நிறையா வருது, அதனால் கொஞ்சம் நான் ரெக்ரெட் ஆகக்கூடாதுன்னு நான் என்ன நானே சமாதானப்படுத்திட்டு
1: இருக்கேன். அந்த பப்ளிக் ரிலேஷனுக்கான வாய்ப்புகள் அதிகமாக
0: ஏற்படுது.
1: சரி, இவ்வளோ நேரம் உங்கள்கிட்ட பேசினதில் ரொம்ப மகிழ்வாக இருந்தது. நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. குறிப்பாக நீங்கள் குழந்தை பருவத்தில் விளையாடின விளையாட்டு, கம்பு தள்ளி விளையாட்டில் இருந்து அப்புறம் புளியங்கொட்டை வச்சு விளையாடுற விளையாட்டு, இதெல்லாம் நீங்கள் பேசினது வந்து இன்றைக்கும் யாராவது விளையாடணும்னு இல்லை விளையாண்டவங்க கேட்குறாங்க வானொலியனா, அவங்களுக்கு அந்த ஞாபகங்கள் கண்டிப்பாக வரும். அதே மாதிரி அந்த வாழ்க்கை பயணத்தில் நம்மளோட ஒரு பயணத்தை அது சிறப்பாக அமைச்சு, குண்டு சட்டிக்குள்ள குதிரை ஓட்டுறேன்னு எங்கிட்ட சொல்லிட்டு கடைசி உலகம் பூரா சுத்தின ஒரு அனுபவத்தையும் எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுடைய வாழ்க்கை பயணத்தில் இருந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டோம். நிறைவு பாடலாக என்ன பாடல் கேட்கிருக்கீங்க?
0: நிறைவு பாடலாக நான் கேட்க விரும்புகிறது என்னென்னா, எங்கள் வீட்டு பிள்ளையில் இந்த பெண் போனால்ன்ற பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது ரொம்ப பிடிச்சதுக்கு காரணம் என்னென்னா, அந்த பாட்டை வந்து மைசூரில் பிருந்தாவனில் எடுத்திருப்பாங்க. அதில் எம்ஜிஆருடைய ட்ரெஸ்ஸு ஒயிட் அண்ட் ஒயிட்டில் ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ கூட நான் என்ன பண்ணேன்னா, அடிக்கடி பிருந்தாவன் போவேன், சான்ஸ் கிடைக்கும் போதெல்லாம் போயிருக்கேன், 2-3 தடவை போயிருக்கேன். அப்போ அந்த எம்ஜிஆர் அந்த நீர் ஓடி வர இடத்துல நடந்து போவார், இங்கிட்ட அந்த பக்கமும் இப்படி போவார். அதையும் நானும் செஞ்சு பார்த்துருக்கேன். இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த படம், அந்த பாட்டை திருப்பியும் பார்க்கணும் போல, கேட்கணும் போல.
1: உங்களோட விருப்பத்தில் அப்படி நீங்கள் அந்த பாட்டை கேட்குறப்ப அதே பிருந்தாவனில் அப்படி குறுக்க போன நினைவோடு அந்த பாடல் நம்ம கேட்டு ரசிக்கலாம். உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை எங்களோட பகிர்ந்துக்கிட்டதற்கு நன்றியும் வாழ்த்துக்களும் வணக்கமும்.
0: நன்றியை நான் யாருக்கு சொல்லிக்கணும்னா, மயிலப்பனுக்கு தான் சொல்லணும். ஏன்னா மயிலப்பன் என்னுடைய விளையாட்டுகளை பற்றி கேட்டது எனக்கே இப்போ தான் ஞாபகம் வருது. சில விஷயங்களை என்கிட்டருந்து எடுக்க முடிஞ்சது, ஏன்னா என்னுடைய பழைய ஸ்கூல் நினைவுகளை ஞாபகப்படுத்த துணையாக இருந்ததுக்கு என்னுடைய நன்றியும், கோடை பண்பலைக்கும் எனது நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப நன்றி.
1: நன்றி சார்.
2: நன்றி. கானகங்கை உங்கள் கோடை பண்பலையில் இதுவரை இசை நடைபோட்டு இனிதாய் நிறைவு பெறுகிறது விருந்தினர் விருப்பம். தன் எண்ணங்களால் வண்ணங்கள் சேர்த்து வனப்புமிகு இசை தேர்வுகளை தந்து இதுவரை நம்மோடு பயணித்தார் தூத்துக்குடி எம் சுசில்குமார் அவர்கள். நிகழ்ச்சி அமைப்பு மயிலப்பன், கணினியாக்கம் பொய் முகமது அலி. நன்றி, வணக்கம் நேர்களே.

நெஞ்சு மேடையில் வட்டமிடும் வண்ணமிகு பாடல்களின் வரிசையில் இன்று கேட்கப் போகும் பாடலின் பட்டியல் தயாரியாகிக் கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் கூடை பண்பலை 100.5 நினைவி சுகம். இன்றைய நினைவி சுகம் சந்திக்க இருக்கும் மாவட்டம் பின்னலாடைக்கு பெயர் போன ஊர், டாலர் சிட்டி என்றழைக்கப்படும் மாவட்டம். வேலை வாய்ப்புகள் தாராளமாய் கிடைக்கும் ஊர். திருப்பூர் குமரனுக்கு நினைவகம் கொண்ட மாவட்டம். தாராபுரம் இசைத்தூண் மண்டபம், நல்லதங்கால் ஓடை அணை, உப்புப்பாறை அணை, காங்கேயம் காளை இனத்தின் பிறப்பிடம். வெண்ணெய்க்கு பெயர் போன ஊர் ஊத்துக்குழி. தென்னை, பனை, வாழை, நெல் சாகுபடி செய்யும் மாவட்டம். இத்தனை சிறப்புகளை கொண்ட மாவட்டமான திருப்பூர் மாவட்ட நேயர்களை சந்திக்க இருக்கிறது இன்றைய நினைவு சுகம். நேயர்கள் வரலாம் 24 24 24 24 24 29 கொடைக்கானலின் முன்னிணைப்பிற்கு சொல்லி 45 42. திருப்பூர் மாவட்ட நேயர்களை வரவேற்று காத்திருக்கிறேன். சசிரேகா, குமரகுரு.

0: ஆசை பாடல்களின் தேடலாய் கோடை பண்பலை 100.5 நினைவே சுகம். இன்றைய நினைவே சுகம் பயணித்துக் கொண்டிருக்கிறது திருப்பூர் மாவட்ட அன்பர்களின் பங்களிப்போடு. இணைப்பில் காத்திருக்கும் நேயர் வாங்க. வணக்கம்.
1: அம்மா வணக்கம்.
0: சொல்லுங்கய்யா, யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: நான் திருப்பூர் மாவட்டம் குணத்துருச்சி நீம்பன் செல்வம் பேசுறீங்க.
0: சரிங்க செல்வம் ஐயா, நிகழ்ச்சியில் என்ன பாடல் கொடுக்கலாம்?
1: குங்கம் போட்டு கவுண்ட் படத்திலிருந்து பூவும் காற்றும் வந்து
0: பூவும் காற்றும் கோடை பண்பலை 100.5 வருது உங்களுக்காக.

0: மக்களின் நாடி நாளும் உங்களை நாடி கோடை பண்பலை 100.5 இது நினைவி சுகம் இணைப்பில் காத்திருக்கும் அன்பர் வாங்க வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: சொல்லுங்கய்யா, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: திருப்பூர் மாவட்டம் அவினாசி.
0: சரிங்கய்யா, என்ன பாடல் கேட்கலாம்
1: மேடம்? கரகாட்டக்காரன் வந்து முந்தி முந்தி விநாயகன் என்ற பாட்டு.
0: சரிங்கய்யா, பாடல் வருது கோடை பண்பலை 100.5 இருந்து.

0: உங்கள் பிரிய கோடை பண்பலை 100.5 இது நினைவி சுகம். இன்னைக்கு திருப்பூர் மாவட்ட அன்பர்களின் பங்களிப்போடு பயணிச்சுட்டு இருக்கு. இப்ப யார் வந்திருக்காங்க கேட்டலாம். வாங்க, வணக்கம்.
1: நிறைய உறவுகளுக்கு பணிவான முன்னிறவு வணக்கம்.
0: சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
1: நினைவே சுகம் நினைத்தில் இடையும் அன்பு நேயர். நான் திருப்பூர் மாநகர் மணரை பாறப்பாளையத்திலிருந்து சேரங்கசாமி பேசுகிறேன்.
0: சரிங்க, ரங்கசாமியா, என்ன பாடல் கேட்கலாம்?
1: திரைப்படத்தின் பெயர் சின்னத்தம்பி பெரிய தம்பி. திரைப்பட பாடல் ஒரு காதல் என்பது.
0: உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு கோடை பண்பலை 100.5 இருந்து.

உங்கள் இதய கூட்டிற்குள் இன்னிசை மழை கூடை பண்பிலை 100.5 இது நினைவி சுகம் இணைப்பில் காத்திருக்கும் அன்பர் வாங்க வணக்கம். சொல்லுங்கம்மா, யார் எங்கிருந்து? சரிங்கம்மா, நிகழ்ச்சியில் என்ன பாடல் கேட்கலாம்? சேரன் பாண்டியன் திரைப்படத்துல இருந்து. சரிங்கம்மா, பாடல் வருது கேட்கலாம். கூடைப்பண்பிலை 100.5 இதுல இருந்து.

0: கோடை பண்பலை 100.5 இது நினைவே சுகம் இணைப்பில் காத்திருக்கும் அன்பர் வாங்க வணக்கம்.
1: இனிய இரவு வணக்கம் மேடம்.
0: சொல்லுங்கம்மா, யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவில் நாகமணக்கன்பட்டியிலிருந்து ராதாமணி பேசுறேன் மேடம்.
0: சரிங்கம்மா, என்ன பாடல் கேட்கலாம்?
1: ஊரெல்லாம் உன் பாட்டு படத்திலிருந்து அதே பாடல் வேணும் மேடம்.
0: ஊரெல்லாம் உன் பாட்டு தான் வந்துட்டே இருக்கு கோடை பண்பலை 100.5 இதிலிருந்து.

0: கோடை பண்பலை 100.5 இது நினைவி சுகம். இணைப்பில் காத்திருக்கும் நேயர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: சொல்லுங்கய்யா, யார், எங்கிருந்து?
1: திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் வட்டம் ஆலங்கியத்திலிருந்து குமார் பேசுகிறேன் மேடம்.
0: குமார் ஐயா, நிகழ்ச்சியில் என்ன பாடல் கேட்கலாம்?
1: சின்னத்தங்கி படத்திலிருந்து போவோமா ஊர்வலம் பாடப்படும் மேடம்.
0: உங்களுக்காக ஊர்கோலம் பாடல் வந்துட்டே இருக்கு. கோடை பண்பலை 100.5 இதிலிருந்து.

8:05 நாளை மலர இருக்கும் நமது நிகழ்ச்சி மட்டுக்கள். காலை 8 மணிக்கு மனதோடு ராகம். நாளை ராகம் இசைக்க காத்திருக்கிறது மதுரை மாவட்ட நேயர்களின் பங்களிப்போடு. 9 மணிக்கு வானவில், வானவில்லின் வண்ணம், ஆரோக்கியம் தரும் சிறுதானியத்தின் பயன்களும் மதிப்பு கூட்டலும். சிறப்பு விருந்தினராக குன்றக்குடி வேளாண் அறிவியல் நிலையத்தின் பாட வல்லுநர் முனைவர் மூஜே அனிதாஸ்ரீ அவர்கள். 11 மணிக்கு லேக் எஃப்எம் ஏரிச்சாலையிலிருந்து, 12 மணிக்கு மகளிர் நேரம்,

0: தலைப்பு நாங்களும் நடிப்போம்ல, நாளைக்கு நாங்களும் நடிப்போம்ல. பிற்பகல் 3 மணிக்கு உயிரெழுத்து ஈரோடு மாவட்டம் திருமலை வீதி தேவயானி அவர்களின் தெருவில் வலம் வர காத்திருக்கிறது. 4 மணிக்கு விடுகதை வண்ண தோரிகை. 7 மணிக்கு ஆசையில் ஒரு குக்கு கட்சவி வழியாக நேயர்களின் விருப்ப பாடல்கள் நேயர்களின் குரலோடு கேட்டு ரசிக்கலாம். 8 மணிக்கு இளமை பேசுகிறது பள்ளி கல்லூரி பயிலும் மாணவர்களுக்காக மாணவர்களின் பங்களிப்போடு வலம் வரும். நாளை ஆனா ஆவண்ணா கொண்டக்க மண்டக்க விளையாட்டுகளோடு வலம் வரும். 10 மணிக்கு நினைவே சுகம். நாளை நினைவே சுகம் பயணிக்க காத்திருக்கிறது கிருஷ்ணகிரி மாவட்ட நேயர்களின் பங்களிப்போடு. பண்பலையோடு இணைந்தே இருங்கள். நள்ளிரவு 12 மணி வரை. கோடை பண்பலை 100.5 இது நினைவே சுகம். இணைப்பில் வரும் நேயர் வாங்க. வணக்கம். சொல்லுங்கம்மா, யார் எங்கிருந்து?
1: திருப்பூர் மாவட்டம் வெள்ளவல்லி
0: உங்களுக்காக பாடல் வருது பாடி பறந்த கிளி கோடை பண்பலை. 5 இருந்து

0: இரவு 10:45 கோடை பண்பலை 100.5 இது நினைவி சுகம். இணைப்பில் வரும் அன்பர் வாங்க, வணக்கம்.
1: திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் ஆர் ஆர் கோகுல்.
0: சரிங்கய்யா, கோகுல் ஐயா என்ன பாடல் கேட்கலாம்?
1: ரஜினி படத்திலிருந்து எஜமான் காலடி மண்ணெடுத்து.
0: பாடல் வந்துட்டே இருக்கு கோடை பண்பலை 100.5.

0: கோடை பண்பலை 100.5 இது நினைவி சுகம். இணைப்பில் காத்திருக்கும் நேயர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: மாவட்டம்
1: ஒண்ணுமே
0: கேட்கல, விட்டு விட்டு கேக்குதுங்க.
1: நத்தக்கடையூர்ல
0: இருந்து யார் பேசுறீங்க?
1: ஜோதிராஜன்.
0: ஜோதிராஜனுக்கு என்ன பாடல் கொடுக்கலாம் கோடை பண்பலையில இருந்து?
1: உழவன் மகன்.
0: உழவன் மகன்ல இருந்து உனை தேடும் கலைஞன் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. இசைக்கலைஞன் கோடை பண்பலை 100.5 இருந்து.

உன்னை தினம் தேடும் தலைவன்.

கோடை பண்பலை 100.5 இன்று திருப்பூர் மாவட்ட அன்பர்களை சந்தித்து விடைபெறுகிறது நினைவே சுகம். மீண்டும் கேட்கலாம் நினைவே சுகம் நாளை இரவு 10 மணிக்கு. நாளை கிருஷ்ணகிரி மாவட்ட அன்பர்களின் பங்களிப்போடு வளம் வரும் பிரிவோம், சந்திப்போம். நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன் சசிரேகா குமரகுரு. நன்றி நேர்களே.

சுகமான ராகங்களை மீட்டி பார்த்து விடைபெறுகிறது இன்றைய நினைவே சுகம். கோடை பண்பலை 100.5 இனி இடைவிடாத கானங்களோடு இரவு சிறகு வரும் வரை இசையோடு இணைந்திருப்போம்.

மெல்லிசை பாடல்களால் இதயம் வருட, குறிஞ்சி மலையிலிருந்து மேகங்களில் தூரிகையிட்டு இசை ஓவியம் தீட்ட கோடை பண்பலை 100.5 இடைவிடாத ராகங்களை இசைக்க வருகிறது இரவு சிறகு.

0: ஹாய் ஹலோ எவ்ரிவன், நான் பிரீத்தி நர்சிங் காலேஜ்ல தேர்ட் இயர்.
1: நான் செகண்ட் இயர்.
2: நான் ஃபர்ஸ்ட் இயர் பிஎஸ்சி நர்சிங் படிக்கிறேன்.
0: எங்களை போலவே 2026ல நீங்க நர்சிங் படிக்க விரும்புறீங்களா?
1: டொனேஷன் இல்லாம அட்மிஷன் தர காலேஜ் மதுரை மாவட்டம் கிட்ட இருக்கிற நம்ம பிரீத்தி நர்சிங் காலேஜ் தான்.
0: எங்க காலேஜ்ல மேனேஜ்மெண்ட் மூலியமாவும் சேரலாம், கவுன்சிலிங் மூலியமாவும் சேரலாம். எங்க காலேஜோட கவுன்சிலிங் கோடு 1010.
1: தரமான கல்வி மற்றும் உடனடி வேலை வாய்ப்பு எல்லாம் பிரீத்தி நர்சிங் காலேஜ்ல சிறப்பம்சம்.
2: சோ நீங்களும் பிரீத்தி காலேஜ் ஆஃப் நர்சிங்ல ஜாயின் பண்ணுங்க.
3: நேரம் இரவு 11:13. இது கோடை பண்பலை 100.5 இரவு சிறகு.

கோடை பண்பலை 100.5 நாளை வலம் வர இருக்கும் நமது நிகழ்ச்சிகள். காலை 5 மணிக்கு பக்தி மனம் கமல அருள் மாலை, 6 மணிக்கு வசந்த விடிய

0: அதில் பொதுமறை பொழிவு கேட்கலாம். 6:25 ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரையின் ஆலய உலா. 6:30 மகேந்திர கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை, காரமடை ஸ்ரீ சக்தி என்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர், வத்தலகுண்டு தேவா ஸ்கேன்ஸின் வசந்த விடியல். 6:35 கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம். 6:45 தமிழ் செய்தி அறிக்கை. காலை 7 மணிக்கு சுகமான காலை, 7:20 பாட்டும் பதமும், 7:35 பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் ராயர்களின் தக்கமுக்கு தர்பார், 7:45 பிருத்வி உமன்ஸ் இன்னர் வாசின் இன்று அன்று. எட்டு மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கலின் மனதோடு ராகம் நாளை மதுரை மாவட்ட நேயர்களுக்காக. 8:05 பூமிக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் ராயர்களின் நல்லதாக 4 நிமிடங்கள், 8:30 வைகிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் மனதோடு ராகம், 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல். காலை 9 மணிக்கு உஷா சன்ஃப்ளவர் ஆயில், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கலின் வானவில் நாளை வானவில் தரும் தலைப்பாக, ஆரோக்கியம் தரும் சிறுதானியத்தை மதிப்பு கூட்டும் முறைகள். சிறப்பு விருந்தினராக குன்றக்குடி வேளாண் அறிவியல் நிலையத்தின் பாட வல்லுநர் முனைவர் மு ஜே அனிதாஸ்ரீ அவர்கள். 9:30 கேட்கலாம் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், வத்தலகுண்டு தேவாஸ் கேன்சின் வானவில். 10 மணிக்கு சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை, காரமடை ஸ்ரீ சக்தி என்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூரின் திரையுலக கலைப்பயணம், 10:50 நிலக்கோட்டை முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலம் நலமறிய கேட்கலாம். பிற்பகல் 11 மணிக்கு கொடைக்கானல் ஏரிச்சாலையிலிருந்து லேக் எஃப்எம். நண்பகல் 12 மணிக்கு சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரையின் மகளிர் நேரம். 12:20 சக்தி சர்க்கரை நோய் சிறப்பு மையம், வத்தலகுண்டுவின் இனிய வாழ்க்கை. 12:30 ஜெம் கேன்சர் சென்டரின் மாயவலை மீள வழி. 12:40 தமிழ் செய்தி அறிக்கை. பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை. 1:40 நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம். 2 மணிக்கு ஆங்கில செய்தி அறிக்கை கேட்கலாம். 2:15 பொன்னியின் செல்வங்கள். 2:30 டோல் தமாக்கா தோல். பிற்பகல் 3 மணிக்கு உயிர் எழுத்து. நாளை ஈரோடு மாவட்டம் திருமலை வீதி தேவயானி அவர்களின் தெருவில் பாடல்கள் வர இருக்கிறது. 3:10 நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் உடலும் உறுதி. 3:40 பாட்டும் பதமும். நான்கு மணிக்கு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், வத்தலகுண்டு தேவாஸ் கேன்சின் விடுகதை வண்ணத்தூரிகை. 4:30 பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் ராயர்கள், மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், காரமடை ஸ்ரீ சக்தி என்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூரின் விடுகதை வண்ணத்தூரிகை. 5 மணிக்கு சித்திர செவ்வானம். 5:30 வைகிங் பனியன் சன் பிரீஃப்ஸின் சித்திர செவ்வானம். 5:40 நாவல் நேரம். 5:55 ஆலய தரிசனம். மாலை 6 மணிக்கு கதம்ப மலர்கள். 6:05 பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் ராயர்களின் ஒளியேற்றும் சிந்தனை. 6:30 தமிழ் செய்தி அறிக்கை. 6:40 பண்ணையும் பசுமையும். 7:00 ஆசையில் ஒரு குக்கு. 7:30 சொந்த பந்தம். 7:55 சேவை செய்திகள். 8:00 இளமை பேசுகிறது. ஆனா ஆவண்ணா குண்டக்க மண்டக்க ஆகிய 2 சொல் விளையாட்டுகளோடு. 9:00 கொடை தென்றல். 10:00 நினைவே சுகம் நாளை கிருஷ்ணகிரி மாவட்ட நேய உறவுகளுக்காக. நாளை 11:00 இடைவிடாத ராகங்களால் இரவு சிறகு. இவையாவும் கோடை பண்பலை 100.5 நாளை வலம் பெற இருக்கும் நமது நிகழ்ச்சிகள்.
1: பொதுமறை பொழிவு அதிகாரம் நல்குறவு குரல் எண் 1045.
2: நல்குறவு என்னும் இடும்பையுள் பல்குறை துன்பங்கள் சென்று படும்.
3: வறுமை என்று சொல்லப்படும் துன்பத்திற்குள் மற்ற பல்வகை துன்பங்களும் சென்று நிரம்பிவிடும். குரல் எண் 1045 அதிகாரம் நல்குறவு.
2: நல்குறவு என்னும் இடும்பையுள் பல்குறை துன்பங்கள் சென்று படும்.
3: வறுமை என்று சொல்லப்படும் துன்பத்திற்குள் மற்ற பல்வகை துன்பங்களும் சென்று நிரம்பிவிடும். குரல் எண் 1045 அதிகாரம் நல்குறவு.
0: இத்துடன் எமது நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே நிறைவுக்கு வருகின்றன. மீண்டும் அதிகாலை 4:51 நமது வழமையான அலைவரிசை 100.5 MHz-லும், நியூஸ் ஆன் ஏர் எனும் ஆண்ட்ராய்டு செயலி மூலமாகவும் நிகழ்ச்சிகள் யாவையும் கேட்டு மகிழலாம்.

இரவின் பனித்துளி காயும் முன் புதிதாக புலரவிருக்கும் இந்நாளில் உங்கள் பணிகளும் பயணங்களும் சிறக்க வாழ்த்துகிறது உங்கள் கோடை பண்பலை 100.5.

0: 100.5 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இன்று சக வருடம் 1948 வைசாக 23 பராபவ சித்திரை திங்கள் 30 நாள் திருவள்ளுவர் ஆண்டு 2057 மே மாதம் 13 தேதி 2026 புதன்கிழமை. நேரம் காலை 4:56. இப்பொழுது முதல் நமது இணைய நிகழ்ச்சிகளை நள்ளிரவு 12 மணி வரை கேட்டு ரசிக்கலாம். அன்பு நேயர்களே,

காலை வணக்கம் நீர்களே. வாழ்க்கை அப்படின்றது ரொம்ப அழகானது இந்த விசாலமான உலகத்துல. அதுல நாம எண்ணாதது நம்மளுடைய வாழ்க்கை இல்லைங்க. நாம எண்ணுவது மட்டும்தான் நம்மளுடைய வாழ்க்கை. அந்த வாழ்க்கைய ரொம்ப அழகா இயற்கையோடும் இறைவனோடும் இணைந்து பயணிக்க இப்போது கோடை பண்பலை 100.5 அருள்மாலை.